0: அறிவுக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: தற்காப்பு அமைச்சர் சான்சுன் சிங், ஒரு நாடு தற்காப்புக்காக எவ்வளவு செலவு செய்கிறது என்பதற்கும் அந்நாட்டின் தற்காப்பு வலிமைக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்று கூறியிருக்கிறார். மூன்று நாள் ஷங்கரிலா மாநாட்டின் முடிவில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வாண்டு மாநாட்டில் தற்காப்பு செலவினம் முக்கிய கவனம் பெற்றது. அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட்டர் எக்ஸர்த், இந்தோ பசிபிக் நாடுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.5% தற்காப்புக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூர் சுமார் 3% தற்காப்புக்காக செலவிடுகிறது என்று அமைச்சர் சான் குறிப்பிட்டார். எவ்வளவு செலவு செய்கிறோம் என்பதல்ல, எப்படி செலவு செய்கிறோம் என்பதே முக்கியம் என்றார் அவர். அதே நேரத்தில் நெருக்கடி வரும்போது மட்டும் தற்காப்பில் அதிக செலவு செய்யும் அணுகுமுறை சரியாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார். இராணுவ ஆற்றலை வளர்ப்பதைப் போலவே ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையை வளர்ப்பதும் அவசியம் என்றார் அமைச்சர். மலேசியா 16 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று அறிமுகப்படுத்துகிறது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்று முதல் கட்டாயம். அடையாள அட்டை போன்ற அரசாங்க ஆவணங்களை பயன்படுத்தி வயதை உறுதிப்படுத்தலாம். தற்போது சமூக ஊடக பக்கம் வைத்திருப்போரும் அவர்கள் 16 வயதை எட்டிவிட்டதை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக ஊடக நிறுவனங்கள் வயதை உறுதிப்படுத்த தவறினால் 2.5 மில்லியன் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம். டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா 16 வயதுக்கு குறைவானவர்களை சமூக ஊடக பக்கத்திலிருந்து தடை செய்தது. அடுத்து இந்தோனேசியா, இப்போது மலேசியா. இந்தியாவும் மியான்மரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியான்மர் அதிபர் மின் ஆங்லாங் இந்தியாவுக்கு 5 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முன்னைய ராணுவ தலைவரான அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. திரு மின் ஆங்லாங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அதிபர் திரௌபதி முர்முவையும் இன்று சந்திப்பார். மியான்மரில் சீனாவின் செல்வாக்கை சமாளிக்கவும் அரிய கனிமங்களை பெறவும் இந்தியா முயல்வதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே கடந்த ஆண்டில் சுமார் 2.5 பில்லியன் டாலர் வர்த்தகம் நடந்திருக்கிறது. இருநாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள ஆன்மீக வரலாற்று பூர்வ உறவை பயணம் குறிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. மியான்மரில் வடக்கே சீனாவின் எல்லை அருகே ஏற்பட்ட வெடிப்பில் 55 பேர் மாண்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் 70 பேர் காயமுற்றனர். ஒரு கட்டடத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருள்கள் தவறுதலாக வெடித்துவிட்டதாக மீட்புப் படையைச் சேர்ந்த இருவர் கூறினர். இணைந்த கட்டடத்தின் அடியில் மேலும் மக்கள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஷான் மாநிலத்தின் நாம்காம் வட்டாரத்தில் சம்பவம் நேர்ந்தது. கிளர்ச்சிப் படையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி அது. இஸ்ரேலிய படை லெபனானில் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பெர்ஃபர்ட் கோட்டையை கைப்பற்றியிருக்கிறது. இஸ்புல்லா கிளர்ச்சி படைக்கு எதிரான போரில் இது புதிய மாற்றம் என்று பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாவு கூறினார். இதுவரை தென் லெபனானில் லிட்டானி ஆற்றை கடப்பதில்லை என்ற இஸ்ரேலின் வரையறை இப்போது மீறப்பட்டிருக்கிறது. லிட்டானி ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கும் பெர்ஃபர்ட் கோட்டை 900 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்டது. இதற்கு முன் 44 ஆண்டுக்கு முன் முதல் லெபனான் போரின் போது இஸ்ரேல் அதை கைப்பற்றியது. இஸ்புல்லா கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளை தேடிச் செல்லப் போவதாக திரு நெட்டன்யாவு கூறுகிறார். ஈரான் அந்நாட்டு மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கு இணங்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது. தினமும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன் ஈரான் முன்வைத்த அமைதி யோசனையில் சில கடுமையான அம்சங்களை சேர்த்து திருப்பி அனுப்பியிருப்பதாக அமெரிக்கா சொன்னது. ஈரானிய தலைமை சமரச பேச்சாளர் முகமது கலிஃபாவ் அமெரிக்கா கொடுக்கும் வாக்குறுதிகள் குறித்து சந்தேகமாக இருப்பதாக சொன்னார். இதற்கு முன் அதிபர் டொனால்டு டிரம்ப் அணுவாயுத திட்டத்தை ஈரான் கைவிடுவதும் ஹோமஸ் நீரிணையை திறப்பதும் உடன்பாட்டுக்கு அடிப்படையான சிவப்பு கோடுகள் என்றார். சிங்கப்பூர் பேட்மிண்டன் வீரர் லோ கியான் யூ சிங்கப்பூர் பொது விருது போட்டியை கைப்பற்ற தவறிவிட்டார். இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் அலெக்ஸ் லேனியரிடம் 3 செட்களில் கடுமையாக போராடி தோல்வி கண்டார். 60 ஆண்டு வரலாற்றில் பொது விருது போட்டியில் இறுதி ஆட்டம் வரை சென்ற 3வது சிங்கப்பூரர் லோ. 1962 வி சுன் சிங் பொது விருதை வென்றார். அதன் பிறகு 2002 ரொனால்ட் சுசிலோ இறுதி ஆட்டம் வரை சென்றார். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் இறுதிப் போட்டி வரை சென்ற லோவை பாராட்டி பேஸ்புக்கில் பதிவு வெளியிட்டிருக்கிறார். வளர்ந்து வரும் ஸ்குவாஷ் நட்சத்திரம் கரீனா சசிகுமாரையும் அதிபர் பாராட்டினார். ஃபெரபாக் தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த கரீனா சீனாவில் நடைபெற்ற ஆசிய இளையர் போட்டியில் பட்டத்தை வென்று அந்த பட்டத்தை வென்ற முதல் சிங்கப்பூரர் என்ற பெருமையை தேடி தந்திருப்பதை அதிபர் பாராட்டினார். அடுத்து அவரது ஒலிம்பிக் கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அதிபர் சொன்னார். லண்டனில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஆசனல் ரசிகர்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசனல் 22 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் பிரீமியர் லீக் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. இதற்கு முன் 2004 ஆசனல் எந்த ஆட்டத்திலும் தோல்வியடையாமல் லீக் பட்டத்தை கைப்பற்றியது. லண்டனில் பெரிய அளவில் ரசிகர்கள் திரண்டும் பெரிய அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. லண்டன் காவல்துறை ஆண்டின் ஆகப்பெரிய பேரணி என்று அதை குறிப்பிட்டது. 500க்கும் அதிகமான அதிகாரிகள் காவலுக்கு நிறுத்தப்பட்டனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
4: வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
5: என் பெயர் குகன். மூத்து விருதம் ஒலி பயிலரங்குக்கு போனேன். இந்த முறையும் உங்க குகன் நான் வரேன். வானொலி படிப்பாளர்கள் சும்மா மைக்கு முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒலி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலம் கருகாட்டம் கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டு கொண்டாட்டத்தோட திறமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கட்டு கொடுக்க காட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
6: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9% GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9% GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3888-633-888.
7: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
8: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப.

0: வருதோ அதுக்கேத்த மாதிரி தமிழ்ல அழகா பேர் வச்சிருக்காங்க.
1: ஆமா, தெற்குல இருந்து காற்று வீசினால் அதனுடைய பெயர் தென்றல்.
0: வடக்குல இருந்து வந்தா அது வாடை.
1: மேற்குல இருந்து வந்தால் அதனுடைய பெயர் கோடை.
0: கிழக்குல இருந்து வந்தா கொண்டல் அப்படின்னு சொல்றாங்க.
1: இன்று வரையிலும் மீனவர்கள் இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
0: சரி, இப்ப உங்களுக்கு வானிலை விவரத்தை நாங்க சொல்லிடுறோம். பலத்த காற்று நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: ஒரு வெள்ளி 29 காசு.
1: ஒரு யூரோ
0: ஒரு வெள்ளி 50 காசு.
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: ஒரு வெள்ளி 73 காசு.
1: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
0: 93 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: ஒரு வெள்ளி 36 காசு.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 40 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
0: 3 வெள்ளி 12 காசு. இத்தகவலை வழங்கியோர்
3: ஜவுளி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டு

0: எங்கேயும் காதல் படத்திலிருந்து பாடல கேட்டீங்க. ஹாரி ஜிராஜோட சில ரிச்சர்ட் ராகுல் நம்பியார் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: தொடர்ந்து உங்களுக்காக இந்த பாடல்கள் இடம்பெற காத்துக்கொண்டிருக்கின்றன. மன்மதன் திரைப்படத்திலிருந்தும்
0: முதல் பாதியில என்ன செய்ய போறீங்க, திட்டம் வச்சிருக்கீங்க?
1: ரவி நீங்க ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா?
0: ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு நிறைய இருக்குது. நான் சொல்றதுக்கு முன்னால நீங்க ரூம் போட்டு புத்திசாலித்தனமா யோசிச்சு பல தகவல்களை வச்சிருப்பீங்களே, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்றது?
1: அத நான் அப்புறம் சொல்றேன். மக்களோட கருத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
0: நிச்சயமா வாங்க, வந்து சொல்லுங்க உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை கேட்க நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோங்க.
1: 9678898 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் நீங்க அனுப்பி வச்சிடலாம். குரல் பதிவுகளை நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வானொலிக்கு உகந்த வகையில நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
2: 9678 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து நேர்ந்துள்ளது டெம்பனிஸ் விரைவுச்சாலையை நோக்கி செல்லும் வழியில், குறிப்பாக லோயாங் அவென்யூ. அங்கே ஓல்ட் டெம்பனிஸ் சாலைக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: என்ன செய்யணும் சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
1: கோவன், மரின் பரேட், டெம்பிள்ஸ் மூன்று கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கும். நமக்கு வசதியா போச்சு.
0: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921 5363.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: 8:33 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
1: சற்று முன்பு நாங்க வந்து ஒரு தலைப்பை வந்து உங்களுக்கு அறிமுகம் செஞ்சிருந்தோம். அதாவது இந்த வருஷம் வந்து வருஷத்தின் முதல் பாதி வந்து முடிந்து விட்டது. அதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க, என்ன செய்யணும்னு நினைச்சீங்க, அதை வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, மீதம் இருக்கிற இரண்டாம் பாதியில வந்து நீங்க என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதையும் வாங்க சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம்.
0: குமார் நமக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்காரு, என்ன சொல்றான்னு கேட்போம் வாங்க.
2: வணக்கம் வணக்கம் ரவிஜி அண்ட் சஜினி மேடம், எப்படி இருக்கீங்க? எல்லாரும்
0: நல்லா இருக்கும்.
2: ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா.
2: ஓகே, நான் இந்த வருஷம் ஏப்ரல் இருந்து உடம்பு குறைக்கணும் நினைச்சேன். ஏன்னா டியூ டு சம் ஹெல்த் ப்ராப்ளம் ஐ நீட் டு ரீடியூஸ் மை வெயிட். ஐ திங்க் அபவுட் தட். ஓகே, சோ செஞ்சேன், ஆரம்பிச்சேன். எப்படின்னா, முன்னெல்லாம் கண்டபடியாக சாப்பிடுவேன். இப்போ நான் எப்படி மாற்றினேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் 6:00 சாசி, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சினமன் தூள், ஆப்பிள் சீடா இதெல்லாம் போட்டு 6 மணிக்கு குடிச்சிடுவேன். சோப் பண்ணி குடிச்சிடுவேன் 6 மணிக்கு. அதுக்கு பிறகு 6:20 ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன். மத்தியானம் நார்மல் ரைஸ் வெஜிடபிள் சிக்கன் அது மாதிரி சாப்பிடுவேன். அப்ப ராத்திரி 2 சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள் சாப்பிடுவேன். அப்ப ராத்திரி 10 மணிக்கு நடப்பேன். ஓகே, ஒரு 5200 ஸ்டெப்ஸ் எடுத்து நடப்பேன். ஒவ்வொரு நாளும் நடப்பேன். சண்டே ரேஸ் டே. சோ இப்படியே நடந்தேன்னா, ஏப்ரல் இருந்து நடந்து 83.5 kg இருந்து இப்ப 77 வந்துட்டேன். ஓகே, சோ இது செய்யணும் நினைச்சேன், செஞ்சுட்டேன். ஆனா தொடர்ந்து செய்வேன். ஓகே, தொடர்ந்து செய்வேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. பிரமாதம் பிரமாதம்.
1: சாந்தகுமார் அவருக்கு வந்து இந்த வருஷம் 52 வயதாகிறது அப்படின்னு எழுதி இருக்காரு. இந்த ஆரோக்கிய பயணத்துல வந்து நான் மேற்கொண்டிருக்கேன் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காரு.
0: ரொம்ப பிரமாதம். அதாவது விடா முயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க.
1: ஆமா
0: சாந்தகுமார், தொடரட்டும் உங்களுடைய அற்புதமான இந்த பயணம்.
1: சரி, அமுதா சண்முகம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து உடற்பயிற்சியில வந்து ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து சமீபத்துல வந்து மூட்டு வலிய கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கிட்ட வந்து மூட்டு வலி அதிகமா இருக்கிறதுனால மருத்துவரை போய் பாத்துருக்காங்க. மருத்துவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓடுறத வந்து கொஞ்ச நேரம் விட்டுருங்க, பிரேக் விடுங்க, கொஞ்சம் வேகமாக நீங்க நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, எடை தூக்குறது இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வந்து நல்லா வேகமாகவும் அவங்களால நடக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமுதா சண்முகம்
0: ரொம்ப நன்றிமா அவங்களுடைய கருத்துக்கு. அடுத்து நம்ம புஷ்பா வராங்க. இந்த முறை என்ன சுவாரஸ்யமா
3: பாத்துக்கலாம், எது நடக்குதோ அது நல்லதுக்கே நினைச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருப்போம் ரவிஜி.
0: புஷ்பா புஷ்பா, வாழ்க்கைங்கிறது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறது கிடையாது.
1: அதேதான்
0: இப்ப பாருங்க, சஜினி நீங்க எதிர்பார்த்தாங்களா? ஆர்சனல் தோத்து ரவிஜி வந்து வேலைக்கு வருவாருன்னு அவங்க எதிர்பார்க்கல.
1: ஆமா, உண்மையே சொல்லணும்னா எதிர்பார்க்கவே இல்லை.
0: நீ காலையில எந்திரிக்கும் போது நானே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத நடக்கிறதா வாழ்க்கை இல்லையா?
1: ஆமா, எது நடக்க நடக்கணுமோ, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும்.
0: அப்படி போடுங்க. சரி, முதல் பாதியில நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? உண்மையிலே
1: சொல்லுங்க,
0: எப்படியாவது ஆண்டவா ஆர்சனல் ஜெயிச்சிடணும்னு தான் சத்தியமா நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா 22 ஆண்டுகளா பாக்காத ஒரு வெற்றி இல்லையா? அதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். அது நடந்துச்சு, நடக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இரண்டாவது பாதிக்கும் ஒரு மாபெரும் திட்டம் வச்சிருக்கேன்.
1: என்ன திட்டம்
0: அது? என்னன்னு அப்புறம் மேல சொல்றேன். உங்களுடைய முதல் பாதி எப்படி புரிஞ்சு சொல்லுங்க.
1: என்னுடைய முதல் பாதியில வந்து ரவி, நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னுடைய பிறந்த நாளுக்குள்ள கொஞ்சம் உடல் எடைய வந்து குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.
0: சொன்னீங்க,
1: ஒரு 4 கிலோவை குறைச்சிட்டேன்.
0: பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானே.
1: ஆனா பாக்க முடியாதுல, தெரியாது. பரவாயில்ல, இருந்தாலும் 4 கிலோ குறைச்சிட்டேன்.
0: மத்தவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு நம்ம முன்னேற்றம் தெரியணும், அதை நாம உணரணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: குறிப்பா வந்து எடையில வந்து அந்த எண்கள், எடையின் எண்கள்ல வந்து நான் அவ்வளவா வந்து அந்த கவனம் செலுத்துறது கிடையாது ரவி. எனக்கு எப்படி வந்து என்னால வந்து என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ, நான் எப்படி எப்படி ஃபீல் பண்ற அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: ஆரோக்கியமா இருக்கீங்க அதான முக்கியம்.
1: இப்போ வந்து எனக்கு வந்து நடைபயிற்சி எல்லாம் வந்து ரொம்ப வேகமா மேற்கொள்ள முடியுது. அது மட்டும் இல்ல நல்ல தூக்கமும் கிடைக்கிறது.
0: பிரமாதம் இரண்டாவது பாதியில என்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்க விவரிக்கிறோம். வானொலி பக்கமா இருங்க. இது ஓலி 968
4: போக்குவரத்து நிலவரம்.
1: விபத்து கொஞ்சம் நேர்ந்துள்ளது. BKE-ஐ நோக்கி செல்லும் SLE TPE க்கு பிறகு 3-ம் 4-ம் 5-ம் தடங்களை தவிர்க்கவும்.
5: போக்குவரத்து நிலவரம்.

0: பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: சந்தோஷ் நாராயணன் இசையில் ரெட்ரோ திரைப்படத்தில இருந்தும் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கோட் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலித்தனர். போக்குவரத்து நிலவரம்
2: 8:48 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை சிங்கப்பூரின் பல பகுதிகளில் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பா SLECTE செல்லும் வழியில் லேண்டோ அவென்யூ நுழைவாயில், துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமெண்டி சாலை BKEக்கு பிறகு உள்ள பகுதிகள், PIE நோக்கி செல்லும் TPE பொங்கோல் சாலைக்கு பிறகும், SLECTE நோக்கி செல்லும் வழியில் உட்லண்ட்ஸ் அவென்யூ 2க்கு முன்பும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: ரவி
1: சொல்லுங்க,
0: ஆண்டின் முதல் பாதியில ஆர்சனல் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, சரி அது நடந்துருச்சு. இரண்டாவது பாதியில என்ன ஆசைப்படுறீங்க?
1: மிகப்பெரிய ஒரு பேராசை.
0: என்னது?
1: இந்த உலகமே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி உடனடியா ஓய்வு பெறணும்னு முடிவு பண்ணிட்டேன் சஞ்சினி. முடியல, ஒவ்வொரு நாளும் 3:30 ஏந்திரிக்க முடியல என்னால. அது யாருக்கும் புரிய மாட்டேது பாருங்க, சொன்ன எல்லாம் சிரிக்கிறாங்க.
0: நீங்க என்ன ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கலாம்னு ஆசைப்படுறீங்களா?
1: என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கங்க, என்ன கெட்ட வார்த்தையில கூட கூப்பிட்டுக்கங்க, எனக்கு கவலையே கிடையாது.
0: நல்லா இருக்கு ரவி, இவங்களுக்கு வந்து ஒரு சகோதரர் இருந்தா நல்லா இருக்கும். நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல?
1: முடியாது, அந்த பொண்ணுக்கு குடும்பமே இருக்க கூடாது. இல்லன்னா உங்களை மாதிரி 4 வருவாங்க, அதெல்லாம் நான் மேய்க்க முடியாது. புரியுதா இல்லையா?
0: புரியுது.
1: ரொம்ப அடி வாங்கிருக்கேன், எனக்கு ஓய்வு தேவைப்படுது. சரி, என் கதை ஒரு பக்கம்
0: இருக்கேன்,
1: புத்திசாலித்தனமா யோசிச்சு வச்சிருப்பீங்களே, அத பத்தி சொல்லுங்களேன்.
0: லைட்டா உங்கள மாதிரியே ஒரு ஆசை இருக்கு.
1: என்னவா?
0: அதாவது யாரையாவது பார்த்து சந்தித்து காதலிச்சு திருமணம் செய்யலாமான்னு யோசிச்சேன்.
1: இதுல ஒண்ணு நடந்தாலும் இந்த உலகம் தாங்காது.
0: இரவு நேரத்துல தூங்கும் பொழுது என் மெத்த இருக்கலாம், மெத்த அது ஒரு கிங் சைஸ் மெத்த ரவி. இந்த கிங் சைஸ் மெத்தைய நானே தனியா அனுபவிக்கலாமே. இங்க உருளலாம், அங்க பரளலாம், இங்க குதிக்கலாம், அங்க மிதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாமே.
1: என்ன பண்ணுங்க தெரியுமா? உடனடியா போய் கிங் சைஸ் இல்ல டைனோசார் சைஸ் மெத்த ஒண்ணு வாங்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்ல இருந்து நேரா மீரிக்கா போய்க்கும், நீங்க உருண்டுகிட்டே வரலாம். எப்படி
0: விட்டா? அது கூட செஞ்சிருவேன் ரவி.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே. ஏ ரஹமானோட இசைல லால் சலாம்பரத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. அடுத்து உங்களுக்காக ரமான் இசைல இந்த பாடல்கள் காத்திருக்கின்றன.
1: காதல் தேசம் திரைப்படத்தில இருந்தும், காதலன் திரைப்படத்தில இருந்தும் 90களில் ஏ ரஹமானின் முத்தான பாடல்களை நாம கேட்க போறோங்க.
2: இதுக்கு இடையில உங்களுக்காகவே சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல், அது மட்டும் இல்ல ஒலியின் வளரும் படைப்பாளர் பாயிலருங்க, அதனை பத்தின தகவலும் வரப்போகுது. இணைந்திருங்க, எங்களோட நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம் சஜினி
1: ரவிஜி.

0: ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டெல்ஸ் வலையொலியில்.
1: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
3: சொல்லும் போதே சுவை மனசு அழுது, பசி வயிற்றுக்கிழுது.
2: அதான் குமார் மெஸ். மதுரையோட பாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
4: Clementine Mall, 6 Verdun Salai.
5: Vanakkam Singai.

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஒலி 96 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
3: டெம்பனீஸ் எக்ஸ்பிரஸ்வேயை நோக்கி செல்லும் லோயாங் அவென்யூ ஓல்ட் டெம்பனீஸ் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
4: போக்குவரத்து நிலவரம்

0: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஜூன் முதலாம் தேதி 2002 செக் குடியரசு உலகத்திலேயே ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் தேசிய சட்டத்தை அறிமுகம் செய்தது.
1: ஆக செக் குடியரசு பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா.
0: செக் குடியரசில் மிக பிரபலமான விளையாட்டு ஐஸ் ஹாக்கி.
1: The Prague Castle எனப்படும் உலகத்திலேயே ஆக பெரிய பழமையான அரண்மனை செக் குடியரசுல தான் இருக்கு அப்படின்னும், இது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னும் தகவல்கள் சொல்லுது.
0: உலகத்தின் மூன்றாவது ஆக பழமையான வானியல் கடிகாரம் பிராக்கின் ஓல்ட் டவுன் அப்படிங்கிற இடத்தில் உள்ளது.
1: 1843 செக் குடியரசுலதான் முதல்ல சுகர் கியூப் எனப்படும் சீனி கட்டிகள் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
0: ரோபோட் என்கிற வார்த்தை செக் குடியரசை சேர்ந்த ஜோசப் காப்பேக்கால் உருவாக்கப்பட்டது.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
3: இது வணக்கம் சிங்கை.

0: புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: பாரம்பரியம் மிக்க சுவையோட பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
3: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்.
2: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
3: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
2: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்,
3: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
4: தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: வணக்கம் சிங்கை.

0: வித்யாசாகருடைய சில பாடல்களை கேட்டீங்க. சுபாஷ், நிலாவேவா ஆகிய பாடல்களது பாடல்கள் இடம் பெற்றன.
1: முதல் பாதியில வானிலை ஆய்வகத்தார் என்ன முன்னுரிச்சிருந்தாங்கன்னா, வருஷத்துடைய இரண்டாம் பாதியில நல்ல மழை பெய்யும், குளுகுளு இருக்கும்னு சொல்லிருந்தாங்க.
0: சொன்னாங்க.
1: ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல் நினோ பருவநிலை மாற்றத்தினால வானிலை இன்னும் கூடுதலா வெப்பமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
0: சொல்லும் போதே சூடா இருக்கே.
1: ஆமா, இதனாலேயே வெப்பநிலை அதிகரிக்கும், அது மட்டும் இல்ல மழை வருவதற்கான வாய்ப்புகள் குறையும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, ஹேஸ் இருக்கு இல்லையா, புகை மூட்டத்தையும் நாம அனுபவிக்கலாம்.
0: சரி, வானிலை தான் நமக்கு தோதா இல்ல, தங்க விலையாவது நமக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சு போவாங்க.
1: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு தள்ளுபடி விலையில் 177 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers, அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன்.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: பிரதீப் ரங்கநாதன்
3: சிக்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்கெடுத்தா காதோட சுக்க வச்சாருங்க.
0: 2019 இவர் இயக்கத்தில் வெளிவந்த படம் கோமாளி. அதன் பின்பு 2022 இவர் இயக்கி நடித்து வெளிவந்த படம் லவ் டுடே.
2: இப்ப வெளியாகி இருக்கும் சுட சுட தகவல் என்னவென்றால், தகவல் கூட கிடையாது, வதந்தி அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே திரைப்படத்தின் 2nd பாகத்தை இயக்க போறாரு அப்படின்னு வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன.
0: பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்புல அண்மையில் வெளிவந்த படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் எதிர்பார்த்த அளவு போகல, இருந்தாலும் அவருடைய அடுத்தடுத்த படங்கள் மேல எதிர்பார்ப்பு அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது.
2: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. புதிய முகம் வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படங்கள்ல இருந்து.
1: போக்குவரத்து நிலவரம்
2: 9:51 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. KJE BKE செல்லும் வழியில் சுங்காய் தங்கா சாலைக்கு பிறகு முதல் தடத்தில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வரும் தினம்
1: ஜூன் 27 தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீடியா கார்ப் வளாகத்தில் நடைபெற போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. 2026
2: ஏழு வயதிலிருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
1: பாருங்க, உங்களுக்காகவே ஏர்லி பர்த் சலுகை நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஜூன் 10 தேதிக்குள்ள நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
2: 147 வெள்ளி.
1: அதுவே ஜூன் 11 தேதிக்கு பிறகு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த கட்டணம்
2: 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
1: எதை நீங்க செலுத்த போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்க முகவரி
2: go.mediaacademy.sg/oli-apw
1: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
2: 633-33-888.
1: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
2: இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
1: சஜினி
2: ரவிஜி
1: பா.

காலைமணி 10 மீடியாக்காப்புலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் 2 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாளை பயணத்தை தொடங்குகிறார். வரும் 10 வரை அவர் அங்கிருப்பார். தன்சேனியாவுக்கு அவர் அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டுக்கு சிங்கப்பூர் அதிபர் ஒருவர் அதிகாரத்துவ வருகை புரிவது இதுவே முதன்முறை. அதற்கு முன் திரு தர்மன் தென்னாப்பிரிக்காவுக்கு பணி நிமித்தமாக வருகை மேற்கொள்வார். உலக வங்கி குழுமத்தின் வேலை தொடர்பான மன்றத்துக்கு அவர் இணை தலைமை வகிப்பார். தென்னாப்பிரிக்க அதிபர் உள்ளிட்ட தலைவர்களை அதிபர் தர்மன் சந்திப்பார். தன்சேனியாவில் அதிபர் சமியா சுலுஹு அசான் 45 ஆண்டு அரசு தந்திர உறவை முன்னிட்டு அதிபர் தர்மனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதிபர் தர்மனுக்கு அரசாங்க விருந்து நல்கப்படும். இணக்க குறிப்பு கையெழுத்தாகும். சிங்கப்பூர் தன்சேனியா கூட்டு வர்த்தக வட்டமேசை கூட்டமும் நடைபெறும். மலேசியா 16 குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று அறிமுகப்படுத்துகிறது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்று முதல் கட்டாயம். அடையாள அட்டை போன்ற அரசாங்க ஆவணங்களை பயன்படுத்தி வயதை உறுதிப்படுத்தலாம். தற்போது சமூக ஊடக பக்கம் வைத்திருப்போரும் அவர்கள் 16 எட்டிவிட்டதை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக ஊடக நிறுவனங்கள் வயதை உறுதிப்படுத்த தவறினால் 2.5 மில்லியன் டாலர் வரை அபராதம் விதிக்கப்படலாம். டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா 16 குறைவானவர்களை சமூக ஊடக பக்கத்திலிருந்து தடை செய்தது. அடுத்து இந்தோனேசியா, இப்போது மலேசியா. அமெரிக்கா அதன் சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு சில்லுகள் சீனாவின் நிறுவனங்களுக்கு செல்வதை தடுக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறது. 3 தரப்பிடமிருந்து சீன நிறுவனங்கள் அமெரிக்க சில்லுகளை மறைமுகமாக வாங்கும் சாத்தியத்தை குறைக்க முற்படுகிறது அமெரிக்கா. அமெரிக்க வர்த்தக அமைச்சு புதிய விதியை சொல்கிறது. என்விடியாவின் ரூபின், பிளாக்வெல் போன்ற அதிநவீன சில்லுகளை வாங்க விரும்பும் நிறுவனங்கள் சீனாவுக்கு வெளியே இருந்தாலும் கூட சீனாவில் தலைமையகம் இருந்தால் ஏற்றுமதி உரிமம் தேவை என்கிறது புது விதி. சீனாவுக்கு வெளியே இயங்கும் சீன செயற்கை நுண்ணறிவு துணை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 1 அமெரிக்க சில்லுகளை பயன்படுத்தியிருக்கலாம் என்பதையே இந்த புதிய விதிமுறை காட்டுகிறது. எவ்வளவு போனது என்பது தெரியவில்லை. சீனா மீது 4 முன்பு அமெரிக்கா தடை விதித்தது. இந்தியாவும் மியான்மரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியான்மர் அதிபர் மின் ஆங் லிங் இந்தியாவுக்கு 5 பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முன்னைய ராணுவ தலைவரான அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. திரு மின் ஆங் லிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அதிபர் திரௌபதி முர்முவையும் இன்று சந்திப்பார். மியான்மரில் சீனாவின் செல்வாக்கை சமாளிக்கவும் அரிய கனிமங்களை பெறவும் இந்தியா முயல்வதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே கடந்த ஆண்டில் சுமார் $2 பில்லியன் வர்த்தகம் நடந்திருக்கிறது. இரு நாட்டு மக்களுக்கும் இடையே உள்ள ஆன்மீக வரலாற்று பூர்வ உறவை பயணம் குறிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. லெபனானில் தாக்குதலை தொடர இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவை நாடுவதாக தகவல்கள் கூறுகின்றன. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது ஆகாய தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியை கேட்பதாக கூறப்படுகிறது. தென் லெபனானை மட்டும் குறிவைத்த இஸ்ரேல் தற்போது விரிவான தாக்குதலை தொடுக்க திட்டமிடுவதாக இஸ்ரேலின் சேனல் 12 தொலைக்காட்சி சொல்கிறது. அமெரிக்க ஆதரவை பெற திரு நெட்டன்யாகு அண்மையில் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் பேசியதாகவும் அது கூறுகிறது. பெய்ரூட்டில் பொதுமக்களை வெளியேற்றுவது உட்பட விரிவான தாக்குதல் திட்டத்தை இஸ்ரேலிய தலைமைத்துவத்திடம் அந்நாட்டு ராணுவம் சமர்ப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமெரிக்கா ஆதரவு காட்டுவதாகவும் ஆனாலும் இதுவரை ஒப்புதல் தரவில்லை என்றும் இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் கூறினார். ஈரான் அந்நாட்டு மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கு இணங்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது. போர் ஓயுமா என்பது பற்றி தினமும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன் ஈரான் முன்வைத்த அமைதி யோசனையில் சில கடுமையான அம்சங்களை சேர்த்து திருப்பி அனுப்பியிருப்பதாக அமெரிக்கா சொல்கிறது. ஈரானிய தலைமை சமரச பேச்சாளர் முகமது கலிஃபா அமெரிக்கா கொடுக்கும் வாக்குறுதிகள் குறித்து சந்தேகமாக இருப்பதாக சொன்னார். இதற்கு முன் அதிபர் டொனால்டு டிரம்ப் அணுவாயுத திட்டத்தை ஈரான் கைவிடுவதும் ஹோமஸ் நீரிணையை திறப்பதும் உடன்பாட்டுக்கு அடிப்படையான முக்கியமான அம்சங்கள் என்று குறிப்பிட்டார்.
ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் பதவி விலகும் கடிதத்தை உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனியிடம் கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுக்கிறது. நேற்றே அவர் கடிதம் கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் வந்த அந்த செய்தி பொய்ச் செய்தி என்று ஈரானின் அதிபர் அலுவலகம் தெரிவித்தது. வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் பொய்த் தகவலை பரப்புவதாக அது கூறியது. அதிபர் பெசிஸ்கியான் மக்களை கைவிட மாட்டார் என்று அதிபர் அலுவலகத்தின் பேச்சாளர் சொன்னார். லண்டனில் இயங்கும் ஈரான் இன்டர்நேஷனல் என்ற செய்தித்தளம் திரு பெசிஸ்கியான் கடிதம் கொடுத்து விட்டார் என்று செய்தி வெளியிட்டது. மியான்மரில் வடக்கே சீனாவின் எல்லை அருகே ஏற்பட்ட வெடிப்பில் 55 பேர் மாண்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேலும் 70 பேர் காயமுற்றனர். ஒரு கட்டடத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருள்கள் தவறுதலாக வெடித்துவிட்டதாக மீட்பு படையைச் சேர்ந்த இருவர் கூறினர். இடிந்த கட்டடத்தின் அடியில் மேலும் மக்கள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மணியின் வரிகள் இளையராஜாவின் இசையில மனு கொண்டு வந்த பாடல் தொடக்க பாடலாக உங்களுக்காக ஒலித்தது நேர்களே. இந்த பாடலுடன் உங்களுக்காக தொடங்கிவிட்டது ஆனந்தம் ஆரம்பம். புத்தம் புதிய வாரம், புத்தம் புதிய மாதம், புத்தம் புதிய நாள். ஜூன் மாதம் முதல் தேதி அன்று உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்று யாஸ்மின் அரிஃபா. நேர்கள்லாம் சந்தோஷமா நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். குறிப்பா இன்று பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் தேதி பொது விடுமுறையாக இருக்கு. இன்னும் நீண்ட நேரம் நல்லா தூங்கலாம், உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். சிலர் அப்படியே மலேசியா பக்கமும் போயிருக்கலாம், சிலர் வந்து ஒன்று கூடலுக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கூடுதலாக ஒரு நாள் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த சந்தோஷமே தனி சந்தோஷம் தான் இல்லையா. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை பிற்பகல் 2 மணி வரை இன்று வழங்க வந்திருக்கின்றேன் யாஸ்மின் அரிஃபா. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை வந்து காலை நேரத்துல சந்திக்கிறேன். ஓரிரு தடவை நான் வரும்போது மாலை நேரத்துல மற்ற நேர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது. இன்று உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் வழங்க வந்திருக்கேன். சந்தோஷமா இருக்க நேர்களே, அதே சந்தோஷத்தோட நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜூன் மாதம் முதல் தேதி இன்று சிறப்பா சந்தோஷமா அற்புதமாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லும் போது இதை பற்றி தான் நம்ம பேச இருக்கோம் இன்னும் சற்று நேரத்துல. இந்த நேரத்தை கொஞ்சம் அப்படி ஞாபகத்தை வச்சுக்கோங்க சரியா. சரி, நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க தன்முனைப்பு வரிகள் காத்துக்கொண்டிருக்கின்றன. எழுந்தவனுக்கு விரல்கள் எல்லாம் சாவி, சோர்ந்தவனுக்கு கால்கள் முழுக்க பூட்டு. பா விஜயின் வரிகள் இவை நேர்களே. சரி, எழுந்தவன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா படுக்கையை விட்டு எழுந்திருப்பவன் இருக்கான் இல்லையா. காலையில தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது நம்முடைய கை விரல்கள் எப்படி இருக்கும், நம்முடைய எண்ணம் என்ன சொல்லும் அப்படிங்கறத பொறுத்துதான் விரல்கள் சுறுசுறுப்பாக செயல்படும். அதனால அதை சாவி கொடுத்து ஒவ்வொரு வேலையையும் நம்ம திறம்பட செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு பிறக்கும், ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். இதுவே சோர்ந்தவனுக்கு, அதாவது படுத்திருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு அங்கேயே படுத்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா எந்த சக்தியும் நம்ம பெற போறது கிடையாது. நம்முடைய கால்கள் ஒரு பூட்டு போட்டது போல அசைவற்று இருக்கும். அதுதான் இந்த வரிகள் அழகாக சொல்கின்றன. எழுந்தவனுக்கு விரல்கள் எல்லாம் சாவி, சோர்ந்தவனுக்கு கால்கள் முழுக்க பூட்டு. இந்த தன்முனைப்பு வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் யாஸ்மின் அரிஃபா, இது ஆனந்தம் ஆரம்பம்.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நீர்களே, டிசம்பர் பூக்கள் இந்த திரைப்படத்திற்காக வாலியின் வரிகள் இடம்பெற்றன. இளையராஜாவின் இசையில பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி கொண்டு வந்த காதல் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பாக இளையராஜாவின் இசையில கண்ணதாசனின் கற்பனை, குரு திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடலையும் நாம் கேட்டு மகிழ்ந்தோம்.
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். வந்த பாடல்கள்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
1: ஒலி 9:00
4: கேட்டாலே பரவசம்.
0: சரியாக 10:24
4: 8:00 போக்குவரத்து நிலவரம்.
0: கிடைத்திருக்கும் போக்குவரத்து தகவல்கள் நேர்களே, துவாசை நோக்கி செல்லும் ஏஒய் வாகனம் பழுதாகி இருக்கு. கிளமண்டி அவென்யூ 6 நுழைவாயிலில் ஏஒய் நோக்கி செல்லும் சிடிஇ அங்கும் வாகனம் பழுதாகி இருக்கு. அங்மோக்யூ அவென்யூ 5 எக்ஸிட்டுக்கு முன்பாக வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ அங்கு சாலை பணி. தோகுவான் ரோட் எக்ஸிட்டுக்கு முன்பாக பிகேஇயை நோக்கி செல்லும் எஸ்எல்இ அங்கும் சாலை பணி. யோச்சுகாங் ரோடுக்கு முன்பாக வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை.
5: இப்ப தங்க விலைய பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்க வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: ஜோயலகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
8: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்.
7: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு.

0: செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். கிரெட் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இது என்ன நிகழ்ச்சி?
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, ஜூன் மாதம் முதல் தேதி திங்கட்கிழமை அன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் நல்ல சிறப்பா போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். சற்று முன்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நாளை பற்றி தான் பேச இருக்கோம் அப்படின்னு. அதாவது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டின் நடுப்பகுதியில நம்ம இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்துல புத்தாண்டு தீர்மானம் அப்படின்னு ஒன்னு எடுத்திருப்போம். அதுதான் வந்து ரவிஜியும் சஜினியும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்று காலையில வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில. அதாவது ஆண்டின் முற்பாதி எப்படி இருந்துச்சு, பிற்பாதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நேயர்களே, புத்தாண்டு தீர்மானம் ஒரு சில நேயர்கள் நீங்க எடுத்திருப்பீங்க, எடுக்காத நேயர்களும் இருக்கலாம். ஆனா எடுத்த நேயர்கள் எந்த கட்டத்துல இருக்கீங்க? உங்களுடைய தீர்மானத்துல இந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க, வெற்றிகரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல யாஸ்மின், அப்படி விட்டுட்டேன், 2 வாரம் தான் நான் முயற்சி செய்து, அதுக்கு மேல என்னால முடியலப்பா அப்படின்னு சொல்றீங்களா? எந்த கட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. 9678896 ஆய்வு முடிவுகள் என்ன சொல்கின்றன அப்படின்னு இன்னும் சற்று நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கு. அனுப்பி வச்சிருங்க உங்களுடைய செய்திகளை. ஆனந்தம் ஆரம்பம், நான் யாஸ்மின் அரிஃபா.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில பாடல் ஒலியேறியது. மனோ சித்ரா வந்திருந்தாங்க. அதற்கு முன்பாக பூவுக்குள் பூகம்பம். இந்த திரைப்படத்திற்காக SP வெங்கடேஷ் அவருடைய இசையில கங்கை அமரன் கொடுத்த வரிகள் இடம்பெற்றன. SP பாலசுப்ரமணியம் அந்த பாடலை பாடியிருந்தார். ஒலி 9:00 ஆனந்த மார்பம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேர்களே, யாஸ்மின் அரிஃபா உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். காலை மணி சரியாக 10:40 நெருங்கிட்டு இருக்கு, 10:39 நெருங்கிட்டு இருக்கு. சரி, ஒலி 9:00 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேள்வி கேட்டிருந்த சற்று முன்பு, அதாவது புத்தாண்டு தீர்மானம் அப்படின்னு நம்மில் பலரும் வந்து எடுத்திருப்போம், சிலர் வந்து எடுக்காம இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எடுத்தவர்கள் உங்களுடைய தீர்மானத்தை எந்த அளவுக்கு நீங்க வந்து நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்த கட்டத்துல இருந்தீங்க இருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்த சில நேர்கள் வந்து செய்திகளை அனுப்பி வச்சிருக்கீங்க. மற்ற ஏடுகளும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9678 9 புலனம் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். ஜோவிதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜும்பா வகுப்புக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. கஷ்டப்பட்டு நான் முயற்சி செய்து இப்பதாங்க ஒரு தவணையை முடிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக நான் உடற்பயிற்சி செய்யல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப வந்து ஒரு தவணை முடிச்சது எனக்கு ரொம்ப பெருமிதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கங்க. வாழ்த்துக்கள் ஜோவிதா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க முதல் அடியை எடுத்து வச்சிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னா, உடல் எடை குறைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில். ஆனா இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோகிராம் நான் குறைச்சிருக்கேன். குறிப்பாக காலை உணவுல அதிக கவனம் நான் செலுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, காலை உணவு சாப்பிட வந்து சரியாக நேரம் இருக்காதான், அதனால கொஞ்சம் அந்த ஆரோக்கியமற்ற உணவை தான் அதிகமா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதிகமா தேநீர் வந்து ஒரு நாள்ல வந்து 3-4 குவளை அருந்துவேன். ஆனா இப்ப நான் வந்து குறைச்சிருக்கேன். உடல் கொஞ்சம் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது அந்த ஆரோக்கியம் வந்து எனக்கு வந்து ஒரு மனநிலை தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பானு வந்து ஒரு மொழி கத்துக்கணும், அதாவது சீன மொழியை வந்து ஓரளவாவது பேச கத்துக்கணும் அப்படின்னு நான் முயற்சி செய்யறேன். அதனால இப்ப வந்து இணையம் வழி வகுப்புகளை வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் முயற்சி செய்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஆரம்பிக்கல, ஆனா கூடிய விரைவிலேயே தொடங்கி விடுவேன். அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. கத்துக்கணும், ஒரு ஆண்டு எடுக்கும், கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புத்தாண்டு தீர்மானம் அப்படின்னு பலரும் நீங்க எடுத்திருப்பீங்க. எந்த கட்டத்துல நீங்க இருக்கீங்க? பாதி வழியில, அதாவது ஜூன் மாதத்துல இருக்கும், பாதி வழியை நீங்க வந்து கடந்துட்டீங்கன்னா, நீந்தி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் தொடங்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலை வேண்டாம், இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன இல்லையா, பல மாதங்கள் இருக்கு, நீங்க செயல்பட. அதனால புத்தாண்டு தீர்மானம் எடுத்தவர்கள் எந்த கட்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒலி 9:08 ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்துவின் கற்பனையில காதலன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் உருளி நாராயணன் பல்லவி கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது. அதற்கு முன்பாக வித்யாசாகரின் இசையில வாலியின் வரிகள், செங்கோட்டை திரைப்படத்திற்காக மனு சித்ரா கொண்டு வந்த பாடலும் இடம்பெற்றது. காலை மணி சரியாக 10:51 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பிகேஇ நோக்கி செல்லும் எஸ் எல் இ விபத்து நேர்ந்துள்ளது நேர்களே. டிபிஏக்கு பிறகு இதன் காரணமாக அந்த சாலையில போக்குவரத்து அதிகரித்துள்ளது. சாலையின் 3, 4, 5 தடங்களை தவிர்த்துடுங்க. சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ அங்க பிகேஇக்கு பிறகு முதல் தடத்தை தவிர்த்துடுங்க. தடங்கள் ஏற்பட்டுள்ள காரணத்தால் அங்கும் போக்குவரத்து மெதுவடைந்துள்ளது. கிராஞ்சி வே குறிப்பாக சுங்காய் போலோ வெட்லேண்ட் அந்த பூங்காவுக்கு அருகே மின் தடை ஏற்பட்டுள்ளது. அங்கும் வாகனம் ஓட்டிகள் சென்றால் பார்த்து கவனமா செலுத்துங்க. எஸ்எல்இயை நோக்கி செல்லும் சிடிஇ சாலை பண்ணி மர்ச்சன்ட் ரோடுக்கு அப்பால்.
2: இந்த ஹரிராயா காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. May 23 to June 1 இஸ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு 1 gram 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைர நகைகளுக்கு 30 விழுக்காடு தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். May 23 to June 1 மட்டும் இஷ்டம் போல தங்கம் வாங்க இஸ்டாராக்கு வாங்க.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 Upper Dixon சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: சிங்கப்பூரின் வானிலை பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள்ல மழை பெய்யும், ஒரு சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா அதிக வெப்பமாக இருக்கும், ஆனா இன்னும் கூடுதலாக வெப்பமாக இருக்க போகுது அப்படின்னு அண்மையில ஆய்வகத்தார் தெரிவிச்சிருக்காங்க. வானிலை ஆய்வகத்தார் ஜூன் ஜூலை மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வெப்பமாக இருக்கும், குறிப்பாக இந்த எல் நீனோ உருவாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் விளைவாக தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் இன்னும் வெப்பமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நீரிலி வெயில் வந்து கடுமையாக இருக்கும் போது பலருக்கும் ஐஸ் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கறத ஆசை, குளிர் பானத்தை எடுத்து அப்படியே மடக்கு மடக்குன்னு குடிக்கணும்னு ஆசை, ஆனா இது உடலுக்கு அவ்வளவு நல்லது இல்ல. தற்காலிகமாக நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை அது வந்து ஏற்படுத்தினாலும் உடலுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அது உள்ளமைப்பை பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வெளியில வெயிலா இருக்கும் போது உடனே வீட்டிற்கு வந்து குளிர்பதன பெட்டியை திறந்து இந்த குளிர்பானத்தை அருந்தாதீங்க. அலுவலகத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், ரொம்ப வெப்பமா இருக்குப்பா அப்படின்னு கீழே போய் குளிர்பானத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா ரத்த நாளங்களை சட்டென்று சுருங்க வைக்குமா இந்த குளிர்பானம் உடனே நீங்க வெயில் காலத்துல குடிச்சா. அது மட்டும் இல்ல, உடல் வெப்பத்தை வெளியேற்றும் இயற்கையான செயல்முறையை அது லேசா தடை செய்யுது அப்படின்னு தெரியப்படுத்திருக்காங்க. செரிமான மண்டலத்தையும் இது அதிர்ச்சிக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அடுத்த தடவை நல்ல குளிர்பானத்தை அருந்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாதாரண வெப்பநிலையில இருக்கும் தண்ணீரை நீங்க அருந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
4: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: ஒலி 9:08 ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேர்களே, உங்களுடைய புத்தாண்டு தீர்மானத்துல எந்த கட்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சதீஷ் வந்து அனுப்பி வச்சிருக்காரு, அதாவது அவருடைய வாகனம் ஓட்டும் உரிமம் பெறணும் அப்படின்னு அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரா, அதாவது முக்கியமா தியரி வகுப்புகள்லாம் முடிச்சுதாரா, இப்ப வந்து அவர் வந்து வாகனத்தை லேசா செலுத்திக்கிட்டு இருக்காரு, இப்பதாங்க வந்து 3 வகுப்புகளை நான் முடிச்சிருக்கேன், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, வாகனத்தை ஓட்டும் போது எப்படியாவது இத உரிமத்தை பெற்றுடணும், இந்த வருஷ கடைசிக்குள்ள உரிமத்தை நான் எடுத்துடணும் அப்படின்னு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த முயற்சியில ஈடுபட்டுகிட்டு இருக்கேன், ஓரளவு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து ஷீலா வந்து ஒரு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க, என்னன்னு கேட்போமா?
5: கமலி
0: வணக்கம்.
5: இந்த வருடமும் சரி, போன வருடமும் சரி, ரொம்ப சிறப்பான வருடம் எனக்கு.
0: வாழ்த்துக்கள்.
5: கார் வாங்கணும்னு நினைச்ச கார் வாங்கியாச்சு, லைசன்ஸ் எடுக்கணும்னு நினைச்ச லைசன்ஸும் எடுத்தாச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கேன்னா சுகர் கட் பண்ணணும்னு நினைச்சேன், இப்ப சிறப்பா அதுவும் செஞ்சுட்டு வரேன். உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு, முடிந்த அளவுக்கு எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணணும். சுகர் கட் பண்ணி பாருங்க, லைஃபே மாறிடும். நன்றி.
0: வாழ்த்துக்கள் மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு கேக்குறதுக்கு. அதாவது உடலை குறைக்கணும், இந்த சீனியர் முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னு சிலர் வந்து முயற்சி செஞ்சிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முயற்சி செய்தால் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஷீலா, குரல் பதிவுக்கு நன்றி. அடுத்து ராஜ் என்ன சொல்லிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக நான் முயற்சி செஞ்சிட்டு இருக்கேன், 26 கிலோகிராம் நான் குறைச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெள்ளை சீனிய முற்றிலுமாக நான் தவிர்த்துட்டேன், மாவு உணவுகளை நான் வந்து தவிர்த்துட்டேன். அது மட்டும் இல்ல, தாய் ஃப்ரீக்ரன் அரிசி இருக்கு இல்லையா, அதாவது கொஞ்சம் அந்த ஸ்டாச் அதிகமாக இருக்கும், அதை வந்து மாற்றி பாஸ்மதி அரிசியை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிதான விஷயம் கிடையாதுங்க, கஷ்டமான ஒன்று தான். ஏன்னா நம்ம ரொம்ப ருசியாக சாப்பிட்டு பழகியாச்சு, மாறுதல் வந்து ரொம்ப வந்து கஷ்டமான ஒன்று. ஆனால் அது தேவை. எப்படி நம்ம தியாகங்கள் செய்து விடாமுயற்சியுடன் செயல்படுறோமோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சிறந்த ஒரு விஷயமாக அமையுது. இப்போ நல்ல சீக்கிரமாக நான் நடக்கிறேன், மாடிப்படிலாம் என்னால் ஏற முடியுது, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜன். கேட்பதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சில நேர்கள் வந்து உங்களுடைய புத்தாண்டு தீர்மானங்களை எடுத்திருக்கலாம், ஆனா அதை வந்து சரியாக கடைபிடிக்க முடியாத இயலாத ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எல்லாமே உங்களுடைய நேரம் தாங்க. முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை இல்லையா.

0: வைரமுத்துவின் வரிகள் வித்யாசாகரின் இசையில தாயின் மணிக்கொடி. இந்த திரைப்படத்திற்காக கோபால் சர்மா ஸ்வர்ணலதா கொண்டு வந்த பாடல் இடம் பெற்றது. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்

0: ஐயோ, இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: உங்களோட செய்திகளை நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. வெஸ்ட் கோஸ்ட்ல இருந்து காயத்ரி வந்து சொல்லிருக்காங்க, ஆசைப்பட்டேன் ஆனா இன்னும் எதுவும் நடக்கல, இனிமேதான் முயற்சி செய்யணும், உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு முயற்சி செய்யணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து நீங்க வந்து செயல்பட்டாதான் சிறப்பான ஒன்றாக உங்களுக்கு அமையும் இல்லையா? சரி, சின்னசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, புத்தாண்டு தீர்மானம், ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும், வெளியில அதிகமா வாங்கி சாப்பிடக்கூடாது, சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கறது தாங்க என்னுடைய தீர்மானம், அதை நோக்கி நான் நடை போட்டுக்கிட்டு இருக்கேன், வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி உங்களுடைய செய்திக்கு. இன்றைய நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது புத்தாண்டு தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லும் போது மனோவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிகமாக தோல்வி விகிதம், அதாவது புத்தாண்டு தீர்மானத்தை எடுத்தவங்களை பற்றி குறிப்பாக சொல்றாங்க, ஏன் தோல்வி விகிதம் அதிகமாக இருக்குன்னா, அவங்க வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத தெளிவில்லாத தீர்மானத்தை முதல்ல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை எப்படி கூட்டுவது? உதாரணத்துக்கு, நாளையில இருந்து நான் சீனியை தொடமாட்டேன், உடலை குறைக்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரி வராது. ஏன்னா எடுத்தோமா கவுத்தோமா அப்படின்னு செயல்பட முடியாது இல்லையா? அதாவது ஒரு சில நாட்களுக்கு, வாரத்திற்கு 2 முறை 4 முறை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவேன், என்னுடைய பானங்கள்ல சீனியை முற்றிலுமாக அகற்ற வாரத்திற்கு 2 முறை 3 முறை முடிவு செய்யறேன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதை வந்து ஆங்கிலத்துல ரியலிஸ்டிக் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களால செய்ய முடியற ஒன்று, அந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு வரணும். இன்னொரு உதாரணம் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுடைய உணவு வகையில அதிக பழங்களை நான் சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாரத்திற்கு 1-2 முறை அப்படின்னு தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். உதாரணத்திற்கு உங்களுடைய கையடக்க தொலைபேசியில ரிமைண்டர் செயலி இருக்கு இல்லையா, அதை நீங்க பயன்படுத்தி மதிய உணவுக்கோ அல்லது இரவு உணவுக்கோ 1 மணி நேரம் முன்பாக பழங்களை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு நீங்க வந்து ரிமைண்டர் வச்சுக்கிட்டீங்க, ஒவ்வொரு நாளும் உங்களால செயல்படுத்த முடியும். இதுதான் அவங்க வந்து நடைமுறைக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனோவியல் நிபுணர்கள். இவ்வாறு நம்ம செய்யும் போது நம்முடைய வெற்றி வாய்ப்பு, அதாவது புத்தாண்டு தீர்மானங்கள்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதனுடைய வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தீர்மானங்கள்ல எடுக்கும் மக்கள்ல சுமார் 80% February 2nd இந்த தீர்மானங்கள்ல கை விட்டுறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆய்வுகள்ல. ஆண்டு முழுவதும் தங்களுடைய தீர்மானங்கள்ல வெற்றிகரமாக கடைபிடிப்பவர்கள் கிட்டத்தட்ட 9-12 விழுக்காட்டினர் மட்டுமே அப்படின்னு ஒரு சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்பத்திலே கைவிடுறாங்க இல்லையா, அவங்க வந்து சுமார் 23 விழுக்காட்டினர் தங்களுடைய தீர்மானங்கள்ல டக்குன்னு கைவிடுறாங்க ஜனவரி இறுதிக்குள்ள. 64 விழுக்காட்டினர் அடுத்த மாதத்திற்கு போறாங்க ஆனா தாக்கு பிடிக்க முடியல. உங்களால முடிந்த தீர்மானத்தை நீங்க எடுங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முயற்சி செய்தால் சிறப்பாக இருக்கும். ஒரேடியா ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால எதிர்பார்க்கவும் முடியாது. அடி மேல அடி வைத்தா அம்மியும் நகரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இது ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் யாஸ்மின் அரிஃபா.

என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு. பழைய பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் கேட்டு மகிழ்ந்தோம் நேர்களே. உங்களுக்கு சந்தோஷம்னா அது கண்டிப்பா எங்களுக்கும் சந்தோஷம் தான். சற்று முன்பு புதையல் திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது. பி சுசிலாவின் தனிக்குரல் கீதம் அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவரை இசையமைக்க எம் கே ஆத்மானந்தன் வரிகளை கொடுத்திருந்தாரு. அதற்கு முன்பாக ஆ மருதகாசியின் வரிகள், டி ஆர் பாப்பாவின் இசையில மல்லிகா திரைப்படத்திற்காக பி சுசிலா கொண்டு வந்த பாடலும் இடம்பெற்றது. உடுமலை நாராயண கவி வரிகளை கொடுக்க விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில டி எம் ரத்னம் கொண்டு வந்த பாடலும் உங்கள் மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரத்த கண்ணீர் திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது. காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம் கண்டுபிடிக்கிறீங்க. சரி, நல்ல கவனமா கேட்டுக்கங்க. இறால், முட்டை, சோளமாவு, மிளகு, எண்ணெய், உப்பு, வெண்ணெய், கருவேப்பிலை,

பூண்டு, ஊசி மிளகாய், அப்புறம் வந்து பால் மாவு. இதுல ஒரு உணவு பொருளை நான் அப்படியே அகற்றிட்டு, அகற்றப்பட்ட அந்த உணவு பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு செய்தி அனுப்பி வைங்க. 9678889 6 8 பதில் தெரிந்தா இப்பவே அனுப்பி வைங்க.

0: பின் ஒன்றாக கேட்டீங்க. பாக்கியலட்சுமி திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது. சற்று முன்பு எல் ராகவன், பி சுசிலா கொண்டு வந்த பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில கண்ணதாசன் வரிகளை கொடுத்திருந்தாரு. அதற்கு முன்பாக கண்ணதாசன் வரிகள்ல எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைக்க பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடிய பாடல் இடம்பெற்றது திருடாதே திரைப்படத்திற்காக.
1: போக்குவரத்து நிலவரம்
0: பிகேஇ நோக்கி செல்லும் எஸ் எல் இ விபத்து நேர்ந்துள்ளது அப்ப தாம்சன் ரோடுக்கு அருகே. வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவைப்படுகின்றது நேர்களே. 2-3 இடங்கள்ல சாலை பணி. எஸ் எல் இ நோக்கி செல்லும் டிபிஇ செங்காங் ஈஸ்ட் ரோடுக்கு அப்பால், பிகேஇ கிட்டு செல்லும் கேஜேஇ சுங்காய் தெங்கா ரோடுக்கு அப்பால் சாலையின் முதல் தடத்தை தவிர்த்திருங்க. ஏஒய்இ நோக்கி செல்லும் சிடிஇ அங் மோக்கியோ எம்யூ 5 எக்ஸிட்டுக்கு முன்பாக சாலையின் 5 தடத்தை தவிர்த்திருங்க. இந்த சாலைகள்ல இப்போது சாலை பணி.
2: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கக்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கக்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம். எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது. டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணும்.
2: ப்ரோ உங்களை எல்லா காலத்திலும் பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
1: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
4: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
5: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
4: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல
3: விண்ணப்பிக்கலாம்.
6: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
7: நடுவுல கொஞ்சம்
8: சாப்பாடு காணோம்.
7: அங்கத்திற்கு வந்திருக்கின்றோம். சரி, சற்று முன்பு நான் கொடுத்த உணவு பொருட்கள்லாம் நீங்க சரியா கவனிச்சு கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மற்ற நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, வந்திருக்கும் பதில்கள் எல்லாம் பார்ப்போம். கிரிஜா அனுப்பி வச்சிருக்காங்க.
9: ஹாய் யஸ்மின், கடுகா?
7: கடுகா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லம்மா, கடுகு கிடையாது. ரமேஷ் என்ன சொல்லிருக்காருன்னா கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்லிருக்காரு. இல்ல, சற்று முன்பு நான் கொடுத்த அதாவது அந்த பொருட்கள்ல வந்து உணவு பொருட்கள்ல கருவேப்பிள்ளை இருந்துச்சு. பிரபா வந்து காய்ந்த மிளகாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லங்க, ஏன்னா சற்று முன்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஊசி மிளகாய் ஏற்கனவே வந்து சேர்க்கப்பட்டிருக்கு, அதனால காய்ந்த மிளகாய் தேவையில்லை. இஷ்டம் இருந்தா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, மற்ற நேயர்கள் நீங்க தொடர்ந்து அனுப்பி வைக்கலாம். என்ன உணவு குறிப்பு மிஸ்ஸிங் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன், பொருளை அகற்றி இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்பதான் வானொலி பக்கமா நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக மீண்டும் அந்த பொருட்களை எல்லாம் நான் சொல்லிடுறேன். இறால், முட்டை, சோள மாவு, மிளகு, எண்ணெய், உப்பு, வெண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை, ஊசி மிளகாய், பால் மாவு, இதெல்லாம் வந்து ஒரு சமையல குறிக்குது. என்னவாக இருக்கும்? மீனா வந்து புளியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்.
10: ஹலோ, வணக்கம், நான் ஜெயம் பேசுறேன். நீங்க சொன்ன குறிப்புகள்லாம் வச்சு பார்த்தா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அந்த பஸ்தா நூடுல்ஸா இருக்கலாம். பஸ்தா பஸ்தா லாட்டி பஸ்தா.
7: எதிர்பார்க்கும் பதில் கிடையாது. மீனா வந்து எண்ணெய் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இல்லமா, எண்ணெய்னு நான் குறிப்பிட்டு இருந்தேன். ஒரு பெரிய உதவி குறிப்பு என்னன்னா, இந்த பொருள் இல்லனா இந்த உணவுக்கு பெயர் இல்ல, அதாவது இந்த நான் குறிப்பிடும் இந்த உணவுக்கு அதன் பெயர் வராது. இதுதான் முக்கியமான உணவு பொருள். யோசிச்சு பாருங்க, இறால் மையமாக வைத்து யோசிச்சு பாருங்க. சரியா, பழைய பாடல்களை சற்று முன்பு நீங்க கேட்டிருந்தீங்க, அதற்கு ஒரு விடை கொடுப்போம். அடுத்து உங்களுக்காக இவ்வாறு கலைஞர், இந்த வாரம் பாத்தீங்கன்னா இசை ஞானி இளையராஜா அவருடைய பிறந்த நாள் இல்லையா, அதனால இந்த அங்கத்துல அவருடைய பாடல்கள் தான் வாரம் முழுக்க ஒலிக்க இருக்கின்றன. கோடை மழை திரைப்படத்திற்காக நான் காமராசன் கொடுத்த வரிகள் இளையராஜாவின் இசையில அவரே பாடுறாரு. கேட்போமா?

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: இன்று ஜூன் மாதம் முதல் தேதி நிலவரம் என்னன்னு பார்த்துருவோம். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 50 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 11 காசு.
0: இத்தகவலை வழங்கியோர்
4: தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40 விழுக்காடு கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: இந்த ஹரிராய காலத்தில் தங்கம் வாங்குவது இன்னும் சிறப்பு. மே 23 முதல் ஜூன் 1 வரை இஸ்டாரா ஜுவல்லரியில் தங்கம் மற்றும் வைரநகைகளுக்கு 1 கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. அது மட்டுமல்ல, உங்கள் பழைய 916 தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாம புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அழகிய வைரநகைகளுக்கு 30 விழுக்காடு வரை தள்ளுபடி. திருமணம், அன்பளிப்பு அல்லது உங்களுக்காக வாங்கினாலும் சரி, இதுதான் சிறந்த நேரம். மே 23 முதல் ஜூன் 1 வரை மட்டும் இஷ்டம் போல தங்க வாங்க இஸ்டாராக்கு வாங்க.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமி தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமியின் சுவை சுண்டி இழுக்கும்.
1: சிரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமி சைவ உணவகம்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: ஒலி 9:00 உங்களுக்காக ஆனந்த மாறவும் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேர்களே, இந்த நேரத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் யாஸ்மின் அரிஃபா. தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.
5: ஒலி 9:00 போக்குவரத்து நிலவரம்.
4: துவாசை நோக்கி செல்லும் PIE அங்கு சாலை பணி டெம்பனிஸுக்கு பிறகு அந்த சாலையின் பகுதியில் குறிப்பாக 3 தடத்தை தவிர்த்துடுங்க. PIEக்கு இட்டு செல்லும் KJE அங்கும் சாலை பணி, குறிப்பாக பிரிக்லேண்டுக்கு அப்பால் சாலையின் 4 தடத்தை தவிர்த்துடுங்க. வாகன ஓட்டிகள், நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், எங்கு போனாலும் பத்திரமா வாகனத்தை செலுத்துங்க.

0: பாரம்பரிய திரைப்படத்திற்காக பாடல் ஒலியறியது. டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல். பஞ்சு அருணாச்சலம் வரிகள் கொடுக்க மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடலுக்கு இசையமைச்சிருந்தாரு. அதற்கு முன்பாக உலகம் சுற்றும் வாலிபன் கண்ணதாசன் வரிகள், மெல்லிசை மன்னருடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி கொண்டு வந்த உலகம் அப்படிங்கிற பாடல் ஒலியேறியது. அதற்கு முன்பாக மலர் குடத்தின் பாடல், அழகான பாடல், திரிசூலம் திரைப்படத்திற்காக ஒலியேறியது. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருந்தாரு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நடுவுல கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்.
0: சரி, இந்த அங்கத்துல பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி. வந்திருக்கும் பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம். பலரும் வந்து சரியான பதில வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. சுமதி வந்து வெங்காயம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. மற்ற நேரில் என்ன சொல்றாங்க பாப்போம்.
3: காலை வணக்கமா.
0: வணக்கம்.
3: நான் நினைக்கிறேன் தயிர்.
0: நன்றி நன்றி சந்திரன், அது பதில் கிடையாது. புஷ்பா, நீங்க சரியான பதில சொல்லிருக்கீங்க. ஆமா, சீரியல் என்பது தாங்க சரியான பதில். சீரியல் ப்ரானுக்கான உணவு பொருட்களை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் சற்று முன்பு. அதனால தான் அதை விட்டுட்டேன். ஏன்னா அதை சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா. சுசீலா, நீங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. கல்யாணி, நீங்களும் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பிரான்சிஸ் சந்தியா, நீங்களும் வந்து சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஜெயா பிள்ளை, நீங்களும் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அதாவது சீரியல் இருந்தாதான் சீரியல் ப்ரான் செய்ய முடியும் இல்லையா. அதற்கான உணவு பொருட்களை மீண்டும் நம்ம பார்த்துருவோம். இறால் பொரிப்பதற்கு அதனோட வந்து நம்ம வந்து முட்டை, சோளமாவு, உப்பு, மிளகு அதெல்லாம் பயன்படுத்தி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்குவோம். அந்த வோக்ல என்ன போடுவோம், வெண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஊசி மிளகாய், பால் மாவு, இதனை சேர்த்து கடைசியாக அந்த சீரியல், குறிப்பாக நெஸ்தம் அதை பயன்படுத்துவாங்க, அதை வந்து மேலாக்கில் போட்டு கடைசியாக நம்ம பொரித்த இறாலை போட்டு எடுத்தோம்னா சீரியல் ப்ரான் தயாராகிவிடும்.
4: உங்களுக்கு தெரியுமா?
0: சரி, சீரியல் ப்ரான் அப்படின்னு சொல்லும் போது 80களில் 90களில் சிங்கப்பூர்ல தான் இது தோன்றியது அப்படின்னு பல தகவல்கள் சொல்கின்றன. இந்த உணவை குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா சிச்சா அப்படிங்கறது, அதாவது நாம வந்து ஆர்டர் செய்த கையோட சுட சுட வந்து பரிமாறாங்க இல்லையா, அதுதான் குறிக்குது. பல சமையல்காரர்கள் வந்து சீன சமையல் முறைகளையும் கொஞ்சம் மேற்கத்திய சமையல் முறையும் அப்படி இணைத்து இந்த சீரியல் ப்ரானை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உணவின் முக்கிய சிறப்பு என்னன்னா, நல்ல மொறுமொறுன்னு இறால்கள் அப்படி வறுத்து எடுத்து இனிப்பான பால் மாவு, அப்புறம் சீரியல், குறிப்பாக நம்ம வந்து நெஸ்தமை தான் பயன்படுத்துறோம், அதை வந்து கொஞ்சம் கலந்து ஒன்றாக சேர்த்து சுட சுட பரிமாறினா சீரியல் ப்ரான் தயாராகுது. சற்று முன்பு நான் கொடுத்த உணவுப் பொருட்கள் எல்லாம் நீங்க சேர்க்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்களையும் நீங்க சேர்த்து கொள்ளலாம். ஆனா முக்கியமா இதுதான் அடிப்படை. இந்த உணவு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கின் புகழ்பெற்ற டைஃபூன் ஷெல்டர் அப்படிங்கிற பகுதியில வந்து கடல் உணவுலாம் அதிகமா வந்து பரிமாறுவாங்க. அந்த பின்னணியில கொண்டது அப்படின்னு சில தகவல்கள் சொல்கின்றன. அங்கிருந்து கூட அப்படி வந்திருக்கலாம் அந்த ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். புதுமையாக இந்த உள்ளூர் சமையல்காரர்கள் இந்த யோசனை அப்படி மாற்றி பூண்டு, அப்ப அதிகமா வந்து ஊசி மிளகாய், கருவேப்பிலை, பால் மாவு இதெல்லாம் சேர்த்து இறால பொறித்து எடுத்து சுட சுட இந்த சீரியல் ப்ரானை உங்களுக்கு பரிமாறுவாங்க. பலரும் நீங்க சுசிச்சு சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைய விடுபட்ட உணவு பொருள் சீரியல், அந்த சமையல் உணவு சீரியல் ப்ரான்.
5: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
4: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: மீன வறுக்கும் போது மீன்ல இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சட்டில ஒட்டிக்குதா, அந்த மீன் மசாலா மீனோட நல்லா ஒட்டி போயிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. மீன் பொரிப்பதற்கான அந்த மசாலாவை நீங்க தயார் செய்யும் போது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது இவற்றோட கொஞ்சம் அரிசி மாவு, சோள மாவு இவற்றையும் சேர்த்து கொள்ளுங்க. எண்ணெய், உப்பு, அதோட கொஞ்சம் மிளகுத்தூளையோ கருவேப்பிலைய லேசா மசிச்சோ அந்த மசாலாவில சேர்த்து நல்லா பதம் வர வரைக்கும் பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் அந்த மீன்ல தடவி ஒரு பக்கமா வச்சிருங்க. அதன் பிறகு அந்த மசாலா மீனை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு பாருங்க. அப்பதான் அந்த மீன் முருகலாகவோ மசாலா மீன்ல ஒட்டி பொரிஞ்சு ருசியாவும் கிடைக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
0: இன்றைய நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நேர்களே, நல்லதொரு பாடல் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. நாளை நமதே இந்த திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில கண்ணதாசனின் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக ஒலியறிக்கொண்டே இருக்கின்றது. செய்திகளுக்கு பிறகு உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன். இது ஒலி 968 ஆனந்தம் ஆரம்பம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: நண்பகல் மணி 12, மீடியாகாப் 968 செய்திகள். தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் 2 ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாளை பயணத்தை தொடங்குகிறார். வரும் 10 வரை அவர் அங்கிருப்பார். தன்சேனியாவுக்கு அவர் அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். அந்த கிழக்கு ஆப்பிரிக்க நாட்டுக்கு சிங்கப்பூர் அதிபர் ஒருவர் அதிகாரத்துவ வருகை புரிவது இதுவே முதன்முறை. அதற்கு முன் திரு தர்மன் தென்னாப்பிரிக்காவுக்கு பணி நிமித்தமாக வருகை மேற்கொள்வார். உலக வங்கிக் குழுமத்தின் வேலை தொடர்பான மன்றத்துக்கு அவர் இணை தலைமை வகிப்பார். தென்னாப்பிரிக்க அதிபர் உள்ளிட்ட தலைவர்களை அதிபர் தர்மன் சந்திப்பார். தன்சானியாவின் அதிபர் சமியா சுலுஹு ஹசன் 45 அரசதந்திர உறவை முன்னிட்டு அதிபர் தர்மனுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அதிபர் தர்மனுக்கு அரசாங்க விருந்து நல்கப்படும். இணக்க குறிப்பு கையெழுத்தாகும். சிங்கப்பூர் தன்சேனியா கூட்டு வர்த்தக வட்டமேசை கூட்டமும் நடைபெறும். மலேசியா 16 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று அறிமுகப்படுத்துகிறது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்று முதல் கட்டாயம். அடையாள அட்டை போன்ற அரசாங்க ஆவணங்களை பயன்படுத்தி வயதை உறுதிப்படுத்தலாம். தற்போது சமூக ஊடக பக்கம் வைத்திருப்போரும் அவர்கள் 16 வயதை எட்டிவிட்டதை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக ஊடக நிறுவனங்கள் வயதை உறுதிப்படுத்தாவிட்டால் $2.5 million வரை அபராதம் விதிக்கப்படலாம். டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா 16 வயதுக்கு குறைவானவர்களை சமூக ஊடக பக்கத்திலிருந்து தடை செய்தது. அடுத்து இந்தோனேசியா அதை பின்பற்றியது. தற்போது மலேசியாவும் அதை பின்பற்றுகிறது. அமெரிக்கா அதன் சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவு சில்லுகள் சீனாவின் நிறுவனங்களுக்கு செல்வதை தடுக்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்துகிறது. 3 தரப்பிடமிருந்து சீன நிறுவனங்கள் அமெரிக்க சில்லுகளை மறைமுகமாக வாங்கும் சாத்தியத்தை குறைக்க முற்படுகிறது அமெரிக்கா. அமெரிக்க வர்த்தக அமைச்சு புதிய விதியை சொல்கிறது. என்விடியாவின் ரூபின், பிளாக்வெல் போன்ற அதிநவீன சில்லுகளை வாங்க விரும்பும் நிறுவனங்கள் சீனாவுக்கு வெளியே இருந்தாலும் கூட சீனாவில் தலைமையகம் வைத்திருந்தால் ஏற்றுமதி உரிமம் தேவை என்கிறது புதிய விதிமுறை. சீனாவுக்கு வெளியே இயங்கும் சீன செயற்கை நுண்ணறிவு துணை நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 1 அமெரிக்க சில்லுகளை பயன்படுத்தியிருக்கலாம் என்பதையே இந்த புதிய விதி காட்டுகிறது. எவ்வளவு போனது என்பது தெரியவில்லை. சீனா மீது 4 முன்பு அமெரிக்கா தடை விதித்திருந்தது. இந்தியாவும் மியான்மரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியான்மர் அதிபர் மின் ஆங் லிங் இந்தியாவுக்கு 5 பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முன்னைய ராணுவ தலைவரான அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. மியான்மரில் சீனாவின் செல்வாக்கை சமாளிக்கவும் அரிய கனிமங்களை பெறவும் இந்தியா முயல்வதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இடையே கடந்த 1 சுமார் $2 billion வர்த்தகம் நடந்திருக்கிறது. இருநாட்டு மக்களுக்கு இடையே உள்ள ஆன்மீக வரலாற்று பூர்வ உறவை பயணம் குறிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டது. லெபனானில் தாக்குதலை தொடர இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவை நாடுவதாக தகவல்கள் கூறுகின்றன. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது ஆகாய தாக்குதல் நடத்தவும் இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியை கேட்பதாக கூறப்படுகிறது. தென் லெபனானை மட்டும் குறிவைத்த இஸ்ரேல் தற்போது விரிவான தாக்குதலை தொடுக்க திட்டமிடுவதாக இஸ்ரேலின் சேனல் 12 தொலைக்காட்சி சொல்கிறது. அமெரிக்க ஆதரவை பெற திரு நெட்டன்யாகு அண்மையில் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் பேசியதாகவும் அது கூறுகிறது. பெய்ரூட்டில் பொதுமக்களை வெளியேற்றுவது உட்பட விரிவான தாக்குதல் திட்டத்தை இஸ்ரேலிய தலைமைத்துவத்திடம் அந்நாட்டு ராணுவம் சமர்ப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஈரான் அந்நாட்டு மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் வரை சண்டை நிறுத்த உடன்பாட்டுக்கு இணங்கப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது. போர் ஓயுமா என்பது பற்றி தினமும் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன் ஈரான் முன்வைத்த அமைதி யோசனையில் சில கடுமையான அம்சங்களை சேர்த்து திருப்பி அனுப்பியதாக அமெரிக்கா சொன்னது. ஈரானிய தலைமை சமரச பேச்சாளர் முகமது கலீஃப் கலிஃபா அமெரிக்கா கொடுக்கும் வாக்குறுதிகள் குறித்து சந்தேகமாக இருப்பதாக சொன்னார். இதற்கு முன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுத திட்டத்தை ஈரான் கைவிடுவதும் ஹோமஸ் நீரிணையை திறப்பதும் உடன்பாட்டுக்கு அடிப்படையான சிவப்பு கோடுகள் என்று வலியுறுத்தினார். ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கியான் பதவி விலகும் கடிதத்தை உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனியிடம் கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுக்கிறது. நேற்றே அவர் கடிதம் கொடுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் வந்த அந்த செய்தி பொய்ச் செய்தி என்று ஈரானிய அதிபர் அலுவலகம் தெரிவித்தது. வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் பொய் தகவலை பரப்புவதாக அது கூறியது. அதிபர் பெசிஸ்கியான் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று அதிபர் அலுவலகத்தின் பேச்சாளர் சொன்னார். லண்டனிலிருந்து இயங்கும் ஈரான் இன்டர்நேஷனல் என்ற செய்தித்தளம் திரு பெசிஸ்கியான் கடிதம் கொடுத்து விட்டார் என்று செய்தி வெளியிட்டது. அமெரிக்க மத்திய வங்கி சுதந்திரமாக செயல்படுவது முக்கியம் என்று அதன் முன்னைய தலைவர் ஜெரோம் பவல் கூறியிருக்கிறார். கடந்த மாத தொடக்கத்தில் அவர் பதவி விலகினார். அவருக்கு பதில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியமித்த திரு கெவின் வாஷ் மத்திய வங்கி தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். திரு பவல் வட்டி விகிதத்தை குறைக்க தயங்குவதாக சொல்லி அவரை அதிபர் ட்ரம்ப் கடுமையாக குறை கூறி வந்தார். அமெரிக்காவில் பல அமைப்புகளைப் போலவே மத்திய வங்கியும் கடுமையான நெருக்குதலுக்கு இலக்காகி இருப்பதாக திரு பவல் குறிப்பிட்டார். ஜோன் எஃப் கெனடி நூலக அறநிலையம் அவருக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவித்தது. அந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் ஒரு மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

மீண்டும் ஆரம்பம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரர்களே, உங்களுக்காக இன்று நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் யாஸ்மின் அரிஃபா. பிற்பகல் மணி சரியாக 12:07 ஆகின்றது. 9:06 கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஆனந்த மார்பம் நிகழ்ச்சியை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வழக்கமா இந்த நேரத்துல உங்களுக்காக ஒரு கேள்வி இடம்பெறும், இன்னும் சற்று நேரத்துல அது இடம்பெறும். அதனால தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களே. நல்ல பல பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றன. நல்ல இரண்டு பாடல்களை கேட்க இருக்கும். ஆனா அதற்கு முன்பாக அப்படியே எட்டி பார்க்கும் போது வானிலை என்ன சொல்லுதுன்னா, நாள் முழுக்க அப்படி வந்து பகுதி மேகமூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26°C 34°C இடைப்பட்டிருக்கும். ஈரத்தன்மை 60%, 90% இடைப்பட்டிருக்கும். இன்று வந்து பொது விடுமுறை இல்லையா, பலரும் வீட்டில இருந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது வந்து வெளியில இருந்தபடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம், மதிய உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம், இதெல்லாம் வாங்க நடந்துகிட்டு இருக்கலாம். எது எப்படி இல்ல இருந்தாலும் 9:08 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நான் யாஸ்மின் அரிஃபா. பிற்பகல் 2 மணி வரை

0: நண்பர்களையும் ஸ்னேகன் எழுதியிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில மன்மதன் திரைப்படத்திற்காக சாதனா சர்கம் கொண்டு வந்த பாடல் நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பாக ஜி வி பிரகாஷ் அவருடைய இசையில கால திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ கொண்டு வந்த பாடலையும் நீங்க கேட்டிருந்தீங்க.
1: நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா.

0: SLE நோக்கி செல்லும் சிடிஇ சாலை பணி மோல் மெயின் ரோட் எக்ஸிட்டுக்கு அப்பால் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. சிம்ஸ் அவென்யூ குறிப்பாக ஆல்டர்னேட் ரோட் அங்கு வந்து விபத்து நேர்ந்துள்ளது. இந்த நேரத்துல அதன் காரணமாக முதல் தடம் இப்போது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. சிடிஇ நோக்கி செல்லும் SLE வுட்லண்ட்ஸ் அவென்யூ 12 பிறகு சாலை பணி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம் வைரம் போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
5: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
5: 7 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில்.
0: அம்மீர்களே, இன்று திங்கட்கிழமை உங்களுக்கு தெரியும், இந்த நேரத்துல வந்து தமிழ் சார்ந்த ஒரு கேள்வி, தமிழ் மையமாக வைத்த ஒரு கேள்வி இடம்பெறும். இன்றும் அப்படிதான். அதனால நல்ல கூர்ந்து கேளுங்க. ரொம்ப சுலபமான ஒன்று தான், சரியா? சில வார்த்தைகளை நீங்க மொழி மாற்றம் செய்யணும். ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை தமிழ்ல நீங்க சொல்லணும். அதாவது சிங்கப்பூர்ல அதிகமாக வந்து ஒரு சில இடம்பெறும் ஒரு சில சொற்கள்ல இதுவும் ஒன்று. அடிக்கடி செய்திகளையும் நீங்க கேட்டுக்கலாம். ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி, ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி. இதை எப்படி தமிழ்ல நீங்க வந்து மொழிமாற்றம் செய்வீங்க? உங்களுடைய பதில்களை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். புலனும் வாயிலாக உங்களுடைய பதில்களை தெரிவிங்க. 9 6 7 8 8 9 6 8 பதில் தெரிந்த நேர்கள் இப்பவே அனுப்பி வைக்கலாம்.

0: இரண்டு விறுவிறுப்பான பாடல்களை நீங்க கேட்டு மழந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நேர்களே, பிற்பகல் மணி சரியாக 12:36 நெருங்கிக்கிட்டு இருக்கு. சற்று முன்பு அறிந்தும் அறியாமலும் இந்த திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில ஸ்னேகன் வரிகளை கொடுத்திருந்தாரு. ரஞ்சித் சுஜாதா கொண்டு வந்த பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதற்கு முன்பாக தீனா திரைப்படத்திற்காக காது வெப்சைட் சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிணி கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில. தொடர்ந்து இணைந்திருக்கும் நேர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கேள்வி கேட்டிருந்த
1: என் கேள்விக்கு என்ன பதில்
0: இதை எப்படி நீங்க தமிழ்ல அழைப்பீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு ரீனா, பிரவீன், அப்புறம் வந்து லலிதா, மணிசேகர், நீங்க வந்து நால்வருமே ஆரோக்கிய அறிவியல் கழகம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இல்ல, ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சரி. யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து ஜஹான் மற்றும் ஸ்ரீபிரியா, நீங்க இருவருமே வந்து சுகாதார வாரியம், அறிவியல் வாரியம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இல்ல, இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஓரளவு சரிதான், ஆனா நீங்க அப்படி கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்க இருந்து அப்படி போடணும், அங்க இருந்து இப்படி போடணும். பதில் தெரிந்த நேயர்கள் நீங்க அனுப்பி வைக்கலாம் உங்களுடைய பதில்களை 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. தமிழ்ல எவ்வாறு அழைப்போம் ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி என்பதுதான் இன்றைய தமிழ் சார்ந்த கேள்வி. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் யாஸ்மின் அரிஃபா. இது ஆனந்தம் ஆரம்பம்.
2: இது

0: ஜெயராஜின் இசையில இரண்டு பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலித்தன. வைரமுத்து வரிகளை கொடுத்திருந்தாரு இரண்டு பாடல்களுக்கும். 12B திரைப்படத்திற்காக கே கே மகாலட்சுமி ஐயர் கொண்டு வந்த பாடலும், செல்லுமை திரைப்படத்திற்காக கே கே மகதி சின்மயி டின்மி பாடிய பாடலையும் நாம் கேட்டோம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்.
0: கேள்வி கேட்டிருந்த நேர்களே, ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி, இதை எப்படி தமிழ்ல அழைப்போம் அப்படின்னு?
2: வணக்கம், நான் சந்திரன் பேசுறேன் சிட்னில இருந்து.
0: வணக்கம் சந்திரன்.
2: கேள்விக்கான பதில் வந்து சுகாதார அறிவியல் மையம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: நன்றி. கிட்ட நெருங்கி வந்திருக்கீங்க, ஆனா அது பதில் கிடையாது. சதீஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரோக்கிய அறிவியல் வாரியம். இல்ல, ஆரோக்கியம்னு வராது, இன்னும் ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். பிரியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பிரியா மற்றும் கர்ணன் அவங்க இருவரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சுகாதார அறிவியல் கழகம். கழகம் இல்லங்க, கழகத்தையும் தூக்கிட்டீங்க, வேற ஒரு வார்த்தை வரும். சரியான பதில பல நேரங்களும் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. யார் யாருன்னு பார்க்க இருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில்.

0: திரைப்படத்திற்காக பா விஜயின் வரிகள்ல பாடல் ஒலியேறியது. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில விஜய் யேசுதாஸ் கொண்டு வந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க.
1: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
0: சிம்ஸ் அவென்யூ, குறிப்பாக அல்ஜுனைட் ரோட், அங்க வந்து விபத்து நேர்ந்துள்ளது. சாலையின் 3 தடுத்து அங்க தவறுங்க வாகன ஓட்டிகள். நீங்க அவ்வழியே சென்று கொண்டிருந்தால் SLEA நோக்கி செல்லும் CTE வாகனம் பழுதாகி இருக்கு. ஜாலான் பஹாகியா இந்த சாலைக்கு பிறகு சாலையின் 3 தடுத்த தவறுத்திருக்கு. BKEA நோக்கி செல்லும் SLETPக்கு அப்பால் சாலை பணி, அங்கும் வாகன ஓட்டிகள் சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு பொறுமையும் கவனமும் தேவை. போக்குவரத்து அந்த சாலையில மெதுவடைந்துள்ளது. அடுத்த செய்தி, CTEயை நோக்கி செல்லும் SLE வாகனம் பழுதாகி இருக்கு. யோச்சுகாங் ரோட் எக்ஸிட்க்கு அப்பால்
2: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிக்லி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: சயின்ஸ் அத்தாரிட்டி, இத தமிழ்ல நம்ம சிங்கப்பூர்ல எவ்வாறு அழைப்போம் என்பதுதான் இன்றைய கேள்வி. தவறான பதில்களை சற்று முன்பு நாம் பார்த்திருந்தோம். சரியான பதில்கள் வந்துவிட்டன நேர்களே.
4: வணக்கம் யாஸ்மின்.
0: வணக்கம்.
4: மதிய வணக்கம். நான் சித்ரா பேசுறேன். இதோட தமிழாக்கம் வந்து சுகாதார அறிவியல் ஆணையம்.
5: சுகாதார அறிவியல் ஆணையமா?
0: ஆமா, சரியான பதில்களை சொன்ன மற்ற சில நேர்களுடைய பேரையும் பார்த்துருவோம் நேர்களே. சிவபிரகாசம், ஜேம்ஸ் பாண்ட், கிரேப்ரியல், அண்ணம், சின்னசாமி, பானு, வினோத், ஹேலன், லட்சுமி, புஷ்பா, சுஸ்வீட்டி, சுந்தரம், ரத்னகுமாரி, யூசுப் ஷா, அப்புறம் வந்து தேவியானி, ரமேஸ்வரா மற்றும் கோபால். நீங்க அனைவரும் சரியான பதிலை சொல்லிருக்கீங்க. இன்னும் பல பேரும் வந்து சரியான பதில்களை சொல்லிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரியான பதில் அதுதான் நீர்களே, சுகாதார அறிவியல் ஆணையம். ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 12 மேலனா தமிழ் சார்ந்த, தமிழை மையமாக வைத்த ஒரு கேள்வி கேட்கப்படும். அதே மாதிரிதான் இன்று திங்கட்கிழமை கேள்வி ஒன்று நான் கேட்டிருந்தேன். ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி, அதை எப்படி தமிழாக்கம் செய்வீங்க, தமிழ்ல எவ்வாறு அழைப்பீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சுகாதார அறிவியல் ஆணையம் அப்படின்னு ஒரு சில நேர்கள் சரியான பதில்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல அமைச்சுகள்ல சிங்கப்பூரின் சுகாதார அமைச்சின் கீழே செயல்படும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. முக்கிய நோக்கம் என்னன்னா பொது சுகாதாரத்தை பாதுகாப்பை வந்து இன்னும் மேம்படுத்துது, வலுப்படுத்துது. இந்த 3 முக்கிய பிரிவுகள்ல செயல்படுது. சுகாதார பொருட்கள், அதாவது தருவிக்கப்படும் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், அழகு பொருட்கள், இதெல்லாம் வந்து சுகாதார தரநிலைக்கு உட்பட்டதா, பாதுகாப்பா இருக்குதா அப்படின்னு உறுதி செய்வதும் இதனுடைய பணிதான். கடுமையான தரநிலைகளை அது பூர்த்தி செஞ்சால் மட்டுமே இங்க சிங்கப்பூர்ல அந்த பொருட்கள் விற்கப்படும். அதை வந்து ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி, அதாவது இந்த சுகாதார அறிவியல் ஆணையம் அதை வந்து மேற்பார்வை இடுது. அது மட்டும் இல்ல, இரத்த நன்கொடை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து நிர்வகிக்குது. மற்ற பயன்பாட்டு அறிவியலுக்கு உண்டான சாதனங்கள், நீதித்துறை, அப்புறம் வந்து நீதி மருத்துவம், இதற்கான தேவையான சில மற்ற மருந்து பொருட்களையும் கண்காணிக்குது. அது பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படின்னு உறுதி செய்வது ஹெல்த் சயின்ஸ் அத்தாரிட்டி சிங்கப்பூர்ல. அதை வந்து சுகாதார அறிவியல் ஆணையம் என்று அழைப்போம். சரியான பதில் நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 1 செய்திகளுடன் செய்தி ஆசிரியர் இந்திரஜித் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. AR ரஹ்மான் இசையமைப்பில் உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. அவருடைய குழுவினரோடு அவர் பாடியிருக்காரு. இந்த பாடலை தொடர்ந்து செய்திகள் இடம்பெறும். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.
6: ஆ

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்போது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய காலை ஒலிபரப்பில் வணக்கம் தமிழடியில் வளமை போல் என்றும் மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தமிழிசை.

ஓய்ந்தது நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் எதை தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக சூரிய காயத்ரி குலதீப் குழுவினர் பாடி

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது சூரிய காயத்ரி குலதீப் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிற்கு ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கும் தமிழடியில் பக்தி பாமலைகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது.

சிரடி சாய்பாபா புகழ் ஒலிக்க கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் என்னை கிறிஸ்தவ கீதமாக மார்கரெட் சித்ரா பாடிய

கேட்டது மார்க்ரெட் சித்ரா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கியாட்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக எஸ் எம் வாஹித் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எஸ் எம் வாஹித் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. பிரியா சௌதரிகள் பாடிய ஸ்ரீ வெங்கடேச புகழ் மாலை.

கேட்டது ஸ்ரீ வெங்கடேச புகழ் மாலை தந்திருந்தார்கள் பிரியா சகோதரிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் என தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அருட்சகோதரி புலோமினா குழுவினர் பாடிய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிஸ் ஒலிபரப்பாகும் டிஎட்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரைகள், பக்தி பாமரைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக நாகூர் சதாம் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது நாகூர் சதாம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமரைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது நித்யாஸ்ரீ குழுவினர் பாடியது.

0: திருமலை சுப்பிரமணிய சுவாமிக்கு.
1: நித்யாஸ்ரீ குழுவினர் பாடிய திருமுருகன் போல் மாலையோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமா.

ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்
1: காலை வணக்கம் ராஜாங்க. புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
1: எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
1: நம்மை படைத்து பாதுகாத்து இன்று வரைக்கும் உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இறைவனையும் மறக்காமல், நம்மை பெற்றெடுத்து வளர்த்து விட்ட தாய் தந்தையும் மறக்காமல், முதலில் தாய் தந்தை தான் முதல் தெய்வம், அடுத்து இறைவன் தான். இறைவனுக்கும் தாய் தந்தைக்கும் முதல் நன்றியை சொல்லிவிட்டு, இறைவன் இல்லாமே அறிவான், நாங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இறைவனுக்கு. செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவனே வழிநடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், இளமையில் போராடித்தான் வாழ வேண்டும், முதுமையில் இறைவன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கை என்னும் வரமுறைக்கு வாழும் போதும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழும் போதும், இறைவத்தியோடு வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். நம்மால் என்ற தானம் தர்மம் செய்யும் போதும் பிள்ளைகளை போய் சேரும், நம்மையும் முதுமையில் அது வாழ வைக்கும். இறைவன் முதுமையிலும் பக்க துணையா இருப்பார். இறைவனம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது எப்படி நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். கோபம், ஆணவம், அகம்பாவம், போட்டி, பொறாமை இவைகளால் இதையும் சாதிக்க போகின்றோமா? எதுவுமே இல்லை. அன்பால் எதையும் சாதிக்கலாம், அமைதி பொறுமையோடும் எதையும் சாதிக்கலாம் என்ற நம்பி ஒருவர் ஒன்றை நம்பி நாங்கள் வாழக்கூடாது, இறைவை நம்பித்தான் நாங்கள் வாழ வேண்டும். ஒன்றை நம்பி ஒன்றை கைவிடும் போது இரண்டும் கெட்ட நிலையில் வாழக்கூடாது. வாழ்க்கை என்பது இறைவன் வகுத்த கோட்டுக்குத்தான் நாங்கள் வாழ, இன்னாருக்கு இன்னாரென்று எழுதிவிட்டான் இறைவன், அங்கதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது. எதை எதை இறந்தாலும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை இறைவனும் அதை சொற்பொழிவாக்கிவிட்டார். கணவன் மனைவி ஒற்றுமையில்தான் எல்லாமே அடங்கியுள்ளது. வாழும் காலம் வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இறைவன் கைவிடவும் மாட்டார். இறைவன் ஆசியோடும் அருளோடும் நலமாக வாழ்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நச்சினையோட வாழ்க்கை அனுபவத்தோடு நாளை சந்திப்போம் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வைபருடாக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்,
2: காலை வணக்கம் ராஜா. அண்ணா
0: நலமா இருக்கிறீங்களா? பாலன்
2: நன்றி ராஜா. நன்றி அண்ணா. அப்படி காலையில உறவுங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி ராஜா அண்ணா, ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதலாண்டியை காணத்தின் கிருபைகளுக்காக இயேசப்பா குள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுவரணங்களையும் விசாரித்தபடி மற்றும் எல்லா உறவுகளுக்கும் ராஜாண்ண குடும்பம் உட்பட எல்லா உறவுடைய குடும்பத்தினருக்கும் உயிர் தெரிந்த இயேசு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதங்கள் அணு தினமும் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும் சொல்லி இயேசு கிருஷ்ண நாமத்தில் எல்லோரும் இங்கே மாட்டிக்கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புதிய லூக்காளுக சுவிசேஷம் 7 இறை வார்த்தையில் ஒன்றிலிருந்து 10 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர் நகுமுக்கு போனார். அங்கே 100 அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது இயேசு வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை இயேசுவிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து இயேசுவை கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு யவ ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100 அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் இயேசுவிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு 100 அதிபதியை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின்வருகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். சத்தர் அமேட்டியா எல்லாரும் எல்லாரையும் நிறைவாக இருந்து ஆசீர்வதி எடுத்து வராங்க. நன்றி, வணக்கம், ராஜாண்ணா.
0: நன்றி பாலன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள். பாலனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, குணநாயகி பசூரி.
0: வணக்கம் குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்களும்
3: சிந்தனை. நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு சேருமானுக்கும் கைலாயத்திற்கும் உள்ள தொடர்பு தெரியுமா? சேருமானுக்கு கைலாயநாதர் என்றொரு பெயர் உண்டு. கைலாய மலையிலே அவர் வாசம் செய்வதாகவும், அதனால்தான் புனிதமான கைலாய மலையின் மீது மனிதர்களால் ஏற முடியாது என்றும் நம்பப்படுகிறது. கைலாய மலை சரியாக உலகத்தின் நடுப்பகுதியில் அமைந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இத்தகைய அதிசயங்களை கொண்ட கைலாய மலைக்கும் சேருமானுக்கும் இருக்கும் தொடரை பற்றி பார்ப்போம். சேருமானின் உறைவிடமாக கைலாய மலை சொல்லப்படுகின்றது. பல 1000 பக்தர்கள் தினமும் கைலாய மலைக்கு சென்று கைலாயநாதரை தரிசித்து விட்டு வருகிறார்கள். சேருமானுடன் தொடர்புடையதாக இருப்பதாலோ என்னவோ கைலாய மலையை சுற்றி எண்ணற்ற மர்மங்கள் ஒட்டி கிடக்கின்றன. கைலாய பர்வதம் சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே பாலமாக செயற்படுவதாக இந்து மதத்திலும் புத்த மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் இந்த மலையில் இருந்து

0: பிரமிட்டு போல் இருப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். கைலாய மலைக்கு அடிவாரத்தில் இரண்டு ஏரிகள் உள்ளன. அவை மானசரோவர் மற்றும் ரசாசஸ் ஆகும். மானசரோவர் பார்ப்பதற்கு உருண்ட வடிவத்தில் சூரியன் போன்றும், ரசாசஸ் தால் பார்ப்பதற்கு அரை நிலவு வடிவத்திலும் இருக்கும். இந்த இரண்டு ஏரிகளையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சக்திகளை குறிப்பதாக மக்கள் நம்புகின்றார்கள். மானசரோவர் நன்னீர் ஏரி, ரசாசஸ் தான் உப்பு நீர் ஏரியாகும். இரண்டு ஏரிகளும் பக்கத்தில் அமைந்திருந்தாலும் மானசரோவர் அமைதியான ஏரி என்றும், மற்றவர் அடிக்கடி கொந்தளிக்க கூடியதென்றும் சொல்லப்படுகிறது. இத்தகைய அதிசயங்கள் நிறைந்த கைலாய மலையில் சிவன் வாசம் செய்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது என கூறி விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜா. பத்மபாலரத்னம்,
1: நலமா இருக்கிறீங்களா?
2: நன்றி
1: சகோதரம், தாருங்கள்.
2: அப்படியே என்று வேண்டிக் கொண்டு, ஊரும் பெயர் காரணமும், ஸ்ரீரங்கம் பெயர் காரணம். ஸ்ரீ என்றால் திருமகளான லட்சுமி தேவியை குறிக்கும். அங்கம் அல்லது அரங்கம் என்றால் ஆற்றின் நடுவே அமைந்துள்ள நிலப்பகுதி அல்லது திட்டு என்று பொருள். காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆகிய இரண்டு ஆறுகளுக்கு நடுவே ஒரு தீவு போல திருமகள் குடிபெற்ற அரங்கமாக விளங்குவதால் இவ்வூர் ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. வைணவ சமயத்தின் 108 திருப்பதிகளில் மிக முக்கியமான முதல் தலம் இதுவே. இந்தியாவின் மிகப்பெரிய கோவில் வளாகங்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள ராஜகோபுரம் ஆசியாவிலேயே மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும். இங்குள்ள ரங்கநாதர் சிலை முன்னொரு காலத்தில் அயோத்தியில் ராமபிரானால் வழிபடப்பட்டது. பின்னர் விபீஷணன் மூலம் இவ்வூருக்கு வந்து நிலை பெற்றது என்பது வரலாறு. பள்ளி கொண்ட பெருமாள் ஆதிசேஷன் மீது ரங்கநாதர் சயன கோலத்தில் காட்சி தரும் அழகே தனி. வாழ்க்கை என்னும் ஆற்றில் இன்பமும் துன்பமும் கரைகளாக இருந்தாலும் இடையில் இருக்கும் உறவினை பற்றி கொண்டால் மன அமைதி என்னும் கரையை அடையலாம் என்பதை ஸ்ரீரங்கம் நமக்கு உணர்த்துகிறது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பைபரோடாக அணிந்திருக்கும் ராணி சம்பந்தரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராணி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் ஆண்டியனா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆணி மாதம் முதலாம் தேதி பொதுக்காலம் 9 வாரம் திங்கட்கிழமை பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1 இறைவசனங்கள் 1 7 வரை. நம் கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கை பெற்றுள்ளோரு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. நம்முடைய ஆட்சி மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறைத்தன்மையின் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நட்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு, கட்டுவோர் விளக்கிய கல்லே மூளைக்கல், கட்டியவர் விளக்கிய கல்லே மூளைக்கல் ஆன கதையை இயேசு இன்றைய நற்செய்தியில் சுட்டி காட்டி யாரையும் எதையும் எளிதாக இடைபோட்டு தரம் குறைத்து தடை செய்யும் முட்டாள்தனத்தை கண்டிக்கின்றார். கடவுளின் படைப்பில் எல்லோரும் எல்லாமும் அவரின் மாட்சி

0: பறைசாற்றுகின்றன. அதை செய்த கடவுளின் ஒரே மகனையே நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்து தீர்ப்பிட்டு சிலுவையில் அறைந்து கொன்றோம். அதே போன்று கடவுளின் பேரில் வந்த இறைவாக்கினரையும் குறை கூறி வதைத்து கொடுமைப்படுத்தினோம். ஆனால் கடவுள் பரிவிரக்கம் கொண்டவராய் நம்மை தண்டிக்காமல் பொறுமை காத்து வருகின்றார். வன்முறையை நாம் உணர்வில் சிந்தனை சொல் செயலில் கடுகளவும் அணியாமல் இன்முகம் கொண்டு அனைவருக்கும் பணிபுரிந்து வாழ்வோம். நன்றி. வணக்கம் ரஜனா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணியே சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
1: திருமதி ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலம் உரையும் 107 அதிகாரம் இடவச்சம். கரவாது உவந்து ஈயும் கண்ணன்னார் கண்ணும் இடவாமை கோடியுறும். தமக்குள்ளதை மறைக்காமல் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போல சிறந்தவரிடத்தும் இடவாமல் வறுமையில் வருந்துவதே கோடி மடங்கு நல்லதாகும். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியார். இவ்வுலகை படைத்தவன் சில உயிர்களுக்கு இடத்திலையும் ஒரு தொழிலாக படைத்திருப்பானாயின் அத்தீவினையால் அவனும் அங்கனம் பிச்சு எடுத்து அலைவானாக. இன்மை இடும்பை இறந்து தீர்வாம் என்னும் வன்மையின் வன்பாட்டது இல் பறமையால் வரும் துன்பத்தை முயன்று நீக்க கருதாமல் பிச்சை எடுத்து நீக்கிக் கொள்வோம் என்று நினைக்கும் தன்மையைப் போல வன்மையானது வேறு எதுவும் இல்லை. இடமெல்லாம் கொள்ளா தகைத்தே இடம் இல்லா காலும் இரவு ஒல்லா சாழ்வு. வறுமை வாய்ப்பட்டு வருந்தும் போதும் பிறரிடம் சென்று யாசிப்பதை விரும்பாத அமைதி பண்பு உலகம் முழுவதும் கொள்ள முடியாத அளவு பெருமையுடையதாகும். பெண்ணீர் அடுபுற்கை ஆயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கு இனியது இல். நெறியான முயற்சியால் ஒருவன் பெற்றது தெளிந்த நீர் போலான கூழானாலும் அதனை உண்பதைக் காட்டிலும் இனிமையானது வேறு இல்லை. ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இனி வந்தது இல். பசுவின் உயிரை காத்தற் பொருட்டு தண்ணீர் தருமாறு பிறரிடம் கேட்டாலும் அதுபோல ஒருவருடைய நாவிற்கு இழிவர் தருவது வேறு இல்லை. இடப்பன் இடப்பாரே எல்லாம் இடப்பின் கரப்பார் இரவன் என்று பிறரிடம் சென்று இடப்பவரையெல்லாம் நீங்கள் இறக்க வேண்டுமானால் தம்மிடம் உள்ளதை மறைப்பவரிடம் சென்று இடவாதீர்கள் என்று நான் இறந்து வேண்டிக் கொள்வேன். இரவு என்னும் ஏமாப்பு இல் தோணி கரவு என்னும் பார்த்தாக்க பட்கு விடும். வறுமைக்கடலை கடக்க ஒருவன் கைக்கொண்ட இரத்தலாகிய காவல் இல்லாத படகு அவன் கண் செல்லும் போது கரத்தல் என்னும் பாறை தாக்குமாயின் பிளந்து விடும். இரவு உள்ள உள்ளம் உருகும் கரவு உள்ளது உம் இன்றி கெடும். யாசித்தலின் கொடுமையை நினைத்தால் உள்ளம் கரந்து உருகும். இனி உள்ளதை மறைத்து இல்லை என்று கூறியவரின் கொடுமையை நினைத்தால் கரந்து நின்ற உள்ளமும் இல்லாது அழிந்து விடும். கரப்பவர்க்கு யாங்கு ஒழிக்கும் கொல்லோ இறப்பவர் சொல்லாட போம் உயிர் தம் பொருளை மறைப்பவர் இல்லை என்று கூறிய அளவிலேயே இறப்பவர்க்கு உயிர் போய்விடும். ஆனால் கரப்பவர் தம்மிடம் உள்ள பொருளை இல்லை என்று கூறும்போது அந்த உயிர் எங்கே போய் ஒளிந்து கொள்ளுமோ? அறிந்து விலகி அஞ்சி திருவடி அடைதல் அறிந்தே

0: கர்ம நெஞ்சால் மறைந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. மண்ணினில் பிறந்தார் பெறும் பயன் மதி சூடும் அனலாரடியார்தமை அமுது அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர்கள் நல்விழா பொலிவு கண்டுவார்கள் உண்மையாவெனில் உலகர் முன்பருகன உரைப்பார். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:23 ஐக்கியராஜ்யத்தில் 7:23. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்து வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம். நேவிஸ் பிலிப் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாட்டி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மார்க் எழுதியது அதிகாரம் 12 திருவசனங்கள் 1-12 முடிய ஒரு அன்பு பொருந்தா அந்த நச்சின்மையை முட்டிப்பேன் என்று ஓடிட்டுதான் வேலை. நான் இதை நச்செய்தியின் சிந்தனையை தருகின்றேன். இன்று திராட்சை தோட்டத்து உவமையை இயேசு நச்செய்தியாக எங்களுக்கு தருகின்றார். திராட்சை தோட்ட குத்தகைக்கு விட்டவர்கள் அந்த குத்தகைக்காரர் போய் அந்த குத்தகையை கேட்டபோது அவர்கள் அந்த அவருடைய மகனை பிடித்துக் கொண்டார்கள் என நச்செய்தி வருகின்றது. நச்செய்தியின் சிந்தனையாக ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரின் இதயம் உறுதியாய் இருக்கும். இறைவனில் நம்பிக்கை கொண்டவர் யார்? கடவுளை தங்கள் வாழ்வில் முதன்மையானவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இறைவனில் நம்பிக்கை கொள்பவர்கள். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நெருங்கிய உறவு என்று யாராவது இருப்பர். அது நட்பின் அடிப்படையில் அல்லது உறவினராக இருக்கலாம். நமக்கு பிடித்தவர்கள் நம் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் அவ்வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்கும் போது அவர்களிடம் ஆலோசனை செய்துதான் நமது முடிவை எடுப்போம். இறை நம்பிக்கை என்பதும் இதே போலத்தான். நமது வாழ்வில் நாம் எதை செய்தாலும் கடவுளையும் அவருடைய வழி நடத்துதலையும் நம்பி காரியம் ஆற்றும் போது நமக்குள்ளாக முதிர்ச்சி, பக்குவம், தெளிந்த மனநிலை உருவாகின்றது. தீமையான செய்திகள், அச்சுறுத்தாமை, உறுதியான இதயம், அச்சமில்லாமை என்ற முதிர்ச்சியான மனநிலையை நாம் பெறுகின்றோம். இன்று நாம் மனிதரில் கடவுளின் சாயலை காண்பது மனிதரின் மாண்பை நாம் மதிப்பதில் அடங்கும். மனிதர் மனிதரை அடிமைகளாகவோ தங்கள் சொத்தாகவோ கருதுவது முறையற்றது. நாம் அனைவரும் கடவுளுக்கு அடிமை என்ற முறையில் கடவுளையே நாம் கதியாக ஏற்றிட வேண்டும். அப்போது பிறர் மாண்பை ஏற்றி போற்ற நாம் முன்வருவோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலையே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோரும் நலமாக வாழுங்கள் என்று கூறிக்கொண்டும் உடம்பின் நன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரூடாக அணிந்திருக்கும் திருமதி ஜெயநடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: இனிய காலை உற்சா. வணக்கம் ராஜா.
1: நன்றி. நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கும். நீங்களும் நலமாக இருக்கவும் குடும்ப உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்கவும் மகிழ்வாம் இருக்கும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் நற்செய்தியை தருகின்றது. இன்று பொது காலத்தின் 9 முதல் திங்கட்கிழமை இயேசு இன்ற கதைகளும் கதைக்கும் போது யாரோடும் ஓமைகளாகத்தான் கூறுவார். அதே மாதிரி தான் இயேசு இந்த காலத்திலே இயேசு ஓமையை கதைக்க தொடங்கினார். ஒருவர் திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து புளிவட்டி ஒரு காவலில் மாடம்பம் கட்டினாராம். பிறகு தோட்ட தொழிலாளரிடம் அதை குத்தகை விட்டுவிட்டு நெடுப்பயணம் மேற்கொண்டார். பலகாரம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளரிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நையை புதைத்து வெறுங்கையா அனுப்பினார். மீண்டும் அவர் வேறொரு பணியாளர் அவருடன் அனுப்பி அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் விகுல செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களில் சிலரை நையை புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவர் அவருடைய அன்பு மகன், தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர் இவன் தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொண்டு விடுவோம், அப்போது சொத்து நமக்கு புதியதாகும் என்று தங்களே பேசிக் கொண்டார்களாம். அவ்வாறே அவரை பிடித்துக் கொண்டு திராட்சை தோட்டத்தில் கொடியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளை ஒழுத்தி அனுப்பிவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களும் ஒப்படைத்தார்கள். கட்டுவோர் புனக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைகள் ஆயிற்று. ஆண்டவன் நிகழ்ந்துள்ள இது நாம் கண்களுக்கு வியப்பாயிற்று. இன்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசிப்பது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்து அவர் இந்த ஓமையை சொல்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து அவரை பிடிக்க வழிதூறினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். அவரே அவரை விட்டுவிட்டு அகன்று கொண்டார்கள். சிந்தனையாக புனித மாத்தின செய்தி வரும் காட்சி கடைசி உமை கொடிய புத்தகக்காரர் உமை தோட்ட உரிமையாளர் தன் தொழிலாளர்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அவர்கள் வீணடித்து விட்டார்கள். தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யவில்லை. ஆண்டவர் ஜீஸ் யூதர்களால் புறக்கணிக்கப்படும் போது சில உவமை உணர்த்தி உள்ளது. அதே நேரத்தில் இதுதான் இறையாட்சியின் முடிவு அல்ல. மாறாக புறவினர்கள் இறையாட்சியை கட்டி நம்பிக்கையோடு பணிபுரிவார்கள் என்பதையும் உணர்த்தி உள்ளது. புதிய திராட்சை தோட்டமாகிய இந்திய திருச்சபையில் உள்ள பணியாளர்கள் திருச்சபையின் உரிமையாளர்கள் அல்ல, மாறாக பணியாளர் என்பதை உணர்ந்து தங்களை ஒப்படைக்கப்பட்ட தோட்டத்தை கணிக்காக்க சிறப்பாக நாங்களும் சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, நன்றி.
1: அவர் திருமதி ஜியானடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஷன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாரங்கள் உங்கள் நட்சத்திரி.
4: வணக்கங்கள் அபிராமியின் பாடங்களை பற்றி கொண்டு எல்லாம் இல்ல சத்யசாய் பவான் தேவிகரலமிடம் திங்கட்கிழமை ஈகைக்கும் தியாகத்திற்கும் என்ன வேறுபாடு? அந்த வேறுபாட்டை பகவான் நமக்கு அன்புடன் சுட்டி காட்டுகிறார். ஈகைக்கும் தியாகத்திற்கும் பெரிய பெரும் வேறுபாடு உள்ளது. இருப்பினும் சிலர் அவற்றுக்கிடையான எந்த வேறுபாட்டையும் தவறவில்லை. அது ஒரு பெரும் தவறு. மக்கள் தங்கள் சுயநேர நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தங்களிடம் உள்ளவற்றில் ஒரு சிறு பகுதியை தானமாக அழித்துவிட்டு தங்கள் முழு செல்வத்தையும் அப்படியே வைத்திருக்கலாம். அந்த இந்த தான செயலில் சுயநலமும் தன்னலமும் உள்ளன. ஆனால் ஒரு தியாகச் செயலில் ஒரு துளி சுயநலம் கூட இல்லை. தியாகம் என்பது உங்களுக்கு மிகவும் பிடித்தமாக மற்றும் நீங்கள் ஆழமான நேரிக்கும் ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுப்பதாகும். மனிதனுக்கு மிகவும் பிரியமானது அவனது உயிர். மனிதனுக்கு அவனது உயிரை விட பிரியமானது வேறு எதுவும் இல்லை. அப்படியானால் தியாகத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? அது மற்றவர்களுக்காக தன் உயிரியே கொடுப்பதாகும். பலர் தங்கள் நிலத்தை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்ததன் மூலம் பெரும் தியாகச் செயலை ஏற்பட்டதாக பெருமை பெறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அதை பேருக்காகவும் பொருளுக்காகவும் செய்திருக்கலாம். ஒரு உண்மையான அர்த்தத்தில் ஒரு தியாகம் இல்லை. பலியாத்தன்மை என்பது செயல். சன்னதியின் அல்லது செல்வம் ஆகியவற்றால் அறியப்படவில்லை. தியாகத்தால் மட்டுமே அறியப்படுது. இது இந்திய பண்பாட்டின் மிக முக்கியமான சூழ்நிலை ஒன்றாகும். உண்மையான தியாகம் என்பது உண்மையான தியாகம் என்பது மாற்றமற்றதும் இணையமற்றதும் ஆகும். அது ஒரு மனிதனை அறியாதவனாக்குறது. உடல் என்பது உண்மையற்றதும் அறியக்கூடியதுமாகும். அது அழிந்து சிதைந்து போகும். ஆனால் ஆத்மாவோ அழியாது, நித்தியமானது, மாற்றமற்றது மற்றும் அழியாது. தியாகத்தின் மூலமாக மட்டுமே ஒருவரால் அழியாத ஆத்மாவின் அனுபவத்தை பெற முடியும். தியாகம் என்பது ஒருவர் நேசிக்கும் அகத்தையும் தன் உயிரையும் சேர்த்து புன்னகையுடன் பிரித்து செல்ல தயாராக இருப்பதாகும். அந்த பகவான் கூறியிருக்கான குறிக்கொண்டு மற்றும் உங்கள் சந்திக்கிறேன். நேசிக்கும் சன்மாதாக்கணும். வணக்கம்.
1: நன்றி சண்முகநாதன், அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு மங்கள தேவ நன்றிகள்.
4: நன்றி.
1: இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக, மன்னிக்கவும், நற்சிந்தன நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அமது இதய ஒருமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 1ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
5: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொறுப்புகள் ஃபுல்லா என் பேர்ல கொடுத்துட்டாலே என்னதான் பண்ண, நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறா. பாப்பா பாப்பா பா, எவ்வளோ பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியலேன்னு பல யோசனைகள் இருக்கும். வீட்டில் சில கரையான் பிரச்சனை, கரப்பாம்பூச்சி பிரச்சனை, எலி பிரச்சனை, பொருள் வச்சுருக்கேன் யார் திருடிட்டு போறான்னு தெரியல, எப்படி இது காணாம போச்சு, இங்கதான் வச்சேன் எங்க போச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பக்கத்து வீட்டுல தண்ணி நீ லைட்டு போடல நான் லைட்டு போட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன சின்ன சின்னனும் எல்லாமே சரி பண்ணிக்க கூடியதுனா அதுக்கு வேண்டி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்குள்ள நாளாக கூட இன்றைய தினத்துல உண்டு. அதே சமயத்துல ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தெரியும். நல்ல சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உதவி செய்வார். யாராவது உங்களை அப்படி சீண்டி விட்டா, அப்படி அப்படியே தூண்டி விட்டா, பேசி முறுக்கி வச்சு எதுலையும் கோவிச்சக்கூடாது. இதுவும் கடந்து போகுங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்க வேண்டிதான். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். பேப்பரை படிச்சோ, டிவியை பார்த்தோ, இன்ஸ்டாவை பார்த்தோ இதை அவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணிக்கூடாது. நம்மளுக்கும் லைஃப்ல இப்படிதான் இருக்கு, இப்படிதானே பேசினான். நெவர் எவர் டூ தட். ஃப்ரீயாக விடுங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு காரியத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணி இந்த காரியம் வெற்றி பெறும். சில நேரங்களில் தோல்விப்பட்டு கவலைப்படாதீங்க, அடுத்து திருப்பி நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கோ அவ்வளவுதான். பட் முயற்சி மட்டும் செய்யாமல் இருக்கப்படாது, விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டீங்கன்னா ஏரோஸ்டரா இருந்துட்டு இருக்கிறவங்க, பைலட்டா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நேவியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஷோரூம் வச்சுருக்கோம், மால்ல கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், காஸ்மெட்டிக் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம், பியூட்டிஷியனா இருந்துட்டு இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதா இருக்கும். நினைத்ததே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். கணவர் மனைவி மீது, மனைவி கணவர் மீது சொல்ற பேச்ச கேட்கல, எழுத்து எழுத்து பேசலாச்சா, ரொம்ப அன்பா இருக்கவால இப்படி பேசினா எப்படி சார் அப்படிங்கிற அப்பப்ப கவலைகள் இன்றைய தினத்துல இருந்துட்டு இருக்கும். பட் எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் சாதிச்சு ஜெயிச்சு வந்துருவீங்க. பொறுத்தோர் பூமியால் பொறுத்த ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டோம்னா தான் இன்னொன்று நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவா. கொஞ்சம் விரயங்கள் பண்ணாதான் பணம் வரும் வரும்னு சொல்லுவா, எடுக்கெடுக்க தண்ணி வரும்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம உழைப்பை கொடுத்தால் அந்த இடத்துல பண வரவுகளாக வரும். நம்ம டயத்தை கொடுத்தா அந்த இடத்துல அது வேல்யூபிளாக இருக்கணும். நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். கேமரா சம்பந்தமான, செல்போன் சம்பந்தமான, அக்சசரிஸ் சம்பந்தமான, அதே மாதிரி லேப்டாப் சம்பந்தமான சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியது. ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடி ஓடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரும். டீச்சராக இருந்துருக்கோம், ஆன்லைன் கிளாஸ்லாம் இருந்துருக்கோம், டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கவங்க, வெளிநாடு வெளியூர்களில் போய் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு அருமையான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நல்ல நண்பர்கள் மூலமான ரெஃபரன்ஸ் மூலமான ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள். இங்கே என்னன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, நம்ம அவங்க இடத்துக்கு போகிறது, அவங்க ஃபங்க்ஷனுக்காக போகிறது, இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் இன்றைய தினத்தில் நடைபெறும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்கள் நிறைய நல்லது நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். இன்னைக்கு ஒரு காரியம் நடக்கலாம், வேற என்னைக்கு நடக்க போகிறதுங்கிற மாதிரி ரொம்ப சிறந்த தினம். டென்னிஸ் பிளேயரா இருந்துருக்கவங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருந்துருக்கிறவங்களுக்கு, ரன்னிங் ரேஸ்ல இருந்துருக்கவங்க, செஸ் பிளேயரா இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாலிபால் ஃபுட்பால் சம்பந்தமான பிராக்டிஸ்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமா இருக்கும். பாராட்டுதல் வந்து குவியும். சில நேரங்கள்ல எதுக்குடா நம்ம இதெல்லாம் போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தோணும், பிடித்தும் பிடிக்காமையும் சில காரியத்தை. ஆனா உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. இன்னைக்கு நல்ல நாள். இந்த தினத்துல எதுவும் இல்ல சார், ஏதோ ஒண்ணு தடங்கள் வந்துட்டே இருக்காது. உங்க ஜாதகத்தின் மூலமா இல்ல, யாரு பக்கத்துல இருக்கா யாரு பேசுறான்னு பாருங்க, அவா ஜாதகத்தின் மூலமா உங்களுக்கு இருக்குமே தவிர உங்களுக்கு இன்னைக்கு சாதகம் சாதகம் சாதகம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பேசக்கூடிய அனைத்து நபர்களுமே ஏதோ ஒரு தொழில் ரீதியா ரிங் பண்ணிக்கிறது, தொழில் ரீதியான விஷயங்கள், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான முயற்சிகள், அவங்க மூலமான ஒரு சில முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு. கடகராசி நண்பர்கள், வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதார். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்க எடுத்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்டெப் வந்து பல நேரங்களில் பல விதமான சோதனைகள் வரும், ஆனாலும் நீங்க சாதிப்பீங்க. பார்ப்போம். நமக்காக கிடையாது, நம்ம குழந்தைகளுக்காக, நமக்காக கிடையாது, நம்ம மனைவிக்கா, நமக்காக கிடையாது, நம்ம கணவருக்காக, நமக்காக கிடையாது, நம்ம அம்மா அப்பாக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து போவீங்க. கேட்டரிங் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி டூரிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டூரிசம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சேல்ஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரெப்ரசன்டேட்டிவா இருந்துருக்க கம்பெனி டீலர்ஷிப் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு, வீடு கட்டி கொடுத்தா வீடு சரியாவே கட்டி கொடுக்க கிராக் எல்லாம் விழுந்துட்டு இருக்கு பாரு, இதெல்லாம் பிஞ்சு பிஞ்சு வருது. இந்த காரியம் பண்ணா ஒழுக்கமாவே பண்ணாம போயிட்டா அப்போதைக்கு நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் சரியில்லையே. இப்படி ஒவ்வொரு வேலைகள் பண்ணதுக்கப்புறம் இந்த வேலைக்கு உண்டான நுணன்னு சொல்லுவோம், இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்பப்போ மனசுல தோணக்கூடியதா இருக்கும். பல விதமான கஷ்டத்தை அனுபவிச்சா திருப்பி இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது, நம்ம அனுபவிச்சாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைகள் அனுபவிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருப்பீங்க. இன்றைய தினத்துல சிம்மராசி நண்பர்கள், வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நாலஞ்சு நாளா நடந்த பிரச்சனை, அப்பா அப்பா அப்பா, இப்பதான் சார் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு, ஒரே பயந்துட்டே இருந்தேன், எதை பேசலாம் எதை பேசினா தப்பா, இது நடந்தா இது நடந்தா நடந்துடும் ஒண்ணு சார். ஆனா ஒண்ணு, ஒரு விஷயத்தை நம்ம மனசளவு எடுத்துட்டா தான் பிரச்சனை, எதையுமே கேட்பண்ணாம இப்படி தட்டின்னு போனோம்னா எதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லைன்றதுல ஒரு தெளிவான முடிவா இருந்துட்டு. இப்ப கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, ஆடிட்டரா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, எக்ஸாம் எழுதி சார் நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேன், ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், நான் வந்து சக்சஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம், கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நல்ல முன்னேற்றங்கள் இருந்துட்டு இருக்கும். ஃபேமிலி விஷயத்துல இன்னொருத்தர் முன்னாடி ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது, அந்த குறை சொல்றதை தவிர்த்துக்கிறது, ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தர் திட்டப்படாது, ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தருடைய குறைகள் நிறைகள் சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா சில நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா இருக்கும், சில நேரங்கள்ல ரொம்ப டஃப்பா இருக்கும், சில நேரங்கள் நம்ம கேக் வாக் பண்ணலாம், சில நேரங்கள்ல பாத்துட்டீங்கன்னா நானும் பல முயற்சிகள் எடுத்தேன், ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருந்துட்டு ஆண்டர்பிரினராக இருந்துட்டு இருக்கிறவங்க நிறைய முயற்சி எடுத்து பல விதங்களில் லாக் ஆனவங்க, சரி இன்னொரு தடவை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோமே கண்டிப்பாக ஆகும், கவலைப்பட வேண்டாம், பட் நாள் நட்சத்திரம் சூழ்நிலைகள் ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெற்றவங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அது அப்போதைக்கு பெருசாக படாது, மற்றவங்க சொன்னால் அது பெருசாக போடும், அது அவங்களுக்கே தெரியும், நான் சொன்னால் கேட்கல பாரு, அவங்க சொன்னால் கேட்குறாங்களே, சந்தோஷமா இல்லை மனவேதனை, ஏன்னா நம்ம சொல்லியே கேட்கலேன்னு ஒரு வருத்தங்கள் இருக்கும். எப்பவுமே பெற்றவர்களுக்கு முக்கியத்துவம், கூட இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் அதனுடைய அவங்க நமக்காக நல்லது நினைக்கிறாங்கன்னு நமக்காக சொல்ல முடியும். இன்றைய தினத்துல ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ண, ஐடியில ஒர்க் பண்ண, டெலிகாம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அனுகூலியம் கூடிய ஒரு இரவு நேர பிரயாணம் வேண்டாம், பழசே நினைச்சு பேசவும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு. ராசினியர்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நேரம் நம்ம வந்து அப்பப்போ கோவிச்சுப்போம், சில நேரங்கள்ல ரொம்ப பிரிஸ்கா இருந்துட்டு இருப்போம். நான் அப்பவே சொன்னேன்ல ஒரு காரியம், நீங்க சொன்ன மாதிரி சொன்னா இல்லையா சொன்ன, அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இதெல்லாம் நடக்கு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டிருப்பீங்க. திருமண காரியம் கைகூடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள்ல போட்டி போட்டவங்க முன்னாடி ஜெயிக்க முடியாம போகும், நிறைய நிறைய ஐடியாஸ் எல்லாம் புது புது ஐடியாஸ் எல்லாம் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். பல பேர் பாராட்டுதல் கூடியதா இருக்கு, ஏன் இவர் இப்படி முடிவெடுத்தா ஏன் அப்படி முடிவெடுத்தான்னு பல பேர் சொன்னாலும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காரியத்தை ஜெயிக்கணும், வாட்ச் கடை நடத்திட்டு இருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், விரிவு பிரயாணம், லாப பிரயாணமாக நடக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களே, ஒரு முடிவெடுக்கிறதுல ப்ராப்பரான முடிவு பார்த்தாதா என்ன எப்படி அப்படின்னு பல பேர் மிரட்டும். ஒரு காரியத்துல தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்க லைஃப்ல தோல்வின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கா. இல்ல, ஒரு வார்த்தை இருக்கு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் வந்து கீழே விழுந்துருவேன் நினைச்சா அப்படி கிடையாது. திருப்பி திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மண் குவாரி, சவுடு குவாரி நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைன் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, நகைக்கடை, நகை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெள்ளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். ஃபேமிலியில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நினைச்சு, பிஸ்னஸ்லயும் பிஸ்னஸ் இருக்கிற ப்ராப்ளத்தை நினைச்சு, ஃபேமிலியும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா போச்சு, ரெண்டுமே பாதிப்பு கொடுக்க வரும். அதனால இது தனியா அது தனியா மனசுல ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள், பிரியம் அதாவது ஒருத்தரை நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தரங்க பிடிச்சிருத்து அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தருங்கணுவாங்க. என்னைக்கோ ஒரு நாள் பலன் கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, நீ பாட்டுக்கு அதை செயல்படுத்தினா என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா அது பலன் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். சிறுக சிறுக சிறுக சேமித்து ஒரு தொழில் பண்ண, சிறுக சிறுக சேமித்து ஒரு நகை வாங்க, சிறுக சிறுக சேமித்து ஒரு வீடு வாங்க, சிறுக சிறுக சேமித்து ஒரு விஷயத்த பண்றது சொல்லுவாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன், எறும்பு சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா, அது பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி இந்த நிலவுக்கு வந்திருக்காங்கிற மாதிரி சில பேர்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை போட்டு மனசை வருத்தப்படக்கூடிய விஷயத்த ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா உங்களை விட்டு கெட்டதெல்லாம் போய் நல்லது வரக்கூடியதா இருக்கும். பல பேர்த்த நம்பி ஏமாந்துன்னு நம்பவே மாட்டேன், இனி கொஞ்சம் பார்த்துல எனக்கு என்னங்கிறது தான் பார்ப்போம், மற்றவாள் நம்பி ஏமாந்தது போதும்பா போதும் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மகர ராசி நண்பர்கள் ஏற்படுது. துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுருக்கோம், பூ சம்பந்தமான வியாபாரம், காய்கறி ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். நிறைய விஷயங்களில் தோத்து திருப்பி ஜெயிச்சு, திருப்பி தோத்து திருப்பி ஜெயிச்சு, இதெல்லாம் பட்டாதான் புரியுங்கிற மாதிரி எனக்கு நிறைய தடவை அனுபவத்தை கடவுள் கொடுத்துட்டா, இனிமே என் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றவர்களையும் கைப்பிடித்து தூக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். சிலது வெளியில சொல்லுவேன், சிலது வெளியில சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நேர்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வா. முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துல உங்களுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாதேன்னு சொல்லும்போது பெரிய நம்பிக்கையா இருந்துருக்காது, மனசுலயே நினைச்சுட்டு இருப்பேன். என்னைக்குமே தர்மத்தை மறக்கப்படாது, நன்றியை மறக்கப்படாதுன்றதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முக்கிய பொறுப்புகள்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புது வேலை நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காரியங்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல பொருட்கள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. பொருட்கள் வாங்க, பிசினஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசினஸ்க்கு உண்டான முதலீடு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்துல வெளியூர் தூர பிரயாணம், சிறு பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பிரயாணமாக அமையும். வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லயும் நீங்க எடுத்த காரியங்கள் லாபத்தை கொடுக்கும். சில நேரங்கள் சில விஷயங்கள்ல நமக்கு தோல்வி இருக்கும், ஆனா அதையவே நினைச்சுட்டு நம்ம வந்து எப்பவுமே நடக்கும் அப்படி கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். பணவரவுகள் கூடி வரும், கடன்களை அடைக்கிறது நம்ம கடமை, அதனால கடன்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிருது. யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இறைவனை பார்த்து பயப்படலாம், அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துவான், இயற்கை நம்மளை நடத்தும், பிரபஞ்சம் நம்மளை நடத்துங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள நிறைய இருந்துட்டு இருக்கும். நீங்க பண வரவுகள் தேடிவரும், குடும்ப விஷயங்களை மற்றவர்கிட்ட சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா ஜெயிச்சுட்டு வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக, அதே சமயத்துல உற்றார் உறவினர்களுடைய யாருக்கேன்னு ஏதாவது தேவை அப்படின்னா முன்னாடி இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம். வாகனத்துல போகும்போது கவனம் தேவை, சில நேரங்கள்ல பார்த்துட்டுனா வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களை பற்றி மற்றவர்கள்ட்ட சொல்றது அவளே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு சொல்லணும், நிதானமா செயல்படுங்கள், வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. எங்கிட்ட ஒருத்தங்க, சார் பரிகாரத்துல ரொம்ப சிம்பிளிஃபையா நம்ம போற காரியம் ஜெயிக்கணும், நான் என்ன சார் பண்றது, எதுவுமே பண்ண சிம்பிள், ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறதான், சில பேர் மறந்துடுவாங்க. ஒண்ணு, நம்ம வெளியில கிளம்பும் போது சாமிக்கு ஒரு விளக்கேத்துறது இல்ல ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் முடிகிற வரைக்கும் அந்த காரியத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த இறைவனுடைய நாமத்தை மட்டும் சொல்லிட்டு அப்படி தொட்டு கும்பிட்டு அப்புறம் அந்த கற்பூரம் அணையறதுக்கு முன்னாடி நீங்க அப்படி கிளம்பிடுங்க. அதே போன்று போற வழியில ஒரு கோயில் இருந்ததுன்னா முதல் கோயில்ல விநாயகர் நினைச்ச ஒரு கற்பூரத்தை ஏற்றி அந்த கற்பூரம் அணையற வரைக்கும் மனசுல அந்த காரியத்தை நினைச்சுட்டு நல்லா பிரார்த்தனை அணையறதுக்கு முன்னாடி டக்குன்னு கிளம்பி அந்த வேலையை செய்து பாருங்கள். உங்களுக்கு காரியம் பூரா சக்சஸ். இதை நம்ம பெரியவங்க பண்ணியிருப்பாங்க, இன்னைக்கு நிறைய பேர் பண்றத நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இப்படி வேண்டினா இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்னைக்கு ஆன்மீகத்தகவல் ரொம்ப சிம்பிளிஃபையா நம்ம போற காரியம் வெற்றி அடைகிறதுக்கு அற்புதமான வழிபாட்டு முறைகளை சொன்ன உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் சந்திப்போம். பத்திகேஷ் முருகரை தரிசனம் பண்ணோம். நான் தைப்பூசத்துக்கு முன்னாடி மலேசியா இந்த பிரயாணத்தில் நானும் கலந்து கொண்டு நினைக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோக.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:49 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 7:49 நிமிடம் தொடர்கின்றது.

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியின் ஊடாக இன்று தங்களது இல்லத்தில் மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: மற்றும் சிவசுந்தரலிங்க மருமகன் நவநேசன்,
2: நவநேசன் அமெரிக்கா,
1: இதுவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு எங்கள் குற்றாலம் குணம் ராஜி தம்பதியும் தங்கள் 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சௌபாகியமாக வாழ வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி சகோதரி, இந்த தகவலை அறிய தந்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரெட்னம் அவர்கள், அதாவது எங்கள் அன்பு பாடகர் ராகவன் அவர்கள், நவநீசன் அவர்கள், சிவசுந்தரிகம் அவர்களுடைய அன்பு மருமகன், இருவரும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். இருவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு காலங்கள் வாழ்க வாழ்கென டிஆர்டி தமிழலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதே போல் இன்று எங்களுடைய குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகள் 35வது ஆண்டு திருமண நாளை இனிதாக பிள்ளைகளோடும் உறவினர்களோடும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். நான் கனடா நேரம் ஒன்றும் செய்ய இயலாது. வாழவனும் அவர்கள் எல்லா செல்வங்களோடும் தேக ஆரோக்கியத்தோடும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ் குடும்பமும் வாழ்த்தையே மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக ஓடோடி வந்திருக்கும் அன்பு உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். எங்களுடைய என்னுடைய தவறால் அந்த தொலைவு துணிக்கப்பட்டுள்ளது. ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், வணக்கம். ராஜினி,
3: வணக்கம். ராஜானே, நலம்பானே?
2: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
3: ஆமா, நலம் ராஜானே. நன்றி. இன்று திருமண நாளை 35வது வைத்திருக்கும் இத திருமதி குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு ராகவன் மற்றது நவநேசன் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அன்றவையில் உங்களுக்கு நன்றிகள். அவர் ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம்
2: சகோதரி. ராசாதி, நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நல்ல நலமா இருக்கிறோம். நீங்களும் எப்படி? என்ன,
2: நல்லா இருக்கிறோம் சகோதரம். நேற்று எத்தனை மணிக்கு வந்தீங்க?
4: நேற்று நான் வெளியில இவரும் மகனும்
2: மட்டும்
4: இல்ல, இவர் ஒரே குழப்பம். நான் வெளியிலயா உங்களோட வந்து உங்களையும் பாத்துக்கொண்டு
2: கதைச்சிட்டு சரியில்லை.
4: நாங்கள் என்ன அந்த கலெக்டரன் படைத்தாக்கள் என்று சொல்லி எங்களை கொஞ்சம் பேர் எடுத்து வேணா, கொஞ்சம் பேர் இல்ல, இந்த இங்க பிரான்ஸ்ல மகளிர் எங்களை ஊர்ல மகளிர் அமைப்பு மாதிரி இங்க அவரு கலெக்டரன் அமைப்புக்காரர் எல்லாருமா சேர்ந்து ஒரு மகளிர் அமைப்பு அமைச்சது. அப்ப நேற்று கட்டாயம் பெறும் சொல்லி அங்க
2: போயிட்டு சொல்லுங்கள்.
4: ஆமாண்ணா, நீங்கள் முதலில் நல்ல நிலத்தோடு இருக்க நான் நிறைவேற வேண்டிக் கொண்டேன். ஆனா அவைய விறக்கையில அண்ணா நான் இங்க அறிஞ்சிட்டேன். எனக்கு இவர் சொல்லிட்டார், நேற்று நிகழ்ச்சி நடத்தினவர் தானே
2: கேது
4: கேது கேது அண்ணா, நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்ளேக்க கேது அண்ணா சொல்லிட்டார், வீட்டுக்காரர் வந்து போயிட்டார், தந்துட்டு போயிட்டார் சொல்லி. அப்ப நான் இவே விரைக்கல கேட்க இல்லையா அண்ணா, கேட்க கேட்காம இருக்க என்ன அதை பத்தி கேட்கவும் இல்ல, ஒன்றும் இல்ல, பேசாம நிக்கிறீங்களு கேட்டாரு. அப்ப நான் அறிஞ்சிட்டேன் எப்படி என்று கேட்டேன். அப்படி நான் கேட்டேன், நீங்கள் இல்லையா என்று
2: சொன்னாரு.
4: ஆமாண்ணா, நினைச்சேன் சரியா, நீங்க நல்ல நல்லத்தோடு இருக்க நான் கும்பிட மம்மளாச்சிய வேண்டிக் கொண்டு நீங்கள் எப்போதும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடையும் இருப்பீங்க. இந்த பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கேன் ராகவன் நவநேசன் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் ஆனாலும் மற்றது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜி அவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் தீர்க்க சுமங்கலியாகவும் பல்லாண்டு காலம் வாழ வளர வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகள் அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சியானவர்கள். நன்றி,
4: நன்றி. என்ன,
2: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
2: வணக்கம் யோகேஸ்வரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி உங்களுக்கு கூறிக்கொண்டு பிறந்தநாள் கொண்டாடும் ராகவனுக்கும் நேசனுக்கும் இங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு திருமண நாளை கொண்டாடும் வன்கூர் குணா ராஜி அவர்களுக்கு 35வது திருமண நாளை கொண்டாடும் குணா ராஜி அவர்களுக்கு என்ற இதே நிறைந்த பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன் இதே நிறைந்த வாழ்க்கையால் 16 செல்வங்களை பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று திரும்ப வடிவாக வாழ்த்துகிறேன்.
0: நன்றி சௌதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்த வந்தவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து ஏர்மனில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி.
6: வணக்கம் ராஜா. ரஜினி நாகேந்திரன்,
0: நல்லா இருக்கிறீங்களா?
6: ஓ, நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரின் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு ராகவன் நவநேசன் இதுவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சௌகரி, நலமா இருக்கிறீங்களா?
7: வாழ்த்துங்கம்மா. இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜி அவர்கள் எல்லா செல்வங்களை பற்றி சீரும் சிறப்புமாக பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் எல்லோரும் கண்டு நூடு ஊடி காலம் வாழணும் வாழ்த்தி கொண்டு அத்துடன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டோம் ராகவன் நேசன் இருவரும் நவநேசன் இருவரும் என்று சந்தோஷமாக நீண்ட ஆயுளோடு வாழணும் வாழ்த்தி விட வருகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
8: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
8: ஓம் ராஜா, நலமே இருக்கிறேன்.
0: நன்றி.
8: ஓம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நவநேசன் அவர்களுக்கும் ராகன் அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு ஆரோக்கியமாக வாழ வாழ்த்திக் கொண்டு திருமண நாளை கொண்டாடும் எங்கள் வன்கூவர் குணம் ராஜி தம்பதிகளுக்கு 35வது திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று என்றென்றும் சிறப்பாக வாழ வாழ்த்துகின்றேன்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
8: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவு ஜெயநடேசனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
9: இனிய வணக்கம் ராஜா. கால வணக்கம் ராஜா.
0: நன்றி அம்மா, சொல்லுங்கள்.
9: இந்து பிறந்த நாளை கொண்டாடும் ராகவன் அவர்களுக்கும் சிவசுந்தரி அவருடைய தீரன் நவநீசன் அவர்களுக்கும் சிறப்பான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இறையாசியுடன் கூறிக்கொண்டு அத்துடன் 35வது வருட திருமண நாளை கொண்டாடும் குற்றாலம் குலவ அவர்களுக்கும் எனது இதயங்கறிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றும் சுகவலத்தில் எல்லோரும் இருக்கு. அவர்களுடைய வருங்காலமும் சிறப்பான இறையாசியுடன் நல்வாழ்த்துக்கள் ராஜா.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
9: நன்றி.
0: சரி, இணைந்து கொண்டு வாழ்த்தி அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அன்பு உறவுகளுக்கான பாடல்

கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களை பெற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது முதன்மை செய்திகள்.

இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலையொலி உறப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக வளமே போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசம் மாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரான சுரேசலை சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை வேகமாக மோசமடைந்து வருவது தெளிவாகிறது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும் சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபயசிகராவே பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலையின் மனைவி ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார். பருத்தித்துறை பகுதியில் இருந்து கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களை டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார். தேசிய சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு 5 பகுதிகளை வன ஒதுக்கிடங்களாக பிரகடனப்படுத்தியிருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவமின்மையும் செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்று ஆழமான கட்டமைப்பு ரீதியான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்திருக்கிறார். மெட்ரோ பஸ்கள் தற்போது பயணிகளுக்கு இடம் மற்றும் அவை பஸ் நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT கோ தொலைபேசி செயலி ஊடாக நேரலையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் கடந்த மார்ச் 1 முதல் மே 31 வரையான 3 கால பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 முதல் 155 வரை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக விசனம் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிலும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் வெளியேற்றம் காரணமாக பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள் தங்களுக்குரிய மாதவிடாய் கால சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவர்களின் மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது. நுவரெலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மீகொட பகுதியில் தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதியதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். சமூக ஊடக தளங்களில் நேற்று அதிகாலை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிக்மி ஓட்டுநர் ஒருவர் மீதான வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 14 வயதுடைய சிறுமி ஒருவரை தீவிர பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் இறக்கங்காம போலீஸ் நிலையத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்த முதன்மை சந்தேக நபர் இறக்கமாம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மௌலவி மத போதகர் என்பது தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொன்றுவை மனம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகபூப பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நபர் ஒருவர் மனம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார்.
நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற பத்துக்களில் இளைஞர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விசேட மருத்துவர் மகிழ்க விஜயவர்த்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கே உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் ஒரு கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றார். +2 மாணவர்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் இணையத்தில் எளிதாக அனைவரும் அணுகக்கூடிய வகையில் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் +2 தேர்வில் திரையில் மதிப்பீடு செய்யும் முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களுடன் உரையாடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக மத்திய அரசை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். காவி உடையில் வள்ளுவரை சித்தரித்ததற்கு தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜாதி குறித்து ஆட்சேபத்துக்குரிய வகையில் பேசியதற்காக பட்டியல் பிரிவு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய தொடர்ந்து துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு நேற்று தெரிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுவதால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் விமான கட்டணம் மும்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்துடன் சென்னை திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் தீவிரவாதிகள் என்று சந்தேகப்படும் நபர்கள் 5 குடிசை வீடுகளை தீ வைத்து எரித்துள்ளார்கள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உயரத்திலிருந்து ஊஞ்சலில் இருந்து ஒருவர் விழுந்தார். 25 வயது அமன்குமார். பின்னர் அவர் இறந்து போனார். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிஃபானியின் பதிவு இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. வியட்நாமை தொடர்ந்து இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவின் அதிநவீன பிரமோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் மியன்மாரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியன்மார் அதிபர் மின் ஆங் க்ளைனின் இந்தியாவுக்கு 5 நாள் பயணத்தை தற்போது அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்திய தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான கௌதம் அதானி வியட்நாம் அதிபர் டொலாமை மும்பையில் நேற்று சந்தித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,010 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 52,346 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளார்கள். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. சென்னையில் ஆபனத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்டியான் பதவி விலகும் கடிதத்தை கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கின்ற உத்தரவாதத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறும் எந்தொரு ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பாகர் காலிஃபா தெரிவித்திருக்கிறார். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான போபோட் கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது நேற்று காலை வரை உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தார்கள்.
அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு வெள்ளை மாளிகையுடன் கொண்டுள்ள அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விலகிவிட்டார்கள். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் விபத்துக்குள்ளான அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தொழில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. குழந்தைகளுக்காக விற்பனை செய்யப்பட்ட மேலும் 2 மணல் கலைக்கருவிகள் பரிசோதனையில் ஆபத்தான அஸ்பெஸ்டோஸ் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சந்தையிலிருந்து அவை திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. மியன்மாரில் சுரங்க பணிகளுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்ததில் 45 மேற்பட்டோர் அங்கு பலியாகினார்கள். ரோலர் கோஸ்டர் சவாரியில் வண்டி மெதுவாக செங்குத்தான வளைவு பாதையில் ஏறும், பின்னர் அதிவேகத்தில் உச்சியிலிருந்து இறங்கும், அதுவே பயணிகளுக்கு கிடைக்கும் திகில் அனுபவமாகும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் 8 பேருக்கு இந்த திகில் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு சிரமம்தான் காத்திருந்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக பெண்ணுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அழைப்பாணை விடுக்கப்பட்ட சம்பவத்தின் காணொளி பரவலாக பகிரப்பட்டதை அடுத்து இவ்வாறு நடந்திருக்கிறது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகருக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அது சென்றதோ விஸ்கான்சின் மாநிலத்தின் மெடிசன் நகருக்கு. இதற்கு காரணம் ஒரு பயணி என்று தெரியவிருக்கிறது. மலேசியா 16 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களில் இருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று முதல் அறிமுகப்படுத்துகிறது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்றிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை அதிர்ச்சியை கண்டுபிடிக்க புதிய இரத்த பரிசோதனை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள்.

சூட்டியிருக்கிறார். ஹங்கேரியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் முடிய பெனால்டி வாய்ப்பில் பாரிஸ் செயின்ட்ஜெர்மன் அணி 4-3 என்று வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 2வது முறையாக பாரிஸ் செயின்ட்ஜெர்மன் அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்தியாவில் கொல்கத்தா நகரில் திறக்கப்பட்ட அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியின் சிலை அகற்றப்பட இருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு உக்ரைன் வீராங்கனை ஸ்விட்டோலினா முன்னேறியிருக்கிறார். சாம்பியன் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட்ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல்களில் 219 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கண்ணிமைக்கின் நொடியில் ஒரு கோல். 2002 தென்கொரியாவுக்கு எதிரான உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் அது சாத்தியமானது. கோலுக்கு சொந்தக்காரர் துருக்கி வீரர் கக்கான் சுக்கூர். ஆட்டம் தொடங்கிய 11வது வினாடியில் அவர் அந்த கோலை பூத்தி சாதனை படைத்தார். அந்த சாதனை இதுவரை நீடிக்கிறது, யாரும் முறியடிக்கவில்லை. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 385.18 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.59 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.54 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.90 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.26 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.78 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.37 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.72 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழலி. இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் சாசல் கார்ஷ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போ.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19, ஐக்கியராஜ்யத்தில் 8:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது

காலை வெளியில் இதமாக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. காலை பூந்தன்றல், காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகளலாம். அன்பு உறவுகளே, இன்றைய காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியானது அன்பு உறவுகளே அனுசரணை நிகழ்ச்சியாக வானொலிக்கு வலம் பெறுகின்றது.

0: போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும்.
2: அது என்னுடைய கடமை ராஜ், நீ கவலைப்பட.
1: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடுமூழி வாழணும் தாயே, நீடுமூழி வாழணும்.
3: முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு திருமண வாழ்த்துக்கள். தாயகத்தில் சாவகச்சேரி திருகோணமலையைச் சேர்ந்த கனடா வான்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகள் இன்று முதலாம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமை தங்களது 35வது வருட திருமண நாளை தங்களது இல்லத்தில் மிக அமைதியாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு பிள்ளைகள் டினேஷ், டிலக்ஷன், டிலிஷன், அபர்ணா, டிலான், விசாகன், மைத்துனர்மார், மச்சாள்மார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், அக்காமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலியில் பணிபுரிகின்ற அத்தனை உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் குணம் ராஜி தம்பதிகளுடைய பிள்ளை செல்வங்கள். அவர்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ராஜா. நான் ரஜினி நாயேந்திர.
3: வணக்கம் அம்மா ரஜினி, நலமா இருக்கீங்களா?
4: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
3: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை வாழ்த்தி மகளுங்கள். நாங்களும் கேட்டு
4: இன்று 35வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி குற்றாலம் குடம் ராஜி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலி கெடுத்துக் கொண்டு வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். குணம் ராஜி தம்பதிகளை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
3: அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
3: வணக்கம் சுவா, நலமா இருக்கீங்களா?
5: ஓ, நாங்க நிலமா இருக்க, நீங்களும் அப்படியே நிலமா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கு திரு திருமதி குணம் ராஜி தம்பதிகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இன்றுகள் ஒன்றும் சிறுஞ்சிறப்புடன் பல்லாண்டு காலமாக வாழ்கண்டு வாழ்த்திக்கொண்டு இதை வானொலி கிடைத்து வந்த அன்பு பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
3: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம்.
6: வணக்கம் ராஜா, ஜோதரி குணராஜா கிடைக்கிறேன்.
3: வணக்கம் ஜோசரி அம்மா, அழகாக அப்படியே வாழ்த்தி மகளுங்கள். அவர்களும் கேட்டு மகளட்டும் நித்திரம் இல்லாம இருப்பார்கள்.
6: ஓ, நம்பி நம்பி இன்று 35வது திருமண நாளை கொண்டாடும் திருமண ராஜி வங்கு ஒரு குணா ராஜி அவர்களுக்கு எங்களுடைய நிறைந்த திருமண நல் வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்கவே ஈசன் அருளினால் குணா ராசியே நீங்கள் நலமாய் வாழ்வுங்கள். வாழ்க வாழ்கவே நீங்கள் பிள்ளைகள் உடனே மகிழ்வாக என்றும் வாழுங்கள் என்று கூறி பதினாறு சிண்டங்களையும் விட்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று எனது இதே நிறைந்த நல் வாழ்த்துக்களால் வாழ்த்தி கொண்டு அது வாழ்த்தி கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விட வருகின்றேன்.
3: நன்றியம்மா, அழகாக வந்து வாழ்க்கைய உங்களுக்கும் குணத்தாலும் குணம் கூட அங்க வீட்டிலிருந்து நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பார். நன்றியம்மா. அவர் சகோதரி திருமதி யோகஸ்ரீ அம்மா அவர்கள் அழகாக வாழ்த்தி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து ஒல்லாந்திலிருந்து சரஸ்வதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சரஸ்வதி.
7: வணக்கம் தாக்கா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ்ந்து அம்மாளாஜை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடும் குற்றாலம் குணம் ராஜிக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் எப்போதும் நோயற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் எங்கள் குடும்பத்தினர் வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்த்து கருதி இந்த நிகழ்வு எடுத்து வந்து அவர்கள் பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
3: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இந்திய நிறைந்த நன்றிகளை நாங்களும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.
7: நன்றி ராஜா.
3: நன்றி சகோதரி. அவர் சரஸ்வதி சிவஞானம் சீட்டாட் ஒல்லாந்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
8: வாழ்த்தல்லவா?
9: ஆமா, நிச்சயமாக. ஆமா, எங்கள்
8: குலமண்ணா குற்றாலம் குலமண்ணா அவர்கள் இன்று 35வது திருமண நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். திருமண ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாகியங்களுடன் அவர் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகளை எல்லாம் கண்டு சௌக்கியமாக வாழ இறைவனர்களை வேண்டி வாழ்த்துகின்றோம். வானிலை கெடுத்து வந்து அவருடைய பிள்ளைகளுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விளை வருகின்றேன். நன்றி வணக்கம்.
3: நன்றி மார்சலின், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
8: நன்றி வணக்கம்.
3: அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக அணிந்திருக்கின்றார் இத்தாலி ஜேசுதாசன் அவர்கள். வணக்கம் ஜேசு.
9: வணக்கம் ராஜா, அப்படி இருக்கிறீங்க? நல்லா
3: நாங்க நல்லா சூப்பரா இருக்கிறோம். வாழ்த்து நிகழ்ச்சி என்றால் நான் ரெண்டு மணக்கா
9: இன்றைக்கு வாழ்த்து நிகழ்ச்சி தானே, மிக சுறுசுறுப்பாகவும் உற்சாகமா இருப்பீங்க. அதுவும் உங்களோட குற்றாலம் குணம் இன்னும் உற்சாகம்
3: சொல்லி வேலை இல்ல.
9: வணக்கம் ராஜாண்ண, நீங்கள் நலமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டும் எங்களுடைய டிஆர்டியினுடைய அன்பு நேயர் வன்கூவர் குற்றாலம் குணமன்னர் ராகி தம்பதிகளுக்கு அவர்களுடைய 35வது ஆண்டு திருமண நாளில் அந்த திருமண வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இவர்கள் இறைவன் அருளுடன் சகல பலத்துடனும் தேக ஆரோக்கியத்துடனும் பல்லாண்டு காலம் இந்த தம்பதிகள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விட வருகிறேன். இதை வானொலியினுடைய வளர்ச்சி கருதி வானொலிக்கு எடுத்து வந்த அந்த பிள்ளை செல்வங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி அண்ணா.
3: நன்றி சகோதரன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் உங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவர்கள். ஜேசுதாசனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிரேமா, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நன்றி. இல்லத்தில்
10: இன்று 35வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குடமன்னா ராஜி தம்பதியில் இருக்க எங்கள் குடும்ப சார்பாக இனிய பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் இருவரும் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு நிகழ்வில் எடுத்து வந்த பிள்ளைகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அவர்களை இருவரையும் வளம்பர செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
10: நன்றி. வணக்கம்.
3: அவர் பிரேமா கைலாயநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்தி சென்றார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் சகோதரி ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஷியாமலா.
11: வணக்கம் ராஜாண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
11: நாங்களும் நலமா உற்சாகமா இருக்கிறோம். நன்றி ராஜாண்ணா. இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராகி தம்பதிகள் சகல சௌபாக்கியங்களுடன் இனி வேற இந்த மருமக்களையும் பேர பிள்ளைகளையும் தான் காண வேணும். அதையும் கண்டு நீடூழி காலம் சௌக்கியமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டு ஆறு பிள்ளை செல்வங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வேன்.
3: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா.
11: நன்றி. வணக்கம்.
3: அவர் சகோதரி ஷியாமலா சர்க்குமாரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
12: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
12: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் திரு திருமதி குணம் ராஜி தம்பதியினர் இன்று போல் என்றும் சீரும் சிறப்பும் பெற்று பல்லாண்டு காலம் நலமாக வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதனை வானொலிக்கு எடுத்து வந்த பிள்ளைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
3: நன்றி சௌதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.
12: நன்றி அண்ணா.
3: அவர் ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்து மகிழ்ந்த அன்புறவுகளை நீங்கள் வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். தொலைபேசி அழைப்பை நீங்கள் எங்க வீட்டில் இல்லையோ எல்லாம் நேற்று கொள்றீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அமைதியாக அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்படாதீர்கள். முயற்சி திருவினையாக்கும். அந்த தம்பதிகளுக்காக நாம் தரும் பாடல்

0: பாடல் வரி போல் அன்பு தம்பதிகள் வாழ்க்கை வாழ்க்கையான டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இந்த வேளையில் வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் சௌதரி, நலமா இருக்கிறீங்களா? மனோகரி
1: இருக்கின்றோம். உங்கள் தொடர் பணிகளுக்கும் நிகழ்ச்சி தொகுப்புக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எத்தனையோ வானொலிகள் கனடாவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அதை விட்டு இங்க டிஆர்டிக்கு உறுதுணையாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பங்கு பெற்றும் குணம் அண்ணாவும் தம்பியத்தான் இருக்கும்.
0: தம்பி தம்பி தம்பி தம்பி
1: குணம் திரு திருமதி குணம் ராஜ தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பாடல் வரிகளை போல் அவர்கள் என்றென்றும் நலமாகவும் வாழ வாழ்த்திக் கொண்டு எங்களை வாழ்க்கை வைத்த பிள்ளை செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை வருகிறேன் அண்ணா. நன்றி,
0: நன்றி சௌதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் அவருடைய உறுதிக்கு நன்றிகள். அவர் சகோதரி மனோகரி சுப்பிரமணியம் அவர்கள் பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
2: வணக்கம்
0: பிலோமினா, நலமா இருக்கீங்களா?
2: முப்பத்தஞ்சாவது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி குற்றாலம் குணம் ராஜ் தம்பதிகளுக்கு நல்வாழ்த்துகளை கூறிக்கொண்டு அவர்கள் எல்லாரும் குடும்பமாக பல்லாண்டு காலம் வாழவும் வாழ்த்திக் கொண்டு அதை வானிலைக்கு எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு அன்பாக விடை பெற்றுக்
0: கொள்ளுகிறேன். வாழ்த்துகளுக்கும் நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரி பிலோமினா அஞ்சன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் வதனி, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமாக இருக்கிறோம். நலமும் நலம் இல்லாம இருக்கும்.
0: நலமாட இருங்க, ஏன் நீங்க நலம் இல்லாம இருக்கிறீங்க?
3: நன்றி
0: சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களும் அன்பான பிரார்த்தனைகளும் தான் இப்படி இருக்கிறோம்.
3: இருக்கிறீங்க அங்க வந்து சொன்னீங்க பாமா சித்ராட அன்பில்ல, நாங்களும் எந்த நேரம் எப்பவும் நாங்களும் உங்களை நினைச்சு கொண்டே இருப்போம்.
0: அதுதான்
3: எல்லா நேரங்களும் எல்லாரும் அதான் எல்லாரும் நான் நினைக்கிறேன் சொல்ற மாதிரி எல்லா நேரம் நினைச்சு கொண்டு உங்களுக்கு மன்றாடி கொண்டே இருப்போம். நலமா இருக்கோம் கேட்டுக்கொண்டு.
0: நன்றி சௌதரி.
3: இன்று 35வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜ் தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் இரு தம்பதிகளும் அவர்கள் அன்று போல் இன்று எப்படி இருக்கிறார்களோ அதே போல் என்றென்றும் சீர் சிறப்போடு சகல சவாக்கியத்தோடும் அந்த பேர பிள்ளைகள் அஞ்சாறு பேற்ற பேர் சொன்னீங்க அந்த பிள்ளைகளுடனும் அந்த பேர பிள்ளைகளும் படசூட அவர் ஆரோக்கியமாக இரு தம்பதிகளும் பல்லாண்டு காலம் வாழ வேணுமென வாழ வாழ என நான் வாழ்த்துகின்றேன் அண்ணா. அந்த பிள்ளைய பானலைக்கு எடுத்து வந்த பிள்ளைகளுக்கும் நன்றிகள் அந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றி வதனி மோகன், உங்களுடைய அன்பான வாழ்த்துகள். அதாவது குணம் ராஜ் தம்பதிகளை விளம்பரம் செய்யும் ஒரு சாப்பிடத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி
3: நன்றி.
0: அவர் சகோதரி மதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீங்களா?
4: அதனால
0: தெரியும்.
3: திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சகோதரன் குணத்துக்கும் சகோதரி ராஜியும் என்றும் எல்லா செல்வங்களோடு சீரும் சிறப்புமாக பேரப்பிள்ள புட்ட பிள்ளைகள் எல்லோரும் கண்டு என்றுமே சந்தோஷமாக வாழணும் வாழ்த்தி இதை வானவி குழந்தை பிள்ளை செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கு உங்கள் இதயம் நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரி பாமா ராஜரட்னம் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்
0: நிலமா இருக்கீங்களா?
4: மக்கள்
0: சாப்பிள்ளைகளுக்கு
4: படிச்சுக்கொண்டிருக்கிறார்களா? தமிழுக்கு படிக்கணும் அண்ணா, வார சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் இருக்கு தானே, அதுக்கு படிக்கணும். நீங்க நல்ல நலத்தோட இருக்க நீங்க எப்போதும் மிதிப்பீங்க அண்ணா. நலத்தோட நான் கும்பிடும் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 35வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜி அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் குங்குமத்தோடையும் வாழ நான் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
0: உங்களுடைய திருமண நாள் எப்ப உண்டு வர்றீங்க?
4: எங்கள் திருமண நாளன்னா அக்டோபர் மாதம்.
0: நீங்க பயப்படாம கொண்டு வாங்க, நீங்க காசை பெட்டி கவலைப்படாதீங்க, நான் கொடுப்பேன். அண்ணன் இருக்கிறான் தானே புரிய என்ன
4: அன்பான
0: குடைகளுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். கேட்காம அள்ளி வழங்குகின்ற உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி
0: சகோதரி. அவர் எங்கள் அன்புக்குரிய ராசாத்திய தியாகராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: சதீஷ் நலமா இருக்கிறீங்களா?
5: இருக்கின்றேன்.
0: சும்மா சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. லைன் கிடைக்குது, எங்க லைன் சும்மா கிடக்கு சகோதரம்?
5: இல்ல நான் முதலாவதான் வருவேன். சனமின திண்டுவார்கள், அதுக்காக நான் லைன் முயற்சி கிடைத்தது. 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி குணம் ராஜி தம்பைகளுக்கு எங்கள் குடும்ப இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நூறு காலம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் புட்ட பிள்ளைகள் நூறு காலம் பாலம் என்று பார்த்துக் கொண்டு விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி சகோதரம். அணிந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு உங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரர் சதீஷ் அவர்கள். சதீஷை தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நவலேஸ்வரன். வணக்கம் சகோதரி.
6: அவர்களுக்கும் அருட்கடாட்சம் கிடைக்கும், நிறைந்த செல்வத்தோடு வாழ்வீர்கள் என்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜி அபிராமி அம்மாவின் அருட்கடாட்சத்தோட நீண்ட காலம் மஞ்சள் குங்குமத்தோட வாழ்வோம் என்று வாழ்த்தி அதை எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களும். நன்றி ராஜா அண்ணா.
0: நன்றி அம்மா. அண்ணையனுடைய அபிராமி அம்மா பிறந்த நாளா? இணைந்து கொண்டு அந்த சகோதரனை தம்பதிகளை வாழ்த்திய உங்கள் வாழ்த்துக்கள் பல அவர்களை வளம்பெற செய்யும், உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி.
6: நன்றி
0: சகோதரி. அவர் தவமலர் நவலேஸ்வரன். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதியம்மா. நலமா இருக்கிறீங்களா?
7: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள்
0: ஐயா எப்படி இருக்கிறார்?
7: ஐயா இருக்கிறார். சோமா
0: சோமா இருக்கிறார். டீ எல்லாம் கொடுத்துட்டீங்க?
7: நாங்க இப்ப வைத்தியர்கிட்ட போட்டு வந்த, நாங்க பிளட் எடுத்து கொடுக்க போனது.
0: அப்ப சாப்பாடும் இல்லை?
7: நன்றி
0: சந்தோஷம் மகிழ்ச்சி.
7: 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சாரில் திருமண நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வானொலிக்கிறது வந்து புள்ள செல்வங்களா? புள்ள செல்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு
8: உங்களுடைய
0: தெரியுமா
8: குணம் ராஜி தம்பதி அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்.
0: நன்றியம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் சகோதரி ஜெயந்தி ராஜமோகன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
9: வணக்கம் ஜெயந்திமாலா.
0: என்ன ஜெயந்திமாலா, உங்களோட குட்டிலேயே கேட்க வழி இல்ல.
9: இந்த மகண்ட மருமகளுக்கு வளகாப்பா போய் நின்றுட்டு நேற்று தான் வந்தேன்.
0: நன்றி ராஜானே.
9: நீங்களும் அதே போல நிலைமை இருக்கணும் நான் இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி அவர்களை நாங்கள் மஞ்சள் குங்குமத்துடன் பல்லாண்டு காலம்
0: தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக
9: சுமங்கலியாக வாழ வேணும் என்று எங்கள் குடும்பத்தின் ஜாரியில் வாத்திக்கொண்டு அதை வானொலி கொடுத்து கொண்டு வந்த புள்ள செல்வங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம்.
0: நன்றியம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கள் தம்பதிகளை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள் ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
10: காலை வணக்கம் ராஜானா, ஜெர்மன் உதயன் பேசுகிறேன்.
0: அவர்கள் நலமா இருக்கிறீங்களா?
10: ஆம் ராஜானா, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க
0: நல்ல சூப்பரா இருக்கு உங்களோட குரல்.
10: அப்படியா?
0: நல்ல டெலிபோன் இல்ல, நீங்க டீ எல்லாம் குடிச்சு தேன் எல்லாம் குடிச்சு குடிக்கலையா? சித்திரோன் போட்டு
10: அதேநேரம் ராஜன், இன்று குணம் ராஜி தம்பதிகளின் 35வது ஆண்டு திருமண நாளில் குணம் ராஜி தம்பதிகள் எல்லா செல்வங்களும் பெற்று எல்லா வளங்களும் பெற்று இந்த வையகம் உள்ளவரை தம்பதிகள் பெரும் வாழ்வாழ மனதார அவர்களை வாழ்த்தி இந்நிகழ்வை வானொலிக்கு எடுத்து வந்த அவர்களது பிள்ளை செல்வங்களுக்கும் நன்றி. நன்றி ராஜ்.
0: நன்றி சகோதரர். உங்கள் அன்பான வாழ்த்துகள். குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளை விளம்பரம் செய்யும் உற்றாயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றி.
10: நன்றி.
0: அவர் எங்கள் அன்புக்குரிய உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்.

0: நேரம் சரியாக 9:51 ஐக்கியராஜ்யத்தில் 8:51 இந்த வேலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராயா.
0: வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்ல உற்சாகமா கூட அன்போடு இருக்கின்றோம். நீங்களும் அப்படி இருங்க.
1: அப்படியே இருக்க வேண்டும். தங்கள் 35வது ஆண்டை திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளை எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் கூறி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு பேர பிள்ளைகளும் காணவனும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றாயா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு உங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் சகோதரி பத்மராணி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்
0: மிஸ்டர் சன். நலமா இருக்கீங்களா சன்?
2: நலமா இருக்கலாம். ஒரு மாசம்
0: நீங்க வருவதில்லை. நாங்கள் தெரியும் தானே தரசோலிக்காரன்.
2: ஜூன் மாதம் ஒரு மாதம்
0: வெற்றியா ஒரு மாதம்
2: குற்றாலம் குணம் ராகி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த மனமார்ந்த உடமார்ந்த திருமண நாள் வாழ்த்துக்கள். அதில் மேலும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து இயற்கைக்கு உதவிக்கடம் கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிகழ்வை வானதை கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு நன்றியை குறித்து கொண்டு உதவி பெறுகிறேன். கே சாஜா.
0: நன்றி. நன்றி சகோதரம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக மகிழ்ச்சியாளர். நன்றி. அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பக்கத்திலிருந்து இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி சென்றார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது திருமண வாழ்த்து நிகழ்வு. தாயகத்தில் அதாவது சாவகச்சேரி திருகோணமலையைச் சேர்ந்த கனடா வான்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகள் இன்று 1ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமை தங்களது 35வது வருட திருமண நாளை தங்களது இல்லத்தில் அமைதியாக கொண்டாடுகின்றார்கள். இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு பிள்ளைகள் டினேஷ், டிலக்ஷன், டிலிஷன், அபர்ணா, டிலான், விஷாகன், மைத்துனர்மார், மச்சாள்மார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார், அக்காமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலியில் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உறவுகளும் வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பிள்ளை செல்வங்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
3: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும் அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 50 50 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80 சைபர் 4.
4: தங்கச்சி காலுக்கு ஒரு தங்க
5: கனடா வன்கூவர் சிறையில் சிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரம்மாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20 தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20 தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு கீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fddaanghaychandrasekar.com. இருபதாம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.
0: இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்
0: பாரதி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
6: ராஜி தம்பதிகள் பேரு கேட்ட மாதிரி இருக்கு. எங்களோட குணமன்னா ராஜி தம்பதிகள் ஆண்டுகள் 100 105 செல்லங்களுடன் நீண்ட அயலோடு சகல சௌபாக்கியங்களுடன் 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு உண்மையா எனக்கு ஆச்சரியம். குணமன்னைக்கு வாய்ஸ் கூக்கர் கூட தெரியாத ஒரு ஆள், போஷ்ணிஜின் கூட தெரியாத ஒரு ஆளோட 35 வருஷமா ராஜி உண்மைய சமாளிச்சு கொண்டிருக்கான்னு அவாக்கு ஒரு பெரிய தங்க மாலை
0: போடும் போடுவோம் என்ன
6: உண்மையா ஆச்சரியம். அப்படி பொறுமையா இருக்கான்னு தெரியா அதையும் சொல்லி கொண்டோம். நன்றி
0: சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் பாரதி அவர்கள், பாரதியை தொடர்ந்து வைபர் ஊடாக தேவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தேவன்.
7: ஓ அன்பு ஆணி திங்கள் வணக்கம்
0: ராஜாண்ணா.
7: நீங்கள் நிலமா இருங்க வேண்டிக் கொண்டு குணமன்ன வந்து சாவிச்சு தானே?
0: ஓ
7: நான் படித்துறேன் இன்று குணம் ராஜி அவர்கள் 35 ஆண்டு திருமணம் கொண்டார்கள். அவர்கள் நோய் நொடிந்து நீண்ட ஒரு ஆழம் நல்லோட வாழ் ஒன்று வேண்டிக் கொண்டு அவருடைய அவளை பிள்ளைகள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்து அவளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு எல்லோரும் நலமாக கேட்டு வேண்டிக் கொண்டு ராஜாண்ணா நீங்கள் நலமாக கொண்டு வேண்டிக் கொண்டு அடுத்த சேர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி சகோதரம். அந்த தம்பதிகள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழ்நாடு குடும்பம் உங்களோடு சேர்ந்து வாழ்த்தி மகிழ்கின்றது. நன்றி இவ்வளவு நேரமும் இணைந்து கொண்டு தம்பதிகளை கனடா வான்கூவரில் வாழ்ந்து கொண்டு எங்களுடைய வானொலிக்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே இருந்தாலும் அங்கிருந்து பல விளம்பரங்களை எடுத்து மற்றும் மங்களகரமான நிகழ்வுகளையும் கொண்டு வருவார். அவருடைய நண்பர்களை கைவிடாமல் நண்பர்களோடு நல்ல பழக்கமாக இருந்து எங்களுடைய வானொலியை கேட்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல இதயம். அந்த இதயம் ராஜியோடு நல்ல பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்ந்து கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டு வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறோம். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல், கார்ஷரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வொன்று இடம்பெற்றிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியாளர் நடேசனின் 22வது ஆண்டு நினைவு தினத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு ஊடக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடாத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இந்த முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமுட்டி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னில தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசம் மாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரான சுரேசலை சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை வேகமாக மோசமடைந்து வருவது தெளிவாகிறது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும் சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபயசிகராவை பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலையின் மனைவி ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார். பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களை டாக்டர் தேவானந்தா நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார். தேசிய சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு 5 பகுதிகளை வன ஒதுக்கிடங்களாக பிரகடனப்படுத்தியிருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவமின்மையும் செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்று ஆழமான கட்டமைப்பு ரீதியான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்திருக்கிறார். மெட்ரோ பஸ்கள் தற்போது பயணிகளுக்கு இடம் மற்றும் அவை பஸ் நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT கோ தொலைபேசி செயலியூடாக நேரலையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையான 3 மாத கால பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக விசனம் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிலும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் விலையேற்றம் காரணமாக பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள் தங்களுக்குரிய மாதவிடாய் கால சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவர்களின் மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது.
நுவரெலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மீகொட பகுதியில் தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதியதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். சமூக ஊடக தளங்களில் நேற்று அதிகாலை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிக்மி ஓட்டுநர் ஒருவர் மீதான வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 14 வயதுடைய சிறுமி ஒருவரை தீவிர பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் இறக்குங்காம போலீஸ் நிலையத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்த முதன்மை சந்தேக நபர் இறக்காமாம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மௌலவி மத போதகர் என்பது தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொன்றுவை மனம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகபூப பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நபர் ஒருவர் மனம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற பத்துக்களில் இளைஞர் ஒருவர் உட்பட 2 பேர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விசேட மருத்துவர் மகிழ்க விஜயவர்த்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கே உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றார். +2 மாணவர்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் இணையத்தில் எளிதாக அனைவரும் அணுகக்கூடிய வகையில் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் +2 தேர்வில் திரையில் மதிப்பீடு செய்யும் முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களுடன் உரையாடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக மத்திய அரசை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். காவி உடையில் வள்ளுவரை சித்தரித்ததற்கு தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜாதி குறித்து ஆட்சேபத்துக்குரிய வகையில் பேசியதற்காக பட்டியல் பிரிவு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய தொடர்ந்து துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு நேற்று தெரிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுவதால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் விமான கட்டணம் மும்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்துடன் சென்னை திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் தீவிரவாதிகள் என்று சந்தேகப்படும் நபர்கள் 5 குடிசை வீடுகளை தீ வைத்து எரித்துள்ளார்கள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உயரத்திலிருந்து ஊஞ்சலிலிருந்து ஒருவர் விழுந்தார். 25 வயது அமன்குமார், பின்னர் அவர் இறந்து போனார். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிஃபானியின் பதிவு இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. வியட்நாமை தொடர்ந்து இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவின் அதிநவீன பிரமோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் மியன்மாரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியன்மார் அதிபர் மின் ஆங் கிளைனின் இந்தியாவுக்கு 5 நாள் பயணத்தை தற்போது அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்திய தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான கௌதம் அதானி வியட்நாம் அதிபர் டொலாமை மும்பையில் நேற்று சந்தித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,010 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 52,346 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளார்கள். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை.
சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்டியான் பதவி விலகும் கடிதத்தை கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கின்ற உத்தரவாதத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறும் எந்தொரு ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பாகர் காலிஃபா தெரிவித்திருக்கிறார். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்பு மிக்க 900 ஆண்டுகள் பழமையான போபோட் கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது நேற்று காலை வரை உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு வெள்ள மாளிகையுடன் கொண்டுள்ள அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விலகிவிட்டார்கள். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் விபத்துக்குள்ளான அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தொழில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. குழந்தைகளுக்காக விற்பனை செய்யப்பட்ட மேலும் 2 மணல் கலைக்கருவிகள் பரிசோதனையில் ஆபத்தான அஸ்பெஸ்டோஸ் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சந்தையிலிருந்து அவை திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. மியன்மாரில் சுரங்கப் பணிகளுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்ததில் 45க்கும் மேற்பட்டோர் அங்கு பலியாகினார்கள். ரோலர் கோஸ்டர் சவாரியில் வண்டி மெதுவாக செங்குத்தான வளைவு பாதையில் ஏறும், பின்னர் அதிவேகத்தில் உச்சியிலிருந்து இறங்கும், அதுவே பயணிகளுக்கு கிடைக்கும் திகில் அனுபவமாகும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் 8 பேருக்கு இந்த திகில் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு சிரமம்தான் காத்திருந்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக பெண்ணுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அழைப்பாணை விடுக்கப்பட்ட சம்பவத்தின் காணொளி பரவலாக பகிரப்பட்டதை அடுத்து இவ்வாறு நடந்திருக்கிறது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகருக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அது சென்றதோ விஸ்கான்சின் மாநிலத்தின் மெடிசன் நகருக்கு. இதற்கு காரணம் ஒரு பயணி என்று தெரியவிருக்கிறது. மலேசியா 16 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று முதல் அறிமுகப்படுத்துகிறது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்றிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை அதிர்ச்சியை கண்டுபிடிக்க புதிய இரத்த பரிசோதனை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் மொரோக்கோ டயமண்ட் லீக் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். இலங்கை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட மேற்கிந்திய தீவுகள் குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. உலகின் தலைசிறந்த பயிற்சியாளர் என்றால் அது லூயிஸ் என்ரிக் தானென பாரிஸ் சென் ஜெர்மன் அணியின் தலைவர் நாசர் அல் கொலபி அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஹங்கேரியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் 1-1 என்று சமநிலையில் முடிய பெனால்டி வாய்ப்பில் பாரிஸ் சென் ஜெர்மன்

நொடியில் ஒரு கோல். 2002 தென்கொரியாவுக்கு எதிரான உலக கிண்ண காற்பந்து போட்டியில் அது சாத்தியமானது. கோலுக்கு சொந்தக்காரர் துருக்கி வீரர் கக்கான் சுக்கூர். ஆட்டம் தொடங்கிய 11வது வினாடியில் அவர் அந்த கோலை பூட்டி சாதனை படைத்தார். அந்த சாதனை இதுவரை நீடிக்கிறது, யாரும் முறியடிக்கவில்லை. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 385 ரூபாய் 18 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 59 சதம். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330 ரூபாய் 54 சதம், இந்திய பிரமதியில் 94 ரூபாய் 90 சதம். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422 ரூபாய் 11 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 26 சதம். ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444 ரூபாய் 85 சதம், இந்திய பிரமதியில் 127 ரூபாய் 78 சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239 ரூபாய் 37 சதம், இந்திய பிரமதியில் 68 ரூபாய் 72 சதம். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான் வீட்டு கிருஷ்ணகரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 10 Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie Todorbukalukku VT Cash and Curry Paris La Chapelle Todorbu Telivisi Lakkam 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:18, ஐக்கியராச்சியத்தில் 9:18. இந்த நேரத்தில் பேராசிரியர் அவர்களுடைய கருத்தாளமிக்க உரையை உங்களுக்காக தருகின்றோம். அதுவும் பேராசிரியை டாக்டர் ஜெயந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை, ஆசிரியர் பணியானது புனிதமானது என்ற தலைப்பில் இந்த உரை வானொலியில் வலம் பெறுகின்றது.
6: ஒரு 15 நிமிடம் 15-20 நிமிடம் உங்களுடைய செக்ரட்டரி மேடம், அபிநயா மேடம் கூட நினைச்சிருப்பாங்க இவங்க என்ன இவ்வளவு இது ஒரு பெரிய விஷயமாக கொண்டாடி கொண்டாடி இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என் கணவரும் உடல் சேர்ந்துட்டாரு. ஒரு 15-20 நிமிடம் அந்த ஒரு கற்றோருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு களிப்பேர் உவகை அப்படின்னு சொல்லுவோம், தாங்க முடியாமல் பாத்திரத்திலிருந்து தழும்பி தழும்பி கீழே விழற மாதிரி இன்னும் ஆனந்தப்பட்டு இன்னும் எஞ்சியுள்ள ஆனந்தம் உலகம் முழுவதும் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு ஆனந்தம் ஒரு 15 நிமிடங்களுக்குள்ள கிடைத்தது. மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என்னுடைய ஆசிரியரை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது, நான் படித்ததை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது, அடைந்த அனுபவத்தை சொல்ல முடிந்தது, மிகப்பெரிய நன்றி. இறைவன் எங்கெங்க நின்று ஆசீர்வதிக்கிறாரு நம்ம யாருக்கும் தெரியாது, அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அதனால்தான் சொன்னை அழைத்தமைக்கு நன்றி. ஒரு அரை வினாடி பொழுது முன்பின் போயிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இந்த நபர்களை பார்க்காமல் போயிருப்பேன். சென்னையிலிருந்து புறப்பட்டு வந்து என் பேச்சை கேட்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பேச்சுக்கு நான் தகுதியாக இருக்கணுங்கிற அச்சம் வந்திருக்கு எனக்கு. எல்லாவற்றையும் விட எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்த விஷயம் உங்களுடைய வாழ்த்து. வாழ்த்தக்கூடிய மனங்கள் மிகவும்

0: உன்னதமானது, ஆனா வாழ்த்து பெறக்கூடிய நபர் அதற்கு தகுதியாக இருப்பாரான்னு ஒரு நிமிடம் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கலாம். உங்களுடைய மிக அழகான கவிதை, மிக நீண்ட கவிதை, உங்களுடைய கல்லூரி முதல்வர் ஆகட்டும், செயலர் ஆகட்டும், இவர்கள்லாம் பேசும்பொழுது எனக்கு மிக மிக கூச்சமாக இருந்தது. மகாபாரதத்தில் ஒரு கட்டத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், சில நேரங்கள் எனக்கு தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சிரிச்சிட்டே கிருஷ்ணர் சொல்வாராம், உன்னை பத்தி யாராவது புகழ்ந்து பேசும்போதோ இல்ல உன்னை நீயே புகழ்ந்துக்கிற மாதிரியோ பண்ணு, அப்போ உனக்கு அந்த உணர்வு வரும் அப்படின்னு. இவங்க பேச பேச எனக்கு உண்மையாகவே எங்கேயாவது காணாமல் போயிடலாமான்னு தோணினது, காரணம் அந்த உயரங்களை என்னால் ஒருபோதும் அடைய முடியாது, அந்த உயரங்களை நான் அடைவேன்கிற உங்க நம்பிக்கைக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லியே ஆகணும், மிக மிக பெரிய நன்றி. ஆசிரியர்களை பார்க்கக்கூடியது உங்களை ஆசிரியர், ஐ கால் யூ டீச்சர் ட்ரெய்னிஸ் அப்படின்னு தான் சொல்கிறேன், ஐ டோன்ட் கால் யூ ஸ்டூடெண்ட்ஸ். மாணவர்களுக்குரிய ஏதாவது தன்மை உங்ககிட்ட இன்னும் மிச்சம் இருக்குமே ஆனால் நான் போகும்போது தயவு செஞ்சு எங்கிட்ட கொடுத்துடுங்க, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா 100% யூ ஆர் அ ப்ரொஃபஷ்னல், நான் டைரெக்டாக அதுக்குள்ளேயே வந்துடுறேன். இது இதில் பல நேரங்களில் நம்மளை குற்றப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தோணும், ஆனாலும் பரவாயில்லை, யாராவது ஒருவர் கண்ணு பார்த்து கையை பிடிச்சி பேசியே ஆகணும், அதற்காகத்தான் நான் அழைத்திருக்காங்க. ஒரு நல்லாசிரியர் பெயரால் நடத்தப்படக்கூடிய ஒரு நினைவு சொற்பொழிவு அப்படிங்கும் பொழுது அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய நாம் மனதில் வாங்கி கொள்ளக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆசிரியர் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நன்மை சேர்ந்து வந்துடும். எல்லோரும் நல்லாசிரியர்கள் தான். அந்த நல்லாசிரியர்களின் பிரதிநிதியாக ஒரு நபரை நாடு தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய நிழலில் நிற்பதற்கு தகுதி நமக்கு வேணும். எல்லாருக்கும் நல்லாசிரியர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் அமைதியாக யோசிச்சு பாருங்க, இங்கே உட்கார்ந்து இன்னும் மாணவர்களாக உங்கள் மனதுக்குள்ள மாணவர்களை தக்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா திரும்பி பார்க்கறது கூட ஆசிரியர்களாக மாறிடுவீங்க. ஆனால் எல்லாரும் திரும்பி பார்க்கும் ஆசிரியர்களாக நீங்கள் மாறணும் அப்படிங்கும் பொழுது போக வேண்டிய உயரங்கள் மிக அதிகம், மிக அதிகம். ஒரு நர்ஸாக உள்ள வரப்போறோம் அப்படின்னா செவிலியருக்கான பயிற்சி பல்லூரிக்குள்ள உள்ள வரக்கூடிய நபர் அப்படிங்கும் பொழுது அந்த பக்குவம் மனதுக்குள்ள இருக்கணும். ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னா உள்ள வரும்பொழுது அவங்க அந்த நீட் தேர்வாக இருக்கலாம், எந்த தேர்வை எழுதி உள்ள வரும்பொழுதும் அதற்குரிய பக்குவம் வேணும், அந்த பாத்திரம் அதை தாங்கக்கூடிய கணம் இருக்கணும் அதுக்கு. அதே மாதிரி ஒரு மருத்துவராகவோ பொறியியல் வல்லுநராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ யாராக ஆகணும் அப்படின்னாலும் அந்த எண்ணத்தை தாங்கக்கூடிய, அந்த கனவை தாங்கக்கூடிய பாத்திரம் அடி கனமாக இருக்கணும். ஆசிரியராக அப்படிங்கும் பொழுது சாதாரணமாக எல்லாரும் சொல்றாங்க வக்கத்தவர் வாத்தியாராக போவார் அப்படின்னு. நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி சொல்லுவேன், வாக்கு கற்றவன் வாத்தியாராக போவார், எது வாக்குன்னு புரிந்தவர்கள் வாத்தியாராக போவார். அப்போ வாக்குன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ முதல்ல இன்னைக்கு நீங்கள் உள்வாங்கக்கூடிய பெரிய சத்திய பிரமாணம், உங்கள் கையில் நான் கொண்டு வந்த இந்த பேப்பர் திருமால் முருகன் சார் அவர்கள்கிட்ட உங்கள் சிலபஸ் கேட்டிருந்தேன், அதை எனக்கு எழுதி கொடுத்தார். ஏன்னா அதை பார்க்கணும் நம்ம, என்ன உங்களுக்கு சிலபஸாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. ஓராண்டு காலம் பிஎட் படித்த மாணவர்களுக்குள்ள நாங்கள் எல்லாரும் வருவோம், ரெகுலர் பிஎட், ரெகுலர் எம்எட். உள்ளுக்கு போகும்பொழுதே எங்களுடைய ஆசிரியர்கள் முதல் நாள் உள்ள வந்தபோது சொன்னது, உன்னால இதை தூக்க முடியாதுன்னா இப்பவே விட்டுட்டு இறங்கிடுன்னு சொன்னாங்க. நான் சொல்லக்கூடியது 1980 81 உள்ள வந்த அடுத்த நிமிடம் எங்களுடைய முதல்வர் சொன்னது, ஆசிரியர் அப்படிங்கிற பொறுப்பை உன்னால தோல்ல தோக்க முடியாது அப்படின்னா இப்பவே இங்கிருந்து போயிடுங்க. ஒரு மருத்துவர்கிட்ட சொல்ற மாதிரி சொன்னாங்க, கண்ணை மூடிட்டு ஒரு நபரால தன் உடலை ஒரு மருத்துவர்கிடம் ஒப்படைக்க முடியும் என்றால், கண்ணை திறந்து கொண்டு ஒரு ஊரே ஒரு நபர்கிட்ட தங்களுடைய குழந்தைகளை அனுப்ப முடியும்னா அது ஆசிரியர் மட்டும்தான். அப்போ அது 1ஆம் வகுப்பாக இருக்கலாம், அல்லது சிவராஜ் ஐயா சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பாக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம், ஆய்வுக் கல்லூரி, யாராக இருந்தாலும் ஆசிரியர் அப்படிங்கிற பாத்திரத்துக்குள்ள அவங்களை ஊத்தினா தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் எப்ப வேணாலும் இறங்கி போயிடணும், அவ்வளவேதான். ஆனால் அந்த சக்தி எப்படி வரும்னு முதல்ல தெரியணும். இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க, என்ன எழுத போறீங்க, டிஸ்கவர் த டீச்சர் இன் யூ. என்ன காரணம் தெரியுமா, நம்ம எல்லாருமே வி கவர் த சிலபஸ், யூ கவர் த சிலபஸ் இன் சச் வே தட் நோபடி நோஸ் வாட் இஸ் அண்டர் இட். சிலபஸை கவர் பண்ணுறோம், சிலபஸை கவர் பண்ணுறோம், சிலபஸ் டீச்சர் எதற்கு சிலபஸை கவர் பண்ணணும், டீச்சர் சிலபஸை அன்கவர் பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும். நீங்கள் கவர் பண்ணுறோம் கவர் பண்ணுறோம், மூடி மூடி மூடி உங்களுக்கு தெருக்கள்ல விற்பனையாக இருக்கக்கூடிய அந்த பசார் கைட வாங்கி கொடுத்து கொடுத்து கொடுத்து குழந்தைங்களுக்கு அடியில் என்ன ஓடுகிறதுன்னு கூட தெரியாம அஸ்திவாரம் இல்லாமல் வெறும் ஆசைகளை கனவுகளாக மாற்ற வேண்டியவர் அல்ல ஆசிரியர். நீங்க இன்று மாலை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து இன்றைய தேதி போட்டு எழுதுங்க. இன்றைய தேதி போட்டு எழுத வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஆசிரியருக்கான அடிப்படை தகுதி என்னிடம் என்ன இருக்கிறது என்ற தைரியத்தில் இந்த கல்லூரியில் நான் ஆசிரியராக சேர்ந்திருக்கிறேன். ஒரு வேலை கிடைக்கும்பா, டீச்சராக இருந்தால் ஒரு வேலை கிடைக்கும்பா. ஒரு கிளார்க்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, குமாஸ்தாவை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மீறி போனால் அவர் கையில் வர வேண்டிய ஒரு 10 ஃபைலில் ஏதாவது பிரச்சனை வரலாம். ஒரு கேஷியரை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, சில ஆயிரங்கள் காணாமல் போகலாம். அரசியல்வாதியை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, 5 வருடம் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றம் காணாமல் போகலாம். ஆசிரியரை மட்டும் நீங்கள் சிபாரிசு பண்ணினீங்கன்னா தலைமுறைகள் காணாமல் போயிடும். அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, தலைமுறைகள் காமானும் போயிடும். தகுதி இருக்கான்னு பாருங்க. எனக்கு அடிப்படையாக தகுதி இருக்கா, தகுதி இல்லைன்னு உங்களுக்கே தோணுதா? வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தாச்சு. தகுதியோடு உள்ளவர பேர் சில பேர், தகுதி இல்லை என்று தெரிந்தும் தகுதி வளர்த்து கொள்ளாமல் இருப்பவர் சில பேர், தகுதி இல்லை என்றாவது என்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்கிற முடிவெடுக்கிறவங்க சில பேர். இந்த 3 பேருக்குள்ள நீங்கள் எதில் விழுந்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ள நீங்கள் விழ போறீங்க. அப்போ இன்று போய் தனி மனிதனாக சில விழுமியங்கள் எங்கிட்ட இருந்தா மட்டும்தான் ஆசிரியர் அப்படிங்கிறத எடுத்து போட முடியும். போற எல்லா இடத்துலயும் சொல்றேன், யாராவது ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, அறம்னா என்னன்னு புரிந்து கொள்ளணும். ஆசிரியர்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா ஆசிரியர் என்பது மேலே போடக்கூடிய துணி அல்ல, தோல்னு புரியணும். துணியாக இருந்தால் மாற்றி மாற்றி வேறு உடைகளுக்கு என்னால் போக முடியும். பாம்பு மாதிரி சட்டை கூட என்னால் உரிக்க முடியாது. ஆசிரியனாக இருந்தால் அது என்னுடைய தோல். கர்ணனுடைய கவச குண்டலங்கள் நான் கூட கொய்து அறிந்து கொடுக்க முடியும். தோலாக மாறிப்போன உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதோட பிறந்தாச்சு, இதோடு போகணும். நீங்கள் பணி நிறைவு அடைந்ததுக்கு அப்புறம், இந்த பணியை விட்டு ஓய்வு பெற்றதுக்கப்புறம் எங்கே நின்னாலும், ஒரு நாள் ஆசிரியராக ஏதோ குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஆசிரியர் ஆசிரியர் மட்டும்தான். சமுதாயத்தில் நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும், துணிக்கடையில் போய் நின்னாலும், திரைப்படத்துக்காக போய் நின்றாலும், இல்லை ஒரு பயணச்சீட்டு வாங்குறதுக்காக ஒரு இடத்துல போனாலும், நீங்கள் நிற்கும் போது உங்களுடைய நடை உடை பாவனை உங்களுடைய வார்த்தைகள் அத்தனையும் ஆசிரியர் ஆசிரியர்னு உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்கும். இது புரியும்னா இன்னைக்கு வீட்டுக்கு போய் தனிநபராக என்னுடைய விழுமியங்கள் என்னன்னு முதல்ல பாருங்க. ஐடென்டிஃபை யுவர் வேல்யூஸ். உலகத்தில் யாருக்கு வேணாலும் விழுமியங்கள் இல்லாமல் இருக்கலாம். விழுமியன் இல்லாதவன் ஆசிரியர் ஆக முடியாது. என்ன காரணம் தெரியுமா? உங்கள் கையில் ஒரு எடுகேஷனல் ஃபிலாசபின்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கணும். அதே இப்போ பெடகாஜின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது சிலபஸ் இப்படி இருக்குது, புத்தகம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் இருந்த எஜுகேஷனல் ஃபிலாசபி புத்தகத்தை திறந்து பார்த்த பொழுது எங்களுக்கு கோத்தாரி கமிஷன் 1965 வெளியிடப்பட்ட இந்தியாவிற்கான புதிய கல்வி திட்டத்தை கொண்டு வந்த போது டாக்டர் கோத்தாரி அவர்களுடைய அவருக்கு என்ன உரை கொடுத்தாரோ, என்ன சிபாரிசு செய்தாரோ அதனுடைய அப்படியே முதல்வரி அப்படிதான் தொடங்கும். அந்த முதல்வரி யாருக்காவது ஞாபகம் இருக்காடாமா? கோத்தாரி கமிஷன் முதல்வரி இங்க ஏதாவது ஆசிரியர் பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணவி யாராவது ஒருத்தர் சொல்லுங்களே. என்ன ஆகும், மீறி போனா தப்பா பதில் சொல்லுவோம், அவ்வளவுதானே. பதில் சொல்லாம இருக்கிறது தான் தப்பே தவிர, தப்பா பதில் சொல்றது தப்பே கிடையாது. யாராவது அப்போ ஒண்ணு பண்ணணும். நான் நினைச்சது என்ன தெரியுமா, யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா உங்களை மேடைக்கு கூப்பிட்டு எனக்கு போத்திய சால்வையை உங்களுக்கு போத்தலான்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய எதிர்கால என் கையில் இருக்கக்கூடிய இந்த தீப்பந்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்குமா? சரி, நான் சொல்கிறேன், இனிமே இப்படி நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, உங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் சேர்த்து, த டெஸ்டினி ஆஃப் தி நேஷன் இஸ் டிசைடட் இன் ஹர் கிளாஸ் ரூம்ஸ். இந்தியாவின் எதிர்காலம் அவளது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. இப்படி தான் கோத்தாரி கமிஷன் தொடங்குது. எத்தனை பெரிய பொறுப்பு உங்கள் கையில் கொடுத்துருக்காங்கன்னு இனிமே புரிஞ்சுக்கோங்க. வகுப்புக்குள்ள நாங்க வந்த அடுத்த நிமிஷம் எங்க கிட்ட எங்களுடைய ஆசிரியர்கள் சொன்னது அதுதான், இந்த கணத்தை உன் தோல் தாங்கும், இந்த கணத்தை உன்னால தாங்க முடியும்னா மட்டும் ஆசிரியருக்குள்ள வா, இல்லைன்னா பணம் என்பது குறிக்கோளாக இருக்குமே ஆனால், புகழ் என்பது குறிக்கோளாக இருக்குமே ஆனால், முன்னேற்றம்னு நீ காணக்கூடியது குறிக்கோளாக இருக்குமே ஆனால், அது சென்றடையதுக்கு 1000 பாதைகள் இருக்கு, இந்த பாதையை விட்டுடு. ஏன்னா இந்த பாதையில போகும்போது பணம் வராமல் போகலாம், புகழ் வராமல் போகலாம், மற்றவர்கள் பார்க்கக்கூடிய முன்னேற்றம் சற்றும் பக்கத்துல வராமல் போகலாம், ஆனாலும் ஆசிரியராக இருப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி. இதுதான் என்னுடைய ஆசிரியர் சொன்னது. நான் சொல்ற வார்த்தைக்கும் என்னுடைய எண்ணங்களுக்கும் என்னுடைய நடையுடை பாவனைக்கும் என்னுடைய செய்கைகளுக்கும் அத்தனைக்கும் ஏகபோக பொறுப்பு எடுப்பதற்கு என்னால் முடியும் அப்படிங்கிற நபர் மட்டும்தான் ஆசிரியராக வர வேண்டும், மற்றவர்கள் கூடாது. அப்போ இந்த பொறுப்பை எடுத்துட்டேன் அப்படின்னா என் புத்தகத்தை பிரிக்கும் போது முதல்ல வரக்கூடிய வரி அதுதான். The destiny of India is decided in her classrooms. இந்தியாவின் எதிர்காலம் அவளது வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிற பொறுப்புணர்வு இருக்கக்கூடிய நபராக நீங்க இதுவரைக்கும் டீச்சர் ட்ரைனிங்க்கு போயிருக்கீங்க அப்படின்னா வகுப்புக்குள்ள போயிருக்கீங்களா? சின்ன சின்ன பதின்பருவத்து குழந்தைங்களாம் ஓடி வரும், இந்த மிஸ் தான் என்னுடைய பெட்டு அப்படின்னு ஓடி வரும். அதெல்லாம் உங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நானும் பின்னால ஓடி இருக்கேன், என் பின்னாலையும் குழந்தைங்க ஓடி வந்திருக்கு. ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து கொடுக்கும், ஒரு முழம் வல்லி பூவை கொண்டு வந்து கொடுக்கும், ஒரு எதையாவது மிட்டாயை கொண்டு வந்து கொடுக்கும். அண்ணாந்து உங்களை ஆஹான் பார்த்துருக்கும். இந்த பார்வையில களங்கம் கிடையாது, இதுல கசப்பு கிடையாது, காழ்ப்பு கிடையாது, அதற்குரிய தகுதி நமக்கு உண்டான்னு ஒரு தடவை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு 13, 14, 12 வயசு குழந்தை ஒரு ரோஜா பூவை கொடுத்து நீங்க தான் என் மிஸ், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அண்ணாந்து பார்க்கும்போது அந்த குழந்தை அண்ணாந்து பார்க்கக்கூடிய உயரத்திற்கு நம்ம சென்று அடைஞ்சிட்டோமா, அடையக்கூடிய முயற்சியில இருக்கோமா? இன்று வீட்டுக்கு போனோன்னா தனி நபர் விழுமியமாக என்னிடம் என்ன இருக்குன்னு இந்த குழந்தை அண்ணாந்து பார்த்தது. இது முடிவெடுக்கலன்னா போக முடியாது. நீங்க எல்லாரும் ஆசிரியர்கள் ஆவீங்க, மாத சம்பளம் கிடைக்கும், சிலபஸ் முடிப்பீங்க. நீங்க வந்தாலும் வராட்டாலும் சம்டைம்ஸ் நான் சொல்வேன், பிகாஸ் ஆஃப் மீ சம் சில்ட்ரன் பாஸ் அண்ட் இன் ஸ்பைட் ஆஃப் மீ சம் சில்ட்ரன் பாஸ் சொல்வேன். நான் என்னால சில குழந்தைங்க மேல வந்தாங்க, நான் இருந்த போதும் சில குழந்தைங்க மேல வந்தாங்க, என்னையும் தாண்டி வந்தாங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆசிரியர் தெரியாது. இன்னைக்கு போய் எழுத வேண்டிய முதல் விழுமியம், என்னிடம் அதற்கான மூலக்கூறுகள் இருக்கின்றனவா? யார வேணாலும் கல்வி ஒரு நபரா மாத்த முடியும். ஆசிரியரை உள்ளுக்குள்ள ஆசிரியர்ங்கிற விதை இல்லைன்னா அந்த ஆலமரம் வளராது. கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய ஒரு ஒற்றை கழுகு புள்ளி மாதிரி உங்களுக்குள்ள ஆசிரியருங்கிற தன்மை இருக்குமே ஆனால் 10 வருடம் கழிச்சு, 20 வருடம் கழிச்சு, 30 வருடம் கழிச்சு நீங்க அடிக்கும் தலைக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆலமரமா மாறுவீங்க. அந்த பண்பு உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இது கேள்வியின் ஒன்று. இதை எடுத்துக்கோங்க வீட்டுக்கு போய், பிளீஸ் புட் யுவர் செல்ஃப் டு ஆசிட் டெஸ்ட். நெருப்புக்குள்ள புகுந்து வெளியில வரணும், நெருப்புக்குள்ள புகுந்து வெளியில வரணும். எந்த கோணத்துல எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த நாவிலிருந்து இந்த வார்த்தைகளிலிருந்து என் உதட்டை தாண்டி பல்லை தாண்டி நாக்கை தாண்டி எனக்கு தரம் தராத சொல்லற்க பயனிலா சொல் அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுப்பாடு எனக்கு இருக்குமா? வகுப்புல நான் அப்படிப்பட்ட நபர் தானா? என் குழந்தைங்க அண்ணாந்து பார்த்து ஒரு பூவை கொடுத்து மிஸ் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுதே அதுக்கு தகுதி இருக்கா? இந்த தனி நபர் ஒழுக்கம், தனி நபர் விழுமியங்கள் என்ன நாற்குன்னு பாருங்க. ஆசிரியருக்கு முதல்ல வேண்டியது பொறுப்புணர்வு. இந்த பொறுப்புணர்வு எனக்கு இருக்கா? அன்றாடம் வகுப்புக்கு என்னை தயார் செய்து கொண்டு போகக்கூடிய பொறுப்புணர்வு இருக்கா? என் கண்ணு முன்னால ஆசிரியர்களை பார்க்கிறேன் நானு, என் கண்ணு முன்னால சமுதாயம் எதிர்கால சமுதாயத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நானே உங்களுக்கு இன்னொன்னையும் சொல்றேன். இது ஒரு அழகான மாயை. சமுதாயத்தை செதுக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கோம் நம்ம, சிற்பிகளாக இருக்கோம் நம்ம. அப்படின்னா நம்மளாம் ஒழுங்கா செதுக்காததுனால தான் சமுதாயம் இந்த அளவு போயிருக்குங்கிறது உண்மையா போகும். அப்ப அதையும் ஒத்துக்கணும்ல. எங்கேயோ பிசகி இருக்கோம், எங்கேயோ கால் மாத்தி வச்சிட்டோம், எங்கேயோ தரம் குறைஞ்சு போயிட்டோம். இல்ல அப்படின்னா இன்று நீங்கள் காணக்கூடிய சமுதாயத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு கையை நீட்டினா எத்தனை பேரால ஒத்துக்க முடியும்? அப்ப எங்க தாண்டுமாறி போனோம்? தனிநபராக எனக்கு இல்லாத பண்புகளை என்னால் இன்னொரு நபருக்கு ஊட்ட முடியாது. பொறுமை இல்லாத நபருக்கு பொறுமையை தர முடியாது, அறிவில்லாத நபருக்கு அறிவை தர முடியாது, பண்பில்லாத நபருக்கு பண்பை தர முடியாது. என்னிடம் இல்லாத ஒன்றை எப்படி என்னால் இன்னொரு நபருக்கு கொடுக்க முடியும்? அப்ப குழந்தைகளை பார்க்கறதுக்கு நான் வகுப்புக்குள்ள போறேன் அப்படின்னா குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய தகுதி எனக்கு வேணும். நிறைய தடவை எனக்கு கால் சறுக்கி இருக்கு, பல தடவை கால் சறுக்கி இருக்கு. அப்பெல்லாம் நான் நினைப்பேன் குழந்தைகளை செதுக்கி செதுக்கி நான் அவங்களை நல்ல குழந்தைகளாக மாத்திரேங்கிறது பெரிய போய், சாதாரண கல்லாக வகுப்புக்குள்ள முதல் நாள் போன என்ன செதுக்கி செதுக்கி செதுக்கி 35 ஆண்டுகள்ல ஆசிரியரா என் குழந்தைங்க மாத்தினாங்க. அது புரிஞ்சு ஆஹா இப்பத்தான் நம்ம ஆசிரியர் ஆயிருக்கோம் நிறைய நிமிர்ந்து பாக்குறதுக்குள்ள பணி நிறைவு வந்துருச்சு. அவ்வளவுதான் செதுக்குனாங்க. ஒவ்வொன்னா செதுக்கிறாங்க. இது ஆசிரியருக்கு தகுதி இல்லையே, இது ஆசிரியருக்கு சரி வராது, இந்த குணம் ஆசிரியருக்கு பொருந்தாததாச்சே. குழந்தைங்க கையில இருக்கக்கூடிய உளியாலையும் அவங்க அடிச்சு அடிச்சு அடிச்சு செதுக்கி செதுக்கி செதுக்கி ஆசிரியராக மாறும். அப்ப முதல்ல தலைக்குள்ளேந்து போக வேண்டியது ஃபர்ஸ்ட் பண்பு கர்வம் இல்லாம இருக்குது. நான் பெரிய ஆளு, நான் எம்ஏ பண்ணிருக்கேன், நான் பிஎட் பண்ணிருக்கேன், நான் எம்எஸ்சி பண்ணிருக்கேன், நான் பிஎட் பண்ணிருக்கேன், முனைவர் பட்டம், இது அத்தனையும் கரைஞ்சு காணாம வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன குழந்தை முன்னால போயிடும் ஒத்த கேள்வியில. எனக்கு ஆயிருக்கு இந்த அனுபவம். 9ஆம் வகுப்பு இதே மாதிரி, 9ஆம் வகுப்புக்கு போய் வகுப்பெடுங்க அப்படின்னு சொன்ன போது 11ஆம் வகுப்பு கையில கொடுக்க மாட்டாங்க. 11ஆம் வகுப்பு வர வரைக்கும் 9ஆம் வகுப்புக்கு போய் எடுங்க, எம்ஏ பிஎட் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் தான் நினப்பு, தோல் தாங்காத நினப்பு, மிகப்பெரிய கர்வம், மிகப்பெரிய பெருமை. போயாச்சு மதிய நேரம், தமிழ் மீடியம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைங்க, 9ஆம் வகுப்பு குழந்தைங்க எம்ஏ பிஎட் கோல்டு மெடல்ஸ் நம்மளை என்ன கேட்டுட போறாங்க அப்படிங்கிற அந்த நினைப்பு இருக்கு இல்லையா, சுயமாக நாமளே குழி தோண்டிக்கிறோம்னு அர்த்தம். ரொம்ப அழகாக சொன்னாங்க, படியுங்க படியுங்க படியுங்க படியுங்க அப்படின்னு. ஆனா எதுக்கு பேர் தெரியுமா படிப்பு? படிக்கிறதுக்கு பேர் படிப்பு. எதெல்லாம் மனதுல படிந்து படிந்து உட்காருக்குதோ அதுக்கு பேர் படிப்பு, மற்ற எதுவும் படிப்பாகாது. அங்க போய் நின்ன உடனே எங்களுக்கு ஆங்கில புத்தகம் ரீடர் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, முதல்ல வொகேபுலரி அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுல டீச்சிங் ஐட்டம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் சார்ந்து அந்த புத்தகத்தினுடைய மற்ற பாடம் வரும். கவலையே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணாம போயிருக்கேன் நான் கிளாஸுக்கு. எனக்கு தெரியும் நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு. என்ன தைரியம்? 9ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய குழந்தைங்க மதிய நேரம் என்ன பெருசா கேட்டுற போறாங்க என்ன? அவ்வளவுதான், சாதாரணமான வீழ்ச்சி எல்லாம் கிடையாது. நாங்க சொல்லுவோம் ஷேக்ஸ்பியரின் ஹீரோஸ் ஃபால் ஸ்டாண்டிங் அப்படிமோ. மற்ற கதாநாயகர்கள்லாம் உட்காந்தாவது விழுவாங்க, ஷேக்ஸ்பியருடைய கதாநாயகர்கள் நின்ற நிலைக்கு விழுவாங்க, ஆசிரியர்களும் அப்படிதான் விழுவாங்க, நின்ற நிலைக்கு விழுவாங்க. போன போது ஒரு அந்த சின்ன குழந்தை எழுந்திருச்சு, த டிஸ்கவர் த டீச்சர் இன் யூல முதல் பாடம் எனக்கு அவதான் சொல்லி கொடுத்தா. எழுந்திருச்சு எங்கிட்ட கேட்டா, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை பொருள் கொடுத்துருக்கு. பிளசன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு குட் லுக்கிங் அப்படின்னு அதுல பொருள் கொடுத்துருக்கு. அந்த குழந்தை மதிய நேரம் எழுந்திருச்சு, சாதாரணமான குழந்தைங்கம்மா, நான் 1981 சொல்றேன், 2018 சொல்றேன். அந்த சறுக்கல்களை நீங்க சமாளிக்கலன்னா அது வீழ்ச்சிகளாக மாறி போகுங்கிறதுக்காக சொல்றேன். நின்ன பொழுது அந்த குழந்தை எங்கிட்ட எழுந்திருச்சு, மிஸ் திக்கி திக்கி தெரிந்த ஆங்கிலத்தை அது பேசுது, எங்கிட்ட சொல்றா பிளசன்ட்னு போட்ட இடத்துல இப்போ குட் லுக்கிங் போட்டுக்கலாம் தானே, அதுதானே அதனுடைய பொருள். ஆமாம்மா, அப்போவாவது எனக்கு ஒரு நிமிஷம் நான் சிலிர்த்து எழுந்திருக்கணும் இல்லையே. ஏதோ கேள்வி கேட்காம குறிப்பிட ஒரு குழந்தைய கேள்வி கேட்குறா அப்படின்னு சொன்னால் பாதி பதில் அவளுக்கு தெரியும்னு அர்த்தம். தெரிஞ்ச பதில் சரிதானான்னு எங்கிட்ட கேட்குறான்னு கூட எனக்கு புரியல. நான் ஆமாம்மா போட்டுக்கலாம். அப்போ பிளசன்ட் வர இடத்துக்கெல்லாம் குட் லுக்கிங் வருமா மிஸ்? வரும், அதுதானே புக் சொல்லியிருக்கு. இதில் என்ன தெரியுமா, நம்மளை கொண்டாடுறதுக்கு ஒரு 10 குழந்தைங்க உட்காந்துருக்குமா, தயவு செஞ்சு அந்த குழந்தைங்களை விட்டு விலகி நில்லுங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணினாலும் உங்களை அந்த குழந்தைங்க கொண்டாடும். ஆனும் வாயை பிளந்து பாக்குறத தவிர வேற எதுவும் பண்ணாது. அது வகுப்புல பெரிய போதையே அந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உருப்படவே மாட்டீங்க நீங்க. அந்த குழந்தைங்க நீங்க என்ன பேசினாலும் பேசாட்டாலும் கொட்டாவி விட்டா கூட உங்களை அண்ணாந்து பார்க்கும். அந்த போதை தான் டீச்சர்கள் தலையை கிறுகிறுக்க வைக்கும். இதை சொன்ன அடுத்த நிமிஷம் முன்னால ஒரு 10 குழந்தைங்க அவ்வளவு சந்தோஷமா என்ன பார்த்து, ஆஹா நீ எவ்வளவு அழகா பதில் சொல்றேன்னு பார்த்தாங்க. அவ்வளவுதான், பாரதியா சொல்ற மாதிரி அப்படியே போதை தலைக்கு நின்று படியிலன்னு தெளியும் பைத்தியம்னாரு. அந்த குழந்தை ஒன்றும் கேட்கல. ஐ ஹேட் அ பிளசன்ட் ஜேர்னி அப்படிங்கிற இடத்துல இது போட முடியுமா மிஸ்? ஐ ஹேட் அ குட் லுக்கிங் ஜேர்னின்லாம் எழுத முடியாது. அவ்வளவுதான், படித்த படிப்பு வாங்கின மெடல் நின்ன நினப்பு அத்தனையும் மத்தியானம் 1:30 ஒன்னே முக்காலுக்குள்ளே 1981 செப்டம்பர் மாதம் தலை அடிச்சு செதறி செதறி காயா போன நிமிஷம் அதுதான். வெளியில வரும்போது நான் ஒத்துக்கிட்டேன், தகப்பன் சாமிகள் வகுப்புல இருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டேன், ஆசிரியர் தலைக்கு அந்த கர்வம் போகக்கூடாதுன்னு ஒத்துக்கிட்டேன், 1ஆம் வகுப்புக்கு நீ வகுப்பெடுக்க போகணும்னாலும் அதற்கு தயார் செய்யாமல் போகாதேன்னு ஒத்துக்கிட்டேன். திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு என்ன மன்னிக்கிறதுக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு அந்த உடைஞ்சு போன பிம்பங்களை மறுபடியும் கோத்து எடுக்கிறதுக்கு. உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விண்ணப்பம், என்ன பெரிய படிப்பு படித்திருந்தாலும் பொறுப்புணர்வு வரும்பொழுது தயார் நிலைக்கு ஒரு ஆசிரியர் தன்னை கொண்டு போக வேண்டும். வகுப்புக்குள்ள நீங்க போய் டோன்ட் வான்ட் கிளாஸ் மிஸ் அப்படின்னு குழந்தைங்க கத்துனாலும் அந்த 45 நிமிஷத்தை நான் என்ன பண்ண போறேன்னு ஓரளவு ஒத்திக பார்க்கல அப்படின்னா, திரும்பி வரும்போது உங்களுக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டும். ஒரு மொபைல் கோர்ட் தெய்வம் உள்ள வச்சிருக்கான், ஒரு நீதிமன்றத்தை இங்க வச்சிருக்கான், அவ்வளவே தான். இது எனக்கு எவ்வளவு பெரிய படிப்பு, பெரிய சந்தோஷம் என்னவாக இருந்தது தெரியுமா? அப்பாடா, தொடங்கும் போதே தடுக்கி அடிச்சு விழுந்தாச்சு, இனி வைக்கிற ஒவ்வொரு காலும் பார்த்து பார்த்து வைப்பேன், அவ்வளவுதான். இது 35 முடிஞ்சு வெளியில வரும்போது விழுந்திருந்தேன் முட்டாளாவே அத்தனை பையனும் போயிருக்குமே. ஒரு குழந்தை சுள்ளுன்னு வச்சு அடியில் நிமிந்தாச்சு. சரி, அதுக்கப்புறம் ஆங்கிலம் வகுப்புக்குள்ள போனோம் அப்படின்னா குழந்தைங்க யாருக்கும் ஆங்கிலம் இருக்கிற விஷயமே தெரியாது. நான் சொல்றது மட்டும்தான் ஆங்கிலம். அப்ப பொறுப்பு இன்னும் அதிகமாச்சு. 11ஆம் வகுப்புல போய் உட்காந்து அவங்களை ஆல்பபெட் எழுதுமா, 26 எழுத்திருக்கு எழுதுங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 25 தான் வருது. ஒன்னு காணும், நான் அப்பவும் தேடுறேன், ஐயோ நாம படிக்கும் போது இருந்தது இப்ப எங்கடா காணும். பார்த்தா அந்த குழந்தைங்களுக்கு ஆங்கிலம் தெரியாதுப்பா, மண் வாசனை மாறாத குழந்தைங்க, பாவாடை சட்டை தாவணி போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்பாக்கள் எல்லாம் காலில் அந்த டயர் செருப்பும் கையில மஞ்சப்பையும் ஒரு ஒரு ஒரு கணுக்காலுக்கு மேல கட்டப்பட்ட அந்த 4 முழ வேட்டியும் முகம் கொள்ளாத மேசையுமாக வந்து உட்காரக்கூடிய மண்ணின் மைந்தர்களுடைய குழந்தைங்க இவங்கெல்லாம். அந்த குழந்தைங்களை ஆங்கிலத்தில் படித்து பாஸ் பண்ண வைக்கணும். எல்லாம் ஃபெயில், மறுபடியும் மறுபடியும் கெமிஸ்ட்ரியிலையும் ஆங்கிலத்திலையும் ஃபெயில். இதுதான் இப்போ இருக்கிற மாதிரி 20 மார்க் ஓரல் ஆரல் அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. குழந்தைங்க வாயை திறந்தாலும் 20, திறக்காட்டாலும் 20, மேக்ஸிமம் 20, மினிமம் 20. அதனால ஆங்கிலத்தில் யாருமே ஃபெயில் ஆகிறதே கிடையாது. இப்போ மிச்சம் 50 தானே, அது கண்ணை மூடிட்டு ரைட்டு டயலாக் அப்படின்னு எழுதினாலே 3 மார்க் வந்துடும், அதுக்கப்புறம் டயலாக் எழுதினா 5 மார்க் வரும், அவ்வளோதானே. இது எதுவுமே நடக்காத ஒரு காலம் இருந்தது. அப்போ ஒரு அப்பா வந்தார், அவர்கிட்ட எனக்கு கிடைச்சது 2வது அடி. ஒரு மாணவிகிட்ட முதல் அடி, 2வது ஒரு அடி. இது அத்தனையும் உங்களுடைய தனிப்பட்ட விழுமியங்களில் பொறுப்புன்னு எழுதுறதுக்காக நான் கொண்டு வரேன். அப்பா வந்தார், எங்கள் கொங்குமண்டலத்தினுடைய அழகான தமிழில் தான் அவர் பேசுகிறாரு. அவர் இது பள்ளிக்கூட வாசலுக்கு கூட போனது கிடையாது, எங்கள் ஊரில் அப்படி மழையும் பெய்யாது, அதனால் ஒதுங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வந்து ஆசிரியர்கள் பெற்றோரை கூப்பிட்டுருக்காங்க, பெற்றோர் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது எழுந்திருச்சு நின்று அவர் எங்கள் தலைமை ஆசிரியர் பக்கத்தில், நான் உட்காந்துருக்கேன், எல்லாரும் உட்காந்துருக்கோம், அதில் பேபி ஆஃப் த டீம் ஜூனியர் மோஸ்ட் நான் தான். அப்போ தான் போய் சேர்ந்திருக்கேன் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில். அவர் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் சொல்கிற இந்த பாடத்தில் ஒரு பொண்ணு மார்க் வாங்கலைன்னா அந்த பொண்ணு மேலே பிரச்சனை. அவர் சொல்கிறது இங்கிலீஷ்னு அவருக்கு சொல்ல தெரியல. 2 பேர் வாங்கலைன்னா 2 பேர் மேலே பிரச்சனை, 5 பேர் வாங்கலைன்னா 5 பேர் மேலே பிரச்சனை, வகுப்பு முச்சூடும் வாங்கலைன்னா அந்த வாத்திச்சியை கூப்பிடுங்க அப்படின்னாரு. நான் தான் அந்த வாத்திச்சி. போய் நின்ன போது அவர் கேட்டது இதுதான், ஒருத்தர் 2 பேரில் போயிருக்கு, அத்தனை பேர் 45 பேரும் உன்னோட பாடத்தில் மார்க் வாங்கலை அப்படின்னா நீ சொல்லிக் கொடுக்குற விஷயத்த மாற்று, சொல்லிக் கொடுக்குற முறையை மாற்று. என் பிஎட் காலேஜ் எனக்கு சொல்லலை, என் குழந்தைங்களுடைய நரம்பு நாடி துடிப்பை பார்த்ததுக்கப்புறம் பாடம் எடுன்னு அவங்க சொல்லலை. இந்த ஒரு மாணவியும் இந்த ஒரு தகப்பனும் புத்தகத்துக்கு வெளியில் பார்க்கறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் கேட்குறேன், இன்னைக்கு மாலை போய் எழுதும் பொழுது பாரதியார் சொன்ன குறிப்பு உணர் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். குழந்தைங்க முகத்தை பார்க்கும்போது, அவங்களுடைய கையெழுத்தை பார்க்கும்போது, அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கவலையை பார்க்கும்போது, அவங்க வீட்டு பாடம் எழுதாமல் வரும்போது, அதிக அளவுக்கு அதிகமாக உங்ககிட்ட வந்து நின்று உங்களை கொஞ்சி கொஞ்சி உங்களுக்காக எல்லாம் பண்ணும்போது, ஏதோ பிரச்சனை எங்கேயோ இருக்கு, ஏதோ பிரச்சனை எங்கே இருக்கேன்னு உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லலைன்னா ஆசிரியர் ஆகக்கூடிய அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் குறிப்புணர். இன்று போய் எழுத வேண்டியது, டிஸ்கவர் த டீச்சர் இன் யூ. எனக்குள்ள வாயை திறந்து ஒரு நபர் என்கிட்ட சொல்லாமலேயே என்னால் முகமாற்றத்தை வைத்து குறிப்பு உணர என்னால் முடியும் என்றால் ஆசிரியராகக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. இந்த குறிப்புணர்வில் இன்னும் வரும். சாதாரண குழந்தைங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, நானும் அப்படிதான், மிக மிக சாதாரணமான குழந்தைங்க இருக்கக்கூடிய கல்லூரிக்குள்ள வந்த நபர் தான். முகத்தை பார்த்தா தெரியும் குழந்தை இன்னைக்கு சாப்பிடலன்னு தெரியும், முகத்தை பார்த்தா நீங்க இன்னும் வாயை திறந்து என்ன கத்துனாலும் அது கேட்கற நிலைமையில இல்லைங்கிறது தெரியும். அது தெரியுமா உங்களுக்கு? நான் வாயை திறந்தவொடனே எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மெதப்பில் இருக்கீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்க மேலேயும் உங்களுக்கு கோபம் வரும். சில குழந்தைங்க வகுப்புல நீங்க சொன்னா உங்களை தாண்டி பார்த்துட்டு இருக்கோம், சிலது உங்களை பார்க்கவே பார்க்காது, சிலது உள்ளங்கை எப்படியே ரேகையை அழிச்சு அழிச்சு தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும், சிலது உங்களை பார்க்க முயற்சி பண்ணும், சிலது பார்க்கறதா நடிக்கும், அவ்வளவுதான். இந்த வகுப்புக்குள்ள போய் உங்களால எந்த குழந்தையினுடைய அடிமனதின் ஆழத்துல ஏதோ வருத்தம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பாதி விளையாட்டு வெற்றி பெற்றாச்சு. போகும்போதும் வரும்போதும் வழியில் இருக்கக்கூடிய பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய பையன், அவனுக்கு நான் பாடம் கூட எடுத்தது கிடையாது, காலையில் 8 மணிக்கு வரும்போதும் உட்காந்துருக்கான், 9 மணிக்கு வகுப்புக்கு போகும்போது உட்காந்துருக்கான், 10 மணிக்கு போகும்போதும் உட்காந்துருக்கான், திரும்பி வரும்போதும் உட்காந்துருக்கான், மாலையிலேயும் உட்காந்துருக்கான். 10 நாளாச்சு, 15 நாளாச்சு, கல்லூரி திறந்து முதல் வருடம் குழந்தைங்கெல்லாம் வகுப்புக்கு போகுது, அவன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். பொறுக்க முடியாம ஒரு நாள் கேட்போம்னு சொல்லுவான் இல்லையா, தாக்கு பிடிக்க முடியாம ஒரு நாளைக்கு அவனை தாண்டி வரும்போது காலையில கேட்டேன், வாடா, நான் வா சொல்லி டா முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் கூட வந்தாச்சு, கூப்பிட மாட்டாங்களான்னு காத்துட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து என் முன்னால உட்காந்த குழந்தைகிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, சாப்பிட்டியாப்பா? அதுவும் நான் கேட்கணும் இல்லை, என்ன என்னுடைய ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்கம்மா, என் முகம் பார்த்து என் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, சாப்பிட்டியா அன்னைக்கு காலையில் அப்படின்னு. அவங்க சாப்பிட்டியான்னு கேட்கும்போதே நான் சாப்பிடலங்கிறது பிரகடனமாயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த நிமிஷம் இதே ஆசிரியர் கல்லூரிகளில் தான், அவளை கூட்டிகிட்டு போங்க, அவளுக்கு ஒரு முதல்ல ஒரு சாப்பாடு ஹாஸ்டலில் வாங்கி கொடுங்க, அப்புறம் வந்து வகுப்பில் பார்த்துவீங்க. எவ்வளோ பெரிய மகான்கள், வயிற்றுக்கு சோறு இல்லைன்னா அறிவுக்கு ஆக்சிஜன் போகாதுன்னு புரிந்த நபர்கள். இந்த பையன்கிட்ட சாப்பிட்டியாடான்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் முகத்தை பதிச்சுக்கிட்டு தேம்பி தேம்பி அழுத குழந்தை. ஆம்பளை பையன் 18 வயசு, தேம்பி தேம்பி எழுதா என்ன பண்ண முடியும்? அவங்கிட்ட நான் கூட்டிட்டு போய் சாப்பிடலாம் இன்னைக்கு, ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஃப்ரீ, வாடா போலாம். அது இல்லைங்க மிஸ், அது இல்லைங்க மிஸ், அவன் இன்னும் மேம்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், கல்லூரியில மேம், பள்ளிக்கூடத்துல மிஸ். என்னப்பா அப்படின்னு கேட்டா, அப்பாவும் அம்மாவும் எப்பப்பார் சண்டை, அப்பா தண்ணி அடிச்சுட்டு வராரு, அம்மா போட்டு மிதிக்கிறாரு, காலையில எழுந்திருக்கும் போதெல்லாம் அம்மா நான் அதை பாதியில பேச்ச நிறுத்தி சாப்பிட போலாம் மரியா. அது இல்லைங்க மிஸ், அதாவது சாப்பாடு அல்ல என் பிரச்சனை. அந்த குழந்தை சொல்றான், கிளம்பும் போதெல்லாம் அம்மா சொல்றாங்க நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு மிஸ். பொறுப்புணர்வுல ஆசிரியர்கள் கிட்ட பேஷன் மாதிரியே கம்பேஷன் ஒண்ணு இருக்கு. ஆசிரியரை தவிர வேற எதுவும் ஆக மாட்டேன் அப்படிங்கறதுல இருக்கக்கூடிய தீவிரமான விருப்பம் மாதிரியே, எந்த அளவுக்கு என்னால் பெருங்கருணையை எல்லோரிடமும் காட்ட முடியுமோ நான் காட்டுவேன். அது காட்ட சக்தி இல்லாதவங்க தயவு செஞ்சதுக்குள்ள வந்துடாதீங்க. எங்கிட்ட யாரும் அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட யாரும் அன்பு காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பிச்சை பாத்திரத்தை தூக்கி நடக்கிற யாரும் ஆசிரியர் ஆக முடியாது. எங்கிட்ட அன்பு இருக்கு, யாருக்கு கொடுக்கட்டும் யாருக்கு கொடுக்கட்டும்னு கேட்கறவங்க மட்டும்தான் ஆசிரியர் ஆக முடியும். பெருங்கருணை இல்லாத நபர்களால் ஆசிரியர் ஆக முடியாது. ஒரு நீதிபதி கூட தவறு செய்தவனை தண்டிக்கணும், தவறு செய்யலைன்னா விடுதலைன்னு சொல்லுவாரு. படைச்சவனும் ஆசிரியரும் மட்டும்தான் தவறு செய்தாலும் பரவாயில்ல விடு, அடுத்த கால் ஒழுங்காவேன்னு சொல்றவுடைய ஆட்கள். அம்மா கூட விட்டுடுவான், அம்மா கூட விட்டுடுவான். முடியுமா? அந்த பெருங்கருணையும் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய கண்டிப்புல காழ்ப்பும் கசப்பும் வன்மமும் இல்லாம இருக்கா? உங்களுடைய தண்டனைகள் தனிநபருக்கு கொடுக்கக்கூடிய தாக்குதல் இல்லாமல் திருத்தத்திற்காக இருக்கக்கூடியதாக இருக்கா? அப்படி இருக்குமே ஆனால் அந்த குறிப்பு உங்களால உணர முடியும். முகம் பார்த்த அடுத்த நிமிஷம் தெரியும் இந்த குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்னு. ஒன்னும் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம்ப்பா. வகுப்பு வாசல ஒரு ஆசிரியர் நிறுத்தி வச்சிருக்காங்க, அந்த குழந்தை தலையை குமிஞ்சிட்டு நின்று இருக்கு. அடுத்த வகுப்பு நீங்க போகும்போது தாழ்வாரத்துல அந்த குழந்தைய பாக்குறீங்களா, தோளை ஒரு பிடி பிடிச்சு இனிமே வெளியில நிக்க கூடாது, எந்த ஆசிரியரோட நிறுத்தினாங்களோ அவங்க உனக்காக கைத்தட்டுற அளவுக்கு நீ வரணும் சரியா அப்படின்னு அவன் காதல மட்டும் கேட்கிற மாதிரி ரகசியமா சொல்லிட்டு போங்க. அந்த குழந்தை நாளைக்கு வளர்ந்து பெரிய ஆள ஆகும் போது, படுக்கும் போது, எழுந்திருக்கும் போது உங்களை நினைச்சுக்கும். அந்த பெருங்கருணை இருக்கான்னு பாருங்க. அது இருந்தால் ஆசிரியர் சாப்பாடு இல்லாம வர குழந்தைங்க 1000 பேர் இருக்காங்க. முதல் நாள் ராத்திரி வேலைக்கு போய் அடுத்த நாள் காலையில வேலைக்கு போய் 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடக்கூடிய என்னுடைய குழந்தைங்கள எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாடா, அது எப்படி இருக்கு டேஸ்ட்னு பார்க்கணும். அப்பாத்த தண்ணி அடிக்கக்கூடிய மிகப்பெரிய குடிகாரராக இருக்க அம்மா தனது கற்ப நிலையிலிருந்து தடம் புரண்டு போய் வகுப்புல வந்து என் குழந்தை என் முன்னால தேம்பி தேம்பி அழுத ஆண் குழந்தைகளுக்கு ஆசிரியர் தான் சாதாரண பொறுப்பு இல்லம்மா. யார் சொன்னாங்க சிலபஸ் முடிக்கிறதுன்னு சொல்லி, யார் சொன்னாங்க 200க்கு 200 வாங்க வைக்கிறதுன்னு சொல்லி, இதெல்லாம் வெறும் மைல்கல் தான். ஆசிரியர் எடுக்கக்கூடிய நெடும் பயணத்தின் வழியில் சிலபஸ் முடிக்கிறதுன்னு ஒரு மைல்கல் நிற்கும், 200க்கு 200 ஒரு மைல்கல் நிற்கும், கோல்டு மெடல்னு ஒரு மைல்கல் நிற்கும். ஆனால் மைல்கல்லோட யாராவது பயணத்தை நிறுத்துவாங்களா என்ன? நாம போக வேண்டிய இலக்கு வேற இல்லை. ஒரு மனிதனை மனிதனா வார்த்து கொடுக்க போறீங்க, அப்ப நான் மனிதனானு இன்னைக்கு என்ன போய் பாத்துக்க போறேன், அக்னி பிரவேசம் பண்ண போறேன், நெருப்புக்குள்ள இறங்கி பார்க்க போறேன். என்ன காரணம்? பெட்ரான் ரசல் ரொம்ப அழகாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டீச்சர் போய் தேடி எடுத்து படிங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ டீச்சர், அதுல அவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஒரு ஆசிரியர் செய்ய வேண்டிய வேலைகள்னு போட்ட லிஸ்ட்ல அவர் முதல்ல சொல்லக்கூடியது, த டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி, நாட்டினுடைய பாதுகாப்பு, இஸ் நாட் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அலோன், இட்ஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ் ஆல்சோ அப்படிம்பார். வெளியே எல்லைக்காவலுக்காக நிற்கக்கூடிய படை வீரர்கள் கையில் மட்டுமல்ல நாட்டின் பாதுகாப்பு, அதனுடைய ஆசிரியர்கள் கையில் இருக்கிறது. எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்கம்மா? எத்தனை பேர் யுவர் ஆல் சோல்ஜர்ஸ் இன் சிவிலியன் க்ளோதிங்னு உணர்ந்திருக்கீங்க? எல்லையில யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் நிற்கக்கூடிய ராணுவ வீரனை மாற்று உடையாக சாதாரண உடையில் நான் சமுதாயத்தின் ராணுவ வீரன், எல்லையை காப்பாற்ற வேண்டிய அவர்கள் பொறுப்பு எத்தனை உத்தமமானதோ அதே அளவு உத்தமமானது வகுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளை நான் காப்பாற்றி கொண்டு போவேன். அந்த உணர்வு வரல, அந்த பொறுப்பு வரல அப்படின்னா விட்டு வெளியில போயிடலாம். யாருக்கு வேணாலும் அந்த பொறுப்பு இல்லாம இருக்க முடியும். உங்களுக்கு அதற்கான உரிமையே கிடையாது, உங்களுக்கு அதற்கான உரிமை கிடையாது. நீங்க ஒரு வகுப்புக்குள்ள போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்க குழந்தைங்க கிட்ட அந்த அடையாளம் தெரியணும், அந்த அடையாளம் தெரியணும், அந்த முகத்துல தெரியணும். நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரூம்ல குப்பை இருக்க கூடாது, நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேர் பெஞ்ச் எல்லாம் கோண கோணையா இருக்க கூடாது. அவ்வளவு, நீங்க வாயை விட்டு சொல்ல வேண்டாம். 2 நாளைக்கு கோணையா இருக்க டேபிளை சரி பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா 3வது நாளைக்கு குழந்தைங்க நீங்க என்ன பண்ணீங்களோ அதே பண்ணு சொல்லு. திரு சிவராஜ் ஐயா கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், நான் யாருடைய ஸ்டூடெண்ட் தெரியுமா சார் அப்படின்னு கேட்டேன். தாய் தகப்பன், தே கிவ் அன் இனிஷியல், பயாலஜிக்கல் இனிஷியல், எ டீச்சர் கிவ்ஸ் அன் அகடமிக் இனிஷியல். 10 மாசம் சுமந்து எடுத்து கொடுத்தா போதும் அம்மாவுக்கு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஆசைகள் தான். படிக்க வச்சா போதும் அப்பாவுக்கு. ஆனால் தன் தோளை விட்டு ஒரு நாளும் தன் மாணவனை இறக்கி விடாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் உண்டுனா அது ஆசிரியர் மட்டும்தான். அதற்குரிய சக்தி இல்லைன்னா வரக்கூடாது. அதற்குரிய சக்தி இல்லைன்னா வரக்கூடாது. படைப்பவர்கள் தான் நாங்கள். அப்போ த டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் டீச்சர்ஸ். அன்றாடம் சுவாச காற்று மாதிரி தேசபக்தியை பத்தி பேசக்கூடிய நபரா நீங்க? அன்றாடம் சுவாச காசம் காத்து மாதிரி உங்களுடைய மொழி பற்ற வளர்க்கக்கூடிய நபரா நீங்க? தமிழ்தாய் வாழ்த்து திருத்தமாக பாடக்கூடிய நபரா நீங்க? இல்ல வெறும் கேசட் போட்டா வாய கூட அசைக்காம எப்ப பாட்டு முடியும்னு காத்துட்டு இருக்கிற நபரா நீங்க? அப்படின்னா நீங்க ஆசிரியர் ஆகக்கூடாது. நீராறும் கடலுடுத்த புத்தகத்துல சிலபஸ் எங்க தொடங்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அட்டையில இருந்து அந்த அட்டை வரைக்கும் இருக்கு. அட்டையில போட்டிருக்கக்கூடிய படத்துல இருக்கு, பின்னட்டையில போட்டிருக்கக்கூடிய படத்துல இருக்கு, யார் பதிப்பிச்சிருக்காங்கிறதுல இருக்கு, அரசாங்கம் இவ குழந்தைகளுக்கு இதை இலவசமாக கொடுத்துருக்குங்கிறதுல இருந்து இருக்கு. இலவசமாக யாரும் யாரையும் கொடுக்க முடியாது. புத்தகங்கள் குழந்தைகளுக்கு போகணும் அப்படின்னா யாரோ உழைச்சு மறக்காம வரி கட்டுறாங்கன்னு அர்த்தம். இந்தியாவே சேர்ந்து குழந்தைங்களை படிக்க வைக்குதுன்னு அர்த்தம். இதை நீங்க வகுப்புல சொல்லி கொடுத்தா மட்டும்தான் தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்தகத்தை கிழிச்சு வீசாம இருப்பாங்க. பாக்குறோம் தானே, மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போய், எல்லாம் வளர்ந்த நாடுகள்லயும் அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? புத்தகத்தை பிரிஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் அதே புத்தகமா? இந்த வருடம் பயன்படுத்தின குழந்தைங்க அதை சிதைக்காம, அதுக்கு காது நாய்க்காது மாதிரி மடிக்காம, பத்திரமாக பேரக்கூட அதுல எழுதாம, திருத்தமாக அழகாக பையில வைக்கணும். பெற்றோர்கள் அதை பார்க்கணும். புத்தகம் காணாம போச்சுன்னா உங்களுடைய பான் கார்டு காணாம போன மாதிரி, ஆதார் கார்டு காணாம போன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு பெரிய விஷயம் அது. அந்த புத்தகத்தை திருப்பி கொடுக்கணும். அடுத்த வருடம் குழந்தைகள் அந்த புத்தகத்தை பயன்படுத்தும். அதுக்கு அடுத்த வருடம் குழந்தை, அதுதான் இலவசம். புத்தகத்தை கிழிக்கிற அளவுக்கு கைவசம் காசு வந்துடுச்சாமா நமக்கெல்லாம்? ஆசிரியர்கள் சொல்லாததுனால குழந்தைங்க அப்படி நடந்துக்கிறாங்க. ஆசிரியர்கள் சொன்னா, நான் 9ஆம் வகுப்பு எடுத்த போது 8ஆம் வகுப்புல இருந்து வந்த ஒரு வகுப்புல இருந்து வந்த குழந்தைங்க எழுத்தெல்லாம் முத்துக்கோத்த மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை இல்ல, 40 குழந்தைங்க எழுத்தும் கண்ணில் வச்சு ஊத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு எழுதி கொடுத்த விடைத்தாளை நான் திருத்தும் பொழுது கையெல்லாம் ஒழுங்கா சோப்பு போட்டு கழுவிட்டு இங்கு கசியாத பேனாவால திருத்துவேன். அதுவும் கண்டமேனிக்கெல்லாம் டிக் போட மாட்டேன். குழந்தைங்க அவ்வளவு அழகா எழுதியிருக்கும். ஓரத்துல சின்னதா சின்னதா அழகா போட்டு என்னுடைய அவ்வளவு திருத்தமா. என்ன காரணம் அப்படின்னா, அந்த எழுத்துங்கிட்ட என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு கொடுத்த கடமையை நான் முடிச்சிட்டேன், உன்னுடைய கடமையை திருத்தமாக செய், அங்கேயும் இங்கேயும் பேசிட்டு ஒரு டிக் போடாதேங்கிற மாதிரி இருக்கும். அப்போ கேட்டேன் நான், 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு ஆசிரியர் யாருன்னு. அந்த ஆசிரியரை போய் பார்த்தேன், 8ஆம் வகுப்பு ஆசிரியரை. அந்த மேடம் கிட்ட படிச்ச குழந்தைங்க எழுத்தெல்லாம் அவ்வளோ திருத்தமா இருக்கு. அவங்களும் சிலபஸ் தான் முடிச்சாங்க, அவங்களும் பேப்பர் திருத்தினாங்க, அவங்களுக்கும் அதுதான் மாச சம்பளம். ஆனாலும் என் குழந்தைங்க அப்படின்னா எழுத்த பார்த்தா, ஓ இந்த ஆசிரியர் குழந்தையான்னு சொல்லணும். ஏதோ ஒரு ஆசிரியர் எங்கேயோ பொறுப்பை கையில எடுக்க போகத்தானே. இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் தமிழ்தாய் வாழ்த்து நின்று வாயை திறந்து நீங்க சந்தோஷமா பாடுறத கேட்பாங்களே குழந்தைங்க. ஆனா நீங்க பௌதிக ஆசிரியராக இருக்கலாம், இல்ல உங்களுடைய கெமிஸ்ட்ரி என்னவோ, தமிழ்தாய் தானே உங்க வயிற்று, அம்மா வயிற்றுக்குள்ள நீங்க இருந்த போது அம்மா பேசுற மொழி தானே. அப்ப தமிழ்தாய் வாழ்த்து உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றா? அப்ப நீராறும் நீர் ஆர்க்கக்கூடிய, யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய ஜியோகிராஃபியை கொண்டு வந்தாச்சு. அந்த கடலை உடுத்த நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை அவளுடைய எழிலொழுகும் சீராறும் வதனமென, அதாவது உலகம் பூரா இருக்கக்கூடிய இந்த மணற்பரப்பில் இந்த நிலமடந்தையினுடைய அழகான அவளுடைய முகம்னு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும். ஜியோகிராஃபி வந்தாச்சு. டெக்கான் பிளாட்டோ தமிழ்நாடு எங்க இருக்குன்னு சொல்லி கொடுங்கப்பா. தமிழ்நாடு எங்க இருக்குன்னு சொல்லி கொடுங்க. என்னுடைய ஜியோகிராஃபி டீச்சர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு ப்ளூ இங்க் வச்சுட்டு மேப் டிராயிங், ப்ளூ பென்சில், அப்பெல்லாம் குண்டு குண்டா ஒரு ப்ளூ பென்சில் வரும், எச்சத்தொட்டு அதுல இப்படியே அழுத்தமா வரைவோம். அப்போ நல்ல அடர்த்தியா நீல கலரை அப்படியே அந்த ஓடோடு அப்படியே ஓரத்துல ஒட்டி போட்டுட்டே போறேன். அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், கீழே ஒரு இந்தியன் ஓஷன், அவ்வளவு நிமிந்து கூட பார்க்கல. ஸ்கேல் உடன் ஸ்கேல இப்படி வச்சு அடிச்சாங்க முட்டியில, அப்படி புலையர்னு மின்னல் வெட்டு கையை எடுத்தவனு கேட்டாங்க. கடல் கரையோரத்துல இவ்வளவு ஆழமான நீளமாக எப்படி இருக்கும், அறிவு இருக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அரை வினாடி தான் அந்த பாடம். ஆமா, கரையோரத்துல கடல் எப்படி நான் இவ்வளவு நீளம் போடுறேன், இப்படி நீளம் இருக்காதே. என் ஜியோகிராஃபி டீச்சர் எவ்வளவு சுலபமா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கண பாரு அப்படின்னு அதே மாதிரி நீடில் ஒர்க் டீச்சர், எல்லா டீச்சரையும் நான் சொல்றேன், நீடில் ஒர்க் டீச்சர், அந்த டீச்சர் கிட்ட 5 பைசா வச்ச ஒரு மாங்கலாம் ஒரு ஊசி, அவங்க ஊசி கொடு தைச்சறது எப்படி தைச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது ஊசியினுடைய கூறான முனை அவங்களை நோக்கி நின்னேன். மறுபடியும் இந்த இடத்துல இப்ப சொன்னாங்க, வாங்குறவன் பார்த்து வாங்க மாட்டாங்க, கொடுக்கறவங்க கூறான பகுதியை உங்ககிட்டயும் கூறில்லாத பகுதியை எதிரிலையும் கொடுக்கணும். நாளைக்கு யாராவது கிட்டே கத்திரிக்கோலோ கத்தியோ கொடுக்கும்போது வாழ்நாள் பூரா ஞாபகம் வச்சுக்கோ, கூறான பகுதி உங்ககிட்டனா உனக்கு தெரியும் நீ கொடுக்குறேன்னு. வாங்குறவங்க எங்கேயாவது பார்த்து வாங்குவாங்க. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா அறம் சார்ந்த பெண்ணா இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. 5 வினாடி எவ்வளவு பெரிய பொறுப்புணர்வு. இன்னி தேதிக்கும் யாராவது சுத்தியலையோ எது எந்த ஷார்ப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அடுத்த நிமிஷம் கூறான பகுதி எங்கிட்ட இருக்கும், என்னுடைய நீடில் ஒரு டீச்சர் தலைக்குள்ள மின்னி போவாங்க. இன்னும் நன்றி, அரை வினாடி எவ்வளவு பெரிய பொறுப்பு. அப்ப நீங்க சொல்லி கொடுங்க, அப்படிப்பட்ட நிலமன்னனுடைய முகத்துல அவளுடைய திலகம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு, அதை நான் உன்னை பார்த்து வாயார நான் வாழ்த்துறேம்மா அப்படின்னு சொல்றது. வகுப்புக்கு போன உடனே சொல்லுங்கப்பா, மொழி மேல பெருமை இல்லாத ஒரு ஆசிரியரால எதுவுமே ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடியாது. மொழி மேல பெருமை வரணும்னு சொல்லுங்க, தாய்மொழி மேல பெருமை வருது, பொறுப்புணர்வு. மீண்டும் மீண்டும் அந்த ஒத்த புள்ளியில நிக்கிறேன், காம்பஸ்டுடைய ஒத்த கால் மாதிரி பொறுப்பு. இன்னொரு கால் எத்தனை பக்கம் சுத்தினாலும் இந்த கார் அசையக்கூடாது, பொறுப்பு. சொல்லி கொடுத்துட்டீங்களா? 2 நிமிஷம் ஆகுமா? அதுக்கப்புறம் உங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவசர அவசரமா போடக்கூடாது, அது ஆறும் கடல் உடுத்தன் பாதியில தொடங்கக்கூடாது. நீங்க சொல்லணும், போட வேண்டாம் என் குழந்தைங்க பாடும் சொல்லுங்க. நீங்க டீச்சர் ட்ரைனிங் போற இடத்துல கூட சொல்லுங்க, முடியும். இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் நாட்டை பற்றியும் மொழியை பற்றியும் கர்வத்தோட இருக்கக்கூடிய ஆசிரியரால மற்ற மொழிகளை படிக்க சொல்ல முடியும். தமிழ் இவ்வளவு அழக்கால் பாய்ந்தது, தமிழ் இவ்வளவு தாராளமானது, தமிழ் இவ்வளவு இனிமையானதுன்னு ஒரு ஆசிரியர் திருத்தமான உச்சரிப்போட ரகர லகல ரகரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும்னா அந்த ஆசிரியருக்கு ஆங்கிலம் திருத்தமாக சொல்ல முடியும், ஹிந்தி திருத்தமாக சொல்ல முடியும். மொழிகள் மேல் குழந்தைகளுக்கு பற்று வருவதற்கு தாய்மொழி மேல் பற்றுள்ள ஆசிரியராக நீங்க இருக்கணும். கேட்க கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் குழந்தைங்களுக்கு. இது உங்களால முடியும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஒன்று சொல்றேன், வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா, பாரதி சொல்லிட்டான். ஆனா புரிஞ்சுக்கணும், வீரம் சேர்ப்பது ஆசிரியரின் வார்த்தைகள். ஆசிரியருடைய வார்த்தைகள்ல தான் அத்தனை வீரமும் இருக்கு. ஒரு 2ஆம் உலகப் போரை பற்றி மிக அழகான ஒரு படம் நீங்க எல்லாம் பார்த்துருக்க கூட மாட்டீங்க, இப்ப தேடி போனா கிடைக்கும். இதெல்லாம் மஸ்ட் சீன் ஒரு லிஸ்ட் போடுவோம் இல்லையா, பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு. 2ஆம் உலகப் போர்ல முசோலினி ஒரு கிராமத்தை அடிச்சு நொறுக்கி வீழ்த்தணும்னு ஆசைப்படும் போது அவருடைய உளவாளிகள் வந்து வந்து சொல்றாங்க, அந்த கிராமத்தை எங்களால வீழ்த்தவே முடியல, வீழ்த்தவே முடியல, வீழ்த்தவே முடியல. அப்புறம் கேட்கறவர், எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ஒரு 60-80 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். தலைவன் யாரு? ரொம்ப இளைஞன் வீரனா? இல்ல, ஒரு 65 வயசு இருக்கும், வயோதிகர் தான். அவர் பின்னர் இவங்க அத்தனை பேரும் போறாங்க, நம்மளால அவங்கள வீழ்த்த முடியல. ஆமா, வீழ்த்த முடியல. எத்தனை தடவை போனாலும் திரும்பி வராங்க. அடுத்தது முசோலினி ஒரு கேள்வி கேட்பாரு, வாட் இஸ் ஹி, என்ன, யாரா இருக்காரு அவரு? அந்த உளவாளி சொல்வாரு, ஹி இஸ் எ டீச்சர். பதில் சொன்ன அடுத்த நிமிஷம் முசோலினி சொல்வாரு, தென் ஹி இஸ் எ டேஞ்சரஸ் மேன். ஐயோ அபாயகரமானவன் ஆசிரியனா, ஐயோ அபாயகரமானவன். அலெக்சாண்டர் உருவாகணுமா, நெப்போலியன் உருவாகணுமா, அண்ணல் காந்தி உருவாகணுமா, அன்னை தெரசா உருவாகணுமா, யார் உருவாகணும்னாலும் வைத்தியரை பார்க்காம வாழ்க்கை போகும், காவல்துறை அதிகாரியை பார்க்காம வாழ்க்கை போகும், வழக்கறிஞரை பார்க்காமல் வாழ்க்கை போகும், ஆசிரியரை பார்க்காவிட்டால் வாழ்க்கை போய்விடும். நீங்க போய் நிக்கணும். அப்போ நீங்க யாரு? யூ ஆர் தி சென்டினல் ஆஃப் தி சொசைட்டி. நீங்க தான் சமுதாயம் என்னும் அந்த மிக பிரம்மாண்டமான அரண்மனையின் வாயில் காப்பவனாக நிற்கணும். உங்களுக்கு தெரியாம அங்க வேற எதுவும் உள்ள போகக்கூடாது. உங்க பார்வையை தாண்டி எதுவும் உள்ளுக்குள்ள போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். உள்ள அனுமதிக்க மாட்டோம்னா அனுமதிக்க மாட்டோம்னு அர்த்தம். இலங்கை நாங்க போயிருந்த போது முதல் முறை போயிட்டு வெளியில வரும்போது நாங்க சொன்னது, ஐயோ டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளவு லோ வோல்டேஜா இருக்காங்களே, டீச்சர்ஸ் இவ்வளவு பலவீனமா இருக்காங்களே, சமுதாயத்துல ஊரே பலவீனமா இருந்தாலும் ஒத்த மனுஷனை பார்த்து அடுத்த நிமிஷம் உத்வேகம் வரணுமே அடுத்த முறை 2018 நாங்கள் அங்கே போனபோது ஆசிரியர்களை மட்டும்தான் பார்த்தோம், மீண்டும் மீண்டும் ஆசிரியர்களை பார்த்தோம். தளர்ந்து போக உங்களுக்கு உரிமை கிடையாது, தளர்ந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவங்க நீங்க, தோள் கொடுக்க வேண்டியவங்க நீங்க. எரியாத விளக்க கையில எடுத்துக்கிட்டு எப்படிமா இன்னொரு விளக்க ஏற்ற முடியும்? உங்களுக்குள்ள அந்த சுடர் இல்லைன்னா, லாசா ராமாமிர்தம்ங்கிற தமிழனுடைய முதுபெரும் படைப்பாளர் சொல்வாரு, நெருப்புன்னு எழுதுனா புக வரணும் அப்படின்னு. ஆசிரியர் நெருப்புன்னு சொல்ல.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை டாக்டர் ஜெயந்தாசரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வொன்று இடம்பெற்றிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியாளர் நடேசனின் 22வது ஆண்டு நினைவு தினத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு ஊடக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தன் நடாத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இந்த முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமுட்டி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னில தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசம் மாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரான சுரேஷ் அலை சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை வேகமாக மோசமடைந்து வருவது தெளிவாகிறது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும் சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபியசுகராவே பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலையின் மனைவி ஜனாபதி ஆண்டுகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார். பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களை டாக்டர் தேவானந்தா நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார். தேசிய சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு 5 பகுதிகளை வன ஒதுக்கிடங்களாக பிரகடனப்படுத்தியிருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவமின்மையும் செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்று ஆழமான கட்டமைப்பு ரீதியான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்திருக்கிறார். மெட்ரோ பஸ்கள் தற்போது பயணிகளுக்கு இடம் மற்றும் அவை பஸ் நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT கோ தொலைபேசி செயலியூடாக நேரலையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையான 3 மாத கால பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக விசனம் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் நிலவும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் வெளியேற்றம் காரணமாக பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள் தங்களுக்குரிய மாதவிடாய் கால சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவர்களின் மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது.
நுவரெலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மீகொட பகுதியில் தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதியதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். சமூக ஊடக தளங்களில் நேற்று அதிகாலை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிக்மி ஓட்டுநர் ஒருவர் மீதான வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 14 வயதுடைய சிறுமி ஒருவரை தீவிர பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் இறக்குங்காம போலீஸ் நிலையத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்த முதன்மை சந்தேக நபர் இறக்காமாம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மௌலவி மத போதகர் என்பது தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொன்றுவை மனம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகபூப பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நபர் ஒருவர் மனம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற பத்துக்களில் இளைஞர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான ரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விசேட மருத்துவர் மகிழ்க விஜயவர்த்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கே உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றார். பிளஸ் 2 மாணவர்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் இணையத்தில் எளிதாக அனைவரும் அணுகக்கூடிய வகையில் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பிளஸ் 2 தேர்வில் திரையில் மதிப்பீடு செய்யும் முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களுடன் உரையாடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக மத்திய அரசை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். காவி உடையில் வள்ளுவரை சித்தரித்ததற்கு தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜாதி குறித்து ஆட்சேபத்துக்குரிய வகையில் பேசியதற்காக பட்டியல் பிரிவு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய தொடர்ந்து துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு நேற்று தெரிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுவதால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் விமான கட்டணம் மும்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்துடன் சென்னை திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் தீவிரவாதிகள் என்று சந்தேகப்படும் நபர்கள் 5 குடிசை வீடுகளை தீ வைத்து எரித்துள்ளார்கள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உயரத்திலிருந்து ஊஞ்சலிலிருந்து ஒருவர் விழுந்தார். 25 வயது அமன்குமார், பின்னர் அவர் இறந்து போனார். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிஃபானியின் பதிவு இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. வியட்நாமை தொடர்ந்து இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவின் அதிநவீன பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் மியன்மாரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியன்மார் அதிபர் மின் ஆங் கிளைனின் இந்தியாவுக்கு 5 நாள் பயணத்தை தற்போது அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்திய தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான கௌதம் அதானி வியட்நாம் அதிபர் டொலாமை மும்பையில் நேற்று சந்தித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,010 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 52,346 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளார்கள். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை.
சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்டியான் பதவி விலகும் கடிதத்தை கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க என்ற உத்தரவாதத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறும் எந்தொரு ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பாகர் காலிஃபா தெரிவித்திருக்கிறார். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான போபோட் கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது நேற்று காலை வரை உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு வெள்ள மாளிகையுடன் கொண்டுள்ள அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விலகிவிட்டார்கள். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் விபத்துக்குள்ளான அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தொழில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. குழந்தைகளுக்காக விற்பனை செய்யப்பட்ட மேலும் 2 மணல் கலைக்கருவிகள் பரிசோதனையில் ஆபத்தான அஸ்பெஸ்டோஸ் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சந்தையிலிருந்து அவை திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. மியன்மாரில் சுரங்க பணிகளுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்ததில் 45க்கும் மேற்பட்டோர் அங்கு பலியாகினார்கள். ரோலர் கோஸ்டர் சவாரியில் வண்டி மெதுவாக செங்குத்தான வளைவு பாதையில் ஏறும், பின்னர் அதிவேகத்தில் உச்சியிலிருந்து இறங்கும், அதுவே பயணிகளுக்கு கிடைக்கும் திகில் அனுபவமாகும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் 8 பேருக்கு இந்த திகில் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு சிரமம்தான் காத்திருந்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக பெண்ணுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அழைப்பாணை விடுக்கப்பட்ட சம்பவத்தின் காணொளி தரவலாக பகிரப்பட்டதை அடுத்து இவ்வாறு நடந்திருக்கிறது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகருக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அது சென்றதோ விஸ்கான்சின் மாநிலத்தின் மெடிசன் நகருக்கு. இதற்கு காரணம் ஒரு பயணி என்று தெரியவிருக்கிறது. மலேசியா 16 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களில் இருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று முதல் அறிமுகப்படுத்துகிறது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்றிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை அதிர்ச்சியை கண்டுபிடிக்க புதிய இரத்த பரிசோதனை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில் மொரோக்கோ டயமண்ட் லீக் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். இலங்கை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட மேற்கிந்திய தீவுகள் குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. உலகின் தலைசிறந்த பயிற்சியாளர் என்றால் அது லூயிஸ் ஹென்றிக் தான். பாரிஸ் சென் ஜெர்மன் அணியின் தலைவர் நாசர் அல் கொலபி அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஹங்கேரியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் 1-1 என்று சமநிலையில் முடிய பெனால்டி வாய்ப்பில் பாரிஸ் சென் ஜெர்மன் அணி 4-3 என்று வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 2வது முறையாக பாரிஸ் சென் ஜெர்மன் அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்தியாவில் கொல்கத்தா நகரில் திறக்கப்பட்ட அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியின் சிலை அகற்றப்பட இருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு உக்ரைன் வீராங்கனை ஸ்விட்டோலினா முன்னேறியிருக்கிறார். சாம்பியன் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் பாரிஸ் சென் ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல்களில் 219 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கண்ணிமைக்கின் நொடியில் ஒரு கோல். 2002 தென்கொரியாவுக்கு எதிரான உலக கிண்ண கால்பந்து போட்டியில் அது சாத்தியமானது. கோலுக்கு சொந்தக்காரர் துருக்கி வீரர் கக்கான் சுக்கூர். ஆட்டம் தொடங்கிய 11வது வினாடியில் அவர் அந்த கோலை பூத்தி சாதனை படைத்தார். அந்த சாதனை இதுவரை நீடிக்கிறது, யாரும் முறியடிக்கவில்லை. நிறைவாக இன்றைய நாணயமாற்று

சதம், இந்திய பெருமதியில் 68.72%. கேட்டது மணிக்கூட்டு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷா கோணிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: என்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க, உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Brelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Brelke, Tordre-Brelke, Tordre-Brelke, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலா கோணிசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாங்கிவம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவையை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்ற தேனும்பால நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவளின் நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசரியை இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகள்.

0: தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல்

0: அளித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள், பாடலை யாற்றவர் சஞ்சய் ராமையா தாஸ் அவர்கள், பாடலை இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. மலைக்கல்வன் என்ற திரைப்படத்தில் பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி இலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கட ஆசுபசர ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசர ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினார்.
1: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மெலுதிய விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 95 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 0541 4025 73 78.

0: 35 வருட திருமண வாழ்க்கை. தாயகத்தில் சாவகச்சேரி திருமணமலையைச் சேர்ந்த கனடா வன்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகள் இன்று முதலாம் திகதி ஜூன் மாதம் திங்கட்கிழமை தங்களது 35 வருட திருமண நாள் வாழ்த்துக்களை கொண்டாடுகின்றார்கள். இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை வாழ்த்தி மகிழ்வோர் அன்பு பிள்ளை செல்வங்கள் தினேஷ், டிலக்ஷன், டிலிஷன், அபர்ணா, டிலான், விசாகன், மைத்துனர்மார், மச்சாள்மார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். டிஆர்டி தமிழொலியில் பணிபுரிகின்ற அத்தனை அன்பு உறவுகளும் இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பிள்ளை செல்வங்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் வரும் அடுத்த பாடல்.
1: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்ப

0: ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ
1: போல தலைவன் பக்கம் நின்று
0: TMS அவர்கள் பாடியிருந்தார். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மாமன்னர்கள், MSV-யோடு இணைந்து TR ராமமூர்த்தி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்பால். தேனும்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் ஹரிஸ் ராகவேந்திரா, பாடலை ஆற்றவர் தமிழ் நாடன், பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் அவர்கள். ஆவணி திங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை மட்டுமல்ல அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் கனடா வன்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகளுடைய பிள்ளை செல்வங்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்று 35வது ஆண்டு திருமண நாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜி தம்பதிகள் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது.
1: செல் மாநகரில் புதிய வரவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 72 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள். பாடலை யாற்றவர் கவியரசர், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நேரம் சரியாக 11:44 வைக்க ராஜ்யத்தில் 10:44 உங்களுக்காக தந்தவர்கள் செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, கே ஜே ஜெயசாசோடு இணைந்து எஸ் ஜானகி. பாடலை இயற்றியவர் பஞ்ச அருணாசலம். பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ ஸ்ரீ எஸ் பி பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒலித்து பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், ஜெயச்சந்திரன், எஸ் என் சுரேந்தர், சுசிலா அம்மா, மணிகமம், பி எஸ் சசிரேகா, இடையே இசையமைத்தவர் எம் மெல்லிசை மாமன்னர், எம் எஸ் வி அவர்கள், பாடலை ஆற்றுவர் கவிஞானி வாலி. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும்பாலம். தேனும்பாலம் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசுலா செப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ், ஆசிபூஷரி போட்டிப்பண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பண்டி மார்க்கெட். இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் கனடா வன்கோவரில் வசிக்கும் அன்பு குணம்ராஜி அவர்களுடைய பிள்ளை செல்வங்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குணம்ராஜி 35வது ஆண்டு திருமண நன்னாளை இனிதாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஜராகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வொன்று இடம்பெற்றிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியாளர் நடேசனின் 22வது ஆண்டு நினைவு தினத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு ஊடக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இந்த முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமுட்டி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னில தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசம் மாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரான சுரேஷ் அலை சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை வேகமாக மோசமடைந்து வருவது தெளிவாகிறது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும் சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபயசுகராவே பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் அலையின் மனைவி ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலமாக அறிவுறுத்தியிருக்கிறார். பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களை டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார். தேசிய சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு 5 பகுதிகளை வன ஒதுக்கிடங்களாக பிரகடனப்படுத்தி இருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவமின்மையும் செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்று ஆழமான கட்டமைப்பு ரீதியான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுர கர்ணதிலக தெரிவித்திருக்கிறார். மெட்ரோ பஸ்கள் தற்போது பயணிகளுக்கு இடம் மற்றும் அவை பஸ் நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT கோ தொலைபேசி செயலியூடாக நேரலையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையான 3 மாத கால பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக விசனம் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டிலவும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் விலையேற்றம் காரணமாக பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள் தங்களுக்குரிய மாதவிடாய் கால சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவர்களின் மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது.
நுவரெலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கொழும்பு மீகொட பகுதியில் தானசாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதியதில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். சமூக ஊடக தளங்களில் நேற்று அதிகாலை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிக்மி ஓட்டுநர் ஒருவர் மீதான வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 14 வயதுடைய சிறுமி ஒருவரை தீவிர பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் இறக்கங்காம போலீஸ் நிலையத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்த முதன்மை சந்தேக நபர் இறக்கமாம பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மௌலவி மத போதகர் என்பது தற்போது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொன்றுவை மனம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகபூப பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நபர் ஒருவர் மனம்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்து போனார். நாட்டின் 2 பகுதிகளில் இடம்பெற்ற பத்துக்களில் இளைஞர் ஒருவர் உட்பட 2 உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்குன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான ரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விசேட மருத்துவர் மகிழ்க விஜயவர்த்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கே உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். செட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,57,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றார். +2 மாணவர்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் இணையத்தில் எளிதாக அனைவரும் அணுகக்கூடிய வகையில் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் +2 தேர்வில் திரையில் மதிப்பீடு செய்யும் முறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மாணவர்களுடன் உரையாடிய வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தேர்வு குளறுபடிகள் தொடர்பாக மத்திய அரசை அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். காவி உடையில் வள்ளுவரை சித்தரித்ததற்கு தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜாதி குறித்து ஆட்சேபத்துக்குரிய வகையில் பேசியதற்காக பட்டியல் பிரிவு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய தொடர்ந்து துறை இணையமைச்சர் ரவினி சிங் பிட்டு நேற்று தெரிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுவதால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் விமான கட்டணம் மும்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்துடன் சென்னை திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மணிப்பூரில் தீவிரவாதிகள் என்று சந்தேகப்படும் நபர்கள் 5 குடிசை வீடுகளை தீ வைத்து எரித்துள்ளார்கள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உயரத்தில் இருந்து ஊஞ்சலில் இருந்து ஒருவர் விழுந்தார். 25 வயது அமன்குமார், பின்னர் அவர் இறந்து போனார். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிஃபானியின் பதிவு இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. வியட்நாமை தொடர்ந்து இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவின் அதிநவீன பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் மியன்மாரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியன்மார் அதிபர் மின் ஆங் க்ளைனின் இந்தியாவுக்கு 5 நாள் பயணத்தை தற்போது அவர் மேற்கொண்டிருக்கிறார். இந்திய தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான கௌதம் அதானி வியட்நாம் அதிபர் டொலாமை மும்பையில் நேற்று சந்தித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,010 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 52,346 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளார்கள். சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை.
சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 116,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்டியான் பதவி விலகும் கடிதத்தை கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுத்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கின்ற உத்தரவாதத்தை தாங்கள் பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறும் எந்தொரு ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பாகர் காலிஃபா தெரிவித்திருக்கிறார். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான போபோட் கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது நேற்று காலை வரை உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு வெள்ள மாளிகையுடன் கொண்டுள்ள அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விலகிவிட்டார்கள். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் விபத்துக்குள்ளான அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தொழில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. குழந்தைகளுக்காக விற்பனை செய்யப்பட்ட மேலும் 2 மணல் கலைக்கருவிகள் பரிசோதனையில் ஆபத்தான அஸ்பெஸ்டோஸ் பொருள் இருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து சந்தையிலிருந்து அவை திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. மியன்மாரில் சுரங்கப் பணிகளுக்காக சேமித்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள் வெடித்ததில் 45க்கும் மேற்பட்டோர் அங்கு பலியாகினார்கள். ரோலர் கோஸ்டர் சவாரியில் வண்டி மெதுவாக செங்குத்தான வளைவு பாதையில் ஏறும், பின்னர் அதிவேகத்தில் உச்சியிலிருந்து இறங்கும். அதுவே பயணிகளுக்கு கிடைக்கும் திகில் அனுபவமாகும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் 8 பேருக்கு இந்த திகில் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு சிரமம்தான் காத்திருந்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக பெண்ணுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அழைப்பாணை விடுக்கப்பட்ட சம்பவத்தின் காணொளி பரவலாக பகிரப்பட்டதை அடுத்து இவ்வாறு நடந்திருக்கிறது. அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகருக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அது சென்றதோ விஸ்கான்சின் மாநிலத்தின் மெடிசன் நகருக்கு. இதற்கு காரணம் ஒரு பயணி என்று தெரியவிருக்கிறது. மலேசியா 16 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களில் இருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று முதல் அறிமுகப்படுத்துகிறது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்றிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய

ஹென்ரிக் தானனு பரிஸ் சென் ஜெர்மன் அணியின் தலைவர் நாசர் அல் கொலபி அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஹங்கேரியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் முடிய பெனால்டி வாய்ப்பில் பரிஸ் சென் ஜெர்மன் அணி 4-3 என்று வெற்றி பெற்றது. தொடர்ச்சியாக 2வது முறையாக பரிஸ் சென் ஜெர்மன் அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்தியாவில் கொல்கத்தா நகரில் திறக்கப்பட்ட அர்ஜென்டினா கால்பந்து நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியின் சிலை அகற்றப்பட இருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு உக்ரைன் வீராங்கனை ஸ்விட்லோலினா முன்னேறியிருக்கிறார். சாம்பியன் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் பரிஸ் சென் ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல்களில் 219 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கண்ணிமைக்கின் நொடியில் ஒரு கோல். 2002 தென்கொரியாவுக்கு எதிரான உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் அது சாத்தியமானது. கோலுக்கு சொந்தக்காரர் துருக்கி வீரர் கக்கான் சுக்கூர். ஆட்டம் தொடங்கிய 11வது வினாடியில் அவர் அந்த கோலை பூட்டி சாதனை படைத்தார். அந்த சாதனை இதுவரை நீடிக்கிறது, யாரும் முறியடிக்கவில்லை. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 385.18 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.59 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.54 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.90 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 121.26 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.85 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.78 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.37 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.72 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
3: 11 13 rue Caille, 75 000 Paris,
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

கனடா வன்கூவர் சிறையில் பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெரும் விழா 20 ஜூன் மாதம்

மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3:30 நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரே ஆர்ட் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyychandraseker.com, feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னை நடிகார்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருக்ராஜ்யம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:15 ஒரு மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியினூடாக முதலில் வருபவருக்கு கண்ட பாடலை ஏனைய ஐவருக்கு வழங்கி, அன்னையினுடைய அருளை 6 பேருக்குமாக வழங்கி, அன்னையினுடைய அருளை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சாந்தினி. வடிவேல், நலமா இருக்கிறீங்களா சாந்தினி?
2: ஓ நன்றி, நாங்கள் அப்படியே நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்று எல்லாம் வல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு நான் கேட்கும் பாடல் செங்கரும்பும் ஏந்தி என்ற பாடலை கேட்க விரும்புகிறேன். இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி குற்றால குணம் ராஜி தம்பதியை இன்று போலென்றும் சகல சௌபாக்கியத்தோடும் இனப்பிரியா தம்பதிகளோடும் ஆரோக்கியத்தோடும் இந்தாயலோடும் வாழ்வாங்கு வாழ வேணும் என்று எல்லாம் வல்ல எங்கள் அபிராம அம்மியை வேண்டிக் கொண்டு இந்த வானொலி வளர்த்தி கொண்டு வந்த பிள்ளைகள் செல்வங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்தியும் தெரிவிக்கொன்று அன்பு சகோதரி சித்ரா பான் குடும்பம், யோகேஸ்வரி அக்கா குடும்பம், அன்பு அடியார் அம்மாவின் அடியார்கள் தொண்டர்கள், அன்பு அறிவிப்பாளர் குடும்பம், அன்பு டிஆர்டி நேர்கள் குடும்பம், அனுசரணையாளர் குடும்பம், எல்லோருக்குமாக அம்மாவின் நல்லும் ஆசையும் கிடைக்கணும் என்று அம்மாவின் பாத கமலங்களை வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சாந்தினி. வடிவேல் இணைந்து கொண்டு சிறப்பித்து நீங்கள் குறிப்பிட்ட அனைவருக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க நானும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. 35 வருட திருமண வாழ்த்து. தாயகத்தில் சாவகச்சேரி திருகோணமலையை சேர்ந்த கனடா வான்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகள் இன்று தங்களது 35வது ஆண்டு திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். அன்பு பிள்ளை செல்வங்கள் தினேஷ், டிலக்ஷன், டிலிஷன், அபர்ணா, திலான், விசாகன், மற்றுமார், மச்சாள்மார், அண்ணாமார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்று 35வது ஆண்டு திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை டிஆர்டி தமிழொலியில் பணிபுரிகின்ற அன்பு உறவுகள் அனைவரும் வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோசரி குணராஜா கதைக்கிறேன்.
1: யோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி.
3: நம்பி அம்மாவின் அருளோட நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டு என்னோட அன்புடன் கதைக்கிற அன்பு நேர்கள் எல்லோருக்கும் சுகமாக, எல்லோரும் சுகமாக இருக்கணும் என்று அம்மாவிடம் வேண்டிக் கொண்டு 35வது திருமண நாளை கொண்டாடும் வன்பூர் குணா ராஜ் அவர்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அம்மா அருள் அவருக்கு அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதை வாழ்க்கைக்கு எடுத்து வந்த பிள்ளைகள், அந்த சொல்லு பிள்ளையா சொல்லக்கூடாது அந்த வாக்கிய வருதில்லை அந்த பேர்கள், அந்த பிள்ளை செல்வங்கள் எல்லோருக்கும் வானிலை வளர்ச்சிக்காக அனுசரணைக்கு வந்த அந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு இயந்திருந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சாந்தி கேட்ட பாட்டோட நானும் இணைந்து கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன்.
1: நன்றி. உங்களுக்கும் அன்னையனுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நீங்கள் கூறிய வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடையும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி. நன்றி.
1: அவர் யோசரி அம்மா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
4: வணக்கம்
1: சன். நல்லா இருக்கணும் சன். நீங்கள் நன்றி என்றும் அப்படி இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு
5: நன்றி என்றும் அப்படி இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு
1: நன்றி சோதரம். உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் குடும்பத்திற்காக பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் ஷன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கு அவரது நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
4: வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் பிரியமா. நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
4: நானும் சாந்தினி வடிவேல் கேட்ட பாட்டோட நான் இணைந்து கொண்டு அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி தென்னாவில் இருக்கும் குற்றாலம் குணம் அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ராஜி தம்பதிகளுக்கு திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பிள்ளைகளுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு நானும் அந்த பாட்டோட இணைந்து கொள்கிறேன்.
1: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. அவர் பிரேமா கைலாயநாதன் அவர்கள் பிரான்சில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சுவாசினி. நலமா இருக்கீங்களா?
5: ஓ, நாங்கள் நலமா இருக்கோம். அதேபோல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மற்றும் அன்பு அறிவிப்பாளர் குடும்பத்தினரும் நேயர்களும் புராமியம்மன் அருளோடு நலமா இருக்கணும் வேண்டிக் கொண்டு இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணமன்னா ராஜி தம்பதிக்கும் எங்கள் இன்னும் திருமண வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அவர்களும் இன்று போல் பல்லாண்டு காலமாக வாழ்ந்து வாழ்த்திக்கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த அன்பு புள்ள செல்வங்களுக்கு நன்றிகளை மாத்துக்களும் தெரிவித்துக் கொண்டு வடிவேலம்மா சாந்தின்யமாக கேட்ட பாடலோடு நானும் இணைந்து கொள்கிறேன்.
1: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
1: அவர் சுவாசினி பத்மநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து பைபரோடாக இணைந்திருக்கும் சரஸ்வதி சிவஞானம் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் தாதா. நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ்வோண்டு அம்மாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜ தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் அவர் எப்போதும் நோயற்று சந்தோஷமாக நீடுழி காலம் வாழவுண்டு வாழ்த்தி கொண்டு இந்த வானொலி வளர்ச்சி கருதி இந்த நிகழ்வை எடுத்து வந்த அவர் பிள்ளைகள் செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சாந்தினியக்காகிட்ட பாடலோடு இணைந்து கொள்கிறேன் தாதா.
1: நன்றி. உங்களுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சி இன்று வானொலியில் விளம்பரம் கேட்டு மாளுங்கள். நன்றி.
6: நன்றி.
1: அவர் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் சிட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை கூறி ஆறு அன்பு உறவுகள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த ஆறு அன்பு உறவுகள் வந்து சாந்தினி வடிவேல் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, பிரான்ஸ்ல இருந்து.
2: வணக்கம் சோதரம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்களும் அருளோடு நலமாக இருக்க வேண்டும். உங்களோட குடும்பம், சிஆர்டி அறிவிப்பாளர்கள் குடும்பம், நேயர்கள் குடும்பம், எல்லோருக்கும் நன்மையுண்டு. அறிவிடைக்கு வரும் என்று சிங்கார புன்னகை என்ற பாடலை கேட்கிறேன். அதோடு இன்று 35வது மன நாளை கொண்டாடும் குணம் அண்ணா அதி அவர் தம்பதிகளுக்கு மத குடும்பம் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கேட்கிறேன் அண்ணா.
2: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. நன்றி அம்மா.
0: அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து தவமலர் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் தவமலர்.
3: நிலைமை இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் தவமலர். நீங்கள்?
3: ஓ, அபிராமி அம்மாவின் அரைக்கடச்சத்தால நாங்களும் நிலைமை இருக்கிறோம். அது போல உங்களுக்கும் அபிராமி அம்மாவின் அரைக்கடச்சம் கிடைக்க வேண்டி இன்று திருமண வந்தது. 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜ் தம்பதிகளுக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடச்சம் கிடைக்க, அதை எடுத்து வந்த பிள்ளைச்செல்வங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். சித்ரா ஜெயக்குமார் கேட்ட பாடலோட நானும் இணைகின்றேன் ராஜா.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
3: நன்றி வேணா.
0: உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் இதே ஒரு நன்றி. அவர் சகோதரி தவமலர் அவர்கள். தவமலரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவேணி. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்க நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்க?
0: நல்லா இருக்கிறோம் நன்றி உங்களோட அன்போடு.
4: இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளை நாங்களும் அவர்கள் மஞ்சள் குங்குமத்துடன் நீடூழி காலம் தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேணும் சிறப்பாக கண்டு வாழ்த்தி கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நானும் சித்ரா கேட்ட பாட்டுடன் நானும் நான் சொல்றேன் ராஜா.
0: சிங்கார புன்னகை என்ற ஞானலிங்கத்தார் பாடிய பாடல்.
4: ஆமா, பெரிய பாட்டு தானே.
0: பெரிய பாட்டு தான், அதுக்கு என்ன சந்தோஷம் தானே. உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி கமலவேணி நவராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. நான் அகிலா தீபபாலன் கதைக்கின்றேன்.
0: நலமா இருக்கிறீங்களா அகிலா?
5: ஓ, நாங்கள் அன்னை நல்லால நலமாக இருக்கின்றோம். நீங்கள் கலைய உறவுகள் எல்லாம் அப்படி
0: எல்லோரும் நலமாக ஊற்றாம இருக்கின்றோம். அடிக்கடி வந்து கேளுங்கள், சுகமா இருக்கிறீங்களா? நீங்க அடிக்கடி வாரது குறைவா இருக்கு.
5: நான் தாயகன் சென்ற வழியினால வர முடியாம போயிட்டு தானா.
0: நன்றி நன்றி. தாயத்திலிருந்து கேக்குறானே அடிச்சு
5: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டா நானும் சித்ராக்கா கேட்ட பாடலுடன் இணைந்து கொள்கின்றேன்.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி.
5: நன்றி. வணக்கம் அண்ணா.
0: அவர் சகோதரி அகிலா தேவிபாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் எங்களுடைய தர்மோதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி.
6: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓ, நல்லா நல்லா நல்லா. நன்றி நன்றி. ஓ, நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
6: உங்களுக்காக அபிராமி அம்மாவின் அருள் எல்லோருக்கும், உங்கள் குடும்பத்தார் எல்லாற்ற குடும்பங்களும், உங்கள் குடும்பம் சுகமாக நலமாக இருக்க அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு.
0: இன்று 35வது திருமண நாளை கொண்டாடும் குற்றாலம்.
6: இதை பார்த்து இந்த இதை முடிச்சுட்டு சொல்லிட்டேன். சித்ரா சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் கேட்ட பாடலோடு நான் விளையிட்டேன் ஐயா.
0: நன்றி
6: நன்றி. மற்றும் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டு 35வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகள் எல்லாம் ஆண்டு பிள்ளைகளோடும் பெரிய குழந்தைகளோடும் நல்ல நீடுகளி வாழ்க வாழ்க என்று குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம் ஐயா.
0: நன்றி.
6: அபிராமி அம்மாவின் அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு.
0: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி. நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் அம்மாவை வேண்டிக்கொண்டு. நன்றி.
0: அவர் சகோதரி தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
7: வணக்கம் திருமதி தேவேந்திரன்.
0: வணக்கம். ரதியம்மா நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலம் தானே?
0: சத்தம் பருதியில் உங்க டெலிபோன் மையன்
7: தெரியா? எனக்கு தெரியா. உங்க படிகள் பேச போது எல்லாம் பழகாகி ஆச்சு திருப்பியும். நானும் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜி தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சித்ரா ஜெயக்குமார் கேட்ட பாடலோட இணைஞ்சு கொள்ளுறேன்.
0: நன்றி சகோதரி. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி. அவர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ரதியம்மா அவர்கள் ஆறு அன்புறவுகள் இணைந்திருந்தார்கள். எல்லோருக்குமாக அந்த பாடல் வருகின்றது. சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் கேட்ட சிங்கார புன்னகை இசைவேந்தன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேரம் சரியாக 12:48 ஐக்கியராஜ்யத்தில் 11:48 இன்றைய தமிழில் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். கனடா வான்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகளுடைய பிள்ளை செல்வங்கள் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, குணம் ராஜி தம்பதிகள் இன்று தங்களுடைய 35வது ஆண்டு திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக அன்னையினுடைய அருளோடு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தியே மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜானே. ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: நலமா இருக்கிறீங்களா ஜெயந்திமாலா?
1: நாங்க நிலமா இருக்கோம் ராஜானே. நீங்களும் நிலமா இருக்கணும். அவை நானும் வேண்டிக் கொண்டு இந்த 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராசி தம்பதிகள் இன்று என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழணும் என்று பார்த்திக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக் கொண்டு வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றோம் ராஜானே.
0: நன்றியம்மா. உங்களுடைய அன்பான பிரார்த்தனை வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவோம். உங்களுக்கும் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: இதை வந்து சொல்றேன் ராஜானே, எங்கள் குடும்பத்துக்கும் சிவசுந்தரமம் தம்பதிகளுக்கும் எல்லோருக்கும் அம்மாவுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் அதை பாட்டோட இணைந்து
0: கொள்றேன். அவரை தொடர்ந்து வைபரோட இணைந்திருக்கின்றார் மதனி மோகன் அவர்கள். வணக்கம் மதனி.
2: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம். நீங்கள்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
2: அப்படியே என்றென்றும் எல்லாம் வெல்ல அபிராமி அம்மனுடைய அருளோடு நீங்கள் நலத்தோடும் பலமாக வாழ வாழ்த்திக் கொண்டு வேண்டிக் கொண்டு முதல்ல இன்று இந்த 35வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல் வாழ்த்துக்களை கூறி தம்பதிகள் என்றென்றும் சீர்சிறப்போடு நோய் துன்பம் இல்லாம சகல சபாகித்தோடும் வாழ வேணும் என்று வாழ்த்தி அதை வானவைக்கு எடுத்துக்கொண்டு வந்த பிள்ளைகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நீங்க போடுற பாடலோடு நான் முடிந்து கொள்றேன்.
0: நன்றி வதனி மோகன். நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றியம்மா.
2: நன்றி.
0: அவர் வதனி மோகன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ஜெர்மனியில் இருந்து அவர் கூறிய வாழ்த்துக்கள் எங்களுடைய குணம் ராஜி தம்பதிகளை வளம்பெற செய்யும். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு. வணக்கம்.
3: வணக்கம். நான் திருமதி மலர் மாணிக்க.
0: மலர் மாணிக்கராஜா, நலமா இருக்கீங்களா?
3: இருக்கிறோம். அந்த திருமண தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: வருகிறேன். சகோதரி, நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும். குற்றாலம் கூட கனடாவில் இருந்து வருவார்.
3: என்ன
0: குணம் ராஜி தம்பதிகள்?
3: குணம் ராஜி தம்பதிகளுக்கும் எங்களுடைய ஆசீர்வாதங்களும் நல்வாழ்த்துக்களும் அம்மன் அவனுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுவோம்.
0: நன்றி அம்மா. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
3: நன்றி. வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் மன்னிக்கவும் சரஸ்வதி சிவா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சரஸ்வதி.
4: வணக்கம் ராஜண்ணா. எப்படி இருக்கிறீங்க ராஜண்ணா?
0: நலமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
4: நாங்கள் நல்ல சுகம். இன்று 35வது திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜாவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் ராஜண்ணா.
0: நன்றி. நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி. நன்றி ராஜண்ணா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம்
0: ராசாதி. நலமா இருக்கிறீங்களா?
5: நல்ல
0: சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு.
5: நன்றி அண்ணா. உங்கள் குடும்பமும் அறிவிப்பாளர்கள் நேர்கள் அபிராமி நேர்கள் அனைவரும் எல்லோரும் நலமாக இருக்க நான் கும்பிடும் அம்மா என்ன அபிராமி அம்மாவை வேண்டிக் கொண்டு மற்றது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணா ராஜியும் இருவரும் தீர்க்க சுமங்கலியாகவும் நோயோடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழணும் என்றும் அவர்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறி அபிராமி அம்மாவின் அருளும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். நீங்க போடும் பாட்டோட வேணும் சொல்றேன்.
0: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
5: நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் சகோதரம். நலமா இருக்கிறீங்களா?
6: அது நல்ல நலம். இன்று 35ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் வன்கூவர் குணத்துக்கும் ராஜிக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பிள்ளைகளோடு இனிதே வாழ வேண்டும் என்று இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அம்மன் கடாட்சியம் எல்லா நீர்கள் எல்லா அறிவிப்பாளர் குடும்பங்கள் எல்லோருக்கும் கிடைக்க அம்மாளாட்சியை பிரார்த்தித்து கொண்டு நானும் இப்பாடலோட இணைந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் குணம் ராஜி தம்பதிகளை வளம்பெற செய்யும். அதேபோல் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பேராண்டிகள் எல்லாருக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா.
6: நன்றி. வணக்கம்.
0: அவர் அன்பு குணா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். இணைந்து கொண்டு சிறப்பித்து பாடல்களை கேட்டு அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய இசைவேந்தன் அவர்கள் பாடிய பாடல் வானொலியில் வளர்கின்றது. அதற்கு முதல் எங்களுடைய அமெரிக்க ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராஜா.
7: வணக்கம் அண்ணா. நலந்தானே?
0: நல்லா இருக்கிறோம் சகோதரம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: ஓமும் நலமா இருக்கிறோம் என்று ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. எங்களது வானொலி முழு எறும்பா இருக்கும் எங்கள் புத்தாள குணம் ராஜி அவர்களின் 35ஆவது திருமண வாழ்த்துக்களை நாளை என்று சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப 3 மணித்தியாலம் எனக்கும் அவைக்கும் வித்தியாசம். எனக்கு இப்ப 6:55 அவங்களுக்கு 3 கீழே போகணும். வாழ்த்திக்கொண்டு அன்னை அபிராமி அம்மன் ஆசியருடன் அவர்கள் நீண்ட கால நோனோடி என்று வாழவனும் இந்த வானொலி வளர்ச்சி கலத்தி இந்த நேர்ச்சியை கொண்ட அந்த செல்வ பிள்ளை செல்வங்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அண்ணாக்கு அனைத்து உலக வாழ்ச்சியாற்றி நேர் எல்லாருக்கும் அண்ணா அபிராமியின் ஆசிர் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்தி விடப்படுறேன் அண்ணா.
0: நன்றி சகோதரம். நீங்களும் நல்ல வடிவாக சத்யாவோடு நல்ல சந்தோஷமாக பிள்ளைகளோடும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நானும் அந்த தாயை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்கள் குணம் ராஜி தம்பதிகளை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுதும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த வகையில் கேட்டுக்கொண்டிருப்பார் கட்டாயம் டை முழித்துக் கொண்டு உங்களை மாதிரி இருப்பார்கள். நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு பாடலை கேட்ட உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி. நன்றி.
0: எங்கள் இசைவேந்தன் பாடிய பாடல் எல்லா உலகம் முழுவதும் வானொலியில் மலர்கின்றது.

0: இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்னையினுடைய அடியார்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருட்கடாஜம் கிடைக்க அன்னையையும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 35வது ஆண்டு திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடி கொண்டிருக்கும் கனடா வான்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகள் என்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளை செல்வங்கள் அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள். தொடர இருக்கின்றது இன்றைய நேர். இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் சகோதரி சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட் ஒல்லாந்தில் இருந்து, அவருக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.
1: பல்பொருள் வாங்கிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78, மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்சாகமாக கலகலத்தில் கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் கலகலப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி திங்கட்கிழமை தோறும் 1:30 வரை மதிய பிரதான செய்திகள் ஆரம்பமாகும் வரை இன்றைய நேர் நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக இடம்பெறுகின்றது. இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் சீட்டா டொல்லாந்திலிருந்து திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று திருமண நன்னாளை இனிதாக கொண்டாடிக் கொண்டிருக்கும் எங்களுடைய குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கன டிஆர்டி தமிழில் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. சரி, சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் சீட்டா டொல்லாந்திலிருந்து நிலைய கலைஞர்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எப்படி நிலைய கலைய உறவுகள், நலமாக இருக்கின்றீர்களா, நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வ கோளாறு காரணமாக இந்த மடலை எழுதுகின்றேன். நான் தாயகத்தில் புத்தூர் மேற்கையே கரண நவக்கிரியையும் சேர்ந்தவள். ஹொல்லாந்தில் கடந்த 25 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றேன். எனது அன்பு கணவர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எனது பொழுதுபோக்கு என்று சொன்னால் டிஆர்டி தமிழொலியை கேட்டல், அத்தோடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது, ஆக்கங்களை எழுதி அனுப்புவது எனது பொழுதுபோக்குகளில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. எனக்கு பிடித்த நடிகர் சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா, கவிஞர்கள் கண்ணதாசன், பாலி போன்றவர்களின் பாடல்கள் பிடிக்கும். பாடகர்கள் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா, வாணி ஜெயராம், சீர்காழி போன்றவர்களின் பாடலை ரசித்து கேட்பேன் என எழுதியிருக்கும் திருமதி சரஸ்வதி சிவஞானம் தெரிவு செய்யும் முதலாவது பாடல், சூரியகாந்தி திரையிலிருந்து பரமசிவன் காலத்திலிருந்து பாம்பு கேட்டது நலமா என்ற பாடல். இப்பாடல் நல்ல தத்துவ வரிகளை கொண்டது. மதியாதார் தலைவாசல் மிதிக்காத என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது கூறிய அருமையான கவிவரிகள் டி.எம். சௌந்தரராஜனின் குரலில் கேட்க விருப்பமாக உள்ளது. இதனால் இப்பாடலை முதல் பாடலாக தெரிவு செய்கின்றேன். எனக்காக ஒரு முறை ஒலிபரப்புங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் சிட்டா டொல்லாந்திலிருந்து. இதோ சகோதரி உங்கள் பாடல், முதலாவது பாடல், பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது வானலையில் மலர்கின்றது.

கண்டால் நிழலும் கூட விதிக்கும் மதியாதா தலைவாசல் விதிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன்

உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பெருசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேர் நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரி திருமதி சரஸ்வதி சுவஞானம். ஹாலாந்தில் இருந்து அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகளை நீங்களும் திருமதி சரஸ்வதி போல் 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த 5 பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தை இவங்களுக்கு எழுதி அனுப்பி உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தோடு உங்களுக்கு பிடித்த நடிகர் பாடகர் போன்ற விவரங்களையும் எழுதி அனுப்பினால், நீங்கள் படித்த பாடசாலை போன்ற விவரங்களையும் எழுதி அனுப்பினால், நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல்கள் வானலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 1:15 ஐக்கியராஜ்யத்தில் 12:15 இன்றைய தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் எங்களுடைய குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளுடைய பிள்ளை செல்வங்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய அப்பா அம்மா அவர்கள் இன்று தங்களது 35வது ஆண்டு திருமண நாளை இனிதாக அமைதியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. திருமதி சரஸ்வதி சுவஞானம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த 2வது பாடல் அட்டகாசம். இரு மலர்கள் திரையிலிருந்து மாதவி பொன்மயிலால் தோகை விரித்தாள் என்ற பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். இந்த பாடலை நான் திரைப்படமாக பார்த்திருந்தேன் எனது அன்பு கணவரோடு. இருமலர்கள் திரைப்படம் மின்சுரில் இந்த திரைப்படம் என் மனதை தொட்ட திரைப்படங்களில் பத்மினி கே ஆர் விஜயாவுடைய நடிப்பும் சிவாஜியினுடைய நடிப்பும் மிகவும் பாராட்டத்தக்கது. பாடல்கள் அத்தனையும் சூப்பர் ஹிட்டான பாடல்கள். அந்த நாளில் கலக்கு கலக்கிய பாடல்கள். இதனால் இந்த பாடலை எனது நெஞ்சுக்குள் அந்த பசுமரத்து ஆணி போல் பதிந்த பாடல். அதனால் இந்த பாடலை கேட்க ஆசைப்படுகின்றேன். வாலியினுடைய கவிதை வெறி சகோதரி டி எம் சவுந்தரராஜனுடைய இனிமையான குரல் விஸ்வநாதனுடைய இசை. இந்த பாடலை உங்களுக்காக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மகிழுங்கள் சகோதரி.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 765 Fraser Street, Vancouver, Canada.

0: எட்டு 375 சைபர் 55. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியில் ஷெரிமஹால்.
1: பரிசு லாட்சியில் அமைந்திருக்கும் ஷெரிமஹால் நேரம் சரியாக 1:23, ஐக்கியராட்சியத்தில் 12:23. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் சீட்டாட் ஒல்லாந்திலிருந்து திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்தில் இருந்து முல்லை மலர் மேலே என்ற பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். இந்த பாடலை அவர் விரும்புவதற்கு ஆன காரணத்தை இவ்வாறு எழுதியிருக்கின்றார். டி எம் சவுந்தரராஜன் சுசிலாவின் இனிமையான குரலும் நடிகர்களும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பும் பாடல் காட்சி மிகவும் அழகாக ரசிக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. உத்தம புத்திரன் திரைப்படமும் நான் பார்த்திருந்தேன். அந்த படத்தினுடைய நடிப்பு மிக மிக அட்டகாசமாக இருந்தது. அந்த பாடல் காட்சி இன்னும் மிக அழகாக, அதாவது நீரிலே இந்த பாடல் காட்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது ஆசை ஆசையாக இருக்கின்றது. அதனால் இந்த பாடலையும் மருதகாசி அவர்களுடைய கவிதை வரி சகோதரி மறந்து விடாதீர்கள். ஜி ராமநாதன் இசை பிரம்மா என்று சொல்லுவார்கள். அந்த காலத்தில் அவர்தான் இசை பிரம்மா. சிவா நடிகர்களுக்கும் சவுந்தரராஜனுடைய வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தவர் ஜி ராமநாதன் அவர்கள். மறக்க முடியாத இசையமைப்பாளர், ஆந்திரன் குலத்தில் பிறந்தவர், மிக மிக திறமசாலியாக இருந்தவர். 1946 தொடங்கி இசையமைத்தவர் ஒரு 60 காலப்பகுதி மட்டும். அந்த திரையில் இருந்து வந்த பாடல்தான் உத்தம புத்திரன். அவருடைய இசையில் வந்த பாடல் கானட ராகத்தில் அமைந்த இந்த பாடலையும் அவர் எழுதியிருக்கின்றார். இதோ அவருக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் இந்த பாடல்.

0: அடுத்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நேயருடைய நேராக. இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் திருமதி சரஸ்வதி ஸ்வஞானம் சிற்றாட்டுலாந்திலிருந்து அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, அன்பூர்வலை நீங்கள் இன்றைய நேர் நிகழ்ச்சியை எங்களுடைய வைஃபருக்கும் எழுதி அனுப்பலாம், அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கும் எழுதி அனுப்பலாம். tatamil@kodmail.fr என்ற மின்னஞ்சலுக்கும் நீங்கள் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் வானொலியில் வளரும். அன்பு உறவுகளே, இன்றைய 35வது வருட திருமண நல்லா வாழ்த்துக்களை அதாவது கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கனடா வன்கூவரில் வசிக்கும் தாயகத்தில் சாவச்சேரி திருகோணமலையை சேர்ந்த கனடா வன்கூவரில் வசிக்கும் குணம் ராஜி தம்பதிகள் இன்று 1ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமை தங்களது 35வது வருட திருமண நாளை தங்களது அன்பு பிள்ளைகளோடு அமைதியாக கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் இன்றும் பல்லாண்டு காலம் சிரஞ்சீவியாக வாழ்க வாழ்கென டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அத்தோடு இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் அவருடைய பிள்ளை செல்வங்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மதிய பிரதான செய்திக்கு இடம்பெற்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி அன்பு உறவுகளே. நடைபெற்றது இன்றைய நேர். இன்றைய நேரம் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்தார் சிட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து சரஸ்வதி சிவஞானம் அம்மா அவர்கள்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ் இலக்கம் 5 அருகாமையில். சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 2858.
3: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
4: நூலுலகம் .com.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக.
6: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
4: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
7: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
8: அன்றும் என்றும்
9: Paris Lachapelle 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: VT Superstore Gala Gonesse Sasselil
9: 5 rue Marcel Cerdan 95 140 Gargel Gonesse.
8: மேலதிக தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 சுவிஸ் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வரும் www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். 114th சர்வதேச தொழிலாளர் மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. சமூக நீதியை முன்னோக்கி கொண்டு கண்ணியமான வேலைவாய்ப்பினை ஊக்குவித்தலே இந்த வருட சர்வதேச தொழிலாளர் மாநாட்டுக்கான துணைப்பொருளாகும். இதில் இலங்கை பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளுகிறார்கள்.
1: இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் உள்ளிட்ட குழுவினர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். உலகெங்கிலும் உள்ள சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 187 உறுப்பு நாடுகளின் அரசாங்கங்கள், தொழில் வழங்குநர்கள் மற்றும் தொழிலாளர் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் இந்த மாநாடு உலகளாவிய தொழிலாளர் துறை சார்ந்த கொள்கை விடயங்கள் குறித்து கலந்துரையாடி தீர்மானங்களை எடுப்பதற்காக நடத்தப்படும் மிக உயரிய சர்வதேச மாநாடாகும்.
2: ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை மக்கள் தங்களது பிரச்சினைகள் குறித்து இதன்போது தம்மிடம் தெரிவித்ததாக அமைச்சர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டுள்ள முற்போக்கான தீர்மானங்கள் மற்றும் எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்தும் அங்குள்ள இலங்கையர்களுக்கு தான் தெளிவுபடுத்தியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை விக்டோரியா மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் மெல்பர்னில் மதிய நேர விருந்தொன்றிலும் தாம் கலந்து கொண்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28th ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9th சனிக்கிழமை வரையில் 12 அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த நிலையில் 9th அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 12 நடைபெற்ற 3rd கட்ட அகழ்வு பணிகளின் போது 21 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் புதகுழிக்குள்ளிருந்து மூக்குத்தி, நாணய குட்டிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்கலாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்டு அவை நீதிமன்றக்கு பாரப்படுத்தப்பட்டிருந்தது. அதேவேளை செம்மணி புதகுழிக்குள்ளிருந்து இதுவரையான காலப்போதியில் 261 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண பொது நூலக ஸ்தாபகர் கே.எம். செல்லப்பா மற்றும் யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்ட அதிர்ச்சியிலும் வேதனையிலும் உயிரிழந்த அருட்கலாநிதி, எச்.எஸ். தாவிது அடிகள் ஆகியோரின் உருவப்படத்துக்கு மலர்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 45 நிறைவடைவதை குறிப்பிடும் வகையில் 45 விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தது. மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் டி.சி. அரவிந்தராஜ், யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதி முதல்வர் தியாளன், பொது நூலக பிரதம நூலகர் அனுசியா சிவகரன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் மயூரன், நூலக உத்தியோகத்தர்கள் மற்றும் வாசகர்கள் என்று பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசனின் 22nd நினைவு தினத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு ஊடக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் 22nd நினைவு தினமான நேற்று கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு ஊடக பயிற்சி நெறியொன்று மட்டக்களப்பில் அமைந்துள்ள ஊடகவள கற்கைகள் நிலையத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையில் நடைபெற்றிருக்கிறது. இதன்போது கலந்து கொண்ட இளைஞர் யுவதிகளுக்கு செய்தி எழுதுதல், ஊடக அறம், போலி செய்திகளை கண்டறிதல், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் விளக்கம் அளித்தார்கள். இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 30 இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த பயிற்சி நெறியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிலையின் இறுதியில் காலம் சென்ற ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் உருவப்படத்துக்கு மலர்மாலை அறிவித்து சுடர் ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இஸ்லாமிய மாக்கத்துக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் புதுவலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் எலகுட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் விசாரணை தேதியை நிர்ணயிப்பதற்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 26 அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி சட்டமா அதிபரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று பரிசீலிக்கப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பூர்வாங்க வழக்கு விசாரணையை நிறைவு செய்த மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திய சி ராகல வழக்கின் விசாரணை தேதியை நிர்ணயிப்பதற்காக அதனை ஜூன் மாதம் 26 அழைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். பௌத்த மதகுரு ஒருவரால் சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு பின்னர் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் கண்டனம் தெரிவித்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்ப்போம் என்ற கருப்பொருளில் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மக்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதகுருமார் தொடர்பான வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததோடு பௌத்த பிக்குவுக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன் மற்றும் இளைஞர்கள் ஜோதிகா என சிலர் கலந்து கொண்டார்கள். வெசாக் பூரண தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் அலங்கார பந்தல்கள், வெளிச்சக்கூடுகள், தானசாலைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
1: மாத்திரை தக்ஷணபிரபா அரசு விசாக் நிகழ்வுகள் நேற்றிரவும் இடம்பெற்றன. மாத்திரை திககுட மிதல்லவில புராண ரஜமகாதிகாரையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. கொலண்டாவு விசாக் வலயம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விசாக் வெடிச்சக்கூடுகள், தோரணங்கள், அலங்கார பந்தல்கள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த விசாக் வலயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொலண்டருவை அரளகாங்கில ஐக்கிய வர்த்தக சங்கம் ஏற்பாடு செய்த விசாக் வலயம் அரளகாங்கில மகாவலி விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகின்றது. இந்த விசாக் வலயம் நாளை மறுதினம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. காலி மாப்பிளகம சிறு சுனந்த வித்யாலயத்தின் பௌத்த சங்கம் ஏற்பாடு செய்த சுனந்த விசாக் வலயம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த விசாக் வலயம் நாளை வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்த விசாக் வலயம் வவுனியா போதி தட்சிணராம விகாரையில் நேற்று நடைபெற்றது.
0: தொடர்ந்து சிவனொளிபாத மலையில் வைக்கப்பட்டிருந்த புனித தாது பேழை, சமத்தெய்வத்தின் சிலை, பூசை பொருட்கள், வெல்மதுளை கல்பத்துவ ரஜமக விகாரை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த வாரத்துக்கான சிவனொளிபாத மலை யாத்திரை காலம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது.
2: பூரணி தினத்தன்று ஆரம்பமான 2025-2026 சிவனொளிபாத மலை யாத்திரை காலம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் நிறைவடைந்தது. சிவனொளிபாத மலை மலை உச்சியில் நேற்று காலை இடம்பெற்ற புத்த பூஜையை தொடர்ந்து புனித தாது பேடை, சமன் தெய்வத்தின் சிலை, பூஜை பொருட்களின் ஒரு பகுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. சிவனொளிபாத மலை மலை உச்சியிலிருந்து ரத்தினபுரி பலாபத்தல வீதியின் ரஜமாவத்தி ஊடாக குறித்த ஊர்வலம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டு வீதிகளின் வழியாக பயணித்த ஊர்வலத்தை வழிபடுவதற்காக வீதியின் இரு மரங்களிலும் பெருவளமான மக்கள் திரண்டிருந்தனர். அடுத்த மார்கழி பூரணி தினத்தன்று சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதீகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வில்லியத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இந்த முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3 முதல் 5 வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் இலங்கையிலிருந்து சிறப்பு உரையாளர்களாக 6 விஞ்ஞானிகளும் 20 மேற்பட்ட ஆய்வாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் முக்கிய அம்சமாக இந்தியாவின் விஞ்ஞான மற்றும் தொழில்துறை ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி நல்லதம்பி கலைச்செல்வி தலைமையிலான உயர்மட்ட கலந்தாய்வு கலந்துரையாடலும் இடம்பெறுகிறது. இந்த கலந்துரையாடலில் இந்தியா மற்றும் நோர்வே நாடுகளின் புதுப்பிக்க சக்தி நிறுவனங்களின் முன்னணி தலைவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். இலங்கையிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு வந்த சக்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி விஜயேந்திர பண்டாரா, தேசிய அடிப்படை கற்கைகளுக்கான நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் அசோககுமார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல் நம்பி, வவனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் அர்லம்பலம் அற்புதராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரைகளை ஆற்றியிருக்கிறார்கள். இதுவரை காலமும் கடந்த 5 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை உள்ளடக்கிய இந்த மாநாடு உலகளவில் புதுப்பிக்க சக்தி வளங்கள் மற்றும் சுகாதார தொழில்நுட்பங்கள் தொடர்பான சர்வதேச மாநாடுகளில் குறிப்பிடத்தக்கதொன்றாக திகழ்கிறது. கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கலாநிதி பால்ராஜ் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தனிகச்செல்வன் ஆகியோர் இந்த மாநாட்டின் பிரதான ஒருங்கிணைப்பாளர்களாக செயற்படுகிறார்கள். மாநாட்டுக்கு முன்பான நிகழ்வுகளாக ஹைட்ரஜன் ஆற்றல் மற்றும் மேம்பட்ட கருவி நுட்பங்கள் தொடர்பான சர்வதேச பயிற்சி பட்டறைகள் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இவை நடைபெறுகின்றன. மேலும் 5வது தூய சக்தி மற்றும் சுகாதார பிரிவுகளுக்கான சர்வதேச ஆய்வு மாநாடு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதியவியல் துறையில் நடைபெற இருக்கிறது. தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தினால் கடந்த 10 வருடங்களாக மேற்கு நோர்வே பிரயோக விஞ்ஞான பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரிவுகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள், மேம்படுத்தப்பட்ட மூலங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஆய்வுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் மற்றும் மேற்கு நோர்வே பிரயோக விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தியாளன் வேலாயுதப்பிள்ளை ஆகியோரின் கூட்டு முயற்சியால் இந்த நவீன ஆய்வு மையமான தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமுத்தி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உமாலி பன்னிலா தெரிவித்திருக்கிறார். சமுத்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் குறித்து அமைச்சர் உபாலி பண்டில கருத்துக்களையும் தெரிவித்தார். இந்த திட்டமானது கிராமப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆதரவளிப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு செயற்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் உள்ள 51வது சமுத்தி ஆரோக்கியமான உணவு மையம் அண்மையில் மாத்தளை மாவட்டத்தில் உத்தியோகமாக திறந்து வைக்கப்பட்ட தகவலையும் அவர் வெளியிட்டார். இந்த ஆண்டுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட 100 நிலையங்கள் என்ற இலக்கை அடைவதற்காக ஏனைய மையங்கள் அமைக்கும் பணிகள் திட்டமிட்டபடி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை உறு செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. கடந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பதவி வைத்த எமது கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக 2017 17 இலக்க மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இவ்வாறாயினும் அப்போதிருந்த ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அதனை எடுத்துக் கொள்வதை பிற்போட்டதால் அந்த தனிநபர் பிரேரணை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் கடந்த ஆண்டு நான் சமர்ப்பித்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை குறித்து தற்போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்து 1 வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மாகாண சபை தேர்தல் மிகவும் அவசியமானது. ஏனென்றால் இந்த 2 மாகாணங்களையும் அடிப்படையாக கொண்டே மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய நடத்தலாம் என்று சகல தரப்பினரும் தற்போது வலியுறுத்துகிறார்கள். சட்டமாதிபர் திணைக்களமும் அவ்வாறானதொரு நிலைப்பாட்டில்தான் பாராளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு யோசனையை முன்வைத்திருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்று சாணக்கியன் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி வேறு தேவைகளுக்காக மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து நாடாளுமன்ற அரச நிதி பற்றிய குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்தொடர்பாக நாடாளுமன்ற அரச நிதி பற்றிய குழுவின் தலைவர் கர்சடி சில்வாவுக்கு இன்று தேதியிட்டு மனோ கணேசன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் மாகாண சபை தேர்தல்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அரசாங்கத்தினால் அனர்த்த மறுசீரமைப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருந்த கருத்துக்களை மனோ கணேசன் தனது கடிதத்தில் ஆதாரமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனக்கு தெரிந்தவரை இத்தகைய நிதியை வேறு செலவின தலைப்புகளுக்கு மாற்றுவதற்கோ அல்லது மறு ஒதுக்கீடு செய்வதற்கோ நாடாளுமன்றம் எந்தொரு அனுமதியையும் வழங்கவில்லை என்றும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். டில்வின் சில்வாவால் கூறப்பட்ட இந்த அறிக்கை துல்லியமானது என்றால் அது நாடாளுமன்ற அனுமதியின்றி பொது நிதியை அங்கீகரிக்கப்படாத வகையில் பயன்படுத்தியமையை குறிக்கலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே தேர்தல் நிதியை மாற்றுவது, மறு ஒதுக்கீடு செய்வது அல்லது செலவிடுவது போன்ற நடவடிக்கைகள் நாடாளுமன்ற அங்கீகாரம் மற்றும் நிதி விதிமுறைகளை மீறி நடந்துள்ளதா என்பதை அரசு நிதி பற்றிய குழு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று மனோ கணேசன் வலியுறுத்தியிருப்பதோடு இந்த குழு தனது அதிகார வரம்புக்குள் இதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்பாராது நடத்தப்படும் எந்தொரு தேர்தலுக்கும் தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கிறார். மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா?
2: நிச்சயமாக நாம் மிகவும் பலமானதொரு அரசியல் சக்தியாக கட்டியெழுப்பப்பட்டுள்ளோம். நாம் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராகவே உள்ளோம்.
0: அப்படியென்றால் நீங்கள் மொட்டு கட்சியாக தனியாக போட்டியிடுவீர்களா அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவீர்களா?
2: நாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லவா. தேர்தல் நெருங்கும் போது நாம் நமது அணியை தெரிவு செய்வோம். போட்டிக்கு முன்னதாக அனைவரும் பயிற்சி செய்வோம். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், பொதுஜன பெரமுனவாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியில் உள்ள ஏனைய அனைத்து அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். அனைவரும் கிராமங்களுக்கு சென்ற மக்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இறுதியில் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாம் தீர்மானிப்போம். இப்பொழுதே அவசரப்படுவது நல்லதல்ல. எதிர்கட்சியின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஏற்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான ஆனந்த பாலித்த தெரிவித்துள்ளார்.
0: எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாக ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லவா? கூட்டு எதிர்கட்சி என ஒரு பகுதி உள்ளது. ஆனால் அங்கு ஒற்றுமை இல்லை. அதே போல் உங்கள் தலைவரும் எந்த ஒரு வேலையும் செய்வதாக தெரியவில்லையே.
2: அதற்கு நான் மௌனம் காப்பதே நல்லது. ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைய வேண்டும் என்றே நான் இங்கிருந்தபடி கூறுகின்றேன். தனிப்பயணம் மேற்கொண்டு வெற்றி பெற்ற நாடு எதுவும் இல்லை. அது மிகவும் தெளிவானது. தனிப்பயணம் சென்று தனி கட்சியால் வெற்றி பெற முடியாது. ஒன்றிணைய வேண்டும், அதுவே உண்மை.
0: தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரான சுரேசலை சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தியுள்ளார்கள். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை வேகமாக மோசமடைந்து வருவது தெளிவாகிறது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும் சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் சாணி அபேசுகிராவே பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலையின் மனைவி ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார். சுரேஷ் அலையை தடுப்பு காவலில் இருந்து விடுவிப்பதற்கு உடனடியாக தலையிடுமாறு அல்லது குறைந்தபட்சம் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அவரை விளக்கமறியல் காவலுக்கு மாற்றுமாறு உத்தரவிட வேண்டும். சித்திரவதை மற்றும் கொடுமைப்படுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீனமான மற்றும் நடுநிலையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சட்டத்துக்கிணங்க அவரது அடிப்படை உரிமைகள் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தி இருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலையின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் தங்களால் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமான மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேசலையின் மனைவி என்ற ரீதியில் ஆழ்ந்த கவலையுடனும் அவசரத்தன்மையுடனும் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். எனது கணவர் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசியல் அரசாங்கங்களின் கீழ் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத விசுவாசத்துடன் தொழில்சார் ஒழுக்கத்துடன் இந்த நாட்டுக்கு சேவையாற்றியுள்ளார். அவரது புகழ்பெற்ற சேவைக்காலம் முழுவதும் அவர் மீது எந்தொரு முறையற்ற அல்லது தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டதில்லை. இலங்கையின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் பேண அவர் தன் வாழ்நாளை அர்ப்பணித்ததே அவரது சேவை பதிவுகள் பிரதிபலிக்கின்றன. அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்றும் அத்தகைய தகவல்களை வேண்டுமென்றே வெளிப்படுத்த தவறியதன் மூலம் அந்த கொடூரமான குற்றங்களை செய்வதற்கு சதி செய்தார், உதவினார் மற்றும் தூண்டினார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்கு பின்னர் குற்றவாளிகளின் அடையாளங்களை அவர் தெரிந்தே மறைத்தார் என்றும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருந்தாலும் இன்று எல்லவரப்படி இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை ஒரு நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கான எந்தொரு ஆதாரமும் வழக்காவணங்களில் இல்லை, நம்பகமான சான்றுகள் எதுவும் இல்லாத நிலையில் இந்த தடுப்பு காவல் உத்தரவு ஆரம்பத்தில் இருந்தே சட்டவிரோதமான அடிப்படையிலே அநீதியானதாக தோன்றுகிறது. குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் தற்போதைய பணிப்பாளர் சாணி அபயசேகர, கத்தோலிக்க திருச்சபையின் சிலரும் இணைந்து எனது கணவருக்கு எதிராக ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலை தொடர்கின்றார்கள் என்பது மிகவும் தெளிவாவதாக அவரது சுரேசலையின் மனைவி எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றப்புணர்வு பிரிவின் தற்போதைய படிப்பாளர் சாணி அபயசிகர இந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரியாக இருக்கும் தனது ஒருகால சிறைத்தோழரான சிஐடியின் உப போலீஸ் பரிசோதகர் மெண்டிஸை பயன்படுத்தி எனது கணவருக்கு எதிராக பொய்ச்சாட்சியங்களை உருவாக்குவதற்காக ஒருதலை பட்சமான விசாரணையை நடத்தி வருகிறார் என்பது தெளிவாகிறது. எனது கணவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் நடத்தப்பட்ட விதம் மேலும் கவலை அளிக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட 80 நாட்களாக நீடித்து வரும் இந்த தடுப்பு காவல் காலத்தில் அவர் மிக குறைந்த சந்தர்ப்பங்களிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இது இத்தகைய அவமதிப்பான மனிதாயமான மற்றும் கொடூரமான சூழ்நிலைகளின் கீழ் அவரை தொடர்ந்து தடுத்து வைப்பதன் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. கடந்த 1 மாத காலத்தில் அவர் 2 சந்தர்ப்பங்களில் மட்டுமே, அதுவும் மிக குறுகிய காலத்துக்கே விசாரணை செய்யப்பட்டுள்ளார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது. தற்போதைய பணிப்பாளர் எனது கணவரை துன்புறுத்துவதற்கும் அவரது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மனிதாயமான மற்ற சூழ்நிலைகளை அவரை ஆளாக்குவதற்கு மட்டுமே உத்தேசித்துள்ளார் என்பதை இது தெளிவாக காட்டுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். குற்றப்புணர்வு திணைக்களத்தின் கைகளில் அவர் கொடூரமான மனிதாயமான மற்றும் அவமதிப்பான நடத்தைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். எனக்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளது. அவர் தோராயமாக 6.5 அடிக்கு 4.5 அடி அளவுள்ள ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டுள்ளார். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அவர் கழிவறை வசதிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார். சட்டத்தண்ணிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் சந்திப்புகளுக்கு அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது மட்டுமே அவர் தனது சிறை அறையில் இருந்து வெளியே வர அனுமதிக்கப்படுகிறார். அவர் எலிகள் நிறைந்த ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ளார். அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகளுக்கு எலி கடித்ததற்காக ஊசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிய வந்துள்ளது. எலி கடித்து விடுமா என்ற அச்சத்தினால் எனது கணவரால் இரவில் தூங்க முடிவதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த வழியிலான தூக்கமின்மை என்பது உடல் மற்றும் உளவியல் ரீதியான சித்திரவதைக்கு சமமானதாகும். அவரது வழக்கு தொடர்பான வாசிப்பு பொருட்களை பயன்படுத்துவதற்கும் அவர் மறுக்கப்பட்டிருக்கிறார். மேலும் குறிப்புகள் எடுப்பதற்கும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிகவும் மனவேதனைக்குரிய விடயம் என்னவென்றால் அவர் தடுத்து வைக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செயல்கள் 1994 22வது இலக்க சித்திரவதை மற்றும் ஏனைய கொடூரமான மனிதாயமானமற்ற அல்லது அவமதிப்பான நடத்தை அல்லது தண்டனைக்கு எதிரான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் கடுமையான மீறல்கள். இத்தொடர்பாக 2026 மார்ச் 7 போலீஸ் மா அதிபரிடம் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டது. மேலும் சிஐடிக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்டாவிடம் சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த சிசிடிவி காட்சிகள் இந்த தவறிழைப்புக்கான சுயாதீனமான ஆதாரமாக அமையும். ஆனாலும் போலீஸ் மா அதிபரிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து இன்று வரை எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்பதும் ஆழமான வருத்தத்துக்குரியதென்று அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போலீஸ் மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடு மற்றும் சிஐடி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அசங்க கரவிட்டாவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை ஆகியவற்றின் பிரதிகள் ஜனாதிபதியின் பரிசீலனைக்காக முறையே உங்களுக்கு நான் இணைத்திருக்கிறேன் என்று சுரேசலையின் மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களை டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார். அதன்போது தொழிலுக்கு சென்ற மீனவர்களை தேடும் முயற்சிகளில் பலர் ஈடுபட்டிருக்கிறார் போதிலும் இதுவரை திருப்திகரமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ள முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடலுக்கு போனவர்கள் உரிய நேரத்துக்கு கரை திரும்பவில்லை என்றதும் கடற்படையினரை அனுப்பி தேடுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு 5 பகுதிகளை வன ஒதுக்கிடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவமின்மையையும் செயற்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்று ஆழமான கட்டமைப்பு ரீதியான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு பேராயர் துசந்த ரோட்ரிகோவின் அழைப்பின் பேரில் கடந்த சனிக்கிழமை கத்தட்ரால் ஆஃப் கிறிஸ்த லிவிங் செவியர் தேவாலயத்தில் நிகழ்த்திய பேராயர் ஸ்ரீல் அபயநாயக்கா ஞாபகார்த்த விரிவுரையின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டின் இலங்கை மற்றும் அதற்கு அப்பாலான கல்வியின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் ஆற்றிய விரிவுரையின் போது இலங்கையின் பல்மத ஒற்றுமை மற்றும் சமூக பன்முகத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் பிரதமர் தனது உரையில் வலியுறுத்தினார். இலங்கையின் கல்விக் கொள்கையின் வரலாற்று பயணத்தை பற்றி கருத்து தெரிவித்த பிரதமர் 1971 வெளியிடப்பட்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையை மேற்கோள் காட்டி நாட்டிலவும் திறன்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கு இடையிலான பொருத்தமின்மை மற்றும் அரசு துறை வேலை வாய்ப்புகளை நோக்கிய வரிசையில் காத்திருக்கும் நிலை ஆகியன பொருளாதார சவால்களுக்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். பல தசாப்தங்களாக ஸ்டீம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதன் மூலம் நாட்டின் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த சீர்திருத்தங்களால் இயலாது போயிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். இலவச கல்வியின் உண்மையான நோக்கம் தொழிலாளர் படையை உருவாக்குவது மட்டுமல்ல ஜனநாயக சமூகத்தை முன்னெடுத்து செல்லத்தக்க அரசியல் விழிப்புணர்வும் ஒழுக்கம் மிக்க நிலைப்பாடும் நிர்சன ரீதியான சிந்தனையும் கொண்ட நாட்டு மக்களை உருவாக்குவதாக அது அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்தோடு கல்வி கட்டமைப்பில் தீர்க்கப்பட வேண்டிய 5 முக்கிய நெருக்கடிகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார். கல்வி நிறுவனங்களுக்கு இடையில் நிலவுகின்ற இடைவெளி, சமூக பொறுப்புணர்வு மிக்க குடிமக்களை உருவாக்குவதில் காணப்படும் இயலாமை, பெண்களின் கல்வி ரீதியான வெற்றிகள் மற்றும் தொழிலாளர் படையில் இணைந்து கொள்வதில் காணப்படும் இடைவெளி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப மாற்றங்களை தழுவிக்கொள்ள வேண்டியதன் அவசியம் மற்றும் கல்வியை வெறுமனே சான்றிதழ்களை பெறுவதற்கான கருவியாக மாத்திரம் கருதும் நிலை, செயற்கை நுண்ணறிவை எதிர்கொள்ள வேண்டுமாயின் டிஜிட்டல் கல்வி அறிவையும் இணையவழி பாதுகாப்பையும் பலப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வி என்பது உலகை புரிந்து அதை மாற்றியமைக்கும் ஒரு செயற்பாடாகும் என்றும் ஆசிரியர் தொழிலை மீண்டும் சமூக மரியாதைக்குரிய ஒரு உயரிய தொழிலாக நிலைநிறுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுர கர்ணத்திலக தெரிவித்திருக்கிறார்.
2: ஏன் பல சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலையை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது என சமூகத்தில் ஒரு விதமான கருத்தாடல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த யுத்தம் பிப்ரவரி மாதம் ஆரம்பமான பின்னர் உலக சந்தையில் எரிபொருள் விலை தற்போதைய எரிபொருள் விலையுடன் ஒப்பிடுகையில் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும் போது 92 ரக பெட்ரோல் விலை 80 வீதத்தால் அதிகரித்துள்ளது. டீசலின் விலை 79.8 வீதத்தால் அதிகரித்துள்ளது. மசகு எண்ணெயின் மேபன் எண்ணெயின் விலை ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 69.52 வீத உயர்வை காட்டுகின்றது. இந்த அதிகரிப்புக்கு இடையாக நாம் பல சந்தர்ப்பங்களில் விலை அதிகரிப்பை மேற்கொண்ட போதிலும் இன்னமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் ஏனைய எரிபொருள் விநியோகஸ்தர்களும் சந்தைக்கு உண்மையான செலவை விட குறைவான விலைக்கே விநியோகம் செய்கின்றனர். ஏப்ரல் மாத இறுதியில் டீசலுக்காக 150 ரூபாய் செலவு ஏற்பட்டிருந்தது. அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 100 ரூபாயுடன் டீசல் லீட்டர் ஒன்றுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 258 ரூபாவை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவதை எம்மால் இன்னமும் காண முடியவில்லை. அப்படி என்றால் ஆர்எம் பாக் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் மே மாதத்தில் அவர்களின் நஷ்டம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 341 ரூபாவாகும். 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு 157 ரூபாவாகும். அதே போன்று சினோபெக் நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 186.51 ரூபாவையும் 92 ரக பெட்ரோலுக்கு 29 ரூபாவையும் நஷ்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஐஓசி நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 194 ரூபாவையும் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாவையும் நஷ்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறான எல்லையற்ற நஷ்டத்தை அந்தந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள நேரிட்டால் அவர்களின் செயற்பாடுகளை அவர்களால் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும். அதனூடாக சந்தையில் எரிபொருள் விநியோகம் வீழ்ச்சியடையும் அபாயத்தை எதிர்நோக்க நேரிடும். ஏதேனும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் இன்னமும் எம்மால் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும். இந்த விலை அதிகரிப்புகளை செய்யாமல் நாம் செயற்பட்டால் அந்த தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை மேலும் செய்ய முடியாமல் போய் எரிபொருள் சந்தை வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும். இதன் தாக்கம் எரிபொருள் சந்தைக்கு மாத்திரமல்ல, இறுதியில் அனைத்து பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும் அபாயத்தை ஏற்படுத்தும். ஆகவே விருப்பமின்றியேனும் நாம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது. உலகின் ஏனைய நாடுகளின் ஒப்பிடும் போது எம்மை போன்று இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் பல நாடுகளை விட நாம் இன்னமும் குறைந்த வீதத்திலேயே எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளோம். திரை சேரி ஊடாக அதனை ஏற்றுக்கொள்வதே அதற்கான காரணமாகும். மே மாதம் ஆகும் போது 524 மில்லியன் டாலர்களை எரிபொருளுக்காக நாம் வெளிநாட்டு நாணயமாக செலவிட்டுள்ளோம். எனவே இந்த நிலைமையை மேலும் தாங்கிக் கொண்டிருப்பது கடினம். அதனால் ஒரு நாடுகின்ற ரீதியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயம் எமது எரிபொருள் நுகர்வில் ஏதேனும் குறைப்பை செய்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்க நாம் தற்போது நடைமுறைப்படுத்தி வரும் QR முறையை இதனை விடவும் சற்று கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம்.
0: தொடர்ந்து மெட்ரோ பஸ்கள் தற்போது பயணிக்கும் இடம் மற்றும் அவை பஸ் நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT GO தொலைபேசி செயலியூடாக நேரலையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இந்த புதிய சேவை அறிமுகம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர், தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய இந்த சேவையின் மூலம் பஸ்கள் எப்போது தத்தமது நிறுத்தங்களுக்கு வரும் என்பதை பயணிகள் சரிபார்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சேவையில் ஈடுபட்டுள்ள பஸ்கள் அவற்றின் கட்டண விவரங்கள் மற்றும் அடுத்தடுத்த இலக்குகளை சென்றடைவதற்கு மதிப்பிடப்பட்டுள்ள பயண நேரங்கள் ஆகியவற்றையும் இந்த செயலியூடாக அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த மார்ச் 1 முதல் மே 31 வரையான 3 மாத கால பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தியமைக்கப்பட்டன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரை பாரியளவில் அதிகரித்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்ட புதிய விலை திருத்தத்துடன் இந்த ஆண்டின் மிக உயர்ந்த எரிபொருள் விலை உச்சத்தை நாடு எட்டியுள்ளது. மார்ச் 1 முன்னர் நிலவிய விலைகளுடன் ஒப்பிடுகையில் ஒக்டேன் 95 பெட்ரோல் லீட்டருக்கு 155 ரூபாவாலும், ஒக்டேன் 92 பெட்ரோல் 141 ரூபாவாலும், லங்கா ஓட்டோ டீசல் 126 ரூபாவாலும், லங்கா சூப்பர் டீசல் 149 ரூபாவாலும் மற்றும் மண்ணெண்ணெய் 103 ரூபாவினாலும் ஒட்டுமொத்தமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய கிழக்கில் வெடித்த மோதல் சூழலை தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி அன்று முதல் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒக்டேன் 92 பெட்ரோல் 1 ரூபாவால் 292 ரூபாவிலிருந்து 293 உயர்த்தப்பட்டது. ஓட்டோ டீசல் 4 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் 6 ரூபாவினாலும் அதிகரித்தன. ஒக்டேன் 95 மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இரண்டாவது திருத்தம் மார்ச் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. ஒக்டேன் 95 பெட்ரோல் 25 ரூபாவால் உயர்ந்து 365 ரூபாவாகவும் ஒக்டேன் 92 பெட்ரோல் 24 ரூபாவால் உயர்ந்து 317 ரூபாவாகவும் மாறின. இதேவேளை ஓட்டோ டீசல் 303 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் 353 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டன. மூன்றாவது திருத்தத்தில் பாரிய உயர்வு மார்ச் 22ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. உலகளாவிய எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு காரணமாக மார்ச் 22 அன்று வரலாற்றின் மிகப்பெரிய ஒற்ற விலை உயர்வு அறிவிக்கப்பட்டது. ஒக்டேன் 95 பெட்ரோல் ஒரே நாளில் 90 ரூபாய் அதிகரித்து 485 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. ஒக்டேன் 92 பெட்ரோல் 82 ரூபாய் அதிகரித்து 398 ரூபாவாகவும் ஓட்டோ டீசல் 79 ரூபாய் அதிகரித்து 382 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் 90 ரூபாய் அதிகரித்து 443 ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் 60 ரூபாய் அதிகரித்து 255 ரூபாவாக அதிரடியாக உயர்த்தப்பட்டது. நான்காவது திருத்தம் மே 3 மேற்கொள்ளப்பட்டது. மே மாத தொடக்கத்தில் ஒக்டேன் 95 பெட்ரோல் 15 ரூபாவினாலும் ஒக்டேன் 92 பெட்ரோல் 12 ரூபாவினாலும் ஓட்டோ டீசல் 10 ரூபாவாலும் சூப்பர் டீசல் 15 ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் திருத்தம் மே 31ஆம் தேதி, அதாவது நேற்றிரவு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த தற்போதைய திருத்தத்தின்படி ஒக்டேன் 95 பெட்ரோல் மேலும் 22 ரூபாய் அதிகரித்து 495 ரூபாவாகவும் 434 ரூபாவாக உயர்ந்துள்ளது. ஓட்டோ டீசல் 15 ரூபாய் அதிகரித்து 407 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் 20 ரூபாய் அதிகரித்து 478 ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் 20 ரூபாய் அதிகரித்து 285 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று நிலவிய விலைகளுடன் தற்போதைய விலைகளை ஒப்பிடுகையில் கடந்த 4 மாதங்களில் உக்ரைன்

0: கொள்வனவு செய்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவர்களின் மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆசிய பிராந்தியத்தில் மக்களின் வருமான மட்டத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையிலே இத்தகைய தயாரிப்புகளின் விலை மிக அதிகமாக காணப்படுவதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அந்த அமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ, நாணய மதிப்பு இறக்கங்கள், வரிகள், உற்பத்தி மற்றும் இறக்குமதி செலவுகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் சுகாதார தயாரிப்புகளின் விலைகள் கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் 140 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு பேக்கெட் மாதவிடாய் கால சுகாதார துவாய் தற்போது 260 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதோடு சில இறக்குமதி செய்யப்பட்ட வர்த்தக முத்திரை தயாரிப்புகளின் விலைகள் இதைவிடவும் அதிகமாக உள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையாகும். இதன் காரணமாக மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தப்படும் சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்ய முடியாத சில கிராமப்புற பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் வேலைகளுக்கும் பாடசாலைகளுக்கும் செல்வதை தவிர்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது ஒரு நுகர்வோர் பிரச்சனை மட்டுமல்ல, பரந்த சமூகம் மற்றும் பொருளாதார பிரச்சனையாகும். எனவே மாதவிடாய் கால சுகாதார செலவுகள் மற்றும் இது தொடர்பான கொள்கை ரீதியான குறைபாடுகள் குறித்து தேசிய அளவில் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று மருத்துவர் சமல் சஞ்சீவ கோரிக்கை விடுத்திருக்கிறார். சுகாதார அமைச்சானது யூனிசெப் போன்ற அமைப்புடனும் கல்வித்துறையுடனும் இணைந்து மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்துள்ள போதிலும் பெண்களின் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான இந்த தயாரிப்புகள் மீதான வரிவிதிப்பு கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு போதிய முயற்சிகளை எடுக்கவில்லை என்று தகவலறிந்த சுகாதாரத்துறை தரப்புகள் தெரிவிக்கின்றன. எபோலா வைரஸ் பரவல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்தொரு அபாயகரமான சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்ப கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டு விட்டதாக பொது சுகாதார விசேட மருத்துவ நிபுணர் துசானி தபோரா தெரிவித்திருக்கிறார். எபோலா வைரஸ் தொடர்பான தற்போதைய நிலைமை குறித்து இன்று நடைபெற்ற ஊடுவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டல்களுக்கு இணங்க சுகாதார அமைச்சு இதற்கான தயார்நிலை திட்டங்களையும் பயிற்சிகளையும் ஏற்கனவே முன்னெடுத்து விட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். எபோலா வைரஸ் பரவல் பதிவாகியுள்ள கொங்கோ மற்றும் உகண்டா ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் நபர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நுவரெல்லியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 8 பேரும் முட்டை அடங்கிய சோறு பொதியினை உட்கொண்டதாகவும் இவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரெல்லியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். கொழும்பு மிகுட பகுதியில் தான சாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதியதில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள்.
1: கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் மீங்குட வித்தேகிதரம் உள்ள சந்திக்கருகில் ரொட்டி தாடு சாலையொன்றின் வரிசையில் நின்றிருந்தவர்களே இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வரிசையில் நின்ற மக்கள் மீது கபரக வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய சாரதி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் சந்தேக நபரை பின்தொடர்ந்து சென்று குடகம பகுதியில் கைது செய்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் சாரதி மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய கப்ரக வாகனம் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 15 வயது சிறுமியொருவரும் 2 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குகின்றனர். பிலியந்தலை வாவல பள்ளி வீதியைச் சேர்ந்த 56 வயதுடைய பி பி இந்திராணி, அவரது மகளான 35 வயதுடைய நவிஷா நிலக்ஷி மற்றும் அவரது கணவரான 38 வயதுடைய லசிக பிரியங்கர் ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். லசிக ஒரு ராணுவ அதிகாரி ஆவார். அவர்களது உறவினர் மகளான 15 வயதான மலேஷா சந்திரனையும் விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் பிலியந்தலை சமரப்போன் வித்யாலயத்தில் தரம் 10 கல்வி கற்று வந்தவராவார். உயிரிழந்த ஏனைய இருவரும் பாதுக்க துண்ணான பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஹோமாகம ஆதர வைத்திய சாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இன்று நடத்தப்படவுள்ளன. விபத்தில் காயமடைந்த ஏனைய 7 பேரும் தற்போது ஹோமாகம வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.

0: நேரத்தில் ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டுபவர்கள், மதுபோதையில் வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைய விசாக் வாரம் நிறைவடையும் வரை ஒவ்வொரு பிரிவுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் விட்லர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: நாம் இன்றைய தினத்திலிருந்து விசேடமாக ஒவ்வொரு பிரிவிலும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்தி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்கள், மோட்டார் வாகனங்களை செலுத்தும், அதே போன்று முச்சக்கர வண்டிகள், மதுபோதையில் உள்ள சாரதிகளுக்கு எதிராக இன்றைய தினத்திலிருந்து இந்த வாரம் நிறைவடையும் வரை சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.
0: தொடர்ந்து சமூக ஊடக தளங்களில் நேற்று அதிகாலை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிக்மி ஓட்டுநர் ஒருவர் மீதான வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளது. வெலிகடே காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. வாகனத்துக்குள் வைத்து இளம் ஓட்டுநரை மூன்று நபர்கள் வழிமறித்து அவரை வன்முறையாக அச்சுறுத்தியதோடு அவரது கழுத்தை நெரித்து தாக்கியுள்ளார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் மிகவும் நிதானமாக செயல்பட்டு தனது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாக்குதல் நடத்தியவர்களுடன் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓட்டுநர் ஒத்துழைப்பு வழங்கிய போதிலும் சந்த நபர்கள் அவரது ஏடிஎம் கார்டை வலுக்கட்டாயமாக பறித்து அதை பயன்படுத்தி 38,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பியோடியிருக்கிறார்கள். இணையத்தில் பரவிய வாகனத்தின் டேஷ்கோம் மற்றும் கமரா காட்சிகளால் எழுந்த கடுமையான பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் கொந்தளிப்பை தொடர்ந்து காவல்துறை உடனடியாக விசாரணையை தொடங்கியது. இதையடுத்து வெலிக்கடை மற்றும் பொருளை காவல்துறையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி முக்கிய சந்தேக நபரையும் அவரது சகாக்களையும் சில மணி நேரங்களிலே கண்டுபிடித்து கைது செய்தார்கள். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையின்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீண்ட காலமாக போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என்றும் தங்களது போதைப்பொருள் பழக்கத்துக்கு பணம் தேடுவதற்காக இதேபோன்ற பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. 14 வயதுடைய சிறுமியொருவரை தீவிர பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் இறகாம போலீஸ் நிலையத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த குற்றச்செயலுக்கு ஆதரவு அளித்து உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் இறக்கம்பம் பகுதியில் வைத்து சந்த நபர் ஒருவர் கடந்த 8 தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இந்த சந்த நபர் இறக்காமம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவர். அவர் 9/5/2026 அன்று அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து முதற்கட்டமாக 20/5/2026 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டார். பின்னர் அவரது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு 3/6/2026 தேதி வரை அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளை இந்த குற்றச்சம்பவத்தின் முதன்மை சந்தேக நபர் அந்த பிரேசத்தை விட்டு தப்பியோடியிருந்த நிலையில் சட்டத்தடி ஒருவரூடாக அம்பாறை நீதவான் நீதிமன்றில் 20/5/2026 அன்று சரணடைந்தார். அதன் பின்னர் அவரும் 3/6/2026 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் சரணடைந்த முதன்மை சந்தேக நபர் இறக்காமம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மௌலவி மத போதகர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான வெலே சுதா என அறியப்படும் கம்புல விதனகே சமந்தகுமாராவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த விசேட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டி பகிரகந்த பகுதியில் 15 வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தேரர் ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவரும் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இதேவேளை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த மதகுரு துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமியின் தந்தையின் சகோதரர் என்பது தற்போது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. புலனர்வ மனம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகவுவ பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நபர் ஒருவர் மனம்பிட்டிய வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த பத்தில் உயிரிழந்தவர் மகவுவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன். உயிரிழந்த நபரும் மேலும் சிலரும் இணைந்து மரம் ஒன்றை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மரம் வெட்டப்பட்ட போது இளைஞனின் மீது அந்த மரம் முறிந்து விழுந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற பத்துக்களில் இளைஞர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யட்டியாரா தொட்ட வீதியில் நேற்று இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி பத்துக்குள்ளானதில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். விபத்தில் உயிரிழந்தவர் உடாரவு பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர் கோணங்கங்கர போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் சார்ஜன் என்று தெரிய வந்துள்ளது. இதேவேளை எதிர் திசையில் வந்து மோதிய மத்திய மோட்டார் சைக்கிளின் சாரதி விபத்து ஏற்படும் போது கடுமையான மதுபோதையில் இருந்தது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதேவேளை கண்டி பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணொருவ கடுகத்தோட்ட வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதிபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியொருவர் உயிரிழந்து போனார். பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விசேட மருத்துவர் மகேக விஜயவர்த்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கே உரித்தான ஒரு எலியினத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் பீட பிரதானி பேராசிரியை சுயாமா புகடாவுடன் அவரது குழுவினருமே மத்திய மலைநாட்டில் உள்ள தும்பரை மலை பகுதியில் இத்தகைய எலியினங்கள் வாழ்வதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பேராசிரியை புககுட தெரிவிக்கையில், 1930களில் பிலிப்ஸ் என்பவரது ஆய்வுகளுக்கு பின்னர் பாரிய அளவிலான எலிகள் பற்றிய ஆய்வுகள் எதுவும் நடக்கவில்லை. இருந்தாலும் 2001 மேற்கொள்ளப்பட்ட எலிகள் தொடர்பான ஆய்வுகளை நாம் மேலும் தொடர்ந்ததன் காரணமாக இந்த புதிய இனத்தை தும்பரை பிரதேசத்தில் கண்டுகொள்ள முடிந்திருக்கிறது. அதே நேரம் தும்பரை மலைச்சாரல்களில் தாவர விலங்கு சமநிலைத்தன்மை பொதுவாக காணப்படுகிறது. இதனை நாம் தொடர்ந்து பாதுகாப்பதன் மூலமே எமக்குறித்தான விலங்கு மற்றும் தாவர இனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சில மனித நடவடிக்கைகள் காரணமாக இந்த சமநிலைத்தன்மை மாற்றமடைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்கேசை மலைத்தொடருக்கு அண்மித்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலி இனத்துக்கு மொஸ் தும்பரை அல்லது தும்பரை சிறிய முள் எலி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 14 வகையான எலி இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதனுடன் சேர்த்து இப்போது மொத்தம் 15 இனங்கள் இலங்கையில் காணப்படுகின்றன. திருவண்ணாமலை துறைமுக வரலாற்றில் முதன்முறையாக கடந்த மே 29 அஷ்டப் கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் 3 சரக்கு கப்பல்கள் நங்கூரம் விட்டு தமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து திருவண்ணாமலை இலங்கை துறைமுக அதிகார சபையின் பதிவிட முகாமியாளர் சரத்குமார விடுத்துள்ள அறிக்கையின் முதலாம் கப்பல் துறையில் நங்கூரம் இடப்பட்டிருந்த AL பேங்காக் என்ற கப்பலானது மன்னார் காற்று மின் உற்பத்தி நிலையத்துக்காக கொண்டுவரப்பட்ட 5 பிரமாண்ட காற்று சுழலிகளை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு கப்பல் துறையில் நங்கூரம் இடப்பட்டிருந்திருந்த ஹைலோங் 1 என்ற கப்பல் துபாயிலிருந்து கொண்டுவரப்பட்டு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட உள்ள 17,000 டன் கட்டுமான இரும்பு கம்பிகளை கையாளும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவற்றுடன் ஜுனிவெல் என்ற மற்றொரு கப்பல் இந்தோனேஷியாவிலிருந்து இன்சி சீமென்ட் நிறுவனத்துக்காக இறக்குமதி செய்யப்பட்ட 55,000 டன் நிலக்கரியை அஸ்டப் கப்பல் துறையில் தனியானதொரு பகுதியில் இறக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். காங்கேந்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என்று அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜேசிலன் தெரிவித்திருக்கிறார். கடலில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அந்த கப்பலானது பழுதடைந்த நிலையில் போக்குவரத்து சேவை இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த கப்பல் போக்குவரத்தானது எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பமாகின்ற நிலையில் கப்பல் போக்குவரத்து வழமை போல் செவ்வாய் தவிர்ந்த இனி 6 நாட்களும் இடம்பெறும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோக உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட சொற்பொழிவு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது.
2: ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோக உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட சொற்பொழிவு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. கிரியா யோகம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகரமான வாழ்விற்கான திறவுகோல் எனும் தலைப்பில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு இடம்பெற்றது. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தகிரி இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார்.
3: எந்த மதங்களை சேர்ந்த மகான்களும் எல்லா மதங்களும் இறைவன்கிட்டதான் வந்து அந்த எல்லா மகான்களும் அந்த கடைசி உள்ளுக்குள்ள போய் இறைவனை பிடிச்சிட்டு இருக்கு. அதாவது தனக்குள்ள இருக்கிற மையத்துல இருக்கிற இறைவன் அதை போய் அவங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே உண்மை பரமசிவன் சொல்லுது, அது வந்து ஒரு பொதுவான ஒரு திட்டம், இறை திட்டம் உள்ளது. அப்ப இறைகளோட திட்டத்தோட நம்ம இணையும் போது, வாழ்க்கையை இணைக்கும் போது, இறை சித்தத்தோட நம்ம சித்தத்தை இணைக்கும் போது நமது வாழ்க்கை அதே மாதிரி தான். நம்ம எப்போதுமே தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு வச்சு, எப்போதுமே சோர்வு மனப்பான்மை, எப்போதுமே தோல்வி மனப்பான்மை, பயம் கோபம், எப்போதும் நம்ம அந்த மாதிரியே நமக்குள்ள எண்ணங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கை அதே மாதிரி தான். நமது உள்ளுக்குள்ள எப்போதும் உற்சாகம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சமாளிக்கக்கூடிய திறமை, தைரியம், அந்த மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள் இருந்ததுன்னா அதே மாதிரி தான் வாழ்க்கை அமையும். எண்ணம் போதும் வாழ்க்கை.
2: யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தகிரியின் மற்றும் ஒரு சொற்பொழிவு. கொழும்பு பௌத்த கலாசார நிலையத்தில் ஜூன் 5 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 நடைபெற உள்ளது. இதனிடையே எதிர்வரும் 6 மற்றும் 7 தியான நுட்பங்கள் தொடர்பிலான 2 பயிற்சி செயலமர்வு ஒன்றை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையத்தில் சுவாமி சுத்தானந்தகிரி நடாத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: எனவே செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1 3,57,000 ரூபாவாகவும், 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வரும் மோகனா கோவையைச் சேர்ந்தவர். உச்சநீதிமன்ற வரலாற்றில் 12 பெண் நீதிபதியானார் மோகனா. பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சில்நாக்கு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகரம் உச்சநீதிமன்ற நீதிபதியானார்கள். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றார். முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் அனில் சவுகான் நேற்று ஓய்வு பெற்றார். இதையடுத்து நாட்டின் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்திய சூழலில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பயங்கரமாக விவசாயிகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்.
5: தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில தான் வெற்றி பெற்றால் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன்ல 5 பரப்பு வரை உள்ள விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய முடியும், தள்ளுபடி செய்திடுவோம் என்று அறிவித்தார். ஆனால் அதன்படி அறிவிக்காமல் மிக குறைந்த விலை ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் 5,000-6,000 தான் கிடைக்குது இந்த தள்ளுபடி. இதனால எங்களுக்கு எந்த பலனும் இல்லை, அதனால அறிவித்தபடி முழுமையா தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு இன்று இந்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அந்த சங்கத்தோட மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில விவசாயிகள் வந்து அங்க ஆர்ப்பாட்டம், அதாவது ஏற்கனவே அவங்கள்ட்ட போலீசார்கிட்ட முன் அனுமதி பெற்று நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அவங்க முன் அனுமதி பெற்ற நிலையில் இன்றைய காலை வர்றாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண வர்றப்பயே போலீசார் தடுக்கிறாங்க. போலீசார் தடுக்கிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் கோஷம் போறப்ப அவங்க அவங்களுக்கு தடுக்கிறாங்க. அப்ப தள்ளுமுள்ளு ஏற்படுது. அப்ப ஆய்வாளர் செந்தில்குமார் என்பவர் தனது முட்டி கையால் வந்து அந்த விவசாய சங்க தலைவர் பழனியவருடைய நெஞ்சில முட்டி குத்தி அவர் தாக்குறாரு. இது மாதிரி ஒரு நாலு ஐந்து விவசாயிகள் வந்து தாக்க போறாங்க. அணையினருடைய செல்போன்களும் பறிமுதல் செய்யறாங்க. அந்த பள்ளிகளுடைய வாட்சியும் அங்க காணா போயிடுச்சு. அங்க விவசாயிகள் அங்கேயே சாலையில உட்கார்ந்து முறையில் பண்றாங்க. நாங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி தான் அங்க போராட்டம் பண்றோம். போலீஸா அராஜகம் பண்றாங்க, ஏன் எங்களை தாக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒருவர் வந்து முதல்வர் விஜய் எங்களை காப்பாத்தணும், இந்த மாதிரி போலீசார் அராஜகம் பண்றது ஏற்படுதல்ல, முதல்வர் வந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு முழக்கம்ன்றாரு. அதாவது தொடர்ந்து வந்து அவங்கள நியாயமா ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அவங்களுக்கு கோஷம் போட அனுமதித்தால் இந்த பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிருக்கும். நான் போலீசார் அவங்களை அப்படி ஊர்வலமா வர்றாங்க, வந்த உடனே அவங்களை தடுத்து போராட்டத்தை தடுத்து நிறுத்த முற்பட்டதால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. விவசாயிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒரே கோரிக்கை தான், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்தபடி 5 ஏக்கர் வரை உள்ள அந்த கூட்டுறவு கடன் அனைத்தையும் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கைக்காக வந்து இப்ப நாங்க இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கோம். இல்ல போலீஸால அவமானப்படுத்து இதனால உரிமையில பேசியிருக்காங்க. அந்த டிஎஸ்பி எல்லாம் உரிமையில விவசாயிகளை திட்டதா சொல்றாங்க. இதை இதை சக பத்திரிகையாளர்களே போய் அந்த டிஎஸ்பி கிட்ட போய் கேட்டாங்க, இது மாதிரி நீங்க விவசாயிகளை இது மாதிரி எல்லாம் உரிமையில திட்டலாமா அப்படின்னு. இது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இல்லாத அளவுக்கு போலீசார் இன்னைக்கு நடந்துகிட்டாங்க.
0: இந்தியாவும் நேபாளமும் பரஸ்பரம் நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாக நேபாள நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டு பிரதமர் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.
6: நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு அரசு தடை விதித்ததை அடுத்து ஊழல், நிர்வாக சீர்கேடு உள்ளிட்டவற்றை கண்டித்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வன்முறை வெடித்ததைத் தொடர்ந்து பிரதமர் ஷர்மா ஒலி பதவி விலகினார். அதன்பின் 275 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு கடந்த மார்ச் 5ஆம் தேதி நடந்த தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி அபார வெற்றி பெற்றது. பெரும்பான்மைக்கு 132 இடங்கள் தேவை என்ற நிலையில் அக்கட்சிக்கு 182 இடங்கள் கிடைத்தது. 1999 பிறகு ஆட்சி அமைக்க கூட்டணி தேவையில்லை என்ற சூழலில் 35 வயது பாடகர் பாலேந்திர ஷா மார்ச் 27ஆம் தேதி பிரதமராக பதவியேற்றார். கடந்த மாதம் 11ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பாலேந்திர ஷா இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை குறித்து இந்திய அரசுக்கு தகவல் அனுப்பியதைத் தொடர்ந்து வரலாற்று ஆய்வாளர்கள், நில அளவையாளர்கள், நிபுணர்கள் உதவியுடன் இதற்கு தீர்வு காண இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லை பிரச்சினை குறித்து சீனா மற்றும் இங்கிலாந்தின் கவனத்துக்கு நேபாளம் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் பாலேந்திர ஷா கூறினார். இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இரு நாடுகளும் இருந்த போதே இந்த எல்லை பிரச்சினை இருந்ததால் இதை இங்கிலாந்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். லிம்பியாதுரா, லிபுலேக், காலாபாணி பகுதிகளை இந்தியா ஆக்கிரமித்துள்ளதா என்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு இந்தியாவின் நிலப்பகுதிகளை பல இடங்களில் நேபாளமும் ஆக்கிரமித்துள்ளது என்றும் தாம் பிரதமரான பிறகுதான் இதுபற்றி தமக்கு தெரிய வந்ததாகவும் பாலேந்திர ஷா பதிலளித்தார். இந்தியாவின் பகுதிகளை நேபாளம் ஆக்கிரமித்துள்ளது என்று பிரதமர் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரது பேச்சை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அல்லது ஆக்கிரமிப்புக்கான ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்தியா, நேபாளம், திபெத் ஆகிய 3 நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள லிம்பியாதுரா, லிபுலேக், காலாபாணி ஆகிய பகுதிகள் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவை என்று இந்தியா கூறி வருகிறது. லிபுலேக் வழியாக மானசரோவர் யாத்திரையை பக்தர்கள் மேற்கொள்ள கடந்த மாதம் நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்ததை மத்திய அரசு நிராகரித்ததுடன் இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தது.
0: பிளஸ் டூ மாணவர்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் இணையத்தில் எளிதாக அனைவரும் அணுகக்கூடிய வகையில் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது. மாம்பழங்களை பற்றி பேச நேரம் இருக்கும் பிரதமர் மோடிக்கு 18 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பற்றி பேச நேரம் இல்லையா என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்.
7: மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 12ஆம் வகுப்பு தேர்வில் இந்த ஆண்டு மின்னணு மதிப்பீட்டு முறையான திரைவழி மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறையில் எதிர்பார்த்ததை விட மதிப்பெண்கள் குறைவாக கிடைத்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விடைத்தாள் நகல்களை கேட்ட மாணவர்களுக்கு தெளிவற்றதாகவும் அல்லது வேறு மாணவரின் விடைத்தாள் நகல்களும் கிடைத்ததால் சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் தீவிரவாதி, பாகிஸ்தானி என்று விமர்சனம் செய்யப்பட்ட மாணவர்களை திரு ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விடைத்தாள் மதிப்பீட்டு ஒப்பந்தத்தை பெற்ற கோஎம்ட் நிறுவனம் மொபைல் போன்களை பயன்படுத்தி விடைத்தாள்களை ஸ்கேன் செய்தது அம்பலமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மங்களான நகல்கள், விடுபட்ட பக்கங்கள், ஸ்கேன் செய்யப்படாத புத்தகங்கள் ஆகியவை பிழைகள் அல்ல என்றும், ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளருக்கு பொருந்தபடி எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் தவிர்க்க முடியாத விளைவுகளை என்றும் திரு ராகுல் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு மோசடி என்று வர்ணித்துள்ள அவர், தவறாக மதிப்பெண்கள் அளிக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவரும் பாதிக்கப்பட்டவரே என்று தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் மாம்பழங்களை பற்றி பேச நேரம் இருந்த பிரதமர் திரு மோடிக்கு 18.5 லட்சம் மாணவர்களின் விடைத்தாள்கள் மொபைல் போனில் ஸ்கேன் செய்யப்பட்டது பற்றி பேச நேரம் கிடைக்கவில்லையா என திரு ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், இந்த விவகாரத்தில் திரு மோடியின் மௌனம் அலட்சியம் அல்ல, குற்றத்திற்கு துணை போகும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து காவியுடையில் வள்ளுவரை சித்தரித்ததற்கு தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நேற்று முன்தினம் வைகாசி அனுசம் வள்ளுவர் திருநாள் என்ற பெயரில் திருவள்ளுவரை சிறப்பித்து விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக நடைபெற்ற நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்தில் அவர் காவி உடையில் இருந்தது சர்ச்சையாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் தைப்பொங்கல் முடிந்த அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்று திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் திருவள்ளுவருக்கு வைகாசியில் தனியே விழா கொண்டாடியதும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. சாதி குறித்து ஆட்சேபத்துக்குரிய வகையில் பேசியதற்காக பட்டியல் பிரிவு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய தொடர்புத்துறை இணையமைச்சர் ரவிநீத் சிங் பிட்டு நேற்று தெரிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுவதால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் விமான கட்டணமும் மும்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்துடன் சென்னை திரும்ப வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கோடைக்கானல் பகுதிகளில் நிலவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு மக்களை கடும் சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளது.
6: மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் இந்த சுற்றுலா தலம் கடல் மட்டத்திலிருந்து 2133 மீட்டர் உயரத்தில் பசுமையான மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இங்கு 30,000-க்கும் அதிகமானோர் வசித்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் இதமான சூழலை ரசிக்க வருகை தருகின்றனர். மனோரஞ்சித அணை உட்பட 2 நீர்த்தேக்கங்கள் கொடைக்கானலின் முக்கிய நீர் ஆதாரங்களாக உள்ளன. இது மட்டுமில்லாமல் கீழ்குண்டாறு பகுதியில் இருந்து ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து விநியோகிக்கப்படுகிறது. சில மாதங்களாக போதிய மழை இல்லாததால் நீர்நிலைகளில் தண்ணீர் இருப்பு கணிசமாக குறைந்ததால் தற்போது 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் தண்ணீர் கிடைக்காமல் பலர் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர்.
8: பெற்றாக்குறையா இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சைடுமே தண்ணி அவ்வளவு வரது கிடையாது. 5 நாளைக்கு 1 தடவை தண்ணி விடுறாங்க. காட்டேஜ் சைடுமே எங்களுக்கு தண்ணியும் 5 நாளைக்கு 1 தடவை தான் வருது. நாங்க வேற வழி என்ன பண்ணலாம்னு பார்த்து நாங்க குடிநீர் வந்து நாங்க லாரியில அடிக்கிறது வந்து பார்த்தாலுமே 2,500 ரூபாயில இருந்து 3,500 ரூபா வரைக்கும் ஒரு லோடுக்கு வாங்குறாங்க. அவங்களாலையுமே சில டைம் வந்து லாரியில தண்ணி கொண்டு வர முடியல, ஏன்னா அவங்க சைடுமே தண்ணி இல்ல.
6: தனியார் கிணறுகளில் இருந்து எடுத்து லாரி மூலம் வழங்கப்படும் குடிநீரை வாங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறும் குடியிருப்பு வாசிகள், ஒரு லாரி குடிநீருக்கு 3,500 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தனர். வாடிக்கையாளர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் தவித்து வருகின்றனர். நீர்நிலைகளில் தண்ணீர் முழுவதுமாக வற்ற தொடங்கிய நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.
0: தொடர்ந்து மணிப்பூரில் தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் 5 குடிசை வீடுகளை தீ வைத்தெரித்தார்கள். நேற்று முன்தினம் காங்போக்கி மாவட்டத்தில் குக்கிசோ இன மக்கள் அதிகம் வசிக்கும் கரம் வைபே கிராமத்துக்குள் நுழைந்த ஆயுதம் ஏந்திய மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். மேலும் அங்கிருந்த 5 குடிசை வீடுகளை தீ வைத்தெரித்தார்கள். ஆனால் இதில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. இந்த சம்பவத்துக்கு குக்கி இன்பி மணிப்பூர் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்துகிறது. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உயரத்தில் இருந்த ஊஞ்சலில் இருந்து ஒருவர் விழுந்தார். 25 வயது அமன்குமார் பின்னர் அவர் இறந்து போனார். சம்பவம் நடந்தபோது அவர் உறவினர்களுடன் சேர்ந்து கேளிக்கை பூங்காவுக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த சுனாமி ஊஞ்சலில் அமன் ஏறினார். ஊஞ்சலில் அவரின் இருக்கைவார் திடீரென்று கலன்று விட்டது. சுழன்று கொண்டே செல்லும் ஊஞ்சலில் இருந்து அவர் கீழே விழுவதை காட்டும் காணொளி இணையத்தில் பகிரப்படுகிறது. அவன் முதலில் உள்ளூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனாலும் அவரை பெரிய மருத்துவமனையில் சேர்க்கும்படி மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். பெரிய மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே அவர் இறந்து போனார். சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணையை தற்போது தொடங்கியுள்ளார்கள். கேளிக்கை பூங்காவின் சுனாமி ஊஞ்சல் தற்போதைக்கு மூடப்பட்டிருக்கிறது. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிபானியின் பதிவு இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிபானி டிரம்ப் தனிப்பட்ட பயணமாக இந்தியாவுக்கு நேற்று முன்தினம் சென்றிருந்தார். அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு விமானத்தில் சென்ற அவர் அங்கிருந்து தனி விமானத்தில் ஆக்ரா சென்றடைந்தார். நேற்று காலை உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை தனது கணவர் மைக்கேல் பவுலோஸுடன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சுற்றுலா நகரான ஜெய்சால்மருக்கு சென்றார். இதனிடையே தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் டிபானி பதிவிட்டிருக்கிறார். தாஜ்மஹாலை பார்வையிட்டது மிக அற்புதமான தருணம், இன்னொரு கனவு நனவான தருணம் இது என்று நிகழ்ச்சியுடன் பதிவிட்டிருக்கிறார். மேலும் தனது கணவருடன் தாஜ்மஹால் முன்பு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். வியட்நாமை தொடர்ந்து இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவின் அதிநவீன பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஒலிய விட அதிவேகமாக செல்லும் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் மியன்மாரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியன்மார் அதிபர் மின் ஆங் லைனின் இந்தியாவுக்கு 5 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முன்னைய ராணுவ தலைவரான அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. மியன்மாரில் சீனாவின் செல்வாக்கை சமாளிக்கவும் அரிய கனிமங்களை பெறவும் இந்தியா முயல்வதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் மியன்மாருக்கும் இடையே கடந்த ஓராண்டில் சுமார் $2 பில்லியன் வர்த்தகம் நடந்திருக்கிறது. இருநாட்டு மக்களுக்கிடையே உள்ள ஆன்மீக வரலாற்று பூர்வ உறவை பயணம் குறிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இந்திய தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான கௌதம் அதானி வியட்நாம் அதிபர் டோலாமை மும்பையில் நேற்று சந்தித்தார். தெற்கு மும்பையில் உள்ள விடுதியில் நடைபெற்ற இந்த கூட்டம் சுமார் 15 நிமிடங்கள் வரை நீடித்தது. இந்த சந்திப்பில் இருதரப்பில் பேசப்பட்ட விவரங்கள் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்றாலும் இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த சந்திப்பு நடந்துள்ளதால் முதலீடு குறித்து பேசப்பட்டிருக்கலாம் என்று தெரியவிருக்கிறது. சென்னை அருகே குந்தாய் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தினால் 500 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அங்கு சேதமடைந்துள்ளது. சென்னை அருகே கண்டாய் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தினால் 500 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளன.
6: இருங்காட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அந்த தொழிற்சாலையில் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு நேற்று திடீரென ஏற்பட்ட தீ மளமளவென பரவி கரும்புகை சூழ்ந்தது. இதில் ஆலை வளாகத்தில் செயல்பட்டு வந்த 3 அலகுகளில் ஆடியோ சிஸ்டம் மற்றும் ஏர்பேக் தயாரிக்கும் 2 அலகுகள் முற்றிலும் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் தொழிலாளர்கள் விரைந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்தில் சுமார் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,010 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 52,346 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் உண்டியலில் 3,76,00,000 ரூபாய் காணிக்கை செலுத்தினார்கள். ஒரே நாளில் 4,43,000 லட்டுக்கள் விற்பனையாகி இருக்கிறது. அன்றைய தினம் 2,85,000 பேர் அன்னதானம் சாப்பிட்டார்கள். அதே நாளில் 3,631 பேர் மருத்துவ சிகிச்சை பெற்றார்கள். இந்நிலையில் நேற்று வைகுண்ட காத்திருப்பு அறைகள் முழுவதும் நிரம்பியுள்ளது. பக்தர்கள் சிலாதோரணம் வரை காத்திருந்தார்கள். இவர்கள் 18 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 3 மணி நேரத்திலும், நேர ஒதுக்கீடு டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 5 மணி நேரத்திலும் தரிசனம் செய்தார்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது வழக்கம் போல மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பக்தர்கள் முகம் சுளித்தார்கள்.
7: வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினர் இடையே மோதல்கள் ஏற்பட்டு வந்தன. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வீதி உலாவில் சுவாமி முன்பு தென்கலை பிரிவு ஐயங்கார்கள் திவ்ய பிரபந்தமும் வடகலை பிரிவு ஐயங்கார்கள் சுவாமிக்கு பின்னால் வேத பாராயணம் பாடி செல்லவும் வழிகாட்டி உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளில் சந்திரபிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்தார். கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு சுவாமி வந்தபோது தென்கலை பிரிவினரும் வடகலை பிரிவினரும் கூட்டமாக வருவது, பாடுவது, பூஜை செய்வது உள்ளிட்டவை தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தள்ளுமுள்ளு மட்டுமின்றி கைகலப்பும் ஏற்பட்டது. இந்த மோதலால் பெரும் பரபரப்பு நிலவியது. பாதுகாப்புக்கு வந்திருந்த காவல்துறையினர் இரு பிரிவினரையும் அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினர். பிரம்மோற்சவத்தின் போது வடக்கலை மற்றும் தென்கலை பிரிவினர் ஏதாவது பிரச்சனை முன்வைத்து தகராறு செய்வது வாடிக்கையாக உள்ளதால் நிம்மதியாக தரிசனம் செய்ய முடியாமல் சிரமப்படுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் வெண்டைக்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள்.
7: சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளான ஒக்கிளிப்பட்டி, செட்டிப்பட்டி, தண்ணிதாசனூர் உள்ளிட்ட இடங்களில் வெண்டைக்காய் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சிறியது பெரியது என ரகம் வாரியாக விளைவிக்கப்படும் வெண்டைக்காய் உள்ளூர் சந்தைகளில் விற்கப்படுவதுடன் கேரள மாநிலத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வெண்டைக்காய் அமோக விளைச்சல் கண்டுள்ள நிலையில் கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் முதலீடு கூட திரும்ப கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கூறினர். பறிக்கும் காய்களை சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்தால் கூடுதல் இழப்பு ஏற்படும் என்பதால் வேறு வழியின்றி உரமாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்.
9: தண்ணி கிணத்துலயும் வத்தி போச்சு. அப்புறம் ஏக்கராவுக்கு 25,000 ரூபாய் முட்டுவலி ஆகுதுங்க. உப்பு வர எல்லாமே விலையேறி போச்சு. ஆனா எங்களுக்கு வெண்டங்காய் வந்து 5 ரூபாய்க்கு தான் விக்குது. நாங்க இதை வச்சு நாங்க எப்படிங்க நாங்க இது பண்றது? வீட்டு சொசைட்டில கடை வாங்கி இருக்கிறோங்க. ஆனா வந்து எங்களுக்கு தள்ளுபடி பண்ணல.
7: வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதால் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே வேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை.
10: வணிக சிலிண்டர் விலை மீண்டும் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை சென்னையில் 45.50 ரூபாய் அதிகரித்து 3,283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 11 காசுகள் உயர்ந்து 107.87 ரூபாய் உள்ளது. டீசல் விலை 10 காசுகள் உயர்ந்து லிட்டர் 99.65 ரூபாய் விற்பனையாகிறது.
0: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சுற்றியுள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் 20 நாட்களாக பெட்ரோல் இல்லாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள்.
7: ஈரான் போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் ஆங்காங்கே எரிபொருள் நிலையங்கள் பெட்ரோல் டீசல் இல்லாமல் மூடப்படுவது வாடிக்கையாக உள்ளது. மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில், திருப்புவனத்தை சுற்றிலும் பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களின் 8 பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் உள்ளன. இவை அனைத்திலும் கடந்த 20 நாட்களாக பெட்ரோல் இல்லாமல் டீசல் மட்டும் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கீழடி விலகலில் உள்ள விற்பனை நிலையத்தில் டீசல் மட்டுமே உள்ளதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் தட்டுப்பாட்டால் கிராமப்புறங்களில் விவசாயிகளும் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
11: இந்த திருப்பூர் பகுதியை சுத்தி இருக்க எல்லா கிராமத்திலையும் வந்து இருசக்கர வாகனம் வந்து வச்சிருக்காங்க. மக்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு தான் போய் வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு 20 நாட்களாக பெட்ரோலே எந்த பல்களுமே இல்ல. இப்படி ஒரு அவல நிலை கொண்டாந்து பொதுமக்களை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. 4ஆம் தேதி வந்து பள்ளி திறக்கிறது. இப்ப பள்ளிக்கு போற பிள்ளைகள், கல்லூரிக்கு போற மாணவியர்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க பெட்ரோல் இல்லாம.
7: 4 வழிச்சாலை ஓரம் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் இல்லாததால் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் சுற்றுலா வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஓரிரு நாட்களில் பெட்ரோல் விற்பனைக்கு வந்துவிடும் என பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இனி சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாவாகவும் கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி 290 ரூபாவுக்கு இன்றும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான் பதவி விலகும் கடிதத்தை கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுக்கிறது. நேற்று அவர் உச்சத்தலைவர் முஸ்தபா குமேனியிடம் கடிதம் கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் வந்த அந்த செய்தி பொய்ச் செய்தி என்று ஈரானிய அதிபர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் இந்த பொய்த் தகவலை பரப்புவதாக அது தெரிவித்தது. அதிபர் பெசக்கியான் மக்களை கைவிட மாட்டார் என்று அதிபர் அலுவலகத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். லண்டனில் இயங்கும் ஈரான் இன்டர்நேஷனல் என்ற செய்தித்தளம் பெசஸ்கியான் பதவி விலகல் கடிதம் கொடுத்து விட்டார் என்ற செய்தியை வெளியிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்காது என்ற உத்தரவாதத்தை பெற்றிருப்பதாக தெரிவிக்கிறார். டிரம்ப் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர நிபந்தனைகளை கடுமையாக்குவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் முன்னதாக கூறியிருந்தன. ஈரான் இனி அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது, கோர்முஸ் நீரணியை திறந்துவிட வேண்டும் என்பன போன்ற சில நிபந்தனைகளுக்கு தெஹ்ரான் உடன்பட வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். இல்லையென்றால் அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டது. அமெரிக்கா அதிகமான நிபந்தனைகளை முன்வைப்பதாக ஈரான் குறை கூறுகிறது. அது அரச தந்திர துரோகம் என்று ஈரான் உச்சத்தலைவருக்கான ஆலோசகர் சாடினார். $12 பில்லியன் மதிப்பிலான முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்பது ஈரான் முன்வைக்கும் பரிந்துரைகளில் ஒன்று. இருதரப்புக்கிடையில் இப்படி இழுபறி நீடிக்கும் வேளையில் அமெரிக்க ராணுவம் காம்பியா கப்பல் ஒன்றை தாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் ஈரானிய துறைமுகத்துக்கு செல்வதை தடுப்பதற்கு தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்தது. ஈரானிய கடல் எல்லைக்குள் வர்த்தக கப்பல்கள் செல்வதை அமெரிக்கா தடுத்து வருகிறது. இந்நிலையில் ஈரானிய ஆகாயப்படை அமெரிக்க இஸ்ரேலிய ஆளில்லா வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக கூறுகிறது. ஈரானியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறும் எந்தொரு ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பாகர் கலிஃபா தெரிவித்திருக்கிறார்.
7: ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலை தொடங்கிய அமெரிக்கா பின்னர் ஏப்ரல் மாதம் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்தது. இருதரப்பும் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளில் இன்னும் சமரச தீர்வு ஏற்படவில்லை. கச்சா எண்ணெய் கப்பல் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீடித்து வருகிறது. இந்நிலையில் போர் நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது தொடர்பான ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதுகுறித்து ஈரான் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய அவைத் தலைவரும் சமாதான பேச்சுவார்த்தை குழு தலைவருமான முகமது பக்கர் கலிபாஃப் அமெரிக்காவின் வார்த்தைகளை நம்ப முடியாது என்பதால் ஈரானின் உரிமைகள் உறுதி செய்யப்படும் வரை எந்த உடன்படிக்கைக்கும் இடம் கிடையாது என்றார். ஹார்முஸ் முற்றுகை விலக்கிக் கொள்ளப்படாது என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் அந்த நீரிணையை பராமரிப்பது மற்றும் நிர்வகிப்பது தொடர்பான மசோதாவை ஈரான் நாடாளுமன்றம் விரைவில் நிறைவேற்ற உள்ளது. இதனை தெரிவித்த நாடாளுமன்ற தலைமைக்குழு உறுப்பினர் அலாவுதீன் செலிமி ஈரானுக்கும் ஓமனுக்கும் மட்டுமே ஹார்முஸ் நீரிணை மீது முழு உரிமை உள்ளது என்றார். நீரிணையின் மேலாண்மை தொடர்பாக ஓமனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் அதற்கான திட்டம் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான போஃபோர்ட் கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தொடர்ந்து அங்கு தாக்குதலை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது நேற்று காலை வரை உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் கிரெம்ளின் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய அணுமின் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அதனை உக்ரைன் மறுத்திருக்கிறது. ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள ரோஸ்டோப் பகுதியின் எரிபொருள் சேமிப்பு மையத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். சரடப் மாகாணத்தில் ட்ரோன் தாக்குதல்களின் மூலம் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். சமீப காலமாக ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் அதிக அளவில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரும் 4 கால தாக்குதல்களுக்கு நிதியளிப்பதில் எரிசக்தி துறையே முக்கிய பங்காற்றி வருவதாக உக்ரைன் தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யா ஆக்கிரமித்த ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான சபோரிசியா அணுமின் நிலையத்தை உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேபோல் ரஷ்யாவின் ரோசாட்டம் அணுமின் நிலையத்திலும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உக்ரைன் வெளியிட்ட அறிக்கையில் தாங்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடைபிடிப்பதாகவும் எந்த அணு உலை மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் தங்களால் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. அப்படியான தாக்குதல்களின் விளைவுகளை பற்றி அறிந்திருப்பதாகவும் இது ரஷ்யாவின் தந்திரம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் முழுமையான ஆக்கிரமிப்புக்கு பிறகு சபோரிசியா அணுசக்தி மையம் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுவது அந்த பகுதியில் அச்சத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு வெள்ள மாளிகையுடன் கொண்டுள்ள அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விலகியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த இசை நிகழ்ச்சியை ரத்து செய்யுங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அத்துடன் விலகிய கலைஞர்களை அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் என்றும் சலிப்பானவர்கள் என்றும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். முன்னதாக வாஷிங்டனில் உள்ள நேஷனல் ஹாலில் June 25 முதல் July 10 வரை நடைபெற இருந்த கிரேட் அமெரிக்கன் ஸ்டேட் பேர் கச்சேரி தொடருக்காக கடந்த புதன்கிழமை 9 கலைஞர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் நேற்றிய நிலவரப்படி மார்டினா மெக்பிரைட், த ஹோமர்டர்ஸ் யங் எம்சி மற்றும் பிரைட் மைக்கேல்ஸ் ஆகியோர் இந்த நிகழ்விலிருந்து விலகி கொண்டார்கள். அரசியல் சார்பற்ற நிகழ்வு என்று கூறியே தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, ஆனால் அது தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக விலகிய கலைஞர்கள் இது தொடர்பான விளக்கத்தை வழங்கியுள்ளார்கள். தற்போதைய எல்லையில் வெனிலா ஐஸ், மில்லி வெனிலி மற்றும் புளோரிடா ஆகியோர் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளார்கள். இந்த நிலையில் இசை கச்சேரிகளுக்கு பதிலாக அதே இடத்தில் பிரம்மாண்டமான மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அல்லது அமெரிக்கா ஈஸ்பேக் என்ற பேரணியை நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக ட்ரம்ப் தெரிவிக்கிறார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக வெள்ள மாளிகையுடன் இணைந்து இந்த நிகழ்வை ஃப்ரீடம் 250 என்ற குழு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த குழு ட்ரம்ப் நிர்வாகத்தால் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு அதன் தலைமை நிர்வாக அதிகாரியும் ட்ரம்பால் நியமிக்கப்பட்ட போதிலும் இந்த நிகழ்வு முற்றிலும் அரசியல் சார்பற்றது என்று அந்த குழுவின் ஊடக பேச்சாளர் டேனியல் அல்வாரஸ் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் June 24 நடைபெறும் ஆரம்ப விழாவில் ஜனாதிபதி ட்ரம்ப் முதன்மை உரையாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் காங்கிரசால் உருவாக்கப்பட்ட அமெரிக்கா 250 என்ற இருகட்சி அமைப்பும் நியூயார்க், பிலடெல்பியா மற்றும் கலிபோர்னியாவில் July 4 கொண்டாட்டங்களை தனியாக ஏற்பாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக பல்வேறுபட்ட காரணங்களை கூறி அதிலிருந்து விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் பத்துக்குள்ளான அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தோளில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. இதுகுறித்து NBC நியூஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த February 28 அமெரிக்கா ஈரானிடையே போர் மூண்ட சூழலில் சீனா மறைமுகமாக ஈரானுக்கு ராணுவ உதவிகளை வழங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ராடர்களில் சிக்காமல் பறக்கும் எஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் அதிதூர இலக்குகளை கண்காணிக்கும் ராடர் அமைப்புகளை ஈரானுக்கு சீனா வழங்கியதாக நம்பப்படுகிறது. இத்தகைய நவீன கருவிகள் மூலம் அமெரிக்காவின் F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் போன்ற அதிநவீன போர் விமானங்களை ஈரானால் துல்லியமாக கண்காணிக்க முடிந்திருக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதுகுறித்து முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுகையில், அமெரிக்க போர் விமானமானது தோளிலிருந்து ஏவப்படும் மென்பெட்ஸ் வகை ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த ஏவுகணை சீன தயாரிப்பு என்ற செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனிதர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து சென்று தாழ்வாக பறக்கும் விமானங்களை தாக்க பயன்படுத்தும் இந்த சிறிய ரக ஏவுகணைகள் பொதுவாக 7 அடி நீளமும் 40 பவுண்ட் எடையும் கொண்டதாகும். குழந்தைகளுக்காக விற்பனை செய்யப்பட்ட மேலும் 2 மணல் கலை கருவிகள் பரிசோதனையில் ஆபத்தான அஸ்பெஸ்டோஸ் பொருள் அதில் இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து சந்தையில் இருந்து அவை திரும்ப பெறப்பட்டுள்ளன. ஆய்வாளர்கள் மேற்கொண்ட சோதனைகளில் மொன்டிசோரி சவுண்ட் ஆட்ரி என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு தயாரிப்பில் அஸ்பெஸ்டோஸ் துகள்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த தயாரிப்பு அமேசன் மார்க்கெட் பிளஸ் மற்றும் டிக்டாக் ஷாப் ஆகிய இணையதளங்களில் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டிக்டாக் ஷாப்பில் வாங்கப்பட்ட மற்றொரு மணல் கலை தட்டம் சோதனைக்குட்படுத்தப்பட்டதில் அதிலும் ஆபத்தான பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே தயாரிப்பு அமேசன் மார்க்கெட் பிளேஸில் 3 தனிப்பட்ட விற்பனையாளர்களால் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அஸ்டா கடையில் வாங்கப்பட்ட ஜிஎல் ஸ்டைல் சான்பர்டில் ஆர்ட் ஹார்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ற கலை தொகுப்பிலும் ரைமொலைட் வகை அஸ்பெஸ்டோஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த தயாரிப்பு RMS இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பிராண்ட் பெயரில் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இதே தயாரிப்பை போன்ற மற்றொரு தொகுப்பு eBay இணையதளத்தில் 3 தனிப்பட்ட விற்பனையாளர்களால் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அஸ்பெஸ்டோஸ் என்பது மனித உடல்நலத்துக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான கனிமப் பொருளாகும். இதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக வாங்கியுள்ள மணல் கலை கருவிகளை உடனடியாக பரிசோதித்து சந்தேகம் இருப்பின் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அறிவுறுத்தியுள்ளன. மியான்மரில் சுரங்கப் பணிகளுக்காக சேமித்து வைக்கப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் 45 மேற்பட்டோர் பலியானார்கள். மியான்மர் நம்காம் நகரில் உள்ள காங்டப் கிராமத்தில் நேற்று மதியம் பெரிய வெடிபத்து ஏற்பட்டுள்ளது. சுரங்கப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் அங்கிருந்த ஒரு கட்டிடத்தில் பெருமளவில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது வெடித்ததில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 45 மேற்பட்டோர் பலியாகி 70 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். மியான்மரில் அரசுக்கு எதிராக ஆயுத சண்டைகளில் ஈடுபட்டு வரும் இனக்குழுவான டாங் தேசிய விடுதலைப் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இடம் சீன எல்லையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. வெடிபத்து ஏற்பட்ட இடத்தில் மீட்பு படையினர் பலியானோரின் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். வெடிபத்து நடைபெற்ற இடத்துக்கு அருகில் உள்ள 100 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. சுரங்கப் பணிகள் மற்றும் பாறைகளை உடைக்கும் பணிகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் முறையற்று சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்ற நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரோலர் கோஸ்டர் சவாரியில் வண்டி மெதுவாக செங்குத்தான வளைவு பாதையில் ஏறும், பின்னர் அதிவேகத்தில் உச்சியில் இருந்து இறங்கும். அதுவே பயணிகளுக்கு கிடைக்கும் திகிலாக இருக்கும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் 8 பேருக்கு இந்த திகில் கிடைக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு சிரமம்தான் காத்திருந்தது. அயன் சக் ரோலர் கோஸ்டர் சவாரியில் உச்சியை நெருங்கும் தருவாயில் வண்டி திடீரென நின்றுவிட்டது. அவர்கள் சில மணி நேரம் அதே நிலையில் மாட்டிக்கொண்டது. அதிகாரிகள் சுமார் 4 மணி நேரத்தில் அவர்களை காப்பாற்றினார்கள். சவாரியில் சிக்கியிருந்த ஒவ்வொருவரையும் அதிகாரிகள் யந்திரம் வழி கீழே இறக்கினார்கள். அனைவரும் நலமாக இருப்பதாக அதிகாரிகள் பின்னர் தெரிவித்தார்கள். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக பெண்ணுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அழைப்பாணை விடுக்கப்பட்ட சம்பவத்தின் காணொளி பரவலாக பயிரப்பட்டதை அடுத்து இவ்வாறு நடந்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் பெண் கைத்தொலைபேசியை பயன்படுத்தியவாறு காரை ஓட்டியதாக காவல்துறை அதிகாரி சந்தேகித்தார். அவர் ஓட்டுநரிடம் காரை நிறுத்தும்படி கூறுவது அதிகாரியின் சீருடையில் உள்ள கமரா பதிவில் தெரிகிறது. நீங்கள் உங்கள் வலது கையில் தொலைபேசியை பயன்படுத்தியவாறு காரை ஓட்டிச் சென்றீர்கள் என்று அதிகாரி தெரிவித்தார். இல்லை என்று சொன்ன ஓட்டுநர் கேட்லின் தாமஸ் வலது கையை உயர்த்துகிறார், ஆனால் அவருக்கு அங்கு கையே இல்லை, முழங்கை மட்டுமே இருக்கிறது. அவர் நேற்று முன்தினம் அழைப்பாணைக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டியிருந்தது. அதிகாரிகள் அதற்கு முன்னரே அழைப்பாணியை மீட்டுக் கொண்டார்கள். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகருக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அது சென்றதோ விஸ்கான்சின் மாநிலத்தின் மெடிசன் நகருக்கு. அதற்கான காரணம் ஒரு பயணியாவார். சம்பவம் நேற்று முன்தினம் சிகாகோ நகரிலிருந்து புறப்பட்ட விமானத்தில் நடந்தது. ஒருவர் பலமுறை விமானி அறைக்கு செல்ல முயற்சி செய்ததாக தெரிய வருகிறது. அவர் விமான சிப்பந்தியை பிடிக்க முயன்றதாகவும் சக பயணிகள் தெரிவித்தார்கள். விமானத்தில் இருந்த சிலர் அந்த பயணியை தடுத்து நிறுத்தினார்கள். விமானம் பின்னர் மெரிசன் நகருக்கு திருப்பிவிடப்பட்டது. விமான நிலையத்தில் உள்ளூர் அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்தார்கள். என்ன நடந்தது என்பதை அவர்கள் தற்போது விசாரித்து வருகிறார்கள். மலேசியா 16 வயதுக்கு குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்றிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை போன்ற அரசாங்க ஆவணங்களை பயன்படுத்தி வயதை உறுதிப்படுத்தலாம். தற்போது சமூக ஊடக கணக்கு வைத்திருப்போரும் அவர்கள் 16 வயதை எட்டிவிட்டதை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக ஊடக நிறுவனங்கள் வயதை உறுதிப்படுத்தாவிட்டால் 2.5 மில்லியன் டாலர் வரை அபராதம் விதிக்கலாம். டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா 16 வயதுக்கு குறைவானவர்கள் சமூக ஊடகத்தில் இருந்து தடை செய்தது. அடுத்து இந்தோனேஷியா, இப்போது மலேசியா. பிரான்ஸ், பிரிட்டன், துருக்கி, தாய்லாந்து உள்ளிட்ட மேலும் பல நாடுகள் தடை விதிக்க திட்டமிட்டுள்ளன. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை அதிர்ச்சியை கண்டுபிடிக்க புதிய இரத்த பரிசோதனை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்துள்ளார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்படும் போது மூளையில் அதிர்ச்சி ஏற்படும் ஆபத்து அதிகம். ஆய்வில் மூளை அதிர்ச்சிக்கு ஆளான 60 முதல் 84 வயதுடைய நோயாளிகளின் இரத்த பிளாஸ்மாவில் GFAP எனப்படும் புரதத்தின் அளவு அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக முதியவர்களுக்கு ஏற்படும் ஞாபக மறதி, சோர்வு, கவனக்குறைவு போன்ற முதுமைக்கால அறிகுறிகளால் மூளை அதிர்ச்சியை துல்லியமாக கண்டறிவதில் சிக்கல் நீடிக்கும். ஆனால் இந்த GFAP புரதம் ஒரு நம்பகமான துல்லியமான ஆதாரமாக விளங்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். விபத்துக்குள்ளான முதியவர்கள் சுயநினைவை இழப்பதாலோ மறதியினாலோ தங்களுக்கு நடந்தவற்றை வெறிக்க முடியாத சூழலில் இந்த புதிய இரத்த பரிசோதனை பேருதவியாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், மொரோக்கோ டைமண்ட் லீக் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். ருமேஷ் தரங்க எறிந்த தூரம் 85.97 மீட்டர் ஆகும். இலங்கை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட மேற்கிந்திய தீவுகள் குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாய்ஹோப் தலைமையிலான இந்த குழாமில் அனுபவமிக்க வீரர்கள் மற்றும் இளம் திறமையாளர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டனஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது.
6: அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற 19வது IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான பெங்களூரு அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதின. முதலில் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் வாஷிங்டன் சுந்தர் 37 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி வீரர்களின் அதிரடி ஆட்டத்தால் அந்த அணி 18 ஓவர்களிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 75 ரன்கள் சேர்த்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு பிறகு தொடர்ந்து 2 முறை IPL கோப்பையை வென்ற அணி என்ற பெருமையை பெங்களூரு அணி பெற்றுள்ளது. நாடு முழுவதும் RCB அணியின் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் சிவாஜி சிலை முன் கூடிய ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெலகாவி உள்ளிட்ட இடங்களிலும் திரண்டிருந்த ரசிகர்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வெற்றியை உற்சாகத்துடன் கொண்டாடினர். IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணிக்கு 20 கோடி ரூபாயும் தோல்வியடைந்த குஜராத் அணிக்கு 12.5 கோடி ரூபாயும் பரிசு தொகையாக கிடைக்கும்.
0: தொடர்ந்து, உலகின் தலைசிறந்த பயிற்சியாளர் என்றால் அது லூயிஸ் என்றிக் தான் என்று பாரிஸ் சென் ஜெர்மன் அணியின் தலைவர் நாசர் அல் கலைஃபி புகழாரம் சூட்டியுள்ளார். கங்கேரியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் 1-1 என்று சமநிலையில் முடிய பெனால்டி வாய்ப்பில் பாரிஸ் சென் ஜெர்மன் அணி 4-3 என்று வென்றது. தொடர்ச்சியாக 2வது முறையாக பாரிஸ் சென் ஜெர்மன் அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்தியாவின் கொல்கத்தா நகரில் திறக்கப்பட்ட அர்ஜென்டினாவின் கால்பந்து நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியின் சிலை அகற்றப்பட இருக்கிறது. மெஸ்ஸி உலகக்கோப்பையை ஏந்தியவாறு இருக்கும் அந்த 21 மீட்டர் உயரம் கொண்ட பிரம்மாண்ட தங்க நிற சிலை காற்றில் தற்போது ஆடுகிறது. பரபரப்பான சாலையில் நிற்கும் அது பாதுகாப்பற்றதாக இருப்பதாக அரசாங்க பொறியியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். கயிறுகளை கொண்டு அதை தற்காலிகமாக பாதுகாக்கும்படி நடக்கிறது. கூடிய விரைவில் அது முழுமையாக அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அது எப்போது என்பது உறுதியாக தெரியவில்லை. அந்த சிலை வேறு இடத்தில் வைக்கப்படுமா என்ற தகவலும் இதுவரை வழங்கப்படவில்லை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு உக்ரைன் வீராங்கனை சிவிடோலினா முன்னேறியிருக்கிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு 4வது சுற்றில் உக்ரைனின் எலினா சுவிடோலினா சுவிட்சர்லாந்தின் பெலிண்டோ பென்சிக் மோதினார்கள். இதில் சுவிடோலினா 4-6, 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்திருக்கிறார். சாம்பியன் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் பாரிஸ் சென் ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல்களில் 219 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கண்ணிமைக்கின் நொடியில் ஒரு கோல். 2002 தென்கொரியாவுக்கு எதிரான உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் அது சாத்தியமானது. கோலுக்கு சொந்தக்காரர் துருக்கி வீரர் கக்கான் கக்கூர். ஆட்டம் தொடங்கிய 11வது வினாடியில் அவர் அந்த கோலை புகுத்தி சாதனை படைத்தார். அந்த சாதனை இதுவரை நீடிக்கிறது. யாரும் அந்த சாதனையை இதுவரை முறியடிக்கவில்லை. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 13 பேர் அதிவேக

சதம், இந்திய பிரமதியில் 127.78%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.37%, இந்திய பிரமதியில் 68.72%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 37 அவா அறுத்தல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 366. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா.
1: ஆசையை அறுத்து அறத்தை வளர்த்திட வேண்டும் என்று கங்கணம் பூண்ட இரண்டு துறவிகள் மற்ற உயிர்களுக்கு உதவிட வேண்டும் என்பதையே வாழ்வின் குறிக்கோளாக கொண்டு பணியாற்றிடுவோம் என அவர்கள் இருவரும் தங்களின் குருவினிடத்திலே உறுதிமொழியை எடுத்துவிட்டு பயணம் மேற்கொள்கின்றனர். ஒரு துறவியின் பெயர் அறவாளி, இன்னொருவர் பெயர் ஏனாதி. மலை குகை ஒன்றில் இருவரும் இளைப்பாற தங்கியுள்ளனர் என கேள்வியுற்ற அவ்வூர் செல்வந்தர் ஒருவர் அவர்களை காண்பதற்கு செல்கின்றார். இரண்டு தாட்டுகளில் பழம் வைத்து கொடுத்து அவர்களை செல்வந்தர் வணங்கினார். துறவிகள் தங்கள் பசிமீங்க இரண்டு பழங்களை வைத்துக் கொண்டு மிச்சமிருந்த எல்லா பழங்களையும் ஏழை எளியோருக்கு கொடுத்து மகிழ்ந்தனர். செல்வந்தர் துறவிகள் இருவரையும் தமது இல்லத்திற்கு வருமாறு அழைத்தார். அவர்கள் மறுத்துவிட்டனர். செல்வந்தர் 10 பொற்காசுகளை எடுத்து அறவாளியிடம் 5 காசுகளையும் ஏனாதியிடம் 5 காசுகளையும் அளித்து வழி பயணத்தின் போது பிறருக்கு உதவிட இதனை பயன்படுத்திக் கொள்க.

என கூறி விடைபெற்று சென்றார். பொற்காசுகளை பயிர் போட்டுக்கொண்டு துறவிகள் அந்த குகையிலே சற்று கண்மயர்ந்தனர். அறவாளி நிம்மதியாக தூங்கினார். ஏனாதி அமைதியான உறக்கமின்றி அவதிப்பட்டார். ஏனாதியின் உறக்கத்தில் ஒரு கனவு. செல்வந்தரின் அழைப்பை ஏற்று அவர் மாளிகைக்கு செல்கின்றார். ஆடம்பரமான வரவேற்பு தரப்படுகிறது. பாத பூஜை நடைபெறுகிறது. அவரது காலடியில் வெள்ளி நாணயங்கள் கொட்டப்படுகின்றன. என் இல்லத்திலேயே தங்கிவிடுங்கள் என்று செல்வந்தர் கேட்கின்றார். ஏனாதி புன்னகையுடன் அதனை ஏற்று அந்த இல்லத்தில் தங்கிவிடுகின்றார். தங்குவதற்கேற்ற தனி அறை ஒன்று ஒதுக்கப்படுகிறது. நாள்தோறும் செல்வந்தர் ஏனாதியை வணங்கி வாழ்த்து பெற்று வெளியே செல்லுகின்றார். தனிமையில் தரையில் படுத்துறங்கிய ஏனாதிக்கு கட்டிலும் மித்தையும் தேவைப்படுகின்றன. சில நாட்களுக்கு பிறகு காகை பிடித்திட ஆட்களும் தேவைப்படுகின்றார்கள். பின்னர் அந்த ஆளொரு ஆரணங்காக இருந்திடல் நல்லமன்றோ என்ற ஆசையும் எழுகின்றது ஏனாதிக்கு. செல்வந்தரிடம் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. கண்டுகொண்டிருந்த கனவில் திடீர் மாற்றம். செல்வந்தர் வீட்டு படிக்கட்டில் ஓர் ஓரத்தில் ஏனாதி நின்று கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்தும் பார்க்காதது போல செல்வந்தர் தனது பல்லக்கு வண்டியில் ஏறி வெளியே போகின்றார். ஏனாதி முகத்தில் அசடி வழுகிறது. கனவு கலைந்து ஏனாதி விழித்துக் கொள்கின்றார். அறவாளியை எழுப்பி தான் கண்ட கனவை சொல்லி மனதில் ஏற்பட்ட கலக்கத்துக்கு மறந்து கேட்கின்றார். அறவாளி ஏனாதியை தட்டி கொடுத்து ஆறுதல் கூறுகின்றார். செல்வந்தர் என்னிடம் தந்த 5 பொற்காசுகளின் மதிப்பை பற்றி நான் கவலை கொள்ளாமல் வழியில் சந்திக்கும் ஏழைகளுக்கு வழங்கிவிடலாம் என்ற நினைப்புடன் தூங்கினேன். உமது நிலை அப்படி இருந்திடவில்லை. 5 பொற்காசுகளின் மதிப்பையும் அவற்றை வழங்கிய செல்வந்தரின் மதிப்பையும் அவர் விடுத்த அழைப்பையுமே பெரிதாக எண்ணி கண்ணை மூடியிருக்கின்றீர். குரல் மொழியை மறந்து விட்டீரா? ஒருவன் ஆசைகளை கண்டு அஞ்சி வாழ்வதுதான் அறம். ஏன் தெரியுமா? ஒருவனை சோர்ந்து போய் சுருண்டு விழுமாறு செய்து வஞ்சிப்பது அவனை முற்றுகையிடும் ஆசைகளே தான். அறவாளியின் அறிவுரை ஏனாதியின் நெஞ்சில் குரல் வரிகளை அலைபாய விடுகின்றது. அந்த குரல் அஞ்சுவதோறும் அரணே, ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. அவா அறுத்தல் என்ற தலைப்பில் அதிகாரம் 37.

0: பாரிஸ் லாச்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்பட்டவர்கள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் நெருக்கூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அதோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 4.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம்.

தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி திரளாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

0: மார்ச் 10ஆம் தேதி அன்று ஸ்ரீ சபாரத்னத்துக்கு நெருக்கமான பொபி நெல்லியடிக்கு சென்று தாசை சந்தித்தார். இருவருமாக மோட்டார் சைக்கிளில் அச்சுவேலி அருகே சென்றார்கள். ஆனால் அங்கு விடுதலை புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததனால் மறுநாள் யாழ்ப்பாண மருத்துவமனை அருகே தன்னை சந்திக்கும்படி தாசை பொபி வேண்டிக் கொண்டார். அவ்விதமே மறுநாள் தனது 4 மெய்க்காவல்களுடன் தாஸ் மருத்துவமனைக்கு சென்றார். அவர்களுக்காக காத்திருந்த பொபியும் அவரது ஆதரவாளர்களும் உடனடியாக துப்பாக்கியால் சுட்டு தாசையும் அவருடன் இருந்த 4 கொன்றார்கள். இந்த சண்டையில் மூத்த நீதிபதி ஒருவரும் மருத்துவமனை ஊழியர்களும் படுகாயமடைந்தார்கள். அடுத்த நாளே யாழ்ப்பாணம் எங்கும் கிலோ சுவரொட்டிகள் காணப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பல கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தாசை பொறுப்பானவர் என்பதால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது என்று அந்த சுவரொட்டிகள் தெரிவித்தன. ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆணையின் பேரில் தான் தாஸ் கொலை செய்யப்பட்டார் என்பதை அறிந்த தாஸ் ஆதரவாளர்கள் இயக்கத்தை விட்டு விலகினார்கள். மார்ச் 12ஆம் தேதி அன்று இந்த படுகொலைகளை கண்டித்து யாழ்ப்பாண மாணவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தினார்கள். அவர்கள் மீது ஸ்ரீ சபாரத்னத்தின் ஆதரவாளர்கள் துப்பாக்கியால் சுட்டார்கள். இதன் விளைவாக 2 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். 8 மாணவர்கள் படுகாயமடைந்தார்கள். டெரோ இயக்கத்துக்குள் இப்படி உட்கட்சி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்துக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் விடுதலை புலிகள் நடத்திய 8 முக்கிய தாக்குதல்களின் விளைவாக சிங்கள ராணுவத்தைச் சேர்ந்த 57 பேர் கொல்லப்பட்டார்கள். சிங்கள ராணுவம் வெறியுடன் திருப்பி தாக்கியது. இதன் விளைவாக அப்பாவி பொதுமக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதற்கு எதிராக ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் பொது வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டது. 1983 ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணியின் முக்கிய தலைவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமான தர்மலிங்கம், ஆலால சுந்தரம் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் இந்த செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கொலைகளை கண்டித்தார்கள். இந்த கொலைகளை செய்தது யார் என்பது புரியாத மர்மமாக இருந்தது. ஆனாலும் விடுதலை புலிகளே இந்த கொலைகளை செய்தார்கள் என்ற திட்டமிட்ட பொய்ப் பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளுக்கு எதிராக இருந்த அரசியல் தலைவர்களும் பத்திரிகைகளும் இந்த கொலைகளை பயன்படுத்தி விடுதலை புலிகள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்தி அவர்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை முடுக்கிவிட்டார்கள். தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் சிலர் பேசுகின்ற போது விடுதலை புலிகளே இந்த கொலைகளை செய்தார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். பிரபாகரன் அவர்களை சந்தித்து இது பற்றி கேட்டபோது அவர் திட்டவட்டமாக இதை மறுத்தார். நாங்களே இந்த கொலைகளை செய்ய வேண்டும், அதற்கான அவசியம்தான் என்ன? அதிலும் தர்மலிங்கம் அவர்கள் எங்களால் நன்கு மதிக்கப்பட்டவர். யாருக்கும் மனத்தாலும் தீங்கு நினைக்காதவர். எங்கள் பால் அன்பு கொண்டவர். எந்தவித காரணமும் இல்லாமல் எதற்காக நாங்கள் அவரை கொலை செய்ய வேண்டும்? இந்த கொலைகளை யார் செய்தது என் பற்றி விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். விரைவில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் என்று பிரபாகரன் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு 1985 ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நான் ரகசியமாக ஈழத்துக்கு பயணம் செய்தேன். அப்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கியமான பலரை சந்தித்து இந்த கொலைகள் பற்றி விசாரித்து அறிந்தேன். டெரோ இயக்கம்தான் இந்த கொலைகளை செய்தது என்று அவர்கள் திட்டவட்டமாக கூறினார்கள். விடுதலை புலிகளுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழகத்துக்கு திரும்பிய பிறகு நான் அறிந்து வந்த இந்த உண்மையினை தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களிடமும் மற்றவர்களிடமும் கூறினேன். ஆனால் அவர்கள் அப்போதும் விடுதலை புலிகள் மீது குற்றம் சாட்டுவதை நிறுத்தவில்லை. பின்னர் 1986 ஆண்டு மார்ச் மாதத்தில் விடுதலை புலிகளுக்கும் டெலோ இயக்கத்தினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலின் போது கோப்பாய் தெற்கு பகுதியைச் சேர்ந்த டெலோ உறுப்பினரான பழனிவேல் தங்கராசா என்பவர் விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்டார். தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களான தர்மலிங்கம், ஆலால சுந்தரம் ஆகியோரின் கொலைகள் பற்றிய ரகசியங்களை அவர் வெளியிட்டார். தமிழர் விடுதலை கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் கொலை செய்யும்படி டெலோ தலைவர்களில் ஒருவரான பொபி என்பவர் தங்களுக்கு கட்டளை பிறப்பித்ததாகவும், பொபியிடம் தாங்கள் காரணம் கேட்ட போது இது தலைமைப்பிடத்தின் முடிவு, இது ஒரு அரசியல் தந்திரம், விளக்கம் தேவையில்லை என்று பொபி கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் இந்த கொலைகளுக்கு வலண்டையன் தலைமை தாங்கினார். நான், சிட்டி பாபு, ரஞ்சித் ஆகியோர் பங்கு பெற்றினோம். சம்பவம் நடந்த அன்று வல்வெட்டியில் இருந்த எமது முகாமில் பழுப்பு நிற மொரிஸ் ஆக்ஸ்போர்ட் கார் எம்மிடம் தரப்பட்டது. இந்த கார் சம்பவ தினத்துக்கு முதல் நாள் கிருபா என்பவரால் எங்கிருந்தோ கடத்தி கொண்டு வரப்பட்டது. அந்த காரில் நாங்கள் நால்வர் மாலை 7:30 மணியளவில் ஆலால சுந்தரத்தின் வீட்டுக்கு சென்றோம். கடவுச்சீட்டு விடியமாக அவருடன் பேச வேண்டும் என்று கூறினோம். வெளியே வந்த அவரை பலவந்தமாக ஏற்றிக்கொண்டு தர்மலிங்கம் வீட்டுக்கு சென்றோம். ஆலால சுந்தரம் உங்களுடன் கதைப்பதற்கு வந்துள்ளார் என்று தர்மலிங்கத்திடம் கூறி அவரையும் காரில் ஏற்றினோம். அவர்களை அழைத்து சென்று 8 அல்லது 8:30 மணியளவில் கோண்டாவிலே அடைந்தோம். தர்மலிங்கத்தை சிட்டி பாபுவுடன் அங்கு இறக்கிவிட்டு ஆலால சுந்தரத்தை நல்லூர் ராசவீதி சந்திக்கு கொண்டு சென்றோம். சன நடமாட்டமற்ற ஒதுக்குப்புறத்தில் ஆலால சுந்தரத்தின் கண்களை கட்டி நானும் வலண்டியனும் அவரை சுட்டுக் கொன்றோம். பின்னர் திரும்பி வந்து தர்மலிங்கத்தை ஏற்றிக் கொண்டு தாவடி ரோட்டில் உள்ள தோட்டவழிக்கு கொண்டு சென்றோம். பின்னர் அவரையும் சிட்டி பாபு சுட்டுக் கொன்றார். பின்னர் அவர்களது உடல்களை அவரவரது நாடாளுமன்ற தொகுதிகளுக்குள் கொண்டு சென்று போட்டோம். பருத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர் துரரத்தினம் தொலைவில் இருந்ததால் அன்றவு அவரை கொல்ல முடியாமல் போய்விட்டது. நீலன் திருச்செல்வத்தை கொள்வதற்கும் ஆயுதங்கள் நடந்ததாக நான் அறிந்தேன். இந்த கொலைகளுக்கு ஒரு துணை யந்திர துப்பாக்கி, 2 AK-47 சிறிகுழல் துப்பாக்கிகள் ஆகியன எம்மால் உபயோகிக்கப்பட்டன. கொலையாளிகளே உண்மைகளை ஒப்புக்கொண்டு யாருடைய உத்தரவின் பேரில் இதை செய்தார்கள் என்பதையும் வெளியிட்டார்கள். இந்த கொலைகளுக்கான பழியை விடுதலை புலிகள் மீது சுமத்தி தமிழ்நாட்டில் அவதூறு பிரச்சாரம் செய்தவர்கள் இதற்கு பிறகு வாயடைத்து போனார்கள். தமிழ்நாட்டு மக்களும் இவர்களை பற்றி தெரிந்து கொண்டார்கள். உண்மைகளை நீண்ட நாளைக்கு மூடி மறைக்க முடியாது என்பது தற்போது தெளிவாயிற்று. 1986 மே முதல் வாரத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் டெரோ இயக்கத்துக்கும் இடையே பெருமளவு மோதல்கள் நிகழ்ந்தன. இது பற்றி பலவிதமான தகவல்கள் வெளியாகின. மே மாதம் 5 அன்று மதுரையில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு மாநாடு ஒன்றினை நாங்கள் அப்போதுதான் நடத்தி முடித்திருந்தோம். திராவிட முன்னேற்ற கழக, திராவிடர் கழக, காமராஜ் காங்கிரஸ், தமிழ்நாடு ஃபோர்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளை கொண்ட டெசோ அமைப்பு இந்த மாநாட்டை நடத்தியது. இந்த மாநாட்டு வரவேற்பு குழு தலைவராக நான் இருந்தேன். மாநாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் தலைமை தாங்கினார். ஜனசங்க தலைவர் வாஜ்பாய், லோக்தள தலைவர் பகுகுண, ஆந்திர முதல்வர் என் டி ராமராவ், தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த உபேந்திரா, அகாலி தளத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பல்வந்த் சிங் ராமு வாலியா, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பி உன்னிகிருஷ்ணன், ஜனதா கட்சியைச் சேர்ந்த ராசையா, காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரசீத், ஜனசங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஸ்வந்த் சிங், இந்துஸ்தான் முன்னணி சார்பாக சுப்பிரமணிய சுவாமி, அசாம் கன பரிசத்தைச் சேர்ந்த தினேஷ் கோஸ்வாமி மற்றும் தமிழ்நாடு ஃபோர்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் ஐயனன் அம்பலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அன்பழகன், திராவிடர் கழக பொதுச் செயலாளர் வீரமணி உட்பட தலைவர்கள் பலரும் இந்த மாநாட்டில் திரண்டிருந்தார்கள். இந்த மாநாட்டு பணிகளில் நான் ஈடுபட்டிருந்த போது மே மாதம் 2 திடுக்கிடும் தகவல் ஒன்று எனக்கு கிடைத்தது. 1985 அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தமிழகத்தில் நான் 23 ரகசிய சுற்றுப்பயணம் செய்த போது எனக்கு பாதுகாப்பாக வந்த விடுதலை புலிகள் பாதுகாவல் படை தளபதியாக தலைமை தாங்கிய கேப்டன் லிங்கம் டெரோ இயக்கத்தினரால் படுகொலை செய்யப்பட்டார் என்பதே அந்த செய்தியாகும். கேப்டன் லிங்கம் பிரபாகரனின் ஆரம்ப கால தோழர்களில் ஒருவர், விடுதலை புலிகள் இயக்கத்தின் மூத்த உறுப்பினர், தமிழீழ விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். என்னுடன் மிக நெருங்கி பழகிய அவரின் மறைவு எனக்கு பெரும் அதிர்ச்சி அளித்தது. தாங்க முடியாத அந்த வேதனையை சுமந்து கொண்டு மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டேன். மாநாடு முடிந்த பிறகு சென்னை சென்று பிரபாகரனை சந்தித்தேன். மாநாட்டுக்கும் அவரை நான் சந்திப்பதற்குமான இடைவெளியில் தமிழகத்தில் எவ்வளவோ வேண்டாத பிரச்சாரங்கள் நடந்தன. தமிழீழம் உருவாவதற்கு எதிரானவர்களும் மொத்தத்தில் தமிழ் உணர்வுகளுக்கு எதிரானவர்களும் பிரபாகரனை கொலைக்காரன் என்றும் இரத்த வரி பிடித்தவர் என்றும் திட்டி தீர்த்தார்கள். அவதூறான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருந்தார்கள். உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ளாத தமிழக அரசியல் தலைவர்களில் சிலர் பிரபாகரனுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான கருணாநிதி ஸ்ரீ சபாரத்னத்தின் படுகொலையை கண்டிக்கும் சாக்கில் விடுதலை புலிகளை மிக கடுமையாக சாடி அறிக்கையை வெளியிட்டார். அது மட்டுமல்ல, ஸ்ரீ சபாரத்னத்தின் மரணத்துக்கு ரங்கல் தெரிவிக்கும் வகையில் சென்னையில் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தார். அப்போது நான் மதுரையில் இருந்தேன். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு என்னை தொலைபேசி மூலம் கருணாநிதி வற்புறுத்தினார். ஆனால் அந்த வேண்டுகோளை நான் ஏற்கவில்லை. இரங்கல் கூட்டம் நடத்துவதானால் ஸ்ரீ சபாரத்னத்துக்கு மட்டுமல்ல, அவரால் படுகொலை செய்யப்பட்ட கேப்டன் லிங்கத்துக்கும் சேர்த்து நடத்த வேண்டும் என்று நான் கூறினேன். கேப்டன் லிங்கத்தை ஸ்ரீ சபாரத்னம் கொடூரமான முறையில் படுகொலை செய்ததன் விளைவாக எழுந்த மோதலே டெரோ புலிகள் மோதல், எனவே இருவருக்கு நிறங்கள் கூட்டம் நடத்துவதாயும் நான் கலந்து கொள்வேன் என்று கூறினேன். அவர் அதற்கு இணங்கவில்லை. கேப்டன் லிங்கம் படுகொலை பற்றி தனக்கு ஒன்றும் தெரியாது என்று தெரிவித்தார். அவரை போன்ற முக்கியமான தலைவர்கள் ஒரு தரப்பு கூறியவற்றை மட்டும் நம்பி செயல்படுவது தவறு. மறுதரப்பையும் அழைத்து என்ன நடந்தது என்பதை விசாரித்தறியும் பொறுப்பும் கடமையும் அவருக்குண்டு. அது மட்டுமல்ல, இரு தரப்பினரையும் கூப்பிட்டு இதுபோன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்று கண்டிக்கும் பொறுப்பும் அவருக்குண்டு. ஆனால் அவ்வாறு செய்யாமல் டெரோ தரப்பினர் கூறிய செய்தியை மட்டும் நம்பி விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலை எடுப்பது அவரை போன்றவர்களுக்கு அழகல்ல என்று கூறி அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள உறுதியாக மறுத்துவிட்டேன். இந்த சூழ்நிலையில் 1986 மே மாதம் 14 அன்று பிரபாகரனை சென்னையில் சந்தித்தேன். விடுதலை புலிகளுக்கும் டெலோவினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலை பற்றி அவர் விவரமாக என்னிடம் எடுத்துக் கூறினார். 1986 ஏப்ரல் மாதம் 27 அன்று கடலில் நடைபெற்ற போரில் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த மேஜர் அருணாவும் மற்றும் சிலரும் வீரமரணம் அடைந்தார்கள். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் யாழ்குடா நாட்டில் ஏப்ரல் 28 கத்தால் நடந்தது. இதை மக்களாகவே முன்வந்து நடத்தினார்கள். ஆனால் அதற்கு 4 முன்னால் ஏப்ரல் 24 அன்று சிங்கள கடற்படையினருடன் ஏற்பட்ட மோதலில் டெலோ இயக்கம் 11 வீரர்களை இழந்திருந்தது. அவர்களின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தாத மக்கள் விடுதலை புலிகளுக்கு மட்டும் அஞ்சலி செலுத்துவதை கண்டு புழுங்கிய டெலோவினர் 21 ஹர்த்தால் மேற்கொள்ளும்படி பொதுமக்களை கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் மக்கள் இதை ஏற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த டெலோவினர் கல்வியங்காட்டு பகுதியில் விடுதலை புலிகளுக்கு வீரவணக்கம் செலுத்திய மக்களை கண்மூடித்தனமாக தாக்கினார்கள். அத்துடன் அவர்கள் நிற்கவில்லை. அந்த பகுதியில் இருந்த விடுதலை புலிகளின் தளபதிகள் மேஜர் பசிர்காக்கா, லெப்டினன்ட் முரளி ஆகியோரை கைது செய்து கொண்டு போனார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட விடுதலை புலிகளின் கேப்டன் லிங்கம் பிரச்சனையை பேசி தீர்க்கும் நோக்கத்துடன் டெலோ முகாமுக்கு போனார். டெலோ இயக்க தலைவர் ஸ்ரீ சபாரத்னம், அவரின் பழைய நண்பர், அந்த முறையில் அவருடன் பேசி கைது செய்யப்பட்ட தனது தோழர்களை விடுவிப்பதற்காக கேப்டன் லிங்கம் அங்கு சென்றார். ஆனால் டெலோ முகாமுக்குள் வைத்து கேப்டன் லிங்கம் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய கைகளை கட்டி கண்களில் சுட்டு டெலோவினர் அவரை பிணமாக்கினார்கள். டெலோவின் அட்டுழியங்களை இனி பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் புலிகள் எதிர்த்தாக்குதல் தொடுத்தார்கள். ஏப்ரல் 21 அன்று வடகிழக்கு மாநிலம் முழுவதிலும் இருந்த டெலோ முகாம்களை புலிகள் கடுமையாக தாக்கினார்கள். காலை 11 தொடங்கிய இந்த தாக்குதலில் 24 மேற்பட்ட டெலோ முகாம்கள் கைப்பற்றப்பட்டன. தளபதி கிட்டுவின் தலைமையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் ஏராளமான டெலோ உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். பெரும்பாலானோர் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைந்தார்கள். கல்வியங்காட்டிலிருந்த ஸ்ரீ சபாரத்னம் அங்கிருந்து தப்பியோடினார். டெலோ இயக்கம் கலைக்கப்பட்டு விட்டதாகவும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் தஞ்சம் அளிப்பவர்கள் கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்று விடுதலை புலிகள் பகிரங்கமாக அறிவித்தார்கள். டெலோ அலுவலகங்களில் இருந்த ஏராளமான நகைகளும் பிற சொத்துக்களும் கைப்பற்றப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டன. அவற்றின் உரிமையாளர்களிடம் அவைகள் திருப்பி அளிக்கப்பட்டன. கல்வியங்காட்டில் 3 மேல் மறைந்திருந்த ஸ்ரீ சபாரத்னம் அங்கிருந்து நீர்வேலிக்கும் பிறகு கோப்பாய்க்கும் இறுதியாக கோண்டாவிலுக்கும் தப்பிச் சென்றார். ஆனால் விடுதலை புலிகள் அந்த பகுதி முழுவதுமே சுற்றி வளைத்துக் கொண்டு வீடு வீடாக சோதனையிட்டார்கள். இறுதியாக புயலை கிடங்கொன்றில் மறைந்திருந்த ஸ்ரீ சபாரத்னம் கண்டுபிடிக்கப்பட்டு சுடப்பட்டார். தங்கள் தலைவரையும் தங்களையும் காப்பாற்றுவதற்கு இந்தியா முன்வரும் என்று எதிர்பார்த்த டெலோ உறுப்பினர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். சென்னையில் இருந்த ரோ அதிகாரிகளை டெலோ உறுப்பினர்கள் சந்தித்து கெஞ்சிய போது அவர்கள் அலட்சியம் செய்ததோடு ஸ்ரீ சபாரத்னம் தங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து எப்போதோ சென்று விட்டார் என்று தெரிவித்திருந்தார்கள்.
1: ராஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டாரவன் வழி வந்த வேரன்

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின்

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: ரவி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி, இதை செஞ்சதுபடியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: சிறப்பான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொலி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அழைத்து மகிழுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை. ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி sana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
2: ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
3: ஐயோ ராஜா, லாட்சப்பலுக்கு வந்த நான்
4: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா, அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
1: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
1: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
1: Mélodie Todorbrelaque VT Cash and Curry Paris Lachapelle Todorbre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01-39-88-49-31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
8: நிலைய கலிக்கு நேரம் 4:01. நீங்கள் கெடுகொண்டு டிஆர்டி தமிழ் ஒலியில் இதுவரை சங்கமம் மறு ஒலிபரப்பை கேட்டீர்கள்.

மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். ஆதரவு வழங்குகின்றார்கள் விடி கேசங்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஸ்தாபனத்தினர். வவுனியாவில் 10 கோடிக்கு மேற்பட்ட பணத்துடன் வர்த்தகர் ஒருவர் குடும்பத்துடன் தலைமறைவாகி உள்ளதாக கொழும்பு குற்றப்பிள்ளாய்வு பிரிவில் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தீரருக்கு புனை வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்ப்போம் என்ற கருப்பொருளில் வவுனியாவில் இன்று திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மூளைக்காய்ச்சல் நோய் தொற்றுக்குள்ளாரதாக சந்தேகப்படும் 237 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. உலகளாவில் பரவி வரும் எபோலா வைரஸ் மற்றும் இலங்கையில் பரவி வரும் மெனிஞ்சைடிஸ் மூளைக்காய்ச்சல் நோய் நிலைமைகள் குறித்து சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையில் உள்ள கோயம்பேடு மேம்பாட்டத்துக்கு அடியில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண்கள் மீது கார் ஒன்று மோதி தள்ளியதில் 18 வயதுடைய இலங்கை தமிழ் அகதி பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். செம்மணி மனித பகுதியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள், 2ஆம் பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயுட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசனின் 22வது நினைவு தினத்தில் இளைஞர் ஜோதிகளுக்கு ஊடக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பகுதியவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்த நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரிவுகளுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை இந்தியாவில் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் இதுவரை 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னீர் தெரிவித்திருக்கின்றார்.

மயிலாடுதுறை பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்காக கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களை டக்ளஸ் தேவானந்தா நேற்று நான் சந்தித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டின் இருவேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் இளைஞர் ஒருவர் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சுபன் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KMJ சீலன் தெரிவித்திருக்கிறார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா உட்பட 5 பேர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவும் நேபாளமும் பரஸ்பர நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாக நேபாள நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டு பிரதமர் நாடாளுமன்றத்தில் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஜாதி குறித்து ஆட்சேபத்துக்குரிய வகையில் பேசியதற்காக பட்டியல் பிரிவு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய ரயில்வே துறை இணையமைச்சர் ரவ்நீத் சிங் பிட்டு நேற்று தெரிவித்திருக்கிறார். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மகள் டிபானியாவின் பதிவு இணையத்தில் பலராலும் பகிரப்பட்டு வருகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்காது என்ற உத்தரவாதத்தை பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலீஃபா தெரிவித்திருக்கிறார்.

0: ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் விபத்துக்குள்ளான அமெரிக்கா F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தோளில் வைத்து இயக்க ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக பெண்ணுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பானை மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில் மொரோக்கோ டைமண்ட் லீக் ஆண்களுக்கான ஈட்டியறிதல் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றார். கன்னிமேக்கின் நொடியில் ஒரு கோல். 2022 தென்கொரியாவுக்கு எதிரான உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் அது சாத்தியமானது. கோலுக்கு சொந்தக்காரர் துருக்கிய வீரர் ஹக்கான் சுக்கர். ஆட்டம் தொடங்கிய 11வது வினாடியில் அவர் அந்த கோலை புகுத்தி சாதனை படைத்திருக்கின்றார். அந்த சாதனையை இதுவரை நீடிக்கின்றது, யாரும் முறியடிக்கவில்லை. இறுதியாக இன்றைய நாணயமாற்றுக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து ஒன்றுக்கு மது உத்தியோர் இணையதளமான www.tmtamilnadu.com. ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபாய் 18% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 59% ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபாய் 54% இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 90% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 422 ரூபாய் 11% இந்திய பெறுமதியில் 121 ரூபாய் 26% ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 444 ரூபாய் 85% இந்திய பெறுமதியில் 127 ரூபாய் 78% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 239 ரூபாய் 37% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 72% காணப்படுகிறது. இத்திரன் வி டி கேசன்கரியன் வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு பெற்ற மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன. நிலைய கழக நேரம் 4:09. நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்தியா டி தமிழொலியில் நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சி முன்னோட்டம். Let's go. நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 மணி வரை கமல் நீக்கதீஸ்வரன் தொகுத்து வழங்கும் உங்கள் விருப்பம். 5 மணியிலிருந்து 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. 6:15 7 மணி வரை நிரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். 7 மணிக்கு மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், அதனை தொடர்ந்து தமிழோடு ஒரு தர்க்கம். 9 மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது ஒவ்வொருவரின் கணிப்பும் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா என்று 4வது வாரமாக. நிகழ்ச்சி முன்னோட்டம் கேட்டீர்கள்.
1: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்காணி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் ஒன்று அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.

0: வணக்கம் அன்பினியர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து உங்கள் விருப்பம். இன்று 35வது வருட திருநாள் வாழ்த்துக்களை ரேடியோ புள்ள தொகுத்து வழங்க இருக்கிறோம். அறிவிப்பாளர் எல்லாம் குணம் ராஜி தம்பதிகளுக்கு திருநாள் வாழ்த்துக்கள். அடுத்து வருகின்றன அன்பு பிள்ளைகள், அவர்களுக்கு நன்றிகள். வணக்கம். பைபிளோட இணைந்திருக்க அன்பானோரை அன்பா வரவேற்றுக்கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி கமலினி அவர்களே.
0: வணக்கம் அண்ணா, அப்படி நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ வலிய வணக்கம், நான் நலமாக இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் மிக உற்சாகமா இருக்கிறீங்கள். என்ன,
0: நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம், நீங்க
1: வானொலி ஊடாக சிறப்பான நாளாக இருக்கின்றது. நீங்கள் உற்சாகமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து சகோதரி அதனுடைய பாடலை மாதிரி சொல்லிவிடுகிறேன்.
0: பாடலை சொல்லுங்க முதல்.
1: ராமன் தேடிய சீதை படம் பாடல். நல்லது கண்ணி, கனவு கணிந்தது நன்றி உனக்கு.
0: நல்லா பாடுறீங்க, நன்றி. இன்றைக்கு
1: வந்து என்னன்னு சொன்னால் உலக பெற்றோர் தினம்.
0: அதான் சொல்ல
1: வந்தேன். தங்கட பெற்றோர்களை நினைத்து அவர்களை வாழ்த்தி அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அத்துடன் இன்று இப்பொழுது கனடாவில காலை 7:15 ஆகிறது. கனடாவில் வன்குவரில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு டிஆர்டியினுடைய நேயர் திரு குணம் அவர்களும் ராஜி அவர்களும் தங்களுடைய திருமண நாளை 35வது திருமண நாளை வெகு சிறப்பாக பிள்ளைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாடலையும் அவர்களுக்காக அன்பளித்து அந்த பாடலோடு அவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த அவர்கள் பெரும் சிறப்பும் பெற்று இறைவன் அருளுடன் தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அந்த நிகழ்வை வானொலி வளர்ச்சி கருதி எடுத்து வந்து அவருடைய பிள்ளைகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலையும் வன்குவருக்கு அனுப்பிவிடுங்கள். அவர்கள் வீட்டு மகளிட்டும்
0: அனுப்பி வைக்கின்றேன்.
1: சொல்லுங்க, நீங்கள் ஏதாவது இன்றைய விசேஷம் வைத்திருக்கிறீர்களா?
0: உங்கள் பெற்றோர்களிடம் அனுபவித்த பெற்காலங்களை பற்றி கூறுங்களேன்.
1: அம்மாவின் பால் குடித்து வளர்ந்து அம்மா எங்களுடைய அப்பா இல்லாத விட்டாலும் எங்களை அரவணைத்து எங்களுக்கு கல்வி ஊட்டி எங்களை வளர்த்து நல்ல வழியில நாங்கள் அதை செல்ல வேண்டும் என்று தன்னுடைய இளமை காலங்களை எல்லாம் எங்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தாய். தாய்மை என்று சொன்னால் பெற்றோர்கள் அது தந்தை இருக்கிறவர்கள், நாங்கள் தந்தை இழந்ததை கொடுத்து வைக்கவில்லை. அவரோடு வாழ்வதற்கு அம்மாவுடன் தான்
0: கூடுதலாக அம்மா ரெண்டு பக்கமும் பார்த்து நல்ல வடிவத்தான் வளர்ந்து வளர்ந்து பொருத்தமா தான் இருந்தது இந்த நாள் உங்களுக்கு.
1: அவனுடைய இறப்பு வீட்டு கூட என்னால போக முடியாத ஒரு சூழல்ல இருந்தார்கள். நாடை விட்டு ஓடி வந்தோம். இன்றைக்கு எல்லாம் இருந்தாலும் அந்த வாழ்ந்த நினைவுகளும் அவர்கள் எங்களை வளர்த்த விதங்களும் நல்ல உலகக்கு இந்த நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக்கி விட்டவர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரி.
0: நீங்கள் மட்டுமில்ல,
1: பெற்றோர் பதவிகள் வரைக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள். நீங்களும் இந்த கருத்தை இன்றைக்கு எடுத்து வந்ததற்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எனது பாடலை வன்குவருக்கு அனுப்பி வையுங்கள் இல்லையா?
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த பாடல் இத்தாலியிலிருந்து இயேசுவின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். அடுத்த நேரத்தில் அன்பான ஒரு அன்பை வணக்கம்.
1: வணக்கங்க கமலி, நான் யூசடி குணராஜா கதைக்கிறேன்.
0: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம்.
1: நாங்களும் நல்ல. உங்களுக்கு வெயில் எப்படி இருக்குதுங்க?
0: வெயில் நல்ல கூலா இருக்கு.
1: என்ன பாட்டு படத்துல வாலி நலஞ்சூழே பார்த்துறோம் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு இன்று 35வது திருமண நாளை கொண்டாடும் வன்கூர் குணார் ஆகியவர்களே நலமாக என்று நிரூல் காலம் வாழ்க வாழ்க என்றவர்களை வாழ்த்திக் கொண்டு
0: நன்றி அம்மா
1: வாழ்ந்து கொண்டு வந்த பிள்ளைகளுக்கும் எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு
0: நன்றி.
1: அம்மாவை பற்றி கேட்கறீங்க?
0: ஆமா அம்மா அப்பா தந்தையர் ரெண்டு பேரும் தானே பெற்று ஒரு தினம் தானே அப்ப ரெண்டு பேரும் பெற்று தான்
1: கேக்குறேன். கண்டிப்பாக அம்மாவுக்கு கொஞ்சம் பயம், ஐயாவுக்கு பயம் இல்லை, கண்டிப்பு கூட இருக்கிறவங்கள கொஞ்சம் பயம் கூட வரும்.
0: அம்மா தான் கூட பயமா இருக்கிறேன்
1: கூட பயம் அம்மா இல்ல. அப்ப ஐயா இல்ல எவ்வளவு பிடிச்சா ஐயா தான் உங்களை நாங்க சொல்றோம் நாங்கள். அப்ப சில கிளப்பி எவ்வளவு பெருசா கிளப்பி செய்கிறீர்கள்? ஒரு நாள் எண்ணியது என்றால் நல்ல சீலமுந்தின சாரிலே அந்த முகதளப்புல அந்த நட்சத்திரம் போல அந்த வெள்ளி மின்னி போல ஒட்டி ஒட்டி இருக்குதுல்ல முகதளப்புல, அதே வெட்டி விட்டு கத்திரால வெட்டி திரிபன் போல காட்டி கொண்டு கொஞ்சம் கிரிஞ்சன் அது ஒரு நாள் அம்பிட்டு போச்சு.
0: வடிவாக
1: அப்ப அந்த

0: மறக்க முடியாதாடி. மற்றபடி இதுமா பேசினாலே எல்லாம் வளர்த்தேதான் பார்வையிலே பயம் வந்துடும்.
1: அப்பா பார்த்தா பயம் இருந்தேன், அம்மா என்ன அடிக்க மாட்டா பார்த்தாலே பயம் வரும்.
0: நன்றி,
1: வணக்கம்.

0: இந்த பாடலை பிரான்ஸ் இருந்து யுஎஸ் எம் குணராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். அடுத்து நந்திருக்கு அன்பான ஒரு அன்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கமலி.
0: ரோசாலியக்கா நலமா இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். என்ன வாழ விரும்பி கேக்குறீங்க?
1: கல்யாணமே ஒரு பொண்ணு அடைத்தான், லலிதா படம் வந்து. இன்று திருமண 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும். அவருக்கு பேரு வன்குவார் அவருக்கு குணம். அவர்களுக்கு ராஜி தானா? ராஜி தம்பதிகளை நான் இனிமையாக வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு அவர்கள் சந்தோஷமாகவும் என்றும் இன்றும் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு நான் கேட்கும் பாடலை அவர்களுக்காக அனுப்பி வைக்கும் பாரு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. கருத்து சொல்ல நீங்க
1: சொல்லுங்க.
0: உங்களை பெற்றோர்களை பற்றி சொல்லுங்க. பெற்றோர் அம்மா அப்பா பற்றி
1: நல்லா பழகுவாங்க. எங்க அம்மாவும் நல்லா பழகுவாங்க. எல்லாரிடமும் சிரிச்சு கொண்டு பழகுவாங்க. எங்களோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் இட்டுன்னு போனா அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் கொடுப்பாங்க. பூ வச்சு அனுப்புவாங்க, எல்லாமே செய்வாங்க. அவங்க அவங்க எல்லாம் எப்பொழுதுமே மறக்க முடியாது என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: இந்த பாடலை பிரான்சிலிருந்து ரோசாலி அவர்கள் இன்பு கேட்டிருந்தார்கள். அடுத்து இணைந்திருக்க அன்பானவரை அன்பாக பெற்றுக்கொள்ளும். வணக்கம். வணக்கம் அண்ணா, இப்படி நிலமா இருக்கிறீங்களா? நாங்கள் நிலமா இருக்கிறோம். என்ன பாடம் முதல் கேட்கறீங்க? சொல்லி போட்டு கதைப்போம்.
1: கேட்டுக்கிறீங்க?
0: நல்ல
1: பாட்டு. நான் இந்த பாட்டுல விருப்பம் அவையலுக்காக அனுப்பி விடுவோம் கனடா. நல்ல பாடல். அவருடைய திருமண வாழ்த்துக்களை 35 வருடம்
0: 35
1: என்ன விட ஒரு வருடமோ ரெண்டு வருடம் கூட நான் குறைவா. அவைகளுக்கு இனிய திருமண வாழ்த்துக்கள் இருவருக்கும், ராஜி தம்பதியன் அர்ப்பணம் அவர்களுக்கும், வாடிக்கை வந்த புள்ளிகளுக்கும் நன்றியிடம் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அவருக்காக நான் பாடலை அழைப்பு கொண்டு அனுப்புறேன். மற்றது இக்கடும் நீங்கள்
0: நீங்களா அம்மா அப்பாவோட அனுபவித்த பொற்காலங்களை பற்றி கூறுங்களேன். கூட
1: அனுபவிச்சு நான்
0: என்ன பெற்றோர் தினம் தானே இன்றைக்கு பெற்றோர் தினம் தினம்
1: பெற்றோர்கள் நல்ல வளர்ப்பு தானே வளர்த்தவரை
0: திருவண்ணாமலை
1: அம்மாவும் ஐயாவும் வந்து ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பாடுகள் கொஞ்சம் கலசம் கொஞ்சம் அப்படி இப்படி குறைவா வந்துட்டு தாங்கள் சாப்பிடாம எனக்கு
0: வைக்கிறது பாசம் பிள்ளைக்கு வைக்க ஜோசிப்பினா
1: என்ன கடைசி
0: பிள்ளை பிள்ளைகள்டா கொஞ்சம்
1: யோசிப்பேன்
0: ஜோசிப்பினன் செய்யறது
1: என்ன சாப்பாடு இருந்தாலும் ரெண்டு பேரும் அப்பா அம்மா ஐயாவும் அம்மாவும் அந்த என்ன சாப்பிட்டாலும் கடைசி தாங்கள் தாங்களும் பசிக்கணும் கூட எனக்கு தான் கூட நான் வந்து சாப்பாடு எனக்கு வந்து நல்ல சாப்பாடு. இப்ப எங்க அண்ணா வந்து முருங்கையுடன் சாப்பிடுவா அல்லது முருங்கைக்காயுடன் சாப்பிடுவா எனக்கு வந்து எனக்கு நல்ல சாப்பாடு வரும். சாப்பிடாட்டியும் பசிக்கல சாப்பிட்ட போய் சொல்லி எனக்கு நல்ல சாப்பாடு தாரது.
0: அதான் அம்மா அப்பா உள்ள பாசம்
1: அவன் தாய்ப்பால் வளர்ந்தவன். நான் வந்து 6 மாசம் படிக்கிறேன்.
0: நாங்க
1: அவியலும் அதே மாதிரி நாங்களோட சொல்லாமல் அவியல் இன்றைக்கு எங்களுக்கு எடுத்தா என்ன செய்வேன்னா அது நல்ல நாங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் நல்ல வளர்ப்பு அவி நல்ல வளர்ப்பு அவியலும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். இப்ப ஒரு நேரம் அவைகளுக்கும் இந்த இந்த கருத்துக்கள் வரும் பொழுது அவையிலும் கலைக்கலாம்.
0: நன்றி வணக்கம்.
1: ஓகே ஓகே நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: இந்த பாடலை பிரான்ஸ்லிருந்து பாலா அவர்கள் அனுப்பி கேட்டிருந்தார்கள். அடுத்து இணைந்திருக்க அன்பானவர் அன்பாக வரவேற்றுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். நல்லா இருந்த பார்த்திபன்.
0: நல்லா இருக்கிறீங்களா பார்த்திபன்?
1: நல்லா கூவுது, மைக்கில் கூவுது.
0: சில இடத்துல அப்படி ஆகிறதானே,
1: மைக்கில் சத்தம் வந்து கூண்டு.
0: என்ன
1: வாழ்த்து? குணம் தம்பதியர்களுக்கு அவர்கள் தான் வாழ்நிலைக்கு நிறைய விளம்பரங்களை அவர்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நீங்க அப்பா பற்றி கேட்டு.
0: அம்மா
1: அப்பாதான் முக்கியம். அம்மா விட அப்பாதான் எனக்கு முக்கியம்.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அப்பா குடும்பத்தை விட்டு தனிய எப்ப போனாலும் என்ன கூட்டி போவேன் தன்னோட. அதே மாதிரி சில வேலை அவர் தனிய போகாம விட்டாலும் என்ன அனுப்பி விடுவார், வேற ஆக்களோட என்ன அனுப்பி விடுவார். அப்படியான இதா இருந்தவர். எனக்கு அப்பா அப்பா இறந்த போது எனக்கு தெரியாது. பிறகு நான் வந்து அழுத இல்ல சொல்ல நீங்க ஒப்பாடி வச்சு அழுகிறேன் பாடி விடுவாரு என்ன கண்டார். எனக்காக தாங்கலாம்
0: போயிட்டு
1: தாங்கலாம்
0: அவரும்
1: என்னோட பாசமா இருந்தவர்.
0: ஒன்னு
1: ஒன்னு குடும்பத்தை விட்டு தனிய போறேன்னா என்னதான் கூட்டி போவார். இல்லன்னு சொன்னா ஆரோட அனுப்பிவிட கடிதம் கொண்டு வேலைக்கு தந்து அனுப்பி கொண்டு அங்க கொடுத்துட்டு சாமான் எடுத்து அப்படி என்னென்ன செய்த எனக்கு அது தாங்கலாம் போயிட்டு
0: விட்டேன்.
1: அது இன்னும் மறக்க முடியாத ஒரு நிலைமை. அம்மா எங்களை பெருசா இது இல்ல.
0: என்ன
1: பெற்ற தாயண்டாலும் அப்பா மாதிரி என்ன அம்மா எங்களுக்கு சுமந்தவ சரி. ஆனா எங்களை வெறுக்க ஒரு ஆளாயிருக்கு அம்மா. அப்பா மாதிரி எங்களை ஆதரிக்கல. அம்மா வந்து
0: சந்தோஷம் நடந்தால சொல்லுங்க, துக்கங்களை தானே சொல்லுங்க. அம்மா அப்பா அப்படி எல்லாம் செய்தவர், இப்படி எல்லாம் உங்களை பார்த்தவர், என்ன படி தந்தவர் அதெல்லாம் சொல்லுங்க.
1: அப்பாவா
0: என்ன
1: படி தந்தவர் உங்களுக்கு? எழுத்தவர் இந்த கடையில கொண்டு அவர் ஃப்ரெண்ட் கடை இருந்தது அங்க கொண்டு கொடுத்து என்ன நீ சூங்க கணக்கு அப்ப எங்களுக்கு ஏசுவாரு
0: அண்ணன்
1: தம்பியார் சாக்லேட் ஸ்வீட் எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன். இந்த சாக்லேட் மற்ற சூங்கம் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கறது ஏசுவார்கள். இன்னொரு நண்பர் தான் அவர் எப்ப வந்தாலும் பெரிய ஒரு பேக்ல சாக்லேட் கொண்டு வருவார். அப்ப என்னன்னுதான் அவர் கையில தருவார். அப்ப அப்ப இவங்க சொன்ன அவற்ற கையில கொடுப்பீங்க ஏசுவார்கள். அப்படி எல்லாம் இருந்த நிலைமைகள்
0: பாசமா இருந்ததோ கலந்து சிறப்பு. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: இந்த பாடலை லண்டனில் பார்த்தினவர்களும் கேட்டிருந்தார்கள். பயபரோட இணைந்திருக்காங்க அன்பானவர் அன்பாக வெற்றிக்கொள்கிறேன். வணக்கம் கணேசண்ணா. வணக்கம்.
1: வணக்கம். மற்றது நான் கேட்ட பாடல் எடுத்துறீங்களா?
0: எடுத்தாச்சோ.
1: திருமணம் வந்துடும் அம்மா. இது மற்ற இன்றைக்கு 35வது திருமண கொண்டாடும் குணம்
0: ராஜி.
1: என்ன பேர்?
0: ராஜி.
1: ராஜ தம்பதிக்கு நான் வாழ்த்து கூறிக்கொண்டு, நான் காலமிலிருந்து வீட்டில இல்லை, அதுல இருந்து இப்ப மெசேஜ் பார்த்துட்டேன், நான் இன்டர்நெட்ல பார்த்துட்டேன், வந்த உடனே எடுக்கணும்ட்டு எடுத்து நான் அவரு வாழ்த்தவனு
0: கேட்டேன்,
1: நல்லா வாழ்த்த வேணும் சொல்லி எடுத்து நான் உடனே கிடைச்சிட்டு. வேற என்ன சொல்லுங்க?
0: எனக்கு
1: பெற்றோர் ரெண்டு பேரும் இல்ல. இப்ப நல்லா வளர்த்தவில்ல, நல்லா செய்தவர்கள்
0: நாங்கள்
1: அந்த நேரத்துல குளப்படியானே பள்ளிக்கூடம் போறது, பள்ளிக்கூடம் படிவா படிக்க இல்ல, படிவா நல்லா படிப்பை படிச்சிருக்கலாம். நாங்கள் செய்த உடப்படி அது இன்னும் அந்த அளவுக்கு வந்துட்டு பெந்து இடையில இப்படி போட்டு பெந்து
0: பார்த்தான்.
1: அப்படித்தான் போறது. அம்மா அப்பா நல்லா வளர்த்தவையில், நல்லபடியா பார்த்தவையில் நாங்களாம் வந்துருக்கோம். இனி பிள்ளைகளை வந்து நாங்கள் பார்த்தா சரி படிவா. உங்களை பிள்ளைகளை திருமண வாழ்த்து சொல்லிக்கொண்டு மிகவும் நல்ல 35வது திருமணம் சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு வந்து பாட்டை கேட்கிறேன்.
0: நன்றி. ஏன்னா கலந்து சிறப்பு. நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.

நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம். செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம். நைசு

நல்ல சேலஞ்சில்லாம் மாம்பழம் போல் கனிந்திருப்பாளாம். திருமணமாம் திருமணமாம்

ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. ஊர்வலத்தில் வந்தவள் யார் கூரடி அம்மா, அவள் உடன் இருந்த மாப்பிள்ளைதான் யாரடி அம்மா. மாலை சூடும் மணமகளும் நீ தாண்டி அம்மா, மாலை சூடும் மணமகளும் நீ தாண்டி அம்மா. இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா. ஓஹோ ஓஹோ, திருமணமா?

இந்த பாடலை கணேஷ் அவர்கள் பிரான்ஸ் அந்த ஜெர்மன்லேருந்து விரும்பி கேட்டிருந்தார்கள் கேட்டிருந்தார்கள். குணம் ராஜ தம்பதிகளுக்கும் திருமண வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கலந்து சிறப்பித்த அன்பு நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் குறிவிட வேற்றி சொல்வது கமலி கதீஸ்வரன். நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே.

0: வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 165 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 55.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்பரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பரிஸ் 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
3: 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
2: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
3: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

உறவுகள் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் தொடர இருப்பது உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் அமது திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

35வது திருமண நாள் வாழ்த்துக்கள். தாயகத்தில் சாவச்சேரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களை பிரபலமாக கொண்டு தற்போது கனடா வன்குவர்ணவரில் வசித்து வரும் குணன் ராஜி தம்பதிகள் இன்று ஆணி மாதம் திங்கட்கிழமை முதலாம் தேதி தங்களது 35வது திருமண நாளை தங்களது குடும்பத்தினருடன் மிக அமைதியான முறையில் கொண்டாடுகின்றார்கள். இன்று தங்களது 35வது திருமண நாளை கொண்டாடும் குணன் ராஜி தம்பதிகளை வாழ்த்துவோர்கள் அன்பு பிள்ளைகளான டினேஷ், டிலக்ஷன், டிலீசன், அபர்ணா, டிலான், விசாகன் இவர்களுடன் இணைந்து மைத்துனர்மார், மச்சாள்மார், அண்ணன்மார், அக்காமார், தம்பிமார், தங்கைமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குணம் ராஜி தம்பதிகள் இறைவனின் அருளால் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடனும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் இன்பமும் நலனும் நிறைந்த வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்தித்து அனைவருமே வாழ்த்துகின்றார்கள்.

மேலும் இன்று எட்டியாட்டி தவளலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாலியில் ஒளிபரப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் அன்பு பிள்ளைகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. வளமை போல் என்றும் தாறுமாறை ஆரம்பிக்க நெடுந்தீவு முகிலனின்
1: வரும்போதும் ஏதோ கனவுகளோடு தான் தொடங்குற மாதிரி இருக்கு. ஆனா ஒவ்வொரு டிசம்பரை கடக்கும் போதுதான் உண்மையான ஜகத்தமே புரியுது. என்ன நம்புங்க, நான் எப்போதும் உங்களுக்காக இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொருத்தங்க சொன்னாங்க. ஆனா இதுவரை அதை யாருமே நிரூபிச்சது கிடையாது. எல்லோருமே என்னை ஏமாத்தும் போது ஏதோ எம்மியதுல தான் ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையா இருக்கிறவங்க ஏமாறுறது தலைவிதி இல்லை, அது நியதிதான். அப்புறம் தான் புரிஞ்சேன் நான் காயப்படுவேன் நினைச்சு சிலர் எங்கிட்ட உண்மையை மறைக்கலாம், ஆனா அவங்க சொல்றது பொய் தான் தெரிஞ்சா நான் உடஞ்சே போயிடுவேன். யார விரும்பலான்றதை இதயம் தீர்மானிக்கலாம், ஆனா யாரு வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்றத அவங்களுடைய நடத்தை தான் தீர்மானிக்குது. சில நேரங்கள் என்னை சுத்தி எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மனசுல இருக்கிறத பேச நினைச்சா தான் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. என் வழிய மத்தவங்கிட்ட விளங்கப்படுத்தி தான் இன்னும் நான் காயமடைஞ்சேன். அதனாலதான் என்னை பத்தி பகிர்வதை நிறுத்தி கொண்டேன். யாரும் தயவு செய்து உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாதேங்க, நிச்சயமா பயன்படுத்திக் கொள்வாங்க. என்ன நினைக்காம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா யாரையும் நினைக்கிறதால என்ன மறக்கிறவங்க எனக்கு வேணாம். நான் சிலரிடம் சில கேள்விகளை கேட்கிறதே கிடையாது, ஏன்னா எனக்கு முன்னாடியே அவளுடைய பதில் தெரியும். நான் செத்ததுக்கு அப்புறம் என் சடலத்துல பக்கத்துல வந்து அழாதீங்க, எல்லாம் போதும். ஏன்னா அப்போது என் கைகளால கூட உங்க கண்ணீரை துடைக்க முடியாது. நல்லா இருங்க.
0: வரிகள் வலிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கு உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

உண்மையிலேயே நாங்கள் எல்லாம் எங்களோட பழைய காலத்தில் எங்களோட ஊர் நினைவுகளை பார்த்தோம்னு சொன்னால் ஊரில் ஒரு வீதியால் சுற்றி வருவோம் என்று வலிக்கிட்டு சொன்னால் எத்தனையோ விதமான அற்புதமான காட்சிகள் எல்லாம் நாங்கள் காணுவோம். என்ன ஒருவரும் செய்கிற தொழிலல் அப்படியோ ஒருவர் வச்சுக்கிற கடைகள் இவர்களை எல்லாம் பார்த்து இப்படியே ரசித்து கொண்டு வர்றது தானே. ஏன் நாங்கள் எல்லாம் யாழ்ப்பாணம் நியூ மார்க்கெட்டுக்கு போன வேண்டாம், உள்ளுக்கு போய் அந்த எலக்ட்ரானிக் கடைகள் வாங்குறதுலேயே அண்டையான் பொழுது போய் வாங்குறமோ வாங்கலையோ அது அடுத்த பிரச்சனை. அவைகளை பார்த்து ரசிப்பதில் எங்களுக்கு இவ்வளவு ஒரு அலாதி பிரியமாக இருந்தது. அவைகளை எல்லாம் கண்கொள்ளா காட்சிகளாக பார்த்து நாங்கள் சும்மா ஒரு தெருவுக்கு போனால் கூட எத்தனையோ விடயங்களை அவதானித்த வழிதான் வருவோம். இப்பொழுது மாதிரி போனை பார்த்தோன்னு தலையை குனிஞ்சண்டு போகிறோம் இல்லை. ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு இதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து ஏன் சிலவர்கள் பேசுவதை கூட நாங்கள் கேட்டுக்கொண்டு வருவோம். அதுக்கு நீங்கள் குழப்படிகளை செய்வோம், விளையாட்டை பாடுவோம், பாட்டு பாடுவோம். இப்படியே எல்லாம் பலவித ரசனைகள் நிறைந்த ஊராகத்தான் எமது ஊர் இருந்தது. அதை பற்றித்தான் இப்பொழுது அதில் ஒரு கதையாகத்தான், ஒரு கிளை கதையாகத்தான் இந்த கதை வருகின்றது. சரி, ஊரெல்லாம் விட்டுட்டு நாங்கள் இப்போதானே சீனாவுக்கு போவோம். இப்போ சீனாவில் பண்டு அந்த காலத்து சீனாவில் ஒரு சின்ன நகரத்தில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரும்பு வேலை செய்கிற ஆக்கள் இருப்பினமில்ல, கத்தி அடிக்கிறது, கத்தி சாணம் பிடிக்கிறது, அப்படி இப்படி எல்லாம் செய்கிற தனியாக ஒரு தட்டுவான் இருப்பா. அந்த முன்னுக்கு துருக்கி போட்டு அப்படியே நெருப்பை நல்லா கை ஒரு கையால் ஆட்டிக்கொண்டு அதை இரும்ப

இதன்றிருக்கணும் என்ன. அப்போ அவர் அப்படி இது கேட்க அது செய்வார். அப்போ அவரவர்கள் அந்தந்த நேரத்துக்கு அறுவாள் செய்வதற்காக வருவார்கள், கத்தி செய்வதற்காக வருவார்கள், இப்படி வருவார்கள். ஆனால் அவர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் முன்னுக்கு ஒரு பானையில் ஒரு தண்ணி பிடிச்சி வச்சிருப்பார் என்ன முன்னுக்கு. அது அந்த அந்த கொட்டிலுக்கு அந்த ஓலை கொட்டிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ போது இவர் களைப்பு வார நேரம் எல்லாம் போய் அந்த அந்த அந்த ஒரு மேசையில் ஒரு குடும்பம் மாதிரி ஒரு தேநீர் தார ஒரு குடம் சின்ன குடம் குடம்னு சொல்லுவாங்க கூசான்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். கூசா மாதிரி அதில் தண்ணீர் வச்சு வச்சுருப்பார். அதில் அதை போய் தண்ணி எடுத்து ஒரு ஆறுதலாக இருந்து அப்படியே தண்ணியை அந்த தண்ணியை ஊற்றி ஒரு பீடியை குடிச்சிட்டு அப்படியே சோமான சிந்தனையில் அவர் அப்படியே கொஞ்ச நேரம் தன் களைப்பையெல்லாம் போக்கி கொண்டு இருப்பார். அவர் அந்த போய் அந்த தண்ணியை குடித்து அவர் இழப்படுற தருணம் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு அந்த களைப்பையெல்லாம் போக்கி அந்த திரும்பி அவருக்கு ஒரு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துகிற தருணம் ஆகுது என்ன. அப்போ அவற்ற வாழ்க்கையில் இப்படி இப்படியே அமைதியாகத்தான் அவற்ற வாழ்க்கை போகுது. இப்படி இருக்கிறது அதில் தண்ணியை குடிக்கிறது அவர் வேறு ஒரு கெட்ட வழக்கங்களும் இல்லை. தானும் தன் வீடும் அப்படி இப்படி என்றால் அவர் இருக்கிறார். அவர் பிடிச்சு கொண்டு இருக்க அந்த ஊரில் பல விதமான வழிப்போக்கர்கள் வருவார்கள் என்ன. ஆடு விற்கிறவர்கள் வருவினம், ஆடு வாங்குறவர்கள் வருவினம், இந்த அலுமினிய சட்டி வாங்குறவர்கள் வருவினம், சும்மா ஊர் சுற்றி பார்க்க வாரையாக்கள் வருகினம், இப்படி பலதரப்பட்ட ஆக்களும் வருவினா இவர் அந்த தனியை குடிச்சு ரசித்து கொண்டு வர அப்படி வரைய ஒரு வழிப்போக்கன் அந்த ரோட்டில் வந்துட்டான். வந்த உடனே டக்குன்னு இவற்றி அந்தந்த ஊரை குடிசைக்கு வந்துட்டான் என்ன. வந்த அந்த கூசாவியை அப்படியே பார்த்து கொண்டு வந்தான். பார்த்துட்டே இருக்கேங்க இவர் கொஞ்ச நேரம் அவரை பார்க்குறதும் தண்ணியை குடிச்சானு தண்டை சிந்தனையில் இருக்கிறதும் இப்படி இருந்துட்டு சரி அவர் இப்படியே கூசா பார்த்துன்னு கேட்க இவர் கேட்குறாரு ஐயா உங்களுக்கு ஏதாவது வேணுமா உதவி வேணுமா இன்னும் அப்படியே பார்க்குறீங்க என்று இவர் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார் இல்லை உங்கள் மேசையில் இருக்கிற இந்த தண்ணி இந்த கூசாவை பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதுதான் நான் ஊத்து பார்க்குறேன் என்று இவர் சொன்ன உடனே உடனே இவர் சொல்கிறார் ஐயோ இந்த தேனி சட்டி சரியான பழசு என்று அப்பா இருந்த காலத்தில் இதில் தான் தண்ணி ஊற்றி வச்சிருந்தவர். அவர் இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றியெல்லாம் குடிப்பார். அப்போ அவருக்கு உதவியான அந்த துருத்தி ஊதியெல்லாம் வருவேன் வந்துட்டு நானும் இந்த கதிரையில் இருந்துரு இப்படி தான் வேலை வளையினான். அப்போ எனக்கு களைப்பும் தான் ஏற்பட்டால் இதில் இருக்கிற தண்ணியை குடிச்சு போட்டு இழைப்பாருவேன் என்று சொன்னார். சொன்ன உடனே சரி ஓகேன்ட்டு அவப்பே இந்த அந்த கூசாவே பார்த்து கொண்டு வந்தார். சொன்னார் ஐயா நான் இந்த கூசாவை இருக்கா பார்க்கலாமா வடிவா இருக்கா பார்க்கலாமான்னு சொன்னோடனே அவர் சொன்னார் இது என்ன இது ஒரு பாலி ஐயோ இந்த பகுதி வாருங்க கை பிடிச்ச ஊத்த ஊடிய விழா இருக்கு இதில் என்ன இருக்கு இது என்ன பார்க்க போறீங்க என்று சொல்லி அவங்க சரி ஓகே இந்தாங்க பாருங்கன்னு சொல்லி அவரோட தூக்கி கொடுத்தாச்சு. அப்போ அந்த வழிப்போக்கன் அந்த அந்த கூசா வந்து மேலால கீழால எல்லாம் பார்க்குறாரு என்ன பார்த்து போட்டு டக்குன்னு சொன்னார் கரெக்ட் என்று சொல்லி போட்டு சொன்னார். இது எப்படியான இது தெரியுமாண்டு அவரை பற்றி கேட்டார். சொன்னா தெரியாது அப்பாண்ட காலத்தில் இருக்குன்னு சொல்ல இது எப்படியானது இல்லை இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்கு அது கீழடியில் கூடி கிடைக்காது ஒரு பெரிய பொக்கிசம் எல்லாம் நீங்கள் வச்சுக்கிறீங்கள் இதை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்ல யாராவது இப்படி ரெண்டு கதை வச்சு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆக்களுக்கு தானே பொறுக்கா விட்டு எல்லாரும் பறம் தடிச்சுட்டு வந்து ஊடி வந்து கட்டணும் எல்லாரும் வந்து சுற்றி அடிச்சு நிற்கணும் என்ன சுற்றி ஒருத்தன் வந்து அக்களுக்கு ஒரு ஆள் சொன்னார் இந்த பழைய சட்டியை போய் இப்படி சொல்கிறாங்களே இது பார்த்தா சும்மா சாதாரணமாக இருக்குது இவ்வளோ ஆழமாக இருக்குது இது ஒரு அஞ்சியது புறாத இதை பார்த்து இப்படி சொல்கிறாரே அவர் ரெண்டு ஒருத்தர் சொல்ல இவர் சொல்றார் இது மன்னர் பரம்பரையில் வந்த இது இது இந்த முந்தி இந்த மன்னர் பரம்பரையில் இப்படி ஒன்று மூண்டே மூணாக இருந்தான் அந்த லிமிட்டெட் எடிஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லை இதை பேருந்து அதெல்லாம் தயாரிக்கிறது இல்லை ஒரு ரெண்டு மூணு தயாரிப்பாங்களோ அப்படியே இந்த ரெண்டு வாட்சு அது இதெல்லாம் சில காரல் இப்படி இதெல்லாம் தயாரிக்கிறானே அதில் ஒரு லிமிட்டெட் எடிஷன் ஒரு உலகத்தில் ஒரு பத்து தான் இருக்கும் என்ன இல்லைன்னா ஒரு அஞ்சு தான் இருக்கும் அப்படி தயாரித்ததில் மூன்று இது தான் இது மூன்று தயாரித்தது அதில் ரெண்டு இது அரசு சபையில் இன்றைக்கும் இருக்குது நீங்கள் மியூசியத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் காக்கலாம் ஆனால் ஒன்றை தான் தேடி தெரிஞ்சவையல்
அது துளைஞ்சு போச்சுண்ணே, அந்த காலத்திலேயே துளைஞ்சு துளைஞ்சு போயிட்டு இல்லை நான் உடஞ்சு போயிட்டேன் கையை விட்டுட்டேன் என்ன. ஆனால் இந்த சட்டியை நல்லா கழுவிச்சு தான் செய்து பார்த்தா அதன் அடியில் ஒரு அரசகுல முத்திரை இருக்கும் பாருங்க.

அப்படியே இருக்குது என்ன அப்ப இவர் சொன்ன மாதிரிதான் அப்ப இது அந்த அரசகுல முத்திரை இருக்கு. அப்ப இதுவரையும் இப்படிப்பட்ட முத்திரை யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா? அவரும் கேட்க, ஐயோ இல்ல ஐயா, இந்த அபூர்வ சட்டிய நீங்க இதோட அவர் நிப்பாட்டிக்கலாம். இந்த அபூர்வ சட்டியை நீங்க விற்க விரும்பினா நானே வாங்கிக்கிறேன். ஒரு எவ்வளவு, ஒரு 100,000 ரூபாய் நான் வாங்கிக்கிறேன் சொல்லிட்டார். இவருக்கு தண்ட காதுகளை நம்பினார். காட்டு 5% பெறாதண்டு இதை 100,000 ரூபாய்க்கு 100,000 ஜென்டுக்கு தாரண்டு இவர் சொல்றாரே என்று சொல்லி போட்டு உண்மையா உண்மையாண்டு கேட்கிறாரு. அந்த காலத்தில் சும்மா பத்து நாங்கள் எல்லாம் 5 ரூபாய் வாங்கினாக்கள் என்ன, இப்போ எல்லாம் அதுகளை சொன்னால் சிரிப்பினம். ஆனால் அந்த காலத்துலேயே 100,000 ஜென்னு சொன்னால் அப்போ இவ்வளோ இதாக இருக்கும். ஒரு சில ஃப்ராங்கோ ஜென்னோ அவங்க நாட்டு காசில் அப்படி இருந்துன்னு சொன்னால் பெரிய இதாக தானே இருக்கும். அப்போ இவற்றை வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் அவளாத்த இவரால் சேமிக்கிறாரு, அவளாத்த கண்ணால் பார்க்கவே மாட்டார். அவ்வளோ ஆசை இவர் தாரன்னு சொல்லிட்டார். இப்போ அவர் சொன்னார், நான் இப்போ சும்மா தான் வந்தேன், வரைக்கும் காசு எடுத்துன்னு வரையில்லை. ஆனால் இந்த இது நான் கண்டிப்பாக இதை வாங்குவேன். அப்போ வீட்டை போய் நான் ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்குரிய காசு எல்லாம் செய்தண்டு நான் வரேன்னு சொல்லி போய் இவர் போயிட்டார். என்ன இந்த கூடியிருந்த ஆக்களுக்கு எல்லாம் பிடிச்ச சந்தோஷம், ஒரு வியப்பு. என்ன அட்டை கோதாரி பார்த்தியா, இவன் இவ்வளோ காலம் வச்சிருந்தான், இவ்வளோ பொறுமதியான இதை வச்சுட்டு இப்போ இவன் இப்போ ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் அட்டை இவன் இனி திடீர் ரெண்டு போனக்கா மதிக்க மாட்டானே போயிட்டார். உடனே அதுவரை சட்டியை திருப்பி பார்த்ததெல்லாம் அந்த அரச முத்திரியை திருப்பி பார்த்தவையெல்லாம் கிட்ட வர இப்ப தொடாத அதை தொடாத தள்ளு பாரு இவன் சட்டம் போட வச்சுட்டான். இப்ப அது பெருமதி வேற தூர தூர நின்று பாரு அதுதான் சொல்லிட்டு இவன் எட்டு நின்றுதான் பார்க்க சொன்னான். அண்டையிலேருந்து இவன் வாழ்க்கை எல்லாம் மாறிட்டு. என்ன இப்போ அந்த அந்த அந்த கூசா இருக்குல்ல, இப்போ அந்த கொட்டிலில் வைக்கல, அது இப்போ கொண்டாந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டான். என்ன வீட்டு வந்து இவன் வருவான் பார்த்துட்டு இவனை பார்க்கறது, இவன் வருவானா வருவானான் பார்த்து வேலையில் உடி கவனம் இல்லை. என்ன இது இங்கே சொல்லிட்டு போனவன்ன்றது, இடையில போய் எங்கள் வீட்டுக்குள்ள போய் அதை பார்க்கறது, இப்போ வேலையிலும் கவனம் இல்லை. ஆனால் நிம்மதி என்ன, முதல்ல என்ன ஒரு காத்தாட வந்து வேலையை செய்து போட்டு ஒரு நிம்மதியாக காத்தாட இருந்த அந்த புத்துணர்ச்சி வெற்றி அதெல்லாம் இவருக்கு இப்போ என்ன போயிட்டு. என்ன இப்போ அந்த குளிர்ந்த தண்ணியை கூடி அந்த சட்டியில் போய் இவரால் குடிக்க முடியாம போயிட்டு. அப்போ இவர் வீட்டுக்குள்ளே போய் தண்ணியை ஊற்றி குடித்தா அது ஒரு புழுக்கமாக இருக்குது. இப்போ இப்போ வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் ஜன்னலில் நான் பூட்டி போட்டு சர்வதா குடித்தா கூட இப்போ இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் வெளியில் போய் ஒரு காத்தாட அப்படி ஒரு இருந்து இருக்கே அதில் வார அந்த குளிர்ச்சியும் இந்த சர்வத்தும் வந்து அந்த ஒரு சந்தோஷம் தானே, அது கூட இப்போ இவருக்கு இல்லாமல் போயிட்டு. இதை விட சட்டியை போய் நெடுக தொட்டு தூக்கி பார்க்குற கூடி இல்லை. என்னென்னா சென்னை கைதவரி விழுந்து விழுந்துறேன் எங்கள்ற கண்ணா இதெல்லாம் இப்படித்தானே, நாங்கள் ஏதோ பாதுகாத்து வச்சுருப்போம், ஏதோ இதில் சும்மா இல்லை கையை தவறி விட்டுருவோம் படாரண்டிடம். இது மாதிரி என்ன செய்கிறது இப்போ அப்படி உயர்த்தி பார்க்கவே இல்லாது. ஆனால் இந்த இவர்கிட்ட இந்த அபூர்வ சட்டி இருக்கிற அந்த கதை பக்கத்து ஊர் பரவி ஊர் முழுக்க பரவிட்டு. என்ன பரவினா அந்த பார்க்குறதுக்கு அப்படியே நிறைய பேர் வருகினா. என்ன ஈவில் தவறுக்கு வார ஆக்களை விட இந்த சட்டியை பார்க்குறதுக்கு இப்போ வார ஆக்கள் எக்கச்சக்கமாக வருகினா. வாரியாக்கள் எல்லாம் வந்து கேட்குறேன் இந்த சட்டியை அந்த அவர் வாங்குறேன்னு சொன்னார். அவர் சொன்னார் அது விற்கிற இது ஒரு ஆளுக்கு வித்தாச்சு வாங்க நீங்கள் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்ன என்ன விலை சொன்னவர்னா அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னா அது இதாண்டி இவர் அவைகளுக்கு சொல்கிறாரு. என்ன அப்போ வார எல்லாரும் நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன்டா அப்படி இப்படி என்று சொல்லி போட்டு அவனை முன்னாலே அவனை புகழ்ந்து ஓட்டு போயிருக்கணும். என்ன அப்போ இப்படியே அந்த தேனீ சட்டி வந்து அந்த இது வந்து பிரமணஞ்ச பின்னர் இன்னொரு பயமும் அவனை ஆட்கொண்டு விட்டேன். என்ன
சில நேரம் இடவில வந்து ஆறும் களவெடுத்து நோயிட்டாங்கடா என்ன செய்யற. இப்ப பகல்ல தான் நிம்மதி போயிட்டு இப்ப இடவிலும் என்ன செய்யறது? ஆறாவது வந்து கண்ணை எந்த தூக்கி நோயிட்டாங்கண்ணா என்ன இப்ப ஊர் முழுக்கையில தெரியும். அப்ப பகலும் இருந்து இடவும் அவர் இதுலயோ ஒரு கண்ணா இருக்கிறாரு என்ன. இப்ப இவருக்கு வழக்கமான வேலைகள் எதுவுமே சரியா நடக்க இல்லை. இப்ப இரவு திருட்டு பையன் காணுமா, அதனால நிம்மதியா நித்திர ஒழியக்கூடிய கோலையெல்லாம் போயிட்டு இப்ப கொஞ்ச நாள்ல போன சொல்லி வாரன்னு சொல்லிட்டு போன ஒரு சில நாட்கள் ஆகி மாதங்கள் ஆகி அவர் வரவே இல்லை. ஆனா அந்த ஆக்களும் இந்த தேனி சாட்டியை பாக்குறதுக்கு வந்த உடனே தான் இருக்கிறார்கள். அப்ப அவர்கள்ட்ட அதை பற்றி கேட்ட உடனே தான் இருக்கிறார்கள். அவன் ஒரு நாள் வெளியிட்டு இருந்து ஆக வந்து அதனை பார்க்க வந்துட்டா அப்படி அவன் சொல்றான், நீ உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டாரன் தான்னு சொன்னோடனே இவனுக்கு பொறுக்கையெல்லாம் சொல்லிட்டு இவனுக்கு அத்துவனே இருந்தவனே என்ன எல்லாரும் வந்து நீ பெரிய லக்கி அதுன்ற. ஆனா இவர் வர்ற வாடு அவருக்கு தானே தெரியும் என்ன. ஊர் ஓச்சம் வீடு பட்டினி எல்லாம் சொல்லுவார்கள். அது மாதிரி இந்த வாரையாக்கள் எல்லாம் சொல்றது. ஆனா அவர் உள்ளுக்கு நித்திர இல்ல, ஒழுங்கான வேலை இல்ல, இத பாக்குறது அவனை பார்த்து பார்த்தன்னு பார்த்துருக்கிறது. அப்ப இவன் படுற பாடுகள் அது ஒரு சொல்லி ஆளாத துன்பத்தில் அவற்றுக்கிறார். பார்த்துட்டு என்ன செய்தாரண்டா, இப்போ பகல்ல நிம்மதியாக வெளியில் உட்கார்ந்து கூடி தண்ணி குடிக்க முடியல, ஒட்டு காலம் கூட என்ன நிம்மதியாக வேலை பார்க்க முடியல, இதை போயிடுவாங்கன்னு இப்போ தூங்க முடியல. இப்படி இவர் இவர் சொல்கிறார், ஐயோ இப்படி எல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவன் சொல்ற, இல்லை இல்லை இல்லை அவன் கண்டிப்பாக வந்து வாங்குவான், அவன் சொல்லிட்டு போனவன், அவன் இவ்வளோ அதை கண்டுபிடிச்சவன் வாங்க விடுவானா, அவன் கண்டிப்பாக வந்து வாங்குவான், நீ எல்லாம் ஜோசிக்காத அது தன்னு இல்லையே கைவர் சொல்றார். இத்தனை நாளாக வராதவன் இனி வருவானாண்டு நான் தெரியல, எனக்கு இப்போ அந்த 100,000 காசு தேவையில்லை, என் பழைய வாழ்க்கை கிடைச்சாலே போதும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுமா அது தண்டு கேட்க ஒரு தரம், இல்லை இல்லை நீ அதை விற்று அவன் பெறுவான் வாங்குவான் இப்படி உனக்கானாலும் அது தண்டுனா ஒரு நிமிஷத்தில் உள்ள முடிவெடுத்தான் சடாருண்டா. இந்த ஒரு தரம் எனக்கு ஒன்றும் செய்யணும்னு எடுத்து தூக்கி ஒட்டி அடி நிலத்தோட எல்லாம் தூள் தூளாக போச்சு என்ன, தூள் தூளாக அப்படியே பறக்க எல்லாரும் தேய்ச்சி போய் நிற்கணும் என்ன, அது தேய்ச்சி போகணுண்டா. அப்போதான் இவனுக்கு எங்கேயோ இருந்த மாதிரி மனசுக்குள்ள நிம்மதி வருது என்ன. அப்ப இப்ப இப்ப இப்ப என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த கதையில இவர் இவர் செய்தது வந்து இவற்ற முன்பு இவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு எளிமையாக இருந்தது என்ன, அவருக்கு கிடைச்ச வருமானம் அவற்ற வாழ்க்கை நடத்த போதுமான இருந்தது, அவருக்கு பெரிய கவலைகளோ பயமோ ஒன்றும் இருக்கே இல்லையா, ஜாலியா இருந்தவர். ஆனா அந்த தேனி சட்டி அந்த அந்த கூஜா வந்து அதிக மதிப்பு இருக்கண்டு ஒருத்தன் வந்து சொல்லி ஊரார் அணைஞ்சவன அவனுக்கு எல்லாமே தலைகளா மாறிட்டு அவனுக்கு அது திருட்டு போயிடும் வேண்டாம் பயத்தை உணர்ந்திருக்கிறது. பழைய வாழ்க்கை இந்த கவலை இந்த தன்மையே இல்லாம பண்ணிட்டு அவனுக்காக அவனை மதிப்பது போல அந்த தேனி சட்டிக்கு அவனை அந்த மக்கள் எல்லாம் மதிக்கிறது அவனுக்கு எல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா போயிட்டு என்ன. அப்ப எல்லாரும் அவனை அதிர்ஷ்டசாலி என்று சொல்றது இது எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கையில அவன் மட்டும்தானே உள்ளுக்குள்ள ஐயோ நான் எவ்வளோ துரஸ்தாலியா இருக்கிறேன் அப்பா என்று சொல்லி இருக்கிறார். இது இந்த இதை இந்த கதை வந்து வந்து இந்த செல்வமும் புகழும் அதிகரிக்கும் போது அதனுடன் கூட வரும் பிரச்சனைகளை தான் இந்த கதை சொல்லுது என்ன. அப்ப அவருடைய கடைசி முடிவுதான் ஒரு பெரிய முட்டாள்தனமாக தான் எல்லாரும் இருக்கும். ஆனா இந்த கதை வந்து செல்வம் புகழ் ஆகியோருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கத்தான் தோன்றலாம். ஆனா உண்மையிலே இது ஆழமாக தெரிவிக்கும் செய்தி என்ன சொல்லுங்க. அப்பம் என்றுமே மனிதனை விட அவனுடைய செல்வம் புகழும் முக்கியத்துவம் பெற்று விடுமானால் அவனை உண்மையாகவே நிம்மதியை காண முடியாது. பிரச்சனை செல்வத்திலும் புகழும் இல்லை, உண்மையான பிரச்சனை அவனால் அவற்றை விட்டு இருக்க முடியாத அடிமைத்தனத்தில் தான் இருக்குது. இந்த அடிமைத்தனம்தான் அவனை சின்ன சின்ன எளிமையான சந்தோஷங்களை அனுபவிக்காம எல்லாத்தையும் தடுக்குது, அடுத்தவர்களையெல்லாம் சந்தேக கண்ணோட பார்க்க வைக்குது. அவற்றை இழந்து விடுவோமோ இல்லைன்னா அவற்றை மற்றவர்கள் அவழ்த்து விடுவார்கள் என்ற பயன் சதா உடனே அவைகளுக்கு ஆரம்பித்து விடும். இப்படி பாதுகாக்கிற கவலை உடிச்சேர்ந்தே இருக்கும். அது அவனை ஆட்டி படைச்சு அவனை ஒரு ஒரு ஒரு நட பிணமாக மாற்றி
നിർത്തിവിടും. അവൻ്റെ എണ്ണം ചെയ്യൽ സൊല് എല്ലാവരെയും അത് താൻ തീരുമാനിക്കാൻ ആരംഭിച്ചു വിടും. പിന്നെ ആഹ് ഇത് അടിമത്തനത്തെ ഉടത്തിറങ്ങി അലൊളിക്ക ഒരുവൻ നിമ്മതിയടിയ മുടിയാ എന്നതാൻ ഇന്ന് കഥ മൂലം ഉങ്ങൾക്ക് ഇവരെയും ചൊല്ലിയിരുന്നൻ പുരിന്തിരിക്കുമെന്ന നമ്പിക്കയുടൻ ഇപ്പോഴത് പാടലേക്ക് പോമാ.

ஒன்பதாக நீதிமனதில் நிறைய

buddy.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறு மாறு நீங்கள் என்னுடைய இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். திருமதி சரோ பரமேஸ்வரன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்களே நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. இன்று 35வது திருமண நாளை கொண்டாடிக்கொண்டிருக்கும் குணமன்னா ராஜியக்கா சம்பதிகளுக்கு இனிய இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவைகள் தீக ஆரோக்கியத்தோட 100 ஆண்டு காலம் சகல செல்வங்களும் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு இதை வானொலிக்கு எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பாக. மிகவும்
1: கலகலப்பான ஒரு அண்ணன்
0: இன்று வரை அவர் டிஆர்டிக்காக எந்த அந்த நாடி நரம்பு எல்லாம் டிஆர்டி ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லுவார்கள். கொண்டு செல்வதில் அவருடைய ஆற்றிய பங்கு மிக அளப்பெரியது.
1: நல்ல பொது சேவையில் எல்லாம் நல்லா
0: செய்யும்
1: வாழ்த்துக்கள்
0: நிறைந்த திருமண நல் வாழ்த்துக்கள். அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த ரஜியக்காக்கும் எங்களது வாழ்த்துக்கள்.
1: அதுதான் நல்ல கதைதான். அப்படி இத வந்து நாங்களும் உணர்ந்து நடக்கணும். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கவிதைக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நான் தரப்போறது கிருஷ்ணரின் அறிவுரை.
0: அறிவுரை.
1: உன்னை விட்டு போனவர்கள் உன்னை இழந்தவர்கள் தான். நீ யாரையும் இழந்ததில்லை. நீ அளித்த அன்பு வெறும் உணர்ச்சி இல்லை, அது உன் மனசின் தூய்மை. உன்னை பிரியாதவர்களுக்கு உன்னை நிரூபிக்க முயற்சிக்க அவர்களுக்கு நீ ஒரு கதையாகத்தான். வாழ்க்கை ஒரு நாள் உன்னை தனியாக நிறுத்தும், அந்த நாளில்தான் புரியும் நீயே உன் பலம் என்று. நம்பிக்கை உடைந்தாலும் மனசை உடைக்காதே, ஏனென்றால் உடைந்த நம்பிக்கை மீண்டும் வரலாம், உடைந்த மனசு மீண்டும் பழையபடி வராது. கடைசியில் நினைத்துக்கொள், நீ இழந்ததெல்லாம் உன்னை பலமாக்க வந்ததுதான். நம்பிக்கை வை, நல்லது நிச்சயம் நடக்கும். இன்னொரு கவிதை ஒன்றெல்லாம்
0: ஹலோ.
1: ஓமாம் தரப்போறேன். உன் மதிப்பு அறியாத மனிதனின் நிழலிலும் நீ நிற்காதே. உன்னை ஏற்காத இதயத்தில் இடம் தேடி அலையாதே. உன்னை விரும்பாத வாசலில் விருந்தாளியாய் நுழையாதே. உன் தகுதி குறையும் இடத்தில் உன் தலையையும் குனியாதே. காலம் ஒரு சக்கர என்று உன்னை மிதிப்பவர்கள் நாளை உன் வளர்ச்சி கண்டு வியப்பர். இன்று அதிகாரம் உன்னிடம் இருக்கலாம், ஆனால் உன்னை ஆட்டிப்படைக்கும் காலம் உன்னை விட பெரியது. உன் உலகம் தலைகீழாய் மாறினாலும் திகைத்து விடாதே. ஒரு பக்கம் வழி அடைத்தால் மறுபக்கம் உனக்கான ஒரு புதிய சமுதாயம் காத்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: கண்டிப்பாக அருமை அருமை. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் அது நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: தத்துவத்தோடும் கவிதையோடும் இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி சரோ பரமேஸ்வரன். அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம் குணநாயி அம்மா. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: அதே அதே
1: அதே ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் வான்கூவர் குணமன் ராஜ் தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் நோய் நொடியின்றி சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்றவர்களை வாழ்த்திக் கொண்டு அதனை வானொலிக்கு எடுத்து வந்த பிள்ளைகளுக்கும் நன்றிகளை கூறுகின்றேன்.
0: நன்றி உங்களுக்கும். உங்களுக்கும் ஒரு பெருமைதான். என்ன?
1: ஓமோ.
0: சரி சொல்லுங்கள்.
1: உங்களோட கதைகள் கவிதைகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. அதை கூறிக்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற நாலு விதிகள். காலம் பொன் போன்றது, நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் முக்கியம், வீணடிக்காதீர்கள், திரும்ப கிடைக்காது. இரண்டாவது, எதையும் புதிதாக கற்றுக்கொள்ள வயது ஒரு தடை அல்ல. புதிய விஷயங்களை முடியமான வரை தேடி கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவது, முறையான உணவு, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் மற்ற அனைத்தையும் செய்ய முடியும். நான்காவது, சேமிப்பு பழக்கம் முக்கியம். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் பணம் இருந்தால் ஓரளவு சமாளிக்கலாம். ஆதலால் இந்த நாலு விதிகளையும் வாழ்க்கையை கடைபிடியுங்கள். அடுத்தது, எவர் மீதும் அளவுக்கு அதிகமான பாசமும் அளவுக்கு அதிகமான அக்கறையோ எடுத்துக்கொள்ள கூடாது. கேக்குறீங்களோ? அளவுக்கு அதிகமான பாசம் வைத்தால் முடிவில் கிடைப்பது வேதனையும் வலியும் மட்டுமே.
0: கண்டிப்பா.
1: அப்படியான பாசத்துக்கு ஆயுளும் குறைவு. இப்போது உள்ள உறவுகள் ஏன் போன் பண்ணவில்லை என்று கேட்டால் எங்க நேரம் இல்லை, அந்த வேலை இந்த வேலை என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை என்னவெனில், அவர்கள் 24 மணி நேரமும் தொலைபேசி உடனே தான் இருப்பார்கள். அவர்கள் இரவு படுக்க போகும் போதும் கைத்தொலைபேசியுடனேயே படுக்கைக்கு செல்வார்கள். காலையில் எழுந்து வரும்போதும் கைத்தொலைபேசியுடனே வெளியே வருவார்கள். ஏனென்றால் நாங்கள் எந்த நேரம் எடுத்தாலும் அது ஆன்லைன்ல தான் அது இருக்கும். அப்படி இருந்து கொண்டு கூட நாங்கள் கேட்டால் நேரம் இல்லை என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் தாங்களாக எங்களுடன் எப்போதும் பேசவும் மாட்டார்கள். நாங்களாக எடுத்தாலும் உடனே எடுக்கவும் மாட்டார்கள். 2 நாள் கழித்து அல்லது 2 மணி நேரம் கழித்து தான் எடுப்பார்கள். இப்படியாக இருக்கிறது இன்றைய உறவு முறை. உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்களின் முன்னிலை பட்டியலில் நாங்கள் இடம்பெறவில்லை. இன்று பெற்றோர்கள் தினம். எல்லோருக்கும் பெற்றோர்கள், எல்லோரும் பெற்றோர்களாகிவிட்டோம் தானே. எல்லோருக்கும் பெற்றோர்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சென்று வருகிறேன்.
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் பாராட்டு. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: தினம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால் அதோ அதோ விடியது
1: இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி உன்னநாய் பசுவதி அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
2: வணக்கம் ஜெயமணி
1: ராஜன் அப்படியே காத்திருங்கள் நான் இதற்கு முதல் இணைந்திருப்போர் இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் திருமதி ரஜினியன் மாறி எடுத்து விட்டேன் நலமாக இருக்கின்றீர்களா நலமாகவே இருக்கின்றோம் நலத்துடன் சொல்லுங்கள்
3: இன்று 35வது ஆண்டில் திருமண வாழ்வில் காலடி எடுத்து வைக்கும் குணமன்னா தம்பதிகளை எங்கள் குடும்பம் சார்பாக நாங்களும் பல்லாண்டு கால நோயுடையுண்டு சீரஞ்சிறப்போடு வாழ வேணும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த எண்களை வாழ்க்கை எடுத்து வந்த அவரின் பிள்ளைகள் செல்வங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்
1: கண்டிப்பாக உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லோரும் அந்த வாழ்த்து சொல்லும் பொழுது அவர்கள் அவரை விட அவர்களது பிள்ளைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்ன
3: ஆமா
1: சரி சொல்லுங்கள்
3: இன்றைய தினம் வந்து நூலகம் ஜால் பொதுசன நூலகம் எரிந்து 45 ஆண்டுகள் நிறைவாகிறது
1: 35
3: நள்ளிரவு நடந்தபடியால்
1: நேற்று நள்ளிரவு தான் தீ வைக்க தொடங்கி
3: நன்றி நூலக எரிப்பு அழியாத வடுவாக ஆறாத ரணமாக நூலக எரிப்பு மன கொதிப்பு அழியாத வடுவாக ஆறாத ரணமாக நூலக எரிப்பு மன கொதிப்பு ஞானத்தை அள்ளி கொடுத்த ஞானபீடம் தமிழின் சிறப்பினை இனத்தின் பெருமையை தனித்துவமாக்கிய ஆதார சுருதி ஞானத்தை அள்ளி கொடுத்த ஞானபீடம் தமிழின் சிறப்பினை இனத்தின் பெருமையை தனித்துவமாக்கிய ஆதார சுருதி தீயிட்டு கொளுத்தப்பட்டதே விசமிகளால் தீயிட்டு கொளுத்தப்பட்டதே விசமிகளால் புகைப்படந்த வானம் கரிக்கரை படிந்த சுவர்கள் சாட்சியாக புகைப்படந்த வானம் கரிக்கரை படிந்த சுவர்கள் சாட்சியாக சாம்பலில் புதைந்த அறிவு புதையல்கள் படைப்பாளர்களின் கனவுகள் கவிஞர்களின் கற்பனைகள் சாம்பலில் புதைந்த அறிவு புதையல்கள் படைப்பாளர்களின் கனவுகள் கவிஞர்களின் கற்பனைகள் புத்தகங்கள் குவிந்த பொக்கிச ஏடு தத்துவவாதிகளின் சிந்தனை தீட்டங்கள் மொத்தமாய் சாம்பல் மேடானதே புத்தகங்கள் குவிந்த பொக்கிச வீடு தத்துவவாதிகளின் சிந்தனை தேட்டங்கள் மொத்தமாய் சாம்பல் மேடானதே அணைந்தது அறிவின் ஜோதி மூடப்பட்டது கல்வியின் கதவுகள் முடக்கப்பட்டது அறிவின் தேடல்கள் அணைந்தது அறிவின் ஜோதி மூடப்பட்டது கல்வியின் கதவுகள் முடக்கப்பட்டது அறிவின் தேடல்கள் தடைப்பட்டது முன்னேற்றம் அதுவே நூலக எரிப்பின் அழியாத வடு தடைப்பட்டது முன்னேற்றம் அதுவே நூலக எரிப்பின் அழியாத வடு ஆனாலும் எரிந்த சாம்பல் மேட்டிலிருந்து அறிவின் தேவதை இன்று பூத்து நிற்குது அறிவு தேவையை வாரி வழங்குது ஆனாலும் எரிந்த சாம்பல் மேட்டிலிருந்து அறிவின் தேவதை இன்று பூத்து நிற்குது அறிவு தேவையை வாரி வழங்குது மனித குலத்துக்கு இது நல்லதொரு பாடம் அதுவே நூலக எரிப்பின் அழியா பாடம் மனித குலத்துக்கு இது நல்லதொரு பாடம் அதுவே நூலக எரிப்பின் அழியா பாடம் அதுவே நூலக எரிப்பின் அழியா பாடம் நன்றி வணக்கம்
1: வாழ்த்துக்கள் உண்மையிலேயே 45 ஆண்டுகளையும் கடந்து நெஞ்சில் தீ சுமந்திருக்கும் இந்த நாளில் அந்த கவி தந்த உங்களுக்கும் எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்

சொன்னாரன்னா சுதந்திரம் வந்ததுன்னு. சுப்பண்ணா சொன்னாரன்னா சுதந்திரம் வந்ததுன்னு. எப்பண்ணா வந்ததுன்னேன் எனக்கும் தெரியலன்னா. எப்பண்ணா வந்ததுன்னேன் எனக்கும் தெரியலன்னா. அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா. அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா. சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு. சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு.

0: நூலக எரிப்பு நினைவு கவி தந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி அண்டன் அவருக்கு அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பூங்கோயில் ராஜா அண்ணா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றது? ஓ, நலமாக இருக்கின்றோம். நீங்கள்? ஓ, சரி, சொல்லுங்கள்.
1: 35வது திருமணநாளை கொண்டாடும் திருமதி குணம் ராஜி தம்பதிகளுக்கு கைலாசியம் பெற்று பிள்ளைய விட்டு அவர்களோட இதா கலந்து என்றென்றும் சிரஞ்சீவியா என்றென்றும் தீக்க சுமங்களையா நோய் நொடியின்றி முருகன்களை பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்க்கைவென வாழ்த்திக் கொண்டு இதை டிஆர்டி வானொலி நிகழ்ச்சியில் அத்தனையும் எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வழிகள் எல்லாம் நல்லா இருந்தது, கதையும் நல்லா இருந்தது, அதுக்கேற்ற பாட்டு நல்லா அமைந்து விட்டது. இதுதான் அது அது கதைக்கேற்ற மாதிரி அது ஒன்றுதான். ஒன்றை நம்பி ஒன்றை கைவிடும் போது பெண்ணும் கிட்ட நிலையில் வாழ வேணும் என்றுதான் அந்த கதை உணர்த்திச்சது. மற்ற வந்து சின்ன துடி ஒன்று
0: தாருங்க.
1: சில இடங்களில் சில நேரங்கள் நல்லவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், மிகவும் நல்லவர்கள் தானாகவே ஒதுங்கி கொள்கிறார்கள். எந்த இடத்தில் நீங்கள் மற்றவர்களால் ஒதுக்கப்படுவதற்கு முன் நீங்களே புரிந்து கொண்டு ஒதுங்கி விடுங்கள், அதுதான் உங்களுக்கு மரியாதை. சிவர் இருந்தால் தான் சித்திரம் எழுதலாம், சித்திரம் வரையலாம். தங்க குடத்தில் பால் குடித்து வாழ்ந்தாலும் வெள்ளி குடத்தில் தேன் குடித்து வாழ்ந்தாலும் இறுதியில் மயானத்தில் மண் குடத்தில் தண்ணீர் தெளித்துத்தான் தகனமாவதுதான் இந்த மனித வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இடைப்பட்ட தூரத்திலும் இடைப்பட்ட வாழ்க்கை, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போவோம். மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகி விடுமன், எல்லாம் சமாதானை விடும் என்று நினைக்கக்கூடாது. செய்வதெல்லாம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டால் மனிதனும் எல்லா பாவங்களையும் நிகழ்த்திவிட்டு பரிகாரம் செய்துவிட்டால் கடவுளும் சமாதானமே ஆகிவிடுவார் என்று கடைசி வரையும் எதிர்பார்க்க முடியாது. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அப்படி எதிர்பார்க்கும் எந்த மனிதர்களும் மற்றவர்களின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சமாதானமாகி அடுவதில்லை என்பதுதான் உண்மையான யதார்த்தமாகும். நன்றி, வணக்கம்.
0: உங்கள் தத்துவ முத்துக்களை வாழ்ந்து கொண்டாக நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: ஆண்டவர் யாரடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா.
1: தத்துவ வரிகளோடு இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து பூங்கோயூர் ராஜா அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் கேடு.
1: வணக்கம் வணக்கம். நீண்ட இடைவெளி ஆகிவிட்டது மாதிரி இருக்கின்றது. என்ன
2: போன திங்கட்கிழமை
1: எல்லாரும் ரசிப்பார்கள். என்ன சிங்கள பாட்டுகள் எல்லாம் போடுறோம். என்ன மொழி தெரிந்தா
2: நன்றியை கூறிக்கொண்டு இன்று 32வது திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதியினருக்கு இது தம்பதியினர் இல்லறம் என நல்லறம் மதில் தீர்க்க சுமங்கலியாக நூடுலி காலம் நோயின்றி நலமாக அவர்களது பிள்ளை செல்வங்களுடன் மற்ற உற்றார் உறவினருடன் வாழ்க வாழ்க என வாழ்த்து கொண்டு அதனை வானொலி கெடுத்து வந்த பிள்ளைகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு அவரை சொல்றது வந்து குற்றாலம் குணம் தான்
1: குற்ற
2: அது வந்து குற்றஸ்லோ குற்றஸ்லோ எங்கடத்திலிருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் அந்த இடம் குற்றஸ்லோ அதை வந்து தர்சனாக்கள் வந்து
1: குற்றாலம்
2: ஓ அதை குற்றாலம் ஆகி போட்டினோம். அதனால அவர் வந்து இதன்றது அவர் இப்போ நிலமாக அவர்கள் இருக்கணும் என்று வாழ்த்தி கொண்டு
1: பாத்தீங்களா அவர் ஜெர்மன்ல இருந்து எல்லாம் போயிருக்காரு. அப்ப இன்றைக்கு எவ்வளவு சிறப்பா இருக்க போது அவரை வாழ்த்தி நீங்கள் ஜெர்மன் மொழியில பாட்டு பாடும் பொழுது
2: நன்றி நன்றி நான் கொண்டு வருவேன். எங்களுக்கு பர்த்டேக்கும் ஒரு புரிமான பாடல்
1: இருக்கு பாட மாட்டீர்களா?
2: இல்லையே நான் அதை ஐட்டப்படத்தில் எடுக்கணும். அது அது
1: இந்த உலகறிஞர் பாடகி எடுத்து
2: இருக்கு இருக்கு நான் வேணுமெண்டா எடுத்து கொண்டு வரேன். நீங்க முதலே சொல்லிதான் நான்
1: எடுத்துருக்கேன் பாருங்க. இப்ப எல்லாம் நாங்க சில பேரை கேட்டா உடனடியா அவருக்கு விரல் நுனியில இருந்தே
2: முதல் வந்த முதல் வந்தவர்களுக்கு பழக்கினது அவர்கிட்ட வைஃப் இப்ப அவர் தான் பழக்கிறேன். அவர் இப்ப பாடமாக்கி பழகுங்க பாடமாக்குங்கன்னு சொல்லி அம்மா அடியோ அப்போ கஷ்டம் என்ன சரியான கஷ்டம் தான் ஜெர்மன் மொழியை பாடமாக்கி படிக்கிறேன்டா
1: என்ன
2: இல்ல இப்ப இப்ப அப்படி படிச்சுக்கொண்டுதான் இருக்கிறோம். அதோட இப்ப ஹம்போக்ல பாடுறோம் பொறுப்பற்ற அனுபவம் பாமுக பூக்கள் நாங்கள் எழுதிய பாமுக பூக்கள் என்ற கவிதை புத்தகத்தில் இருந்தான். பதிந்த மனதில் மலல பேச்சு இனித்தது குலைந்த வயதில் சின்ன சிறகு முளைத்தது சிணுங்கிக் கொண்டே பள்ளி நுழைந்தது. பதிந்த மனதில் மலல பேச்சு இனித்தது குலைந்த வயதில் சின்ன சிறகு முளைத்தது சிணுங்கிக் கொண்டே பள்ளி நுழைந்தது. 7 வயதில் பருவம் வந்தது ஊரெல்லாம் திரிந்த உல்லாசம் பறிபோனது நண்பர் நண்பி உரையாடல் பிரிவட்டது. 7 வயதில் பருவம் வந்தது ஊரெல்லாம் திரிந்த உல்லாசம் பறிபோனது நண்பர் நண்பி உரையாடல் பிரிபட்டது. சுதந்திரம் தொலைந்து தந்திரம் மூளையில் குட்டியது பொய் சொல்ல தோன்றியது வாய் மௌனமானது வாடிய முகமோ தேய்புரியாய் செய் இளையோர் தூரம் கூடியது. சுதந்திரம் தொலைந்து தந்திரம் மூளையில் குட்டியது பொய் சொல்ல தோன்றியது வாயோ மௌனமானது வாடிய முகமோ தேய்புரியாய் செய் இளையோர் தூரம் கூடியது. பெற்றோர் பிள்ளை மனமறியாது உற்றார் சுற்றார் பிதற்றிய குற்றங்குறை இன்பம் துளைய இளையவர் இனிய வாழ்வில் இதுதான் விதிமுறை அன்றோ. பெற்றோர் பிள்ளை மனம் அறியாது உற்றார் சுற்றார் சுற்றார் பிதற்றிய குற்றங்குறை இன்பம் துளைய இளையவர் இனிய வாழ்வில் இதுதான் விதிமுறை அன்றோ. இருக்கும் காலம் சுமக்கும் வலி அருமை மாதர் பெருமை பேசி வளரும் இளையோர் குறிக்கோள் பெற்றோரின் பொறுப்பற்ற அனுபவமே. இருக்கும் காலம் சுமக்கும் வலி அருமை மாதர் பெருமை பேசி வளரும் இளையோர் குறிக்கோள் பெற்றோரின் பொறுப்பற்ற அனுபவமே. நன்றி வணக்கம் கேது.
1: அருமை அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தோடு இணைந்த கவிதை உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
2: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்.

0: கவிதையோடு இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர் அவருக்கும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமா இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலம்தான். நிலத்துக்கு என்ன குறை என்ன?
1: அதுதான், நலமாக இருக்க வேண்டும் எல்லோரும். எல்லோரும் நீங்க ஒன்று வந்து எல்லோரும் நினைக்க வேணும். நம்ம நான் படித்தவர்களுக்கு வேண்டிய
0: தரப்போறேன்.
1: சில சமயங்களில் உங்களின் பணிவு மற்றவர்களால் இயலாமை என்று நினைக்கப்பட்டு அவர்களை எல்லாம் நிறவைக்கிறது. இன்றைய வரிகள் இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள். யாரும் எதிலிருந்தும் முழுதாய் மீள்வதில்லை, சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான். எல்லாம் விலகி போன தருணங்களில் தனிமையே துணையாகிறது, அதுவே நமக்கு பலமாகிறது. எதிர்பார்ப்புகள் குறைவாகவும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகமாகவும் இருக்கும் போது அமைதி மலரும். பணம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதை கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட மரியாதையே தேவையில்லை. உணர்ந்தால் கிடைக்கும் மரியாதையே இங்கு போதுமானது. படுத்திருக்கும் போதே மரணம் வந்தால் பரவாயில்லை, மரணம் வரும் வரை படுத்துக்கிட்டு படுத்துக்கொண்டிருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை. சரி, இன்றைய இந்தளோட முடித்து விடுகிறேன்.
0: உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா.

0: தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறு மாறு இணைந்திருக்கின்ற அரங்கல் தேவலன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நாங்கள் நலமாக இருக்கணும், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நீங்கள் செல்ல பிள்ளதானே, உங்களுக்கு
2: என்ன
1: குறை? என்ன குறை?
2: என்ன செல்வாங்க?
1: குறை வைக்க விடுவாங்கள் வதனா?
2: எல்லாம்
1: திருமண
2: நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் குற்றாலம் குணம் ராஜ் தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்து இனிய திருமண வாழ்த்தை தெரிவிச்சு அவர்கள் நின்றும் நூறு காலம்
1: அவர்கள் என்றும் அன்பாக ஆதரவா இருப்பார்கள். அவர்கள் பிள்ளைகளை கூட அன்பாக ஆதரவா இருக்கின்றார்கள். சரி சொல்லுங்கள், என்ன விடயத்தோடு விடயத்தோடு வந்திருக்கிறீர்களா?
2: விடயம் எடுக்கக்கூடிய இடத்துல இல்ல.
1: இந்த சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். கமலி ஏதாவது விடயங்கள் வைத்திருக்கின்றீர்களா? பொருங்கள், ஜேசுதாசன் வந்திருக்கிறார், அவரை இணைத்து விட்டு இருக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஜேசுதாசன் இணைந்திருக்கின்றார். ஜேசுதாசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் ஜேசுதாசன்.
3: வணக்கம் வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றோம். நலத்துக்கு என்ன குறை? என்ன?
3: முயற்சி செய்தேன். அழைப்பு கிடைப்பது கஷ்டமாக இருந்தது, இப்போது அழைப்பு கிடைத்து விட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது.
1: நிச்சயமாக நீங்கள் இணைந்திருந்தது எங்களுக்கும் மகிழ்ச்சியே.
3: ஓ, மற்ற முந்தைய தாறுமாறு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற டிஆர்டி வானொலியினுடைய அன்பு நேயரும் கனடா வன்குவரனுடைய எங்கள் வானொலி குரலும் ஆகிய எங்கள் குணமன்னர் ராஜி தம்பதிகளுக்கு இனிய 35வது ஆண்டு திருமண நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இறையாளுடன் சகல வளத்துடனும் மனம் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் இனிய தம்பதிகளாக நீண்டூடி காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இதை வானொலி வளர்ச்சிகளில் எடுத்து வந்த பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். அன்றைக்கு தாறுமாறையில நல்ல ஒரு கதை கவிதை எங்களுடைய நிருந்தி உண்மையினுடைய கவிதையோடு நல்ல ஒரு கதை என்று சொன்னீர்கள். நேற்றிரவு முந்தின நாளிரவு எங்கள் தரிசன அவர்கள் இந்த ஜோதிடத்தை பற்றி போட்டிருந்தார், குருமாற்றம் கொண்டு வருது
1: என்று.
3: அதுல குருமாற்றம் மேற்கொள்ள பொழுது என்னுடைய ராசி வந்தவுடன் அந்த ராசியில மிக தெளிவாக 12 ராசிக்குள்ளையும் என்ற ராசிக்கு தான் கொட்டோ கொட்டோண்டு கொட்டப்போன்னு
1: சொல்லிச்சேன்.
3: ராசி பலன்ல நான் உண்மையாதான் கேட்டேன்னு சொன்னாங்க, இந்த ராசிக்கு தான் இந்த வருஷம் சிறப்புன்னா என்னுடைய ராசிக்கு தான் அந்த ராசி. அப்போ நான் அந்த ராசியிலே கொட்டு மொண்டு கொண்டு வளர்த்திருந்தால் எதுவுமே சரிப்பட்டு வராது இல்லையா? நீங்கள் சொன்ன கருத்தும் அந்த சாடியை காட்டி 1,00,000 ரூபாய்னு சொல்லி போட்டு போன அந்த மனுஷன் போன மனுஷன் போனாதான் அவர் வரவே இல்லை. கடைசியா அவருடைய மன உளைச்சலும் அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த சாடி உடைச்ச நேரம் அந்த அந்த 1,00,000 என்று சொன்னவன் நின்றிருந்தா என்ன கதி? அருமையான ஒரு கதை சந்திங்கள், சிறப்பா இருந்தது. நாங்கள் சில சில விஷயங்கள் அப்படி வரும் இப்படி வரும் கற்பனை பண்ணாலும் நாங்கள் எங்களுக்கு செய்ய நடக்க வேண்டிய படைத்தவன் படிக்கிறப்பான் வீட்டிலே படுத்திருந்தால் சாப்பாடு வரும். அருமையான கதை கொண்டு வந்தீர்கள். அத்தோடு இன்றைக்கண்ட அந்த உலக பெற்றோர் தினம் என்று சொல்லிக்கல எங்களை இந்த இயற்கையினுடைய பூமியில நாங்கள் பிறக்கிறதுக்கு இறைவன் அருளுடன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னுடைய அப்பாவுடைய ஆசை உணர்வுகளோடு என் அம்மா தன்னை தன்னுடைய கருவறையில 10 மாதம் வச்சிருந்துதான் இந்த பூமி பந்துக்கு என்னை அனுப்பிவிட்டான். அப்படியான ஒரு பெற்றோரை நினைக்கின்ற ஒரு நாளில அந்த பெற்றோரோடுக்கு பிள்ளைகளாக நாங்கள் பிறந்த பொழுது இன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சாந்தோன்யன கேட்டதாய் என்று ஒரு தாய் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கும் மகன் தந்தை காற்று முதவி வன் தந்தை எண்ணோற்றான் கொல்லனும் சொல்லண்டு அந்த தந்தைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதைகளும் இவன் யாருடைய மகன் என்று அந்த அவையிலே சொல்ல வைக்கிறதுமாக பிள்ளைகளாக நாம் வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தாத்தான் இந்த உலகத்துக்கும் பெருமதியாக இருக்கும், மக்களுக்கும் சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த நிலையில நாங்கள் வாழ்கின்ற பொழுது இந்த வாழ்விலே நாங்கள் எங்களுடைய பயணங்களை ஆரம்பித்துக் கொண்டு சென்று இந்த வாழ்வியரோடு நடந்தால்தான் இந்த உலக பெற்றோர் தினத்தில நாங்கள் நான் இன்று என்னுடைய அப்பா அம்மாவை இழந்த ஒரு நிலையில் இந்த புலம்பெயர் மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் ஏதுவென்னா நான் பெற்றோர் ஆயினது பிறகுதான் என்னுடைய அப்பா அம்மா அவருடைய அருமை எனக்கு தெரிந்தது.
1: கண்டிப்பா மற்றது இன்றைக்கு உலக பெற்றோர் தினம் மட்டுமல்ல இன்றைக்கு அதோட சேர்த்து பன்னாட்டு குழந்தைகள் நாளும் இல்ல ஒன்று அறிவித்தவர்கள்
3: முதலாம் தேதி திங்கட்கிழமை திருமண நாள் இந்த 12 பிள்ளைகளை ஐயோ இத்தனை நிகழ்வுகள் இன்றைய நாளில் நிறைய வந்து குவிஞ்சிருக்குது இல்லையா?
1: நிச்சயமாக.
3: அதுக்குள்ள நானுக்கள் பெற்றோரை பற்றி நினைக்கிற இந்த வேலையில
1: உண்மையில நீங்கள் சொல்லும் பொழுதுதான் அந்த நீங்கள் சொல்லும் பொழுதுதான் உண்மையிலேயே அந்த உலகத்துல ஒரு ஆய்வு நடத்துற வைக்கலாம். அந்த உண்மையிலே இந்திய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதில் கொள்கின்ற அக்கற மாதிரி எந்த நாளும் கொள்வதில்லையா? அதை விட இன்னொன்று அந்த இந்தியன்றா எங்கள் இலங்கையெல்லாம் சேர்த்துதான் அவர்கள் தான் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களாம் பிள்ளைகள் என்று ஆய்வில்.
3: அதே வேளையில் இப்ப நாங்கள் எங்களுடைய பெற்றோரை நேற்று இன்றைக்கு நாங்கள் அவர்களை உழந்த பின்பு அவர்கள் எங்களை எப்படி வளர்த்து பெறுபேறுகளையும் மதிப்புகளையும் இன்றைக்கு நான் ஒரு மகன் பிள்ளைகளுக்கு தந்தையாகி என்னுடைய மனைவி தாயாகி நாங்கள் எப்படி அந்த பெற்றோராக இருந்து எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கடமைகளை செய்கிறோம் பிள்ளைகள் எங்களை எப்படி மதிக்கிறார்கள் எப்படி நினைக்கின்றார்கள் என்ற பொழுதுதான் எது பண்ணா எங்களுடைய பெற்றோர் இந்த வாழ்வியலை பெற்ற துன்பங்கள் துயரங்கள் இன்பங்கள் அவர்கள் பெற்ற மரியாதைகளை பற்றி எங்களுக்கு தெரிய வேண்டி வருகிறது. ஒரு பானம் எங்களுக்கு புகட்டப்படும். எனவே இந்த நாளிலே உலக பாடு உலக எங்களுடைய உலக பெற்றோர் தினத்திலும் நாங்கள் எங்களுடைய பெற்றோரை நினைத்து நாங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்களுக்கு வாழ்த்து சொல்லுகின்ற வேளையில் நாங்களும் நல்ல ஒரு அப்பா அம்மாவாக இந்த உலக பூமியிலே வாழ்ந்து இனி வருகின்ற சந்ததி என்னுடைய பிள்ளைகளும் நல்ல பெற்றோர்களாக இந்த மண்ணில இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தாறுமாறின் ஊடாக இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கு முந்தைய நாளில் நன்றி கூறி நிகழ்ச்சிக்கு வந்து கருத்துக்களை தந்த அம்மா அக்கள் சகோதரிகள் உறவுகள் சகோதரங்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்து விடப்படுகிறேன். எது வேணா நன்றி வணக்கம்
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றியில் நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம்
1: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். இத்தாலியிலிருந்து ஜேசுதாசன் அவரை தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். அவருக்கும் ஒரு நன்றியை வணக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருப்போர். வணக்கம். வணக்கம். சரி, அவரது இணைப்பு சரியாக இணையவில்லை. இணைந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் கமலவாணி, எத்தனை தரம் கூப்பிடுவாது?
1: தாய்மையின்ற ஒரு இது. இந்த 35th ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜி தாம்பதிகளை எங்கள் குடும்பம் சாராக ஆரோக்கியத்துடன் நீடூழி வாகாலம் மஞ்சள் குங்குமத்துடன் வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு வானொலிக்கு எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். இது நான் இது தாய்மை என்ற ஒரு கவிதை
0: உண்டு.
1: பத்து திங்கள் தவம் இருந்து பத்தியங்காத்து வளர்த்தெடுத்த பத்து திங்கள் தவம் இருந்து பத்தியங்காத்து வளர்த்தெடுத்த தத்துவ பொருளாம் அன்னைக்கு சமத்துவம் சொல்ல யாருண்டும் தத்துவம் தத்துவம் பொருளாய் அன்னைக்கு சமத்துவம் சொல்ல யாருண்டும் பிஞ்சுக்காகல் மிரிக்கையிலும் கொஞ்சம் மழலை குரலிலும் நெஞ்சை நெஞ்சு நிறைய தாய்மைக்கு நிகராய் இங்கே யாருண்டும் பிஞ்சுக்கால்கள் மிதிக்கையிலும் கொஞ்சம் மழலை குரலிலும் நெஞ்சம் நிறையும் தாய்மைக்கு நிகராய் இங்கே யாருண்டு உதிரம் உணவாய் ஊட்டிடுவாள் உலகம் மிதுவென காட்டிடுவாள் தன்னை தன்னலம் கருதா தாய்மைக்கு தரணியில் யாரை கூறுவதோ உதிரம் உணவாய் ஊட்டிடுவாள் உலகம் மிதுவென காட்டிடுவாள் தன்னலங்கருதாய் தாய்க்கு தரணியில் யாரே கூறுவதோ கண்ணில் தூசி விழுந்தாலும் கலங்கி போகும் தாய் உள்ளம் பொன்னாய் பூவாய் போற்றுகின்ற அன்னை என்று அமுதாகும் கண்ணில் தூசி விழுந்தாலும் கலங்கி போகும் தாய் உள்ளம் பொன்னாய் பூவாய் போற்றுகின்ற அன்னை என்று அமுதாகும் ஆணோ பெண்ணோ என்றறிய ஆசை கனவில் மிதந்துடுவாள் சின்ன குழந்தை சிரிப்பினிலே சினத்தை கொன்று மகிழ்ந்துடுவாள் ஆணோ பெண்ணோ என்றறிய ஆசை கனவில் மிதந்துடுவாள் சின்ன குழந்தை சிரிப்பினிலே சினத்தை கொன்று மகிழ்ந்துடுவாள் பள்ளி செல்லும் வேளையிலே பணிவிடை செய்து அனுப்பிய பின் உள்ளம் சோர்ந்து வரும்பெறையும் ஏக்கம் சுமந்து காத்திருப்பாள் பள்ளி செல்லும் வேளையிலே பணிவிட செய்து அனுப்பிய பின் உள்ளம் சோர்ந்து வரும் வரையும் ஏக்கம் சுமந்து காத்திருப்பாள். நன்றி வணக்கம்.
0: ஆர்வத்துடன் இணைந்து அம்மா கவித உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி கேது.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து கமலி நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள். கமலி என்ன அப்படியே தொடர் வந்திருக்கிறீர்கள்? உங்களோட மைக்கு வேலை செய்யல அப்படியே பாருங்கள். இல்லை விளங்கவில்லையே நீங்கள்.

0: சொல்லுங்கள். ஆ,
1: படித்தது பிடித்தது செய்ய போகிறேன். அதிகம் அதிகம் என்னை தனிமைப்படுத்தி அவர் தனிமை

0: காலமினக்குள் காலம் கற்றுக் கொடுத்ததை விட சில மனிதர்கள் சில மனிதர்களின் நடிப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது அதிகம். இப்போது மௌனம் தான் என் பலம்.
1: திருப்பி இருக்க அந்த கவிதையை வாசியுங்கள். அருமையான கவிதையாக இருக்கின்றது.
0: அதிகம் பேசிய என்னை தனிமைப்படுத்தியவர்கள் இப்போது கேட்கிறார்கள், ஏன் இவ்வளவு மௌனம் என்று. விதைத்தவர்களுக்கு தெரியாதா விளைச்சல் என்னவென்று. காலம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை விட சில மனிதர்களின் நடிப்பு கற்றுக் கொடுத்தது அதிகம். இப்போது மௌனம் தான் என்னது பலம்.
1: ஆமாம், அருமையான கவிதை உண்மையிலேயே. நான் அவ்வளவு டென்ஷனுடன் அவ்வளவு இருக்கின்ற நான் தனி பக்கத்தில் இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் வடிவாகவே இந்த கவிதையை உள்வாங்கி மீண்டும் ஒரு முறை அதிகம் பேசிய என்னை தனிமைப்படுத்தியவர்கள் இப்போது கேட்கிறார்கள், ஏன் இவ்வந்த மௌனம் என்று. விதைத்தவர்களுக்கு தெரியாதா விளைச்சல் என்னவென்று. காலம் எனக்கு கற்றுக் கொடுத்ததை விட சில மனிதர்களின் நடிப்பு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களே அதிகம். இப்பொழுது மௌனம்தான் என் பலம். அருமையான கவிதை ஒன்று இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: வணக்கம். அத்துடன் இன்று பெற்றோர்கள் தினம்தானே, பெற்றோர்கள் தினம் மட்டுமல்ல பன்னாட்டு குழந்தைகள் தினம் என்று அவர்களுக்கும் உங்களது
0: வாழ்த்துக்களை.
1: உண்மையிலேயே ஒரு இந்திய பெற்றோர்களாக இந்த உலகில் நாங்கள் இருப்பது மிகவும் தெரியும். ஏனென்றால் அவர்கள் ஒரு அர்ப்பணிப்புடன் இருக்கின்றார்கள்
0: என்ன.
1: ஆமாம், அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய தாறு மாறு.

பயம் பாடலுடன் நிறைக்கு வருவது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வோடு இணைந்து தாறுமாறு நிகழ்வை சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் தாறுமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு

நிலைய கலிகனிதம் 6:25. நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது

என்னுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் வாழ்க்கை வருகின்றது.

ராவச்சேரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களை புறப்படமாக கொண்டு தற்போது கனடா வான்கூவர் நகரில் வசித்து வரும் குணன் ராஜி தம்பதிகள் இன்று முதலாம் தேதி ஆணி மாதம் 2026 திங்கட்கிழமை இன்று தங்களது 35வது திருமண நாளை தங்களது குடும்பத்தினருடனும் அமைதியான முறையில் தமது இல்லத்தில் கொண்டாடுகின்றார்.

தங்களது 35வது திருமண நாளை கொண்டாடும் குணன்ராஜி தம்பதிகளை அன்பு பிள்ளைகளான டினேஷ், டிலக்ஷன், டிலீசன், அபர்ணா, டிலான், விசாகன் இவர்களுடன் இணைந்து அவரது மைத்துனர்மார்கள், மச்சாள்மார்கள், அண்ணன்மார்கள், அக்காமார்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் இணைந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குணம் ராஜி தம்பதிகள் இறைவனின் அருளால் நல்ல தீக ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடனும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டுகள் இன்பமும் நலனும் நிறைந்த வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகின்றார்கள்.

கேட்டுக்கொண்டு அறிதலும் புரிதலும் கேட்கப்படும் கேள்வி மிக மிக இலகுவான கேள்வி, உடனடியாகவே ஓடி வந்து பதில் சொல்லக்கூடிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இன்று பெற்றோர்கள் தினம் என்பதால் அது சம்பந்தமாகவே ஒரு கேள்வியை எடுத்து வருகின்றோம். விலங்கு உலகில் மிக அர்ப்பணிப்பான தாய்மார்கள் என கருதப்படும் விலங்கு எது? அதாவது பாலூட்டிகளில் மிக நீண்ட தாய் குழந்தை உறவை பேணும் விலங்கு எது? விலங்கு உலகில் மிக அர்ப்பணிப்பான தாய்மார்கள் என்று கருதப்படும் விலங்கு எது? பாலூட்டிகளில் அதாவது மிகவும் நீண்ட தாய் குழந்தை உறவு எது? எதனுடையது?

0: உடனடியாகவே இணைந்திருக்கின்றார்கள். இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா
0: இருக்கீங்களா? நலத்துக்கு என்ன குறை என்ன? சரி சொல்லுங்கள்.
1: கேள்வி என்ன? விலங்குகள் நீண்ட காலம் தாயோட இருக்கிற
0: இப்ப தாய்க்கும் குழந்தைக்கான உறவு நீண்ட காலமாக பூணி இருக்கலாம். இப்ப நாங்கள் இப்ப மனிதர்களை எடுக்க கூடாது என்றால் மனிதர்கள் அது இறக்கும் வரையே இருக்கின்றது. அது அது அது கூட அதை விட அந்த தாய் குழந்தை உறவு இருக்குல்ல, இது நீண்ட காலமா இருக்கின்ற பூணி பார்க்கின்ற காக்கின்ற விலங்கு எது?
1: சரி, நான் எனக்கு அறிஞ்ச வரை தெரிஞ்சதை சொல்லுறேன். முதலில் இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜி தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்வுகளை வானொலிக்கு எடுத்து வந்து அவை என் பிள்ளைகள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் யானை என்ன யானைக்குட்டி நீண்ட நாளைக்கு வச்சிருக்கிறதாம்.
0: யானைக்குட்டி நன்றியும் நன்றி வணக்கம் இணைந்திருக்கும். அடுத்த வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ரொசாலி. ரொசாலி நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள். நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம்.
0: ரஜினி என்றன். ரஜினி என்றன் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலத்துடன் இப்பொழுது விடிய சொல்லும் பொழுது ஓடி வர போறார். அடுத்தது வந்திருக்கின்றார் சியாமலா வந்திருக்கின்றார். இன்னும் இருவர் வந்திருக்கின்றார்கள். பாப்போம் சொல்லுங்கள் பாப்போம்.
3: நானும் ஜானி என்றே சொல்றேன்.
0: ஜானி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கலா ராணி. கலா ராணி, ஹவ் ஆர் யூ?
4: ஐ ஆம் ஃபைன் கேட். ஐ ஆம்
0: ஃபைன். மிஸ்டர் வரதராஜா, வாட் ஹேப்பன்?
4: மனக்கண்ணாலே
0: பார்க்கக்கூடியதாக
4: இருக்கிறது. நன்றி கேது. நீங்கள் நிலைமை இருக்க நான் வேண்டிக் கொண்டு கேது கமலிக்கும் வணக்கம் சொல்லிருங்கோ. இன்று திருமண நாளை கொண்டாடும் எங்கள் குற்றாலம் குணவண்ணா ராஜி தம்பதிகளை எனது குடும்ப சார்பாக அவர்கள் நோய் நொடியின்றி நீடூழி காலம் மஞ்சள் குங்குமத்தோடு அவர்கள் வாழ வாழ வாழ்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இதே வானொலிக்கு எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கேது. நானும் வந்து ஜானி
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி சியாமலா சர்குமரன். வணக்கம்.
5: வணக்கம் கேது. நலமா இருக்கு?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நாங்களும்
0: நலமா இருக்கோம் சொல்லுங்க.
5: நீங்க பக்கத்துல இருக்கிற
0: அதுதான் அதான் சொன்ன ஒரு ஏக்கல இருந்தா டென்ஷன் இல்ல. நீங்கள் இருக்கிறீங்களே எல்லா நேரம் பேசிக்கொண்டிருப்பீங்க.
5: அது சரி. முதல்ல இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகள் இன்று போல் என்றும் அதே சந்தோஷத்தோட நலமா சகல சௌபாக்கியங்களுடன் நீடூழி வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதனை வானிலை கொண்டு அந்த
0: பாப்போம். இதற்கு விட என்ன
5: வச்சிருக்கிறது வந்து கிட்டமுட்ட எத்தனை வருஷம் வச்சு பாதுகாக்கும்
0: ஏழு வேண்டாம்.
5: யானையா நான் வித்தியாசமா சொல்லி பாக்குறேன்
0: சொல்லுங்கள்.
5: இணைந்திருக்கும்
0: அடுத்த ஒரு வணக்கம். எங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா நலமாக இருக்கிறீர்களா?
6: எங்களோட குற்றாலம் குணமன்னா ராஜி தம்பதிகள் 100 ஆண்டு காலம் நலமாய் வளமாய் நிறைவாய் என்றும் இன்பமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டும்
0: நடக்கொரு
6: வாழ்த்திக்கொண்டு நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
2: நாங்கள் எங்கள் குடும்பம் சாதகம் எல்லாரும் வாழ்த்தி கொண்டு இந்நிகழ்வை வானொலிக்கிறது வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றியை கூறி நானும் ஓராம் கூட்டம் தான் எடுத்து வச்சிருந்தேன்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார்கள் வதனா.
7: அனைத்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 35வது ஆண்டு திருமண நாளை காணும் குணம் ராஜி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். அவர்கள் என்றும் நலமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்திக் கொண்டு நான் இதுக்கு
8: வாழ்த்துக்கள்.
0: நீங்கள
6: நலமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த 35வது திருமண நாளை கொண்டாடும் குணாவன் ஒரு குணா ராஜி அவர்களை வாழ்த்திக் கொண்டு அதை வாழ்ந்துகிட்டு வந்த பிள்ளைகளுக்கு எங்கள் வீணிருந்த நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
0: விலங்கு உலகில் மிக அர்ப்பணிப்பான தாய்மார்கள் என்று கருதப்படும் விலங்கு எது? இதான் கேள்வி. அந்த அது வந்து இந்த அது அந்த பால் உடுக்கிற விலங்குகள் இதில் தான் கூட அர்ப்பணிப்போட இருக்கிறது
6: என்னம்மா?
0: இந்த தாய் குழந்தை உறவு கூட காலம் அப்படின்ற உறவு தாய் எது? அந்த விலங்கு அந்த விலங்கு
6: அந்த என்னன்னு
0: சொன்னது திருமதி இராணி சம்பந்தர் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள்.
9: நோமுலா வந்து யானை வந்து 10 ஆண்டுகள் கிட்ட, ஆனா சில இது ஓராங்குட்டான் வந்து 7 தொடக்கம் 9 நோமல், ஆனா சில சமயங்கள்ல 11 ஆண்டு இருக்கிறபடியா நான் ஓராங்குட்டான சொல்லி
0: ஓராங்குட்டான சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரபித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
10: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள் பாடகி கமல வேணி.
10: நான் இப்ப சொல்ல
0: எல்லாரும் பாங்கல மீனா பறந்தடிச்சு அடுத்த பாடகி பறந்தடிச்சு போறேன் என்ன
10: கேது? நான் யானை யானை அறிஞ்ச அதாவது
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் புங்கையூர் ராஜான்னு சொல்ற விடையில பின்னால எங்கட ரதியம்மா வந்து சொல்ல போறா. சரியா பாருங்க சொல்லுங்கள் பாப்போம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திருமதி தெய்வேந்திரம் உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
11: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
11: ஓம் நலமா இருக்கிறேன்.
0: தெய்வேந்திரம் ஐயா என்ன செய்கிறார்?
11: ஐயா இருக்கிறார் கம்ப்யூட்டரோட.
0: தோட்டத்துக்கு போய் போயிலே அண்டகி?
11: கார் இல்ல பழுதான்
0: போயிட்டு. ஏன் பழுதாக்கி நீங்கள்?
11: நான்
0: அவர் அந்த குட்டி ஓட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி நிக்கிறாரு. என்ன கார் வளதா போயிட்டு
11: கார்
0: வழியா போயிட்டு?
11: சரி சொல்லுங்களா.
0: என்ன இப்படி ஓட வந்துருக்கீங்க?
11: பிள்ளைகளும் வேலை தானே ஒன்னும் செய்ய
0: குணமன்னாக்கு வாழ்த்தையும் சொல்லி விடுங்கள என்ன சந்தோஷப்படுவார்.
11: இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜி
0: என்ன
11: அவருக்கு எங்கள் குடும்ப சாரில் பிறந்த திருமண நல்வாழ்த்துக்களை
0: கூறுறேன்.
11: நானும் என்ன ஓராங்குட்டானா
0: ஓராங்குட்டானா என்றதை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்
8: வணக்கம் ஜெயந்திமாலா சதாசிவம்.
0: உங்கள் ஜெயந்திமாலா ஜெயந்திமாலா நிலமாக இருக்கிறீர்களா?
8: நாங்க நிலைமை இருப்போம், நீங்களும் போயிருக்கீங்க.
0: அதே அதே அதே
8: அதே மாதிரி நீங்களும் நிலைமை இருக்கணும் என வேண்டிக் கொண்டு 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை நாங்களும் எங்களை குடும்பத்தின் ஜாரியில் வாழ்த்திக் கொண்டு அதை வாந்தளிக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் கங்காயிரம் சொல்றேன். அது அந்த வயிற்றில கொண்டு விரிகிறதானே அப்படி சொல்லி
0: பாக்குறேன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
12: வணக்கம்
0: வணக்கம். உங்கள் சசியம்மா சசியம்மா நலமாக இருக்கிறீர்களா?
12: இன்றைய தினம் 35வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குணம் ராஜி தம்பதிகளை எங்கள் குடும்பத்தின் சார்பில் சிறப்பாக அவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு அதை வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்து
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன். வணக்கம்
13: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
13: ஓ நாங்க நலமா இருக்கிறோம். உங்கள் துணைக்கும் சுகங்கட்டதா கூறுங்கள்.
0: அதை விட கோகுலன் என்ன செய்கிறார்? நீண்ட காலமா அவரை விசாரிக்கவில்லை நான்.
13: ஓ கோகுலன் சோமா இருக்கிறார். இப்ப பாடசாலை ஒரு லீவ்
0: விட்டு
13: சோதனை நடந்து கொண்டிருக்கு. பல்கலைக்கழக சோதனை அப்ப நிக்கிறார், வீட்டுலதான்
0: நிக்கிறேன். சரி சொல்லுங்கள் பாப்போம் இதற்கு என்னபடி என்று.
13: இன்று 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் குற்றாலம் குணமன்னா ராஜி தம்பதிகள் நூறுளி காலம் வாழ்க, மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கலியா வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அபிராமி அம்மாவின் நல்கடச்சம் கிடைக்க வேணும். அத்துடன் பிள்ளை செல்வங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நானும் இதுக்கு கங்காறு என்று தான் சொல்றேன்.
0: கங்காறு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
14: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் பதனி மோகன் நலமா
14: கெத்து கெத்து தானப்போடிக்கு ஒரு அப்போது ஒரு லைன் போட்டு கிடைக்காம போட்டு நல்ல தலையங்கத்தோடையும் வந்து அவையும் கேட்டுக்கொண்டு அவருக்கும் நம்பிக்கை கூறி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நலம் கேட்டுக்கொண்டு இந்த ஓரா நீங்களும் நலமாக இருக்கிற இதனை வேண்டிக்கொண்டு இந்த திருமண நாளைய கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கட குற்றாலம் குணம் ராஜி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல் வாழ்த்துக்கள். நாங்க குற்றாலம் என்று பாடி கொண்டோம். உண்மையில உண்டே குற்றாலம் போடணும் மோதிரியா இந்தியாவுக்கு அப்படியே இரு தம்பதிகளும் அப்படியே குற்றாலத்துல குளிச்சு இன்று போல் என்றும் சந்தோஷமாக குளிர்ச்சியாக சீரோடு சிறப்போடு இருக்க வேணும் என்று வாழ்த்தி கொண்டு அதை வானலைக்கு எடுத்து வந்த பிள்ளைகளுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த ஓராங்குட்டான்ன்றது என்னது?
0: ஓராங்குட்டான்றது ஒரு அந்த கொரில்லா குரங்கு மாதிரி. இது வந்து இந்தோனேசியா அந்த பக்கத்துல இருக்கு, ஆப்பிரிக்கா காடுகள்ல இல்ல, இந்தோனேசியாவில அந்த பக்கத்துல இருக்கின்றது ஓராங்குட்டான் என்று நினைக்கின்றேன். மற்ற கங்காரு ஆஸ்திரேலியால.
14: கங்கரு தெரியும், ஓராங்குட்டானே எனக்கு அது அந்த ஒரு சின்ன மிருகமோ சின்னமா எனக்கு தெரிய இல்ல.
0: இல்ல ஓராங்குட்டான் அந்த அந்த கொரில்லா குரங்கு மாதிரி.
15: சொல்லுங்கள்.
16: நீங்கள் நல்ல நிலத்தோடு இருக்க நான் நிறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 35வது பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் குற்றாலங்குணம் ராஜி அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் குங்குமத்தோடையும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இதனை வானிலைக்கு எடுத்து வந்த பிள்ளை செல்வங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டேன். நானும் இது மற்றது என்னன்னா கங்காரும் வேற என்னன்னா நீங்க இப்ப சொன்னீங்க,
0: இப்ப சொன்னது ஜானை சொல்லியிருக்கேன், கங்கார் சொல்லியிருக்கேன், ஊராங்குட்டான் சொல்லியிருக்கேன்,
16: ஊராங்குட்டான்
0: சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
16: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மினி கமலானந்தன். வணக்கம். வணக்கம்.
15: வணக்கம். நான் பத்மினி கமலகாந்தன். நீங்க நலமா இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடும் குடம் ராஜ் தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
17: முப்பத்தைந்தாவது திருமண ஆண்டில் கண்டு கொண்ட திரு திருமதி குணம் ராஜ் தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் ஆசவாக என்று வாழ்த்துகின்றோம். அதை கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு
0: நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு இதற்கு என்ன அப்படியோடு வந்திருக்கிறீர்கள் அடுத்த உறவு. வணக்கம்.
18: வணக்கம் கேதி.
0: வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா.
18: எங்கனை ராஜினி அல்போன்ஸ் நீல திமிங்கலம் பாத்துமா
0: கடலுக்கு? இல்ல இல்ல, இப்ப அடிக்கடி நீல திமிங்கலம் அந்த குட்டிகளுக்கு பால் ஊட்டுறத அடிக்கடி யூடியூப்ல
18: சத்தம் போடுறது, பிளத்த சத்தம் போடுறது என்று வந்து அது நீலத்தின்.
0: அப்ப டக்கண்டு வந்து சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன இப்படி வந்திருக்கிறீர்கள்? இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
18: நன்றி,
0: நன்றி, வணக்கம். மிக அர்ப்பணிப்பான தாய்மார்கள் என்று கருதப்படும் விலங்கு இது என்று கேட்டிருந்தோம். பாலூட்டிகளில் மிக நீண்ட தாய் இணைந்திருக்கும் அடுத்த ஒரு. வணக்கம். வணக்கம்.
19: வணக்கம். நான் சரோ கதைக்கிறேன்.
0: சரோ பரமேஸ்வரன், நீங்களும் ஊராங்குட்டான் என்றபடியோடு வந்திருக்கிறீர்கள்.
19: ஆமாம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
19: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். நேரம் 6:51. விரைவாகவே அடுத்த கேள்விக்கும் சென்று விடலாம். சுமையிலேயே விலங்கு உலகின் இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
20: இனிய மாலை வணக்கத்துடன் மனோரி சுப்பிரமணியம்.
0: வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
20: நலமாகவே இருக்கின்றோம். 4:40 இருந்து இப்பதான் எனக்கு நேற்றே கிடைத்தது பாட்டுக்கு வந்து அதுல நிறையில. இன்றைய தினம் திருமண நன்னாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளுக்கு இனிய இனிய திருமண நன் வார்த்தைகள். அவர் குற்றாலம் போல அருவி போல பாய்ந்து கொண்டே இருக்கிறார். பொன் விழாவையும் கண்டு பொலிவோடு வாழ
0: வாழ்த்துகின்றோம்.
20: நான் முதல் நீங்க சொன்னோடனே கங்காரம் நினைச்சுன்னா கங்காரம் அணைத்துக் கொண்டு திரிகிறது. நீங்க இந்த காலம் முழுவதும் பாதுகாக்கிறது
0: அதிக காலம், அதிக காலம், அதிக அர்ப்பணிப்பான, அர்ப்பணிப்பான தாய், அர்ப்பணிப்ப தாய்மார் விட அர்ப்பணிப்பான தாய்மார் என்று சொல்லுவார்கள்.
21: நன்றி. உங்களுக்கும் பெற்றோர் தின வாழ்த்துக்கள். மற்றது இன்று
0: 35
21: திருமண நாளுக்கு சிறப்போட வாழணும் என்று வாழ்த்திக் கொண்டேன்னா உங்களுக்கு ஓராங்குட்டான் என்று சொல்றேன்.
0: ஓராங்குட்டான் சொல்லுறேன். உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். உண்மையிலேயே விலங்கு உலகில் மிக அர்ப்பணிப்பான தாய் என்று கருதப்படும் விலங்கு இது என்று கேட்டிருந்தோம். ஓராங்குட்டான் என்பதுதான் சரியான விடை. முதலில் சியாமலா வந்து கூறியிருந்தார், உண்மையிலேயே என்ன நடக்கும் என்றாவாம், அந்த பிள்ளைக்கு ஒரு அந்த சோர்ந்து இருந்தால் கூட தாய் கவலைப்படும். அவன் அந்த ஓராங்குட்டான் விலங்கு அந்த சாப்பிடாட்டி சோர்ந்திருந்தா அந்த உற்சாகமா இல்லாட்டி தாய் அந்த சோர்ந்து போயிடுமா. ஆனால் தான் சாப்பிடாமலே நாட்கணக்காக கூடி பிள்ளைக்கு பிள்ளையை அர்ப்பணிப்போடு பராமரிக்கிறேன் சொல்லியிருக்கிறார்கள். இந்தோனேசியா போன்ற நாடுகளில் தான் இது இருக்கின்றது. உண்மையிலே உலகிலேயே அர்ப்பணிப்பான தாய்மார் என்று கருதப்படும் விலங்கு ஓராங்குட்டான் என்பது தான் சரி. கங்காறு கங்காறுலாம் இருக்குது, நாய் திறத்தினா வயதில் இருக்கிற குட்டியே எறிஞ்சிட்டு அது ஓடிடும், என்ன தப்பி பிழைத்து விடும் என்ன. சரி, அடுத்த கேள்வி மிக விரைவாக கேட்டுவிடுவோம். இயற்கை வலிமையானதுதான் ஆனால் அதை விட வலிமையானது எது? இயற்கை வலிமையானது தான் ஆனால் அதை விட வலிமையானது எது? விரைவாகவே இணைந்து கொள்ளுங்கள். இயற்கை வலிமையானது தான் ஆனால் அதை விட வலிமையானது எது?

0: உலகிலேயே இயற்கையை விட வலிமையானது எது? இயற்கை வலிமையானது, எல்லோரும் ஒத்துக்கொண்ட ஒன்றுதான். ஆனால் அதை விட வலிமையானது இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. ரோசாலி சொல்லுங்கள்.
1: தாய்மை.
0: தாய்மை என்று சொல்லுகிறீர்கள்.
1: ஆமா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி.
1: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இயற்கை வலிமையானதான், நான் அதை விட வலிமையானது. இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். சரி, அவரது உறவு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சசியம்மா. சசியம்மா சொல்லுங்கள்.
3: நான் விதி என்று சொல்றேன்.
0: விதி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
3: நன்றி.
0: வணக்கம். இயற்கை வலிமையானது, ஆனால் அதை விட வலிமையானது. இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. உங்களையும் வரவேற்றுக் கொள்றோம். ஓ, சியாமலா என்ற தொடர்பு சரியாக இணையவில்லை என்று நினைக்கிறேன். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். சொல்லுங்கள். அன்பன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். ராணி சம்பந்தர். நீங்கள் சொல்லுங்கள்.
4: மன
0: உறுதி மற்றும் அன்பு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. ரஜினி. ரஜினி சொல்லுங்கள். அறிவியல் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பத்மினி. உங்களையும் சொல்லுங்கள். பத்மினி சொல்லுங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கமலவேணி. நீங்கள் சொல்லுங்கள். அதை விட வலிமையானது
5: ஒன்றிருக்கு.
0: அறிவியல் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
6: வணக்கம்.
0: ராஜா. ராஜா சொல்லுங்கள்.
6: நான் பொறுமை என்று சொல்றேன்.
0: பொறுமை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். பத்மினி இணைந்திருக்கின்றீர்களா? ஓம் சொல்லுங்கள் பத்மினி.
6: பொறுமை
0: என்று சொல்லுகிறேன். பத்மினி சொல்லுங்கள். வணக்கம். பத்மினி
7: இணைந்திருக்கின்றீர்களா?
0: நீங்கள் விடையை சொல்லுங்கள். ரெண்டு பேரும்
7: எடுத்திருக்கிறேன்.
0: மன உறுதி. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா. சித்ரா சொல்லுங்கள்.
8: நான் இயற்கை என்று சொல்றேன்.
0: இயற்கை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
9: வணக்கம்.
0: எங்கள் கலாராணி. கலாராணி வரதராஜா இப்பொழுது சொல்ல போற விடையில எல்லாரும் தியேக்க போறேன். சொல்லுங்கள். சொல்லுங்கள்.
9: நான் வந்து தன்னம்பிக்கை என்று சொல்றேன்.
0: தன்னம்பிக்கை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சியாமலா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: எடுத்திருக்கீங்கள். மன உறுதி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
11: வணக்கம்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
12: வணக்கம்.
0: நேர்மையா? நீங்கள் சொல்லுங்கள்.
12: நான் நேர்மை என்று சொல்றேன்.
0: நேர்மை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். குணநாயம்மா. நீங்கள் சொல்லுங்கள்.
13: மன வலிமை.
0: மன உறுதி. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்திருக்கின்றார் அடுத்து ரதியம்மா. நீங்கள் சொல்லுங்கள்.
14: வணக்கம்.
0: சொல்லுங்களம்மா.
14: நானும் மன உறுதி என்று.
0: மன உறுதி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் மதனி மோகன். மதனி மோகன் சொல்லுங்கள்.
2: மீண்டும் அதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் அன்போட அறிவு என்று சொல்றேன். தலைமையானது
0: அறிவு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்தேன். உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இயற்கை வலிமையானதுதான், ஆனால் அதை விட வலிமையானது இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகிறார்.
2: அறிவியல் அறிவியல் தொழில்நுட்பம்
0: வணக்கம். இயற்கை வலிமையானது, ஆனால் அதை விட வலிமையானது எது என்று கேட்டிருந்தோம். உண்மையாக சரியானபடி எது என்று இப்பொழுது பார்த்து விடுவோம். அதற்கிடையில் அழைப்புகளை நிறுத்திவிட்டு, இயற்கை வலிமையானதுதான், ஆனால் அதை விட வலிமையானது ரொசாலி மிக அழகாகவே சொல்லியிருந்தார். தாய்மை, தாய்மை என்பது தனியாக தாயை குறிப்பதில்லை, தாய்மை, தாய்மை. இந்த தாய்மை இருக்கிறது ஒரு பாடல் கூட நான் நினைக்கிறேன் முத்துக்குமார் எழுதியிருக்கிறார், தாய்மை ஆனவன் நீ என்று ஒரு படத்தில், ராம் இயக்கிய படத்தில் என்று நினைக்கின்றேன். அப்படி இந்த தாய்மை இருக்கல, இது இயற்கையை விட வலிமையான ஒன்றாக உலகிலேயே கருதப்படுகின்றது. அது இன்றைய பெற்றோர் தினத்தில் அதுக்காக தான் இந்த கேள்வியை எடுத்துக்கொண்டு வந்திருந்தேன். தாய்மை என்பதுதான் சரியான பதில். ரொசாலி முதல் நேராகவே இணைந்திருந்து இதற்கு அருமையான பதிலை தந்திருந்தீர்கள். இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது அறிதலும் புரிதலும்.
7: Doom, shak, doom.

நிமிடங்கள் விதி கேசன்கரியன் விதி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள். வவுனியாவில் 10 கோடிக்கு மேற்பட்ட பணத்துடன் பக்தர் ஒருவர் குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளதாக கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.

பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தீரருக்கு பிணை வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்ப்போம் என்ற கருப்பொருளில் வவுனியாவில் இருந்து திங்கட்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பல பகுதிகளிலிருந்து மூளைக்காய்ச்சல் நோய் தொற்றுக்குள்ளானதாக சந்தேகிக்கப்பட்டும் 237 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது. நோய் பரவலை தடுப்பதற்கான சுத்தமான குடிநீரை பயன்படுத்துமாறும் இயல்பானவரை கொதித்தாறிய நீரை பருகுமாறும் சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். உலகளாவில் பரவி வரும் எபோலா வைரஸ் மற்றும் இலங்கையில் பரவி வரும் மெனின்சைடிஸ் மூளைக்காய்ச்சல் நோய் நிலைமைகள் குறித்து சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு தலைநகர் சென்னையில் உள்ள கோயம்பேடு மேம்பாலத்துக்கு அடியில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண்கள் மீது கார் ஒன்று மோதி தள்ளியதில் 18 வயதுடைய இலங்கை தமிழகத்தை பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார். மனித புதைக்குழியின் 3 கட்ட அகழ்வு பணிகளின் 2 பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் பொது நூலகம் தீயுட்டி எரிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசனின் 22 நினைவு தினத்தில் இளைஞர் ஜோதிகளுக்கு ஊடக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பகுதியவியல் துறையின் தூய சக்தி வழங்கலுக்கான ஆய்வு நிலையத்தின் இணை ஏற்பாட்டில் வருடாந்த நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரிவுகளுக்காக மேம்பாட்டு திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இம்முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3 முதல் 5 வரை நடைபெற உள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டு 100 சமூர்த்தி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் ரூபாலி பன்னில தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எனது கணவரான சுரேஷ் சலே சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாபிமற்ற முறையில் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தியுள்ளனர். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை மிக வேகமாக மோசமடைந்து வருவது தெளிவாகின்றது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும். சிஐடி நிர்வாகம் குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் சாணி அவியசேகராவே பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலேவாவின் மனைவி ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்க எழுத்து மூலமாக அறிவுறுத்தியிருக்கின்றார்.

தேசிய சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு 5 பகுதிகளை வன ஒதுக்கிடங்களாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுரா கர்ணாதிலகா தெரிவித்திருக்கின்றார். மெட்ரோ பஸ்கள் தற்போது பயணிக்கும் இடம் மற்றும் அவை பஸ் நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT கோ தொலைபேசி செயலி ஊடாக நேரிலையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்னா குணசேனா தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் கடந்த மார்ச் 1 முதல் May 31 வரையிலான 3 காலப்பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருட்கள் விலை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 185 ரூபாய் வரையில் பாரிய அளவில் அதிகரித்துள்ளன.

இந்தியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் நேற்று அதிகமாக வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிக்மி ஓட்டுநர் ஒருவர் மீதான வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் காவல்துறை கைது செய்திருக்கின்றது. பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவரை தீவிர பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் இரக்காமம் பொலிஸ் நிலையத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த குற்றச்செயலுக்கு ஆதரவு அளித்து உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் இரக்காமம் பகுதியில் வைத்து சந்தேகநபர் ஒருவர் 26/5/8 அன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல பகுதிகளில் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. இலங்கைக்கே உரித்தான ஒரு எலி இனத்தை பேராதன பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். காங்கேசந்துறைக்கு நாகப்பட்டினத்துக்கு இடையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சுவன் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது எதிர்வரும் புதன்கிழமை மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்று அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KMJCலன் தெரிவித்திருக்கிறார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் இந்தியாவும் நேபாளமும் பரஸ்பர நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாக நேபாள நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டு பிரதமர் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. மாம்பழங்களை பற்றி பேச நேரம் இருக்கும் பிரதமர் மோடிக்கு 18 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பற்றி பேச நேரம் இல்லையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொடைக்கானல் பகுதியில் நிலவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு மக்களை கடும் சிரமத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது. மணிப்பூரில் தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் 5 குடிசை வீடுகளை தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்ட குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மகள் டிஸ்பானியாவின் பதிவு இணையத்தினால் பலரால் பகிரப்பட்டு வருகின்றது. இந்தியாவும் மியான்மரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் ஈரானிய அதிபர் மசூத் பெஸ்கியான் பதவி விலகும் கடிதத்தை கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்காது என்ற உத்தரவாதத்தை பெற்றிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான போபோட் கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கின்றது. அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு வெள்ளை மாளிகையுடன் கொண்டுள்ள அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டி விலகியிருக்கிறார்கள்.

தொடரும் விளையாட்டு செய்தி தலைப்புகளில் மொரோக்கோ டைமண்ட் லீக் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ருமூஸ் தரங்க இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கின்றார். இலங்கை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட மேற்கிந்திய தீவுகள் குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்வது இந்திய நாணய மாற்று நாணய மாற்றத்துக்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் முது உத்தியோக இணையதளமான www.tatamilali.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பொறுமதியில் 385 ரூபா 18 சதமா, இந்திய பொறுமதியில் 110 ரூபா 59 சதமாம், ஒரு US டாலர் இலங்கை பொறுமதியில் 330 ரூபா 84 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 94 ரூபா 90 சதமாகவும், ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பொறுமதியில் 422 ரூபா 11 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 121 ரூபா 26 சதமாகவும், ஒரு UK பவுன் இலங்கை பொறுமதியில் 444 ரூபா 85 சதமாகவும், இந்திய பொறுமதியில் 127 ரூபா 78 சதமாக, ஒரு கனேடிய டாலர் இலங்கை பொறுமதியில் 239 ரூபா 37 சதமாக, இந்திய பொறுமதியில் 68 ரூபா 72 சதமாக காணப்படுகின்றது. இத்துடன் விஜி கேசன் கரிகன் விஜி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றின.

நிலைய கழிக நேரம் 7:17. நீங்கள் கேட்டுக்கொண்டு கண்டியாட்டி தமிழ் அலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது

0: தமிழே தமிழோடு ஒரு தர்க்கம்,
1: தமிழே உலகின் தொடக்கம், தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும்.
0: தமிழோடு ஒரு தர்க்கம் என்னோட இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
1: தமிழே தமிழே
0: இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வானிலை கெடுத்து வருகின்றார்கள். 35வது வருட திருமண வாழ்த்தாக குணன்ராஜி தம்பதிகள் புதல்வர்கள் தினேஷ் டிலக்ஷன் டிவிஷன் அபர்ணா டிலான் விசாகன் இவர்களுக்கு வானிலை கெடுத்து வருகின்றார்கள். தாயகத்தில் சாவச்சேரி திருவோணமலையைச் சேர்ந்த கனடா வன்கூவரில் வசிக்கும் குணன்ராஜி தம்பதிகள் இன்று முதலாம் தேதி ஆணி மாதம் திங்கட்கிழமை தங்களது 35வது வருட திருமண நாளை தங்களது இல்லத்தில் அமைதியாக கொண்டாடுகின்றார்கள்.
1: இன்று
0: 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணன்ராஜி தம்பதிகளை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று டிஆர்டி குடும்பமும் வாழ்த்திக் கொண்டு இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நினைவுடாக 45 வருடங்களாகின்றது என்று எமது தமிழர்களின் பொக்கிசமான ஜால் நூலகம் எரிக்கப்பட்டு அதன் நினைவுகள் எரியும் நினைவுகள் ஜால் நூலக எரியும் நினைவுகள் இப்பொழுது முதல் உங்களது இல்லங்களை அந்த நினைவுகள் வந்தடைகின்றது.
2: எரிக்கப்பட்ட அதே வருடம் சோமிதரன் ஸ்ரீதரன் யாழ்குடா நாட்டின் சாவகச்சேரியில் பிறந்தார். பள்ளி நாட்களில் யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் வாழ்ந்தவர். ஈழப் போராட்டத்தின் உச்சகட்டங்களில் பத்திரிகை நிருபராக 90களின் இறுதி பகுதியில் வேலை செய்ய தொடங்கி இன்று வரையும் அத்துறையில் எல்லா பகுதி 2009 கடைசியில் எடுக்கப்பட்ட இந்த ஆவணப்படம் சேனல் 5 தொலைக்காட்சிக்கு முதலே இனப்படுகொலையை முன்னுக்கு கொண்டு வந்த படம். செம்மொழி மாநாட்டு காலத்தில் சென்னையில் திரையிடுவதற்கு சில நெருக்கடிகள் இருந்தது. நடிகர் நாசருடைய முயற்சியால் சென்னை பிரஸ் கிளப்பில் மட்டும் ஒரு தரம் காட்டப்பட்டது. மலையாள எழுத்தாளர்கள் இந்த படத்தை கேரளாவில் காட்சிப்படுத்தினார்கள்.

வெளியேறிக்கொண்டும் போர்க்களத்தில் இருக்கும் வீரர்கள் ஒருவரையொருவர் கொலைவெறியோடு தாக்கிக் கொண்டும் ஏதோ ஒரு பெண் ஆயுததாரிகளால் பலாத்காரப்படுத்தப்பட்டுக் கொண்டும் சில நூறு மனிதர்கள் சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டும் இருப்பர். உலகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த கணம் வரை பல போர்களை சந்தித்திருக்கிறது. மனிதர்களும் அவர்கள் வாழ்வியலும் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பல்வேறு நாடுகளில் ஒன்று ஸ்ரீலங்கா. தென்னாசியாவில் இந்திய துணைக்கண்டத்துக்கு அருகேயுள்ள சுமார் 2500 வருடகால பழமை கொண்ட தீவு தேசம் ஸ்ரீலங்கா. தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள் என்று பல்வேறு இன மக்கள் வாழ்கின்ற நாடு. ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்னர் தமிழ் சிங்கள மன்னர்களின் ராஜ்யங்கள் இங்கிருந்தன. ஆங்கிலேயர்கள் தமிழ் சிங்கள ராஜ்யங்களை இணைத்து தீவு முழுவதையும் ஒரே நாடாக்கினர். கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக உள்நாட்டு போர் நடந்து வரும் ஸ்ரீலங்காவில் வடக்கே இருக்கும் தமிழர்களின் நகரான யாழ்ப்பாணத்தின் ஒரு நெடிய போரின் மௌன சாட்சியான நூலகத்தின் கதை இது.

0: ஏட்ரியன் கனவில் புத்தர் பெருமான் சுடப்பட்டிருந்தார். சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொண்டனர். யாழ் நூலகத்தின் படிகட்டருகே அவரது சடலம் குருதியில் கிடந்தது. இரவின் இருளில் அமைச்சர்கள் வந்தனர்.
1: எங்கள் பட்டியலில் இவர் பெயர் இல்லை, பின் ஏன் கொன்றீர்
0: என்று சிறந்தனர். இல்லை ஐயா,
1: தவறுகள் எதுவும் நிகழவே இல்லை. இவரை சுடாமல் ஒரு ஈயினை கூட சுட முடியாது போயிற்று எம்மால் ஆகையினால்தான்
0: என்றனர் அவர்கள்.
1: சரி சரி, உடனே மறையுங்கள் பிணத்தை
0: என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர். சிவில் உடையாளர் பிணத்தை உள்ளே இழுத்துச் சென்றனர். 90,000 புத்தகங்களினால் புத்தரின் மேனியை மூடி மறைத்தனர். சிகாலோகவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர். புத்தரின் சடலம் அஸ்தியானது.

யாழ்ப்பாண பொதுசன நூலகம் தீக்கிரையானது. தமிழர்களின் உயிரான அறிவுச் சேகரம் சாம்பல் மேடானது. ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள், வரலாற்று ஆவணங்கள், அலமாரி தட்டுக்களில் வைக்கப்பட்டிருந்த 97,000 புத்தகங்கள் தட்டு தட்டாய் சாம்பலானது.

0: ஜூன் மாதம் இரண்டாம் திகதி காலை நூலகம் தீக்கிரையான செய்தி யாழ்ப்பாணம் முழுவதும் பரவியது. எங்கும் மழுகுரல்கள்.
1: எல்லாம் கட்டிடம் முடிஞ்ச கணக்கு எல்லாரும் சிறங்கள் எல்லாம் ஓடி போய் பார்க்க எடுத்தன அடிமாரியோட துறந்தாங்க. வெறும் வெறும் சாமி பையன் செய்கிறதுக்காக பண்ண கலெக்ஷன் தம்பி ஒரு மூன்று அலுமாரியடா. அது மாதிரி இருந்த யாழ்ப்பாண புத்தகங்கள் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? மை காட், we have lost an intellectual heritage.
2: அங்க தான் படிச்சு நான் பட்டம் பிறகு பலியாட்டியா இருந்தது. போய் நேரத்தில் போய் படிப்பேன், இலவசமாக தான் கிடைச்சிது. ஆனால் அதை இழந்த ஒரு பெரிய ஒரு அறிவிச்சல் இழந்ததுக்கு அந்த தாகத்தை தீர்க்க முடியாது.
1: ஃபாதர் டேவிட் அந்த ஷோக்கோட ஹி டைட்.
0: மிக பெரும் மொழியியல் அறிஞரும் தமிழியல் ஆய்வாளருமான தாவீது அடிகள் நூலகத்தை தனது உயிரென நேசித்தார். நூலகம் எரிந்த செய்தியை அவரின் இதயம் தாங்க மறுத்தது.
1: அவருடைய லைப்ரரி, அவருடைய அந்த லிங்குவிஸ்டிக் ஃபிலாலஜி நான் சொல்றது, அந்த ஃபிலாலஜி அங்க என்ன செய்கிறேன் அவ்வளவு புத்தகங்கள் கிடக்கணும் கருத்து. அது அதற்குரிய மாபெரும் கதை.
0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1933 ஜெர்மனியின் பெர்லின் நகர வீதிகளில் ஹிட்லரின் நாசிப்படைகள் விலைமதிப்பற்ற பல அரிய புத்தகங்களின் பிரதிகளை தீயிட்டுக் கொளுத்தின. கருகிய புத்தகங்களின் சாம்பல் பெர்லின் நகரின் தெருக்களில் நிறைந்திருந்தது.

1933 இலங்கையின் வடபகுதியில் இருக்கும் யாழ்ப்பாணத்தில் கே எம் செல்லப்பா என்கின்ற மனிதர் பொதுமக்களுக்காக ஒரு மடல் எழுதி கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான ஒரு இலவச நூலகத்தின் அவசியத்தை வலியுறுத்திய கடிதம் இது. செல்லப்பாவின் இந்த கடிதம் பத்திரிகைகளில் விளம்பரமாக பிரசுரிக்கப்பட்டது. இலங்கை முழுவதிலும் இருந்து பெருமளவு தமிழர்கள் நூலக உருவாக்கத்திற்கு உதவ முன்வந்தார்கள், நிதியுதவி அளித்தார்கள், தங்கள் சேகரிப்பில் இருந்த நூல்களையெல்லாம் கொடுத்தார்கள். மொத்தம் 844 புத்தகங்களோடு யாழ்ப்பாண மத்திய நூல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. நூலக உருவாக்க சபையின் நிர்வாகத்தில் இயங்கிய நூலகம் 1935 ஜனவரி 1ஆம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக யாழ்ப்பாண நகர சபையிடம் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் ஒரு வாடகை வீட்டில் இயங்கி வந்த நூலகம் தினமும் வந்து குவியும் வாசகர்களை தாங்க முடியாது திணறியது. நூலகத்திற்காக புதிய கட்டிடம் அமைக்க மாநகர சபை முடிவு செய்தது. யாழ்ப்பாணத்தின் புகழ்பெற்ற கல்வியாளரான பாதிரியார் லோங்கடிகள் தலைமையில் நூல் நிலையம் அமைப்பதற்கான ஒரு குழுவை மாநகர சபை முதல்வர் சாம் ஏ சபாபதி அவர்கள் நியமித்தார். யாழ்ப்பாண நூலகத்தின் புதிய கட்டிடத்திற்கு மக்களிடமிருந்து நிதி வசூலிக்கப்பட்டது. களியாட்ட விழாக்கள், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமும் நன்கொடை வசூலிப்பதன் மூலமும் பெருமளவு நிதி திரட்டப்பட்டது. தமிழர்களுக்கான ஒரு தலைசிறந்த நூலகத்தை உருவாக்க வேண்டும் என யாழ்ப்பாணத்து மக்கள் நினைத்தார்கள். நூலக வடிவமைப்பிற்கென உலகின் தலைசிறந்த நூலக விஞ்ஞானிகளுள் ஒருவரான எஸ் ஆர் ரங்கநாதன் என்கின்ற நூலகத்துறை விற்பன்னர் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்தார். யாழ்ப்பாணத்தின் மையப்பகுதியில் யாழ்ப்பாண கோட்டையின் முற்றவெளியில் மாநகர சபை கட்டடத்துக்கு அண்மையாக இருந்த ஒரு பகுதி புதிய நூலகத்தை அமைப்பதற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. புதிய நூலகத்திற்கான வரைபடம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்டடக் கலைஞர் நரசிம்மனால் வடிவமைக்கப்பட்டது. 1954 மார்ச் மாதம் 29ஆம் தேதி யாழ்ப்பாணத்தின் அடையாளமாகவும் பெரும் அரசியல் குறியீடாகவும் மாறப்போகும் நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது.

1959 ஆண்டு அக்டோபர் 11 திகதி யாழ்ப்பாண மாநகரத்தின் முதல்வர் அல்ஃபிரட் துரையப்பாவால் யாழ்ப்பாண பொது நூலகம் திறந்து வைக்கப்பட்டது.

திராவிடர்களின் கட்டடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்த இந்த நூலகம் யாழ்ப்பாண நகரின் மையத்தில் புதுப்பொலிவோடு நிமிந்து நின்றது. யாழ்ப்பாணத்தில் இயங்கி வந்த அமெரிக்க நூலகம் யாழ் பொதுசன நூலகத்தோடு ஒன்றிணைந்தது. பெருமளவு பெருமதி வாய்ந்த புத்தகங்கள் யாழ்ப்பாண நூலகத்தின் சேகரிப்புக்குள் வந்து சேர்ந்தன. மேலும் மேலும் தனிப்பட்டவர்களின் சேகரிப்புகளில் இருந்த அரிய நூல்கள் சங்கமிக்கும் இடமாக நூலகம் நாளடைவில் மாறியது.

0: உலகத்துக்கு முன்னாலே ஒரு சரஸ்வதி சிலை இருக்கு. அந்த சிலைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் வந்து பொங்கியும் இருக்கிறார்கள். தங்களை பிள்ளைகள் அந்த நூலகத்தில் படித்து பாஸ் பண்ணதுக்கும் வெயில கிடைச்சதுக்குமாக அந்த நேர்த்திக்கடன் மாதிரி கூட செய்தார்கள். அப்படியான ஒரு புனிதமான இடம் தான் இந்த புதுசன நூலகம்.
1: அறிவார்ந்த கலந்துரையாடல்களை நடத்துவதற்கான ஒரு அடிப்படை பொக்கிஷமாக யாழ் நூலகம் இருந்தது என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அங்கிருந்த ஆவணங்கள் தமிழில் மாத்திரமல்ல, வெவ்வேறு மொழிகளில், லட்டினின் மொழியில கூட பல்வேறு ஆவணங்கள் இருந்தது. கையெழுத்து பிரதிகள், ஏட்டுச்சுவடிகள், நூல்கள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள், மிக பழமை வாய்ந்த விஷயங்கள் பலது இருந்தது.
2: ஸோ த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட், எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட், சோஷியாலஜிக்கல் பேக்ரவுண்ட், எவ்ரி திங் வாஸ் ஃப்ரம் த லைப்ரரி டு த பப்ளிக்.
0: அந்த நூலகத்தில் கடைசியாக நான் வேலை செய்து போட்டு பின்னேரம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் யாழ்ப்பாண முறை, அமளி துமளி, பெரிய பிரகண்டங்கள், இதுகளெல்லாம் ஆரவாரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த நாள்.
3: தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான முரண்பாட்டிற்கான தீர்வாக இலங்கை அரசால் மாவட்ட சபை முறைகள் கொண்டுவரப்பட்டன. இந்த மாவட்ட சபைக்கான பிரசாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையில் யாழ்ப்பாண நகரமே தீக்கிரையாகியது. பெருமளவு கடைகள், மக்களின் வீடுகள், தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகம், நாடாளுமன்ற உறுப்பினரின் வீடு, இலங்கையின் முதல் பிராந்திய தினசரி பத்திரிகையான ஈழநாடு பத்திரிகை அலுவலகம் என்பவையும் யாழ்ப்பாண நூலகத்தோடு சேர்த்து கொளுத்தி எரிக்கப்பட்டன.

0: sir, I have been shot by someone who is by Yunyaka. I appeal to the crowd saying that to me, a person by the name of Supaya Yoga Singh have immediately volunteered. Car came to the spot where he stood, and Anthony Sill, he is editor of the Seabury paper. He assisted him in, to get into the car, and he was dispatched to hospital. Unfortunately, the car that had removed him to the hospital, when it returned, he stopped for 1 second and he was set fire to by the army. Thereafter, you see, taking into account the damage at the public library, the press, the Vilanadu press, and other shops that were also subsequently damaged, it would be, my opinion, about 100 million.
1: ஈழநாடு பத்திரிகை நிறுவனத்துக்கு நுழைந்த ஆயுததாரிகள் 50க்கு அதிகமானவர்கள் வந்து முதலாக அவர்கள் செய்தது முன்னுக்கு இருந்த சைக்கிள் மோட்டர் சைக்கிள் கார எல்லாத்தையும் எரித்துவிட்டு அடுத்ததாக அச்சக பகுதிக்குள் போகணும் அந்த மெஷினுக்கு நிரூபிக்கிறார். அங்கிருந்த நிர்வாக முகாமியாளரும் நானும் அந்த கோர அனர்த்தத்துக்குள் அகப்பட்டு என்ன நடக்கிறது என்பதை அவதானிப்பதற்காக நின்றோம். எங்களை நோக்கி காரியர்கள் வந்த பொழுது நாங்கள் ஒரு கதவின் பின்னால் ஒழித்து கொண்டதால் அவர்கள் எங்களை அடையாளம் காணாமல் நாலா திசைகளிலும் பெட்ரோல் குண்டுகளை எறிந்து அந்த நிறுவனத்துக்கு முழுமையாக தீயூட்டினார்கள். நாங்கள் நேரில் கண்ணால் பார்த்தோம் தீ மூட்டி முழுமையாக பஸ்பமாக பார்த்த பொழுது நீங்கள் பயந்திருப்பீர்கள். மேல் கட்டடத்தினுடைய கூரைகள் எல்லாம் முழுமையாக அந்த பீம் மர பீம்கள் எல்லாம் இடிந்து சாம்பலாய் கிடந்த காட்சியை பார்த்து தமிழ் மக்கள் முழுவதும் கண்ணீர் வடித்த காட்சி அன்றைக்கு அடுத்த நாள் இருந்தது.

0: 1981 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி இந்த நூலகம் எரிக்கிறது என்ற முதல் தகவலை இங்கே இருந்து இந்த காடையர்கள் இதை எரிக்க ஆரம்பித்ததும் அவர்களுடைய அச்சத்தில் இங்கிருந்து வெளியேறிய காவலாளிகள் நம்முடைய மாநகர சபை அலுவலகத்திற்கு வந்து தொலைபேசி மூலம் எனக்கு தெரிவித்தார்கள். நான் என்னுடைய கார் எடுத்துக்கொண்டு இங்கே விரைந்து வந்தேன். வருகின்ற பொழுது நான் நினைக்கிறேன் ஆஸ்பத்திரி வீதியிலும் தடுத்தார்கள். ஆனால் நான் ஆணையாளர் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் இந்த செப்பல் வீதி சந்திக்கு வந்த பொழுது மிகவும் அதிகரித்த ஒரு எண்ணிக்கையிலான சீருடை தரித்தவர்கள் என்னை தடுத்து நிறுத்தி இந்த பக்கம் போக முடியாது என்று எச்சரித்து, அப்படி போனால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள் என்று எச்சரித்து என்னை செல்ல விடாமல் இங்கு வர விடாமல் தடுத்தார்கள். இதை செய்தவர்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் கடமைக்கு என்று வளைத்து வரப்பட்டவர்கள். அவர்கள் யார்? போலி எந்த ஆயுதப்படையை சேர்ந்தவர்களோ அல்லது குண்டர்களோ அவர்களோடு சேர்ந்த குண்டர்களோ என்று எங்களால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவர்கள் தேர்தல் கடமைக்காக இங்கே கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்டவர்கள். தென்மேற்கே இருக்கிற விளையாட்டரங்கிலே தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தான் இந்த நூலகத்தை எரியூட்டினார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்களே தான்
1: இவர்கள் மந்திரியல் செல்வன் மத்திய யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவருடன் அவருடைய சகாக்கள் வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தேர்தல் என்ற போர்வையில் பொலிஸ் உத்தியோகத்தர்கள் வந்திருக்கிறார்கள். பலர் அவர்கள் சீருடையில் சிலர் மற்றது அவர்கள் சிவில் உடையிலும் அவர்கள் தெரிகிறார்கள்.
0: இந்த நூலக கட்டிடம் அமைந்துள்ள காணியிற்கு அதிலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை தொலைவில் தான் போலீஸ் நிலையம் இருந்தது. அவை முதல் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியவர்கள் போலீஸார். நான் 3 மைல் தூரத்தில் இருந்து வருவதற்கு முன்பாக 300 யாருக்கும் உட்பட்ட பக்கத்தில் இருந்த போலீஸார் எந்த நடவடிக்கையும் இதற்கு எதிராக எடுக்கவில்லை.

0: இந்த பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் காணப்பட்ட மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான உளவியல் ஏற்றத்தாழ்வு என்பதாகும். நடைமுறையில் சிங்களவர்கள் 74% பெரும்பான்மையினராக காணப்பட்ட போதும் சிறுபான்மை மனோபாவம் ஒன்றை கொண்ட பெரும்பான்மையினராக இருந்திருந்தனர். அதனுடைய கருத்து, சிறுபான்மையினராக இருக்கின்ற தமிழர்கள் பெரும்பான்மை போன்றது ஒரு அபிப்பிராயத்தையும் அல்லது மனோபாவத்தையும் கொண்டிருந்தமையாகும். ஆகவே இலங்கை தமிழர்களுடைய மேலாதிக்கம் மேன்மை என்பது பற்றிய ஒரு அச்சம் தென்னிலங்கையில் காணப்பட்டிருந்தது. ஆகவே இந்த மேன்மையை இல்லாமல் செய்கின்ற ஒரு உள்நோக்கம் பல்வேறு மட்டங்களில் காணப்பட்டிருந்ததன் காரணமாக தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் அல்லது அவருடைய மேன்மைக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் வரலாற்று ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. உதாரணமாக 1956 சட்டத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அது தமிழர்களுடைய பொருளாதார சமூக ரீதியான மேன்மையை இல்லாமல் செய்கின்ற நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்று நாங்கள் கருத முடியும். அதே அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம்தான் இந்த நூலகம் எரிக்கப்படுகின்ற ஒரு விடயம். எனவே தென்னாசியாவிலேயே சிறந்த நூலகம் என்று ஆக குறைந்த தமிழர்களால் கருதப்பட்ட ஒரு நூலகம் தமிழர்களுக்கு இருக்கின்ற போது சிங்களவர்கள் அதனுடைய பிரதானமான அல்லது அதனுடைய மேன்மையான ஒரு நூலகத்தை கொண்டிருந்திருக்க வேண்டும். அவ்விதமான ஒரு நிலைமை காணப்படாதவன் காரணமாக அந்த மேன்மை இல்லாமல் செய்கின்ற நோக்கத்துடன் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்று நாங்கள் கூறலாம். அதிலும் குறிப்பாக ஜெயபர்தனாவுடைய அரசியல் தலைமை இருந்த போது தமிழர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் தென்னிலங்கையில் காணப்பட்டிருந்தது. அதனுடைய ஒரு பகுதியாகவும் இந்த எரிப்பு நடைபெற்றிருக்கலாம்.
1: நாங்கள் ஆளுபவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆளுவோம். நாங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதிகாரம் செலுத்துவோம். சிறுபான்மையினருக்கு இதனை நாம் வழங்கிவிட முடியாது. ஏனெனில் நாங்கள் இந்த நாட்டில் சிங்களவர்களாகவும் பௌத்தர்களாகவும் பிறந்திருக்கிறோம். திருமதி விமலா கண்ணங்கரா, கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் அவர்களுடைய தாய்நாடு இல்லாத இந்த மண்ணில் இனப்பாகுபாடு இருக்கிறது என்றால் இதற்கு மேல் அவர்கள் ஏன் இங்கு இருக்க வேண்டும்? ஸ்ரீலங்காவில் தமிழர்கள் தமிழீழம் என்ற ஓர் நாட்டை உருவாக்குவதை உறங்கிக் கொண்டிருக்கும் சிங்களவர்கள் விழித்தெழுந்து பார்ப்பார்களேயானால் அதன் பின் ஸ்ரீலங்கா அமைதியாக இருக்காது. WJM லொகு பண்டாரா, தற்போது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகர்.
2: அந்த இந்த நூலகங்கள் இந்த இதில் இருந்து படித்து வாசித்து இவர்கள் எல்லாரும் அறிவு சார் புத்திஜீவிகளாக வருகின்றார்கள். அரசியல் ரீதியாக உரிமையை கேட்கிறார்கள், பலத்து நிற்கிறார்கள். அதனுடைய இவர்களுடைய இப்படியானதை அழித்து விட்டால் அவர்களுடைய உணர்வுகளை அழித்து விடலாம் என்று ஒரு தப்பான அவர்களுடைய மட்ட சிந்தனையிலே தான் இதை செய்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன்.
3: This was not only a blow to the Tamil people and the Tamil intellectuals. It was a blow to the whole country because this, even though it was, the library was based in Jaffna, it was truly one of the great treasures of Sri Lanka. It was one of our national prides, having such a library in this country. So burning this library, I would say, was a massive psychological blow to our whole country. Because, and also internationally, that was a huge black mark against Sri Lanka.

0: 1981 மாவட்ட சபை தேர்தல் நடைபெற்ற போது எமது கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இருந்து பலரை திரட்டிக்கொண்டு வடபகுதிக்கு சென்றனர். அங்கு தேர்தலை சீர்குலைத்ததோடு அமளியிலும் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண நூலகத்தில் இருந்த பெருதற்கரிய புத்தகங்களை எரித்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அந்த முகங்கள்தான் இன்று எம்மை எமது கட்சியில் எதிர்க்கின்ற முகங்கள். ரணசிங்க பிரேமதாசா, ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி.
1: Only the people who benefited from such a move was the extremist elements amongst the Tamil society as well. Basically, Sri Lankans and especially the governments who did such acts must take the full responsibility of driving moderate Tamil opinion towards extremists.
2: இலங்கையின் இன முரண்பாடுகள் உச்சக்கட்டத்தை அடைந்தன. ஒருபுறம் தமிழ் இளைஞர்கள் ஆயுதப் போராட்டத்தில் குதித்ததன் மூலம் தனிநாட்டுக்கான கோரிக்கை வலுவடைந்து கொண்டிருந்தது. அதேவேளை சிங்கள அரசியல் தலைவர்கள் சிங்கள மக்களிடம் தமிழர்களுக்கு எதிரான பிரசாரத்தை பெரிய அளவில் முன்னெடுத்தார்கள்.

0: லைப்ரரி உடனடியா திறக்க வேணும். ஏனென்றால் அவர்கள் இது எரித்தவர்களுடைய எரித்தவர்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடாது. அதாவது எங்களோட கல்வியில ஒரு சிறிதேனும் நாங்கள் தளர்வடைய கூடாது சொல்லி உடனடியாக பத்திரிகை பகுதியை நாங்கள் மாநில சபையில் ஒரு அறைக்குள் துவங்கினோம். நாங்கள் சஞ்சிகைகள் வாங்கி போட்டு பிறகு லைப்ரரி திருப்பி புனருத்தாரணம் செய்வதற்கான ஆயத்தங்கள் எங்களால் தொடங்கப்பட்டு அந்த சாம்பல் மேட்டுக்குள்ளேயே இருந்து நாங்கள் அடுத்த கட்ட நூலகத்தை வளர்க்கிறதுக்காக புத்தகங்களை வாங்கி போட்டு கிளாசிஃபிகேஷன் கேட்டலாகிங் அதுகளை செய்து கொண்டு இருந்தன.
1: நாங்கள் யோசித்தபடி பல அவருடைய கருத்தின் அடிப்படையில் இந்த எனக்கு பின்னால் இருக்கின்ற தொகுதியினுடைய தெற்கு புறத்தை ஒரு நினைவு சின்னமாக வைத்து கொண்டு இந்த நரசிம்மன் திட்டத்திலே கட்டப்படாமல் இருந்த மேற்கு புற கட்டிடத்தை கட்டி அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்தோம்.

சாம்பல் மேட்டிலிருந்து மீண்டும் எழுந்த நூலகம் சிறிது சிறிதாக புத்தகங்களை சேகரிக்க தொடங்கிய வேளையில் இலங்கையில் ஆயுத போராட்டம் தீவிரமடைந்தது. 1985 ஏப்ரல் 10 யாழ்ப்பாண போலீஸ் நிலையம் தமிழ் போராளிகளால் தாக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய கட்டிடங்களில் ஒன்றான யாழ்ப்பாண மாநகர சபை கட்டிடம் தாக்குதலுக்குள்ளானது.

யாழ்ப்பாண சமூகத்தின் பெரும் குறியீடான நூலகம் மீண்டும் குண்டுகளால் சிதறடிக்கப்பட்டது. கிறிஸ்துநாதரை போல மீண்டெழுந்த நூலகம் இலங்கையின் இனப்போரில் களப்பலியானது. யாழ்ப்பாண நூலகம் இப்போது போர்க்களமானது. யாழ்ப்பாண கோட்டைக்குள் இருந்த இராணுவத்தினரை எதிர்த்து சண்டையிட்ட தமிழ் போராளி குழுக்கள் கோட்டையை சுற்றி அரணமைத்தன. யாழ்ப்பாண நூலகம் இப்போது தமிழ் போராளிகளின் பாதுகாப்பு அரணாகியது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக யாழ்ப்பாண நூலகம் போர்க்களமாக மாறியது. தமிழ் போராளிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினருக்கும் இடையில் பெரும் சண்டை நடந்தது. போர்க்களத்தில் சிக்கிய நூலக கட்டடம் குண்டுமலையில் சிதைந்து போனது.

நாட்டு மக்களின் விருப்பங்களை முற்றிலுமாக மூழ்கடித்து மறுபடியும் இலங்கை தீவின் வடபகுதியில் போர் பெருமளவிலே மூண்டது. போருக்கு அஞ்சி தஞ்சமடைவதற்கான ஒரு இடம் தேடி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என யாழ்ப்பாணத்து மக்கள் சுமார் 500,000 பேர் தமது புராதனமான பூர்வீக நிலத்தை விட்டு ஒரே நாளில் துயரத்தோடு வெளியேறி

0: யாழ்ப்பாண நகரம் தனது குடிமக்களை இழந்து போர் விழுங்கிய சூன்ய வழியாய் மாறிப்போனது. மனிதர்களற்ற சூனிய தேசத்தில் தனித்திருந்த யாழ்ப்பாண நூலக கட்டிடத்திற்கு வெள்ளையடித்து தனது கரைகளை மறைக்க நினைத்தது இலங்கை அரசு.
1: When the People's Alliance government came into power in 1994, on the basis that we were going to formulate a solution for the ethnic question, which will hopefully bring about a durable peace to Sri Lanka, we felt one of the first acts we must do was to perhaps to correct this historic injustice to the Tamil people. At that time, President Kumaratunga was very keen that we, as a first step towards reconciliation between the two communities, that we start renovating the Jaffna Library. We formed a high-level committee in which the late Foreign Minister, Mr. Lakshman Kadragama, was also the co-chairman along with me. So we came up with this Book and a Brick project, where school children and people in the villages were encouraged to donate a book or a brick for the library. And actually, we had a tremendous response.
2: ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் திருப்ப இராணுவம் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதுடன் வந்து இது அவரோட சந்திரிக்க அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான திட்டமாக முத்திட்டமாக காணப்படுவது என்பதை இந்த நூலகத்தை மூல கொண்டு வருதல் என்பது. அவர்கள் நூலகத்தை மேலுக்கு கொண்டு வருதலின் ஊடாக தமிழர்களுடைய எல்லா அபிலாஷைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதாக சந்திரிக்காவோ அல்லது அந்த அரசாங்கமோ காட்ட முயன்றது என்பது ஒரு வகையில் லைப்ரரிக்கும் அரசியலுக்கும் இடையில் இருந்து தொடர்பை காட்டுறது ஒரு பக்கம், அல்லது இந்த பிரச்சனையை எவ்வாறு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது எவ்வளவு மேலோட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இதுக்காக புலப்படுறதாக நான் பார்க்கிறேன்.
0: அரசாங்கத்துக்கு புத்தகங்களும் செங்கற்களும் வந்து குவிந்தன. உலகின் பல பாகங்களில் இருந்தும் கிடைத்த ஒத்துழைப்பில் நூலக கட்டடத்தினை புனரமைக்க தொடங்கியது ஸ்ரீலங்கா அரசு. எரிக்கப்பட்ட நூலகத்தை நினைவு சின்னமாக வைத்துவிட்டு அரசுக்கு கிடைத்த நிதியின் மூலமும் செங்கற்கள் மூலமும் புதியதொரு நூலக கட்டிடம் ஒன்றை நிறுவி புதிய புத்தகங்களை கொண்டு ஒரு பெரிய நூலகத்தை அமைக்க வேண்டுமென்ற தமிழர்களின் கோரிக்கையை நிராகரித்து எரிந்த கட்டிடத்தையே மீண்டும் புனரமைப்பு செய்தது இலங்கை அரசு.

அரசாங்கமே இதை செய்ய வேண்டும் என்று இந்த நூலை திருப்பி கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு நினைவாலயமாக ஒரு பகுதியாவது வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்த பகுதியையும் சேர்த்து அவர்கள் கட்டி முடித்திருக்கிறார்கள்.

0: நாங்கள் சொன்னோம் அதை அந்த அந்த துன்பம் அந்த எரிஞ்சப்பட்ட பகுதிகளே ஒரு ஒரு அதுக்கான ஒரு சின்ன ஒரு காட்சி கூடம் ஒன்று வைத்து அதை முட்டாக நாங்கள் மறக்க தேவையில்லை. அதனுடைய புகைப்படங்கள் போன்றவற்றையெல்லாம் ஒரு காட்சி கூடமாக வைத்து அந்த கிழக்கு பகுதியின் தெற்கு தெற்கு கீழ் தரையை அதுக்காக ஒதுக்கப்படி நாங்கள் பல முறக்கிட்டு
1: மை பர்சனல் வியூ இஸ் வி ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் மச் பை மெயின்டெனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் ஆர் ஏன்ஷியன்ட் வூன்ஸ். ஐ மீன் தட் இஸ் ஒன் ஆஃப் ஆர் வூன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். And by maintaining that wound, I think we will only make reconciliation even more difficult.
2: ஆனால் இன்றைக்கு அது இல்லாத ஒழிக்கப்பட்டதன் ஊடாக இந்த போராட்டத்துக்கான ஒரு சாட்சியமாக இதுக்குரிய அடிப்படைகள் எங்கிருந்து உருவாகின என்பதற்கான ஒரு காட்சி சாட்சியை நாங்கள் இழந்திருக்கிறோம்.
3: கால் நூற்றாண்டு கால அழிவின் சாட்சியான ஒரு கட்டடம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையானது. விழா செய்து நூலகத்தை திறப்பதற்கு அரசும் மாநகர சபையும் முனைந்தமைக்கு எதிர்ப்பு கிளம்பியது. திறப்பு விழா நடத்தப்படாமலேயே நூலகம் இயங்க ஆரம்பித்தது.
4: இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த கட்டவங்கள்ட கையளிக்கப்பட்டது. இடைக்கால நூலகம் மூடப்பட்டு அங்கிருந்த நூல்கள் ஆவணங்கள் யாவும் இந்த பிரதான நூலக கட்டிடத்துக்கு மாற்றப்பட்டு அவை ஒழுங்கு செய்யப்பட்டன.
5: நூலகம் மீண்டும் வழங்கப்படுகின்றது என்ற நோக்கத்துக்கு புறம்பாக தமிழர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்கின்ற ஒரு நோக்கமும் காணப்பட்டிருந்தது. ஆனால் இந்த செயல் திட்டம் முடிவடைந்து என்று நூலகம் கட்டிடம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த நோக்கங்கள் எதுவும் நிறைவு செய்யப்பட்டிருந்தன என்று நாங்கள் கூற முடியாது. வெளிப்படையாகவே இரண்டு தரப்பினருக்கும் இடையிலான குரோதம் உயர்ந்த ஒரு மட்டத்தில் காணப்படுகின்றது.
1: Restoration and the renovation of the library was basically a symbolic gesture, I would say, because that was a way of Chandrika Kumaratunga's government as well as the people of Sri Lanka saying we are very sorry for what happened.
2: எவ்வாறு எரித்தல் என்பது மிகவும் அரசியல் தனமானதோ, எரித்தல் என்பது எவ்வளவுக்கு திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டதோ, அது எவ்வாறு இந்த சமூகத்தினுடைய மனசை அடிப்படையாக கொண்டு இதுக்கு மனசை பாதிக்கும்படி செய்யப்பட்டதோ, அதே அளவு முக்கியமாக இதனுடைய புனருத்தானம் என்பதும் நிகழ்ந்திருக்கிறது.
6: பிறகு மை அடிக்கலாம், பெயிண்ட் அடிக்கலாம், குழந்தையத்தெல்லாம் பிறகு வைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆரம்ப கால எரிஞ்ச காலத்தை எங்களால் என்றைக்கும் மறக்க முடியாதுங்க.
3: தொடரும் போரின் வடுக்களை தாங்கிய இந்த நூலகம் இப்போது இராணுவ சிறையில் இருக்கிறது. நூலகம் அமைந்திருக்கும் பகுதி ஸ்ரீலங்கா இராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலயமாக்கப்பட்டுள்ளது.

0: 500,000 தமிழ் மக்களை ஒரே நாளில் தன்னுடைய தாய்மண்ணை விட்டு வெளியேற வைத்த பற்றியறும் நினைவுகளை மிக வலிமையாக ஆவணப்படுத்தியிருக்கும் இந்த ஆவணப்படத்தை காண கிடைத்தது மிகவும் முக்கியமான நிகழ்வு நம் எல்லோருக்கும். கனத்த மனத்தோடு இந்த ஆவணப்பட இயக்குனர் சோமித்ரனுடன் கலந்துரையாடலை தொடங்கலாம். வணக்கம் சோமித்ரன், எப்படி இருக்கீங்க? சோமித்ரன்
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: இந்த யாழ் நூலகம் எரிக்கப்பட்ட ஆண்டு பிறந்தவர் நீங்கள். அந்த நபர் தமிழ் ஈழத்தோட மிக முக்கியமான கலாச்சார பேரழிவான இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிய அநியாயத்தை இவ்வளவு வலிமையா நீங்க ஒரு ஆவண படமா உருவாக்கியிருக்கீங்க. அத பத்தி ஒரு சுருக்கமா நீங்க உங்க உணர்வுகளை வெளிப்படுத்தினீங்கன்னா அதை தொடர்ந்து நம்ம பங்கேற்பாளர்கள் உங்ககிட்ட கேள்விகள் கேட்டு உங்களுடைய அனுபவங்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம்னு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: நீங்க சொன்னது போல நான் வந்து நான் பிறந்து 19 நாள்ல இந்த நூலகம் வரிக்கப்பட்டது. நூலகம் பத்தின முதல் என்னுடைய பதிவு வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது, 9 வயசு 8 9 வயசு இருக்கும்போது, 4வது அப்படி படிக்கிற காலத்துல வந்து

1981 இந்த குறிப்பிட்ட வருஷம் உலக தமிழர்கள் மத்தியில மிகப்பெரிய கருப்பு வருஷமா தான் பதிவாகி இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டுச்சுங்க. யாழ் நூலகம்னு சொல்றதை விட எரிஞ்சது தமிழ்னு சொல்லலாம். குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி அங்கிருந்த தமிழர்கள்லாம் எரிஞ்சி மிச்சம் மீதியா இருக்க புத்தகங்கள் இருக்குல்ல, அதை மாறோட அணைச்சிக்கிட்டு பாதுகாத்தாங்க. முழுசா எரிஞ்சிடக்கூடாது, அணைக்கணும்ட்டு அவ்வளவு பிரயத்தனப்பட்டாங்க. ஆனா என்னங்க பண்றது, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எரிஞ்சது, ஓலை சுவடிகள் எரிஞ்சது, தமிழர்களோட பொக்கிஷங்கள். தமிழரால தமிழர்களுக்காக தமிழர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு தமிழோட அடையாளம் தான் இந்த யாழ் நூலகம். ஆனா அதை எரிச்சு பார்த்தாங்க பல பேர். அந்த டைம்ல நம்ம சென்னையை சேர்ந்த பிரபல கட்டிடக்கலை நிபுணர் நரசிம்மன் அப்படின்ற ஒருத்தரை யாழ்ப்பாணத்துல அந்த காலகட்டத்தில் இருந்த தமிழ் ஆண்டவர்கள் நாடுறாங்க. நாடுனவங்க இது போல நாங்க சில்லற சில்லறையா பைசாவை சேர்த்து ஒரு சின்ன கட்டடம் ஒண்ணு கட்டலான் இருக்கோம், அதுக்கு நீங்க உதவி பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அந்த கட்டடத்துக்குள்ள ஃபுல்லா தமிழ் இலக்கியங்களும் தமிழ் நூல்களும் தமிழ் ஓலைச்சுவடிகளும் இருக்கும். இப்ப ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நரசிம்மன் கண்டிப்பா ஒத்துப்பார்ல. ஏன்னா வரலாற்றுல நிக்க வேண்டிய விஷயமா செய்யுது. முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 800 புத்தகங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கில் புத்தகங்கள் உலகம் முழுக்கவிருந்து தமிழோட பெருமையை பறைசாற்ற மாதிரி வந்து சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்தோ கோத்திக் டிசைன்ல தான் இந்த ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க. 1933 யாழ்ப்பாணத்துல இந்த நூலகம் கட்டுற வேலை ஆரம்பிக்குது. பல பேரிட்டு இருந்து பணம் சேர்க்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கில் பணம்னா கிடையாதுங்க. உள்ளூர்ல வாழ்ந்துட்டு இருக்க தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க தங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க. அறிவை சேர்க்கறதுக்காக முதல்ல கையில இருந்த பணத்தை சேர்த்திருக்காங்க. 1959 இந்த நூலகத்தோட பிரதான அரங்கம் திறக்கப்படுது. இந்த நூலகத்தை முழுமையா கட்டி முடிக்கப்பட்ட பிற்பாடு திறக்கவும் பட்டுருச்சா, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா புத்தகங்களை விட ஓலைச்சுவடிகள் அதிகமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, புத்தகங்கள் இல்லாத காலகட்டம் அது. ஃபுல்லா ஓலைச்சுவடிகளை மட்டும் தான் எல்லா குறிப்புகளும் இட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஓலைச்சுவடிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு தமிழோட அரிய பெருமைகள் உள்ள இருந்திருக்கும் பாருங்க. ஈழத்தோட தொன்மை இருக்குல்ல, இதையா இருக்கட்டும், நம்ம இந்திய நிலப்பரப்போட தொன்மை இருக்குல்ல அதுவா இருக்கட்டும், தமிழ்நாட்டு நிலப்பரப்போட தொன்மையா இருக்கட்டும், தமிழோட சிறப்பா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் குறிப்புகளா உள்ள பல நூல்கள் அப்படியே தன்னகத்தை அடக்கி வச்சிருந்துச்சு. தெற்காசியாவோட அறிவு களஞ்சியம்னு இந்த யாழ்ப்பாண நூலகம் பேர் பெற்றுச்சு. ஆசியாவில் இருக்க மிகப்பெரிய நூலகங்கள்ல யாழ் நூலகம் முதன்மையானதா மேல வந்துச்சு. உலக அறிஞர்கள் பல பேரும் தேடி வந்து அவங்களோட அறிவு பசி ஆத்துக்கிட்ட இடம் இந்த நூலகம் தான். சொல்ல போனா குழந்தை பசியால தாய் கிட்ட இருந்து தாய்ப்பால் குடிக்கல, அது மாதிரி அறிவு பசியால பல அறிஞர்கள் வந்து சேர்ந்து அந்த தாய்ப்பாலை அறிந்துட்டு போனதுதான் யாழ் நூலகம் அப்படின்ற தாய் கிட்ட இருந்து. பல அறிஞர்களோட கேள்விகள் இருக்க பாருங்க பல ஆண்டு காலமா, அது எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தது யாழ்ப்பாண நூலகத்துல இருக்க புத்தகங்கள் தான். இப்ப ஏற்பட்ட யாழ்ப்பாண நூலகம் அறிவு களஞ்சியமா திகழ்ந்த அந்த நூலகத்தை எரிச்சாங்க. அதுவும் இனவாதம்ன்ற பேர்ல எந்த தமிழ் பெருமை பேசுற புத்தகம் இருக்கக்கூடாதுன்னு எரிச்சு போட்டாங்க எல்லாத்தையும். 1981 May 31 அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு என்ன நாள், May 31 கரெக்டா இதே நாள் 1981 போங்க, தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. சிங்கள போலீசார் மேல துப்பாக்கிச்சூடு பிரயோகம்னு முதல்ல செய்தி வெளியாகுது. அதுல ரெண்டு பேர் செத்துட்டதா இவங்க ஒரு பக்கம் புனைய ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இரவு என்ன ஆகுது, போலீஸும் துணைப்படையும் ரெய்டு கண்டக்ட் பண்றாங்க. இந்த ரெய்டு கண்டக்ட் பண்றன்ற பேர்ல கலவரத்தை தூண்டி விட்டாங்க. அவங்களோட பிரைமரி டார்கெட்டே தமிழுக்கு அடையாளமா இருக்க எந்த ஒரு விஷயமும் யாழ்ப்பாணத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான். 3 நாட்கள் வரைக்கும் இந்த கலவரம் தொடருது. தமிழ அடையாளங்கள் எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சாங்க. சிங்கள பேரினவாதம்ன்ற டேர்ம் இருக்குல்ல, அதை இப்ப வேணா சொன்னா பல பேருக்கு ஹர்ட் ஆகும். ஆனா அந்த டைம்ல இந்த பேர்ல இவ்வளவு வேலையும் பார்த்து வச்சிருக்காங்க. எல்லாத்துமே டார்கெட் பண்ணாங்க. குறிப்பிட்டு சொல்லணும், யாழ்ப்பாண எம்பியா இருந்த யோகேஸ்வரன் அவர்கள் இருக்காங்களே அவரோட வீடு, இந்து கோயிலை டார்கெட் பண்ணாங்க, ஈழ நாடு பத்திரிகை அலுவலகம் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணாங்க, ஆண்டவர்கள் பலரோட சிலைகள் வைக்கப்பட்டிருக்க பாருங்க ஃபுல்லா யாழ்ப்பாண வீதிகள்ல, அதையெல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி 3 நாட்களுக்குள்ள இவ்வளவு கொடுமைகளை பண்ணாங்க. தமிழர்கள் வெளியே வந்தாலும் பிரச்சனை, வீட்டுக்குள்ள முடங்கினாலும் பிரச்சனை. அந்த டைம்ல கலவரத்தினால தமிழக மக்கள் வீட்டுக்குள்ள முடங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களை வீதியில இழுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு கதவை உடைச்சி சில பேரை வெளியே கொண்டு வந்தாங்க. வீதிக்கு கொண்டு வந்து 4 பேரை கொன்னே போட்டாங்க. 4 தமிழர்களை பேரினவாதம் கொன்னே போடிச்சப்போ அவங்களோட அடுத்த டார்கெட் கரெக்டா போன இடம் தான் யாழ்ப்பாண நூலகம். இவங்களை அடிச்சு என்ன பிரயோஜனம், சாகடிச்சு என்ன பிரயோஜனம், இவங்க எல்லாருக்கும் அடையாளம் கொடுக்கறது அந்த யாழ்ப்பாண நூலகம் தானே, அதுல இருக்க தமிழ் புத்தகங்கள் தானே, அதை அடிச்சு உடைச்சா இந்த இனம் அடிஞ்சு உடைஞ்சிரும்னு அவனுங்க நினைச்சிருக்கானுங்க. போனவனுங்க 1981 June 1 அன்னைக்கு யாழ்ப்பாண நூலகம் மேல தீ வைக்கிறானுங்க. இதுல என்ன கொடுமைனா, குண்டர்களையும்
போலீஸைய குண்டரா மாத்தி நிறைய பேர் அதிகாரிகளை இது போல குண்டர்கள்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருக்க அரசு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சப்போ வந்தவனுங்க தீ வச்சதுல 97,000 அரிய தமிழ் நூல்கள் ஃபுல்லா சாம்பல் ஆகுதுங்க. ஒரு புத்தகம் உருவாக்குறதுக்கு எவ்வளவு யுகங்கள் ஆகும், ஆனா 97,000 அரிய நூல்கள் அங்க சாம்பல் ஆகுது. குறிப்பா இந்த 8 சுவடிகள் இருக்குல்ல, ஓலை சுவடிகள்லாம் அதை நீங்க ஆய்வு பண்ணி படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாம இப்ப இருக்க விடை தெரியாம பல விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் விடை கிடைச்சிருக்கோம். ஆனா எல்லாமே அங்க சாம்பல் ஆகுது. தமிழர்களோட ஆதி குறிப்புகள் எல்லாமே அழிஞ்சே போயிடுச்சாங்க. உயர் அதிகாரிகள் திட்டமிட்டபடி தீ வைக்கப்படுச்சு அப்படின்ட்டு பல பேரும் நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பிச்சாங்க. அமைச்சர்கள் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்களாம், அவங்களோட மேற்பார்வையின் பேர்ல தான் அவங்க ரசிக்கிறதுக்கு ஏற்ப யாழ்ப்பாண நூலகத்துக்கு தீ வச்சிருக்காங்களாம். இதை ரசிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓரமா நிக்க, அரசே குண்டர்களை ஏவி எல்லா விஷயங்களும் பண்ணது மக்கள் மத்தியில இருந்து அம்பலப்படுத்தப்பட்டதா இன்னொரு தகவலை வெளியே வருது. 1981 May 31 ஆரம்பிச்சு June 2 வரைக்கும் பதட்டம் உச்ச கட்டத்துல இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, இலங்கை தேசிய பத்திரிகைகள் இருக்குல்ல, அவங்க இந்த செய்தியை ஒரு துண்டு செய்தியா கூட கேரி பண்ணலாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேரினவாதம் தான் இந்த வேலையை பார்த்திருக்கு. நாம இதுக்காக நம்மளுக்கு எதிராக செய்தியை போடணும்னு விட்டுருக்காங்க. இதை ஊடக தர்மம்னு சொல்லுவோமா, இதை பத்திரிகை தர்மம்னு சொல்லுவோமா? ஆனா அப்ப இருந்து சில பத்திரிகைகள் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. இது இப்போ இருக்க தமிழர்கள் மத்தியில் ஆறாத வடுவா இருக்கு. நீங்க கூட இதை பத்தி பேசாம விட்டீங்களா அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துல இந்த விவாதம் வருதுங்க. அப்ப கடுமையான வாக்குவாதம் நடக்குது தமிழ் எம்பிக்கள் மத்தியிலையும் இந்த சிங்கள எம்பிக்கள் மத்தியிலையும். அப்ப ஒரு நபர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, தமிழர்கள்லாம் இங்க இருக்காதீங்க, உங்க தாய்நாடு இந்தியா தானே, அங்க போய் தொலைங்க அப்படின்ற வார்த்தைகள். இப்ப சில பேர் சொல்லுவானுங்களே, நீ நான் இஸ்லாமியர்களை சப்போர்ட் பண்றியா, பாகிஸ்தானுக்கு போ, இந்தியாவில் அடையலன்னு சொல்லிட்டு சில தற்கூறிங்க. கிட்டத்தட்ட அந்த டைம்ல இதே போல இந்த வேர்டிங்ஸை பயன்படுத்திருக்காங்க. ஈழத்து மண்ணுந்தான் அதுக்கு பேரு. அதை இவங்க மாத்தி வச்சுக்கிட்டு தமிழர்கள் இங்க இருக்கக்கூடாது சொன்னா இவங்க என்னத்த பண்றது? ஆக்சுவலா இந்த விஷயம் அப்படி அரசியலா மாத்தப்படுச்சுங்க. எப்படி தமிழக அரசியல கூட ஒரு சில விஷயங்கள் வருஷம் இருக்கும், அப்பப்ப சர்ச்சையாகும், ஆனா அதுக்கு தீர்வே கிடைக்காது. அதுதான் அரசியலுக்கான ஒரு கருப்பொருளே. அதே மாதிரி ஒரு அரசியல் கருப்பொருளா தான் இந்த யாழ்ப்பாண நூலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டுச்சுல, இந்த நிகழ்வு மாற்றப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு 2006 மஹிந்த ராஜபக்ஷ ஒரு விஷயத்த ஓபன் அப் பண்ணிருந்தாருங்க. அதாவது யாழ்ப்பாண நூலக எரிப்புக்கு ஐக்கிய தேசிய கட்சி தான் காரணம்னு சொல்லிட்டு, இது புத்தக பகவான் இருக்கார்ல கடவுள் அவரையே சுட்டு கொட்டுறதுக்கு சமம், தமிழர்களோட அமைதி குரல்கள் துப்பாக்கி சத்தங்களால அமிழ்த்து விடப்பட்டுருச்சு அப்படின்றாரு. அதாவது மக்கள் அமைதியா போராடி இருக்காங்க இதுக்காக, ஆனா அவங்களோட போராட்டங்கள் எல்லாத்தையும் தொலைக்கிற மாதிரி சைலண்ட் ஆக்குற மாதிரி நீங்க எல்லாரும் பயமுறுத்தி வச்சீங்க துப்பாக்கியால் அப்படின்ட்டு ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிராக இவர் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தினாரு. மஹிந்த ராஜபக்ஷ சொன்னது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி தான் இன்னொரு பக்கம் அரசியலும் நகர்ந்துச்சுங்க. 2016 இந்த ஐக்கிய தேசிய கட்சியோட தலைவர் ரணில் விக்ரமசிங்க இருக்காருல, இவரு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார். யாழ்ப்பாண நூலக எரிப்புக்காக என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க, பண்ணதை நான் கிடையாது, ஆனா குற்றம் சுமத்துறீங்களே அவ்வளவு தமிழர்கள் மனசு உடைக்கப்பட்டிருக்கல எல்லாம் சேர்த்து மன்னிச்சிடுங்கன்னு சொன்னவரு. இதுக்கப்புறமா சில விஷயங்களை விளக்கமா கொடுத்தாரு, ஆனா தமிழ் மக்கள் இதை ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. இதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னா, இந்த விவகாரத்துல இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டவங்க ஒருத்தர் கூட கிடையாது. யாழ்ப்பாண லைப்ரரி எரிஞ்சது உண்மை, 97,000 மேற்பட்ட தமிழ் படைப்புகள் எரிஞ்சு சாம்பலானது உண்மை, ஆனா தண்டனைன்றது மட்டும் யாருக்கும் கிடைக்கலன்னா இது என்னத்த சொல்ல முடியும் அரசியல்னு சொல்லாம. மஹிந்த ராஜபக்ஷ சொன்னதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு அரசியல்ல, அதாவது நீங்க அந்த பக்கம் திரும்பிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா மாறிட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சிடுவோம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் இவரு நம்ம மன்னிப்பு கேட்டு சுமூகமாயிட்டா மக்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் தான். இதுக்கப்புறம் யாழ்ப்பாண நூலகத்தோட கட்டடங்கள் இருக்குல்ல, அது திரும்பவும் புனர் நிர்மாணிக்கப்படுது. இந்த கட்டடத்தோட முகப்புல இந்த முறை சரஸ்வதி தேவி சிலை இருக்குல்ல, இதை வைக்கிறாங்க. சிலைய வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் வரைக்கும் சுமூகமா தான் இருக்கு, அமைதியா போயிட்டு இருக்கு. ஏன்னா கல்வியோட கடவுளா போற்றப்படுறவங்களாச்சு, இவங்க சிலையை வச்சு அங்க கல்வி கடல் மட்டும் ததும்பு நினைச்சா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பிரச்சனை. இந்த இலங்கை உள்நாட்டு போர் தீவிரமடைதுல அந்த டைம்ல இது மேலயும் ஃபுல்லா தாக்குதலுங்க, இந்த யாழ்ப்பாண நூலகம் மேலயும். ஒரு கட்டத்துல குண்டு வச்சு தகர்க்கிற அளவுக்கு இனவாதம் தலை தூக்குச்சு. இப்ப திரும்பவும் புதுப்பிக்கிற வேலையை இந்த கட்டடங்கள் சார்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணிகள்லாம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா 25,000 புதிய நூல்கள் இந்த லைப்ரரிக்குள்ள சேர்க்கப்படுது. ஆனா இதெல்லாம் ஆதிகால தமிழர் குறிப்பு கூட நம்ம சேர்க்க முடியுமா? அது எங்க இருக்கு, இதெல்லாம் எங்க இருக்கும்? பல அரிய நூல்கள் உள்ள கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேரும் படிக்கிறதுக்கு ஏங்கிற நூல்கள் குறிப்புகள் எதுவுமே உள்ள கிடையாது. சித்த மருத்துவம் சார்ந்து நம்ம எந்த அளவுக்கு இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கோம், சித்த மருத்துவத்துல எல்லா நோய்களையும் தீர்க்கிற உபாயங்கள் இருக்குன்ட்டு. ஆனா இந்த நூலகம் மட்டும் இருந்திருந்தா இதுக்குள்ள சித்தர் குறிப்புகள் கூட நிறைய இருந்திருக்கலாம். யாரு கண்டா கிடைச்சதை மட்டும் படிக்கிற சூழல்ல அங்க இருக்க மக்கள் இருக்காங்க. இவ்வளோ கருப்பு வரலாறுகளை சுமந்திருக்க இந்த யாழ்ப்பாண நூலகத்தோட இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா,
3 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த லைப்ரரியில் இருக்கு. 13 பகுதிகளாக எல்லா புத்தகங்களையும் பிரிச்சிருக்காங்க, கேட்டகரைசேஷன் சொல்லுவாங்க. உலக புத்தக வாசிகளோட புகலிடமா இன்னைக்கும் யாழ்ப்பாண லைப்ரரி இருக்கு. இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா இது எரியாம இருந்து அந்த 97,000 படைப்புகள இருந்திருந்தா உலகம் முழுக்க இப்ப எப்படி இருந்திருக்காது? கணினிமயமாக்கல் இப்ப பெருசா இருக்குங்க. நம்மளோட மனக்குறையே இதுதான். கணினிமயமாக்கல் மட்டும் அந்த டைம்ல எரியறதுக்கு முன்னாடி இருந்திருந்துச்சு அப்படின்னா அப்ப பாசிபிள் இல்லதான். பட் அப்ப இது போல இருந்திருந்தா நாம எழுந்த 97,000 படைப்புகள் இருக்குல்ல, அதை ஃபுல்லா டிஜிட்டலைஸா PDF ஃபார்மெட்ல நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கலாம், பராமரிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். தமிழ் நூல்கள் இப்போ பெருசா உள்ள இல்லைன்றதான் கசப்பான உண்மை. எரிச்சது அவங்க தான்ப்பா அப்படின்னு நம்ம ஆட்கள் கை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம என்ன உருப்படியா பண்ணிருக்கோம்? டைரக்டா திட்டுறா நினைக்காதீங்க. ஒரு

0: பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் ஒரு நல்ல புத்தகம் உருவாக்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுங்க. ஏன்னா போற வரவங்கெல்லாம் எழுதலாம், என்ன வேணாலும் எழுதலாம், ஆனா இதுதான் ஃபேக்ட், இது ஃபால்ட், இதை நம்ம இந்த இடத்துல சேர்க்கக்கூடாது, இப்படி மாத்தணும். இந்த புத்தகத்தை நாளைக்கு ஒரு தலைமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப நாம இப்படி பண்ணணும், நம்ம வாழ்நாள் முழுக்க இதை எழுதிட்டு போவோம், அதுக்கப்புறம் நம்மளோட சிஷியன் யார் வராங்களோ அவங்க தொடர்வாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பின்தொடரங்க வருவாங்கன்னு இப்படி போயிட்டு இருக்க ஒரு புக்கை உருவாக்குறதுக்கு. பைபிள் இருக்கேங்க, அதை ஒருத்தர் மட்டும் எழுதி முடிக்கல, அந்த உண்மை உங்களுக்கு தெரியல, பல பேர் எழுதியிருக்காங்க, எல்லாரும் எழுதுனதோட தொகுப்பாக தான் நம்ம பைபிளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் ஒரு ஒரு புக்கு உருவாகிறதுக்கும், அதுவும் தமிழ் இலக்கிய படைப்புகள் உருவாகிறதா இருந்தா எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு யுகங்கள் போயிருக்கும். ஆனா 97,000 படைப்புகள் ஒரே இரவுல எரிக்கப்பட்டிருக்குன்னா இது என்னன்னு சொல்றது, இப்ப கூட ஜீரணிக்க முடியல. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இலக்கணத்தோடு இலக்கியம் படைக்க இதுவே ஆரம்ப மையம், அதுல மாற்று கருத்தே இல்லை. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், அந்த காலகட்டங்களில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு நல்ல ஏடு தன்னை அடையாளப்படுத்தும் அப்படின்ட்டு. புரியலையா, தெளிவா சொல்றேன். அந்த காலகட்டங்களில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் இருக்குல்ல, அதாவது உலகம் முழுக்கவே மொழியே இல்லாதப்ப நம்மளோட தமிழ் மண்ணில் புலவர்கள் இருந்திருக்காங்க. அப்ப மொழி ஆளுமை இங்க எப்படி இருந்திருக்கோம் பாருங்க. அப்ப புலவர்களுக்கு மத்தியில் இந்த நல்ல ஏடுகள் சார்ந்த போட்டி நடக்கல, அப்ப அந்த காம்படிட்டிவா வர ஏடுகளை தண்ணியில தூக்கி போடுவாங்களாம். அதுல எது போட்டியில ஜெயிக்குதோ அந்த ஏடு மட்டும் தானா மிதந்து வருமா, மற்றதெல்லாம் அப்படியே போயிடுமா. அப்படியே போற ஏடுகள் கூட நல்ல தமிழை அப்படி நின்று விளையாடுமா. இப்படி வளர்ந்த தமிழுங்க. ஆனா இதுல நாம இவ்வளவு ஏடுகளை மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா எவ்வளவு கொடுமை. நாளா சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்ம கிட்ட மிச்சம் சொச்சம் இருக்கிற தமிழே உலகம் முழுக்க இந்த அளவுக்கு ஒரு போடு போடுதுன்னா, அழிஞ்சு போன தமிழ் படைப்புகள் எல்லாமே இன்னும் அழியாம கையில இருந்தா எப்படி இருந்திருக்கும், தமிழை பத்தி எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இப்ப வரைக்கும் உலகளாவிய ஆய்வாளர்கள் கேட்டுக்கிட்டு இருக்க கேள்விகளுக்கு பதில்கள் பட்டு பண்ணி கிடைச்சிருக்கலாம். அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நீ என்கிட்ட தலை குனிஞ்சிரு, நான் உன்னை தலை நிமிர வைக்கிறேன் அப்படின்ற விஷயம் புத்தகத்துக்கு நல்லா பொருந்தும். அதனாலதான் புத்தக வாசிகள் எப்பவுமே அறிவு ஜீவிகள்னு எல்லாமே பார்ப்போம். ஒரு நல்ல டிரெக்டரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால கூட நிறைய புக்ஸ் படிக்கிறவரா மட்டும்தான் இருக்க முடியும். நிறைய புத்தக வாசிப்பு அப்படின்றதான் நம்மளோட மூளையை தீட்டுற ஒரு ஆயுதமா மாறும். இதை இன்னொங்களுக்கு டெப்தா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஸ்டைல சொல்லணும்னா, ஒரு வாழை கூர்மையாக்குறதுக்கு எப்படி அந்த கல் முக்கியமோ அதே மாதிரி புத்தியை கூர்மையாக்க புத்தகம் முக்கியம். ஆறாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற பல பேரும் வாழ்க்கையை மாத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, திருந்துவாங்க ஒட்டு மொத்தமா. அதுக்கு பிரதான காரணம் சிறைக்குள்ள அவங்க படிக்கிற புத்தகங்கள் தான். அப்படி ஒரு தண்டனை பெற்றவரோட வாழ்க்கையை மாத்துற திறன் புத்தகங்களுக்கு இருக்கு. ஏழாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், புத்தகங்களையே இப்படி எரிச்சிருக்காங்க அந்த டைம்லனா தமிழர்கள் நிலைமை யோசிச்சு பாருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம், நன்றி, வணக்கம். சமீபத்துல நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணிருந்தோம், ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி, அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னு பாத்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தாங்க, ப்ரோ நான் பெனிஃபிட் ஆயிருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேர்ல இந்த ப்ராடக்ட் வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புறேன். மா நேச்சுரல் பர்சன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட், இது ஆக்சுவலா நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமா இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 100,000+ மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1,000+ மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால ஏற்படுற தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான்.
1: 10+ மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க போன் நம்பர்ஸ் நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.

வணக்கம் அன்பினியர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நூலகம் பற்றியது. நியூஸ் தொடங்கும் வரையும் செய்திகள் தொடங்கும் வரையும் சில திரைசேகரங்களை கேட்கலாம்.

அடுத்து வரும் பாடலாக முதலாவது குற்றாலங்குணம் அண்ணா ராஜியாவில் கல்யாண நாளுக்காக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடலை போடுகிறேன்.

கொடுத்தேன். உடைய ராகம் கண்டு

0: இந்த பாடல் நிறைவுக்கு வருவது இந்த பாடல் நிறைவுக்கு வருவது திரையிசை காரணங்கள். குற்றாலம் குணமன்னா ராஜி அவர்களுக்கும் இனிய திருமண நல்லாள் வாழ்த்துக்கள். கலந்த இந்த அனுசரணை கொண்ட பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இனிய துணிய ஊடாக
1: இணையதளத்தின் வாயிலாக

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றிய
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸே 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
2: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 078-920-58-58.
2: சுவிசிலே VTS Finance GmbH.
0: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார்.

0: புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
4: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
5: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse
6: Mélodie et Tonobre Lacke VT Cash and Curry Paris La Chapelle Tonobre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வரும் www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். 114th சர்வதேச தொழிலாளர் மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. சமூக நீதியை முன்னோக்கி கொண்டு கண்ணியமான வேலைவாய்ப்பினை ஊக்குவித்தலே இந்த வருட சர்வதேச தொழிலாளர் மாநாட்டுக்கான துணிப்பொருளாகும். இதில் இலங்கை பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளுகிறார்கள்.
1: இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் உள்ளிட்ட குழுவினர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். உலகெங்கிலும் உள்ள சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 187 உறுப்பு நாடுகளின் அரசாங்கங்கள், தொழில் வழங்குநர்கள் மற்றும் தொழிலாளர் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் இந்த மாநாடு உலகளாவிய தொழிலாளர் துறை சார்ந்த கொள்கை விடயங்கள் குறித்து கலந்துரையாடி தீர்மானங்களை எடுப்பதற்காக நடத்தப்படும் மிக உயரிய சர்வதேச மாநாடாகும்.
2: ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கை மக்கள் தங்களது பிரச்சினைகள் குறித்து இதன்போது தம்மிடம் தெரிவித்ததாக அமைச்சர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தற்போதைய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்டுள்ள முற்போக்கான தீர்மானங்கள் மற்றும் எதிர்கால வேலை திட்டங்கள் குறித்தும் அங்குள்ள இலங்கையர்களுக்கு தான் தெளிவுபடுத்தியதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை விக்டோரியா மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல ஆஸ்திரேலிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் மெல்பர்னில் மதிய நேர விருந்தொன்றிலும் தாம் கலந்து கொண்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28th ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9th சனிக்கிழமை வரையில் 12 அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த நிலையில் 9th அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 12 நடைபெற்ற 3rd கட்ட அகழ்வு பணிகளின் போது 21 எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் புதகுழிக்குள் இருந்து மூக்குத்தி, நாணய குட்டிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்கலாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்டு அவை நீதிமன்றக்கு பாரப்படுத்தப்பட்டிருந்தது. அதேவேளை செம்மணி புதகுழிக்குள்ளிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 261 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்டு 45 நிறைவடைவதை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண பொது நூலக ஸ்தாபகர் கே.எம். செல்லப்பா மற்றும் யாழ்ப்பாண பொது நூலகம் தீயூட்டி எரிக்கப்பட்ட அதிர்ச்சியிலும் வேதனையிலும் உயிரிழந்த அருட்கலாநிதி, எச்.எஸ். தாவிது அடிகள் ஆகியோரின் உருவப்படத்துக்கு மலர்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து 45 நிறைவடைவதை குறிப்பிடும் வகையில் 45 விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தது. மாநகர சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண மாநகர சபையின் ஆணையாளர் டி.சி. அரவிந்தராஜ், யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதி முதல்வர் தியாளன், பொது நூலக பிரதம நூலகர் அனுசியா சிவகரன், யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர் மயூரன், நூலக உத்தியோகத்தர்கள் மற்றும் வாசகர்கள் என்று பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நடேசனின் 22nd நினைவு தினத்தில் இளைஞர் யுவதிகளுக்கு ஊடக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாத்துறை நடேசனின் 22nd நினைவு தினமான நேற்று கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு ஊடக பயிற்சி நெறியொன்று மட்டக்களப்பில் அமைந்துள்ள ஊடக வள கற்கைகள் நிலையத்தில் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையில் நடைபெற்றிருக்கிறது. இதன்போது கலந்து கொண்ட இளைஞர் யுவதிகளுக்கு செய்தி எழுதுதல், ஊடக அறம், போலி செய்திகளை கண்டறிதல், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் விளக்கம் அளித்தார்கள். இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 30 இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த பயிற்சி நெறியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிலையின் இறுதியில் காலம் சென்ற ஊடுவிலாளர் ஐயாத்துறை நடேசனின் உருவப்படத்துக்கு மலர்மாலை அறிவித்து சுடர் ஏற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீநேசன், ஸ்ரீநாத் மற்றும் ஊடுவிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். இஸ்லாமிய மாக்கத்துக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் புதுவலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் எலகுட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் விசாரணை தேதியை நிர்ணயிப்பதற்கு எதிர்வரும் ஜூன் மாதம் 26 தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி சட்டமா அதிபரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று பரிசீலிக்கப்பட்ட போது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பூர்வாங்க வழக்கு விசாரணையை நிறைவு செய்த மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திய சி ராகல வழக்கின் விசாரணை தேதியை நிர்ணயிப்பதற்காக அதனை ஜூன் மாதம் 26 தேதி அழைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். பௌத்த மதகுரு ஒருவரால் சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு அவருக்கு பின்னர் பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் கண்டனம் தெரிவித்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறையை எதிர்ப்போம் என்ற கருப்பொருளில் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா மக்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதகுருமார் தொடர்பான வாசகங்கள் எழுதப்பட்டிருந்ததோடு பௌத்த பிக்குவுக்கு எதிரான கோஷங்களும் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் செந்தில்நாதன் மயூரன் மற்றும் இளைஞர்கள் ஜோதிகா என சிலர் கலந்து கொண்டார்கள். வெசாக் பூரண தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளில் அலங்கார பந்தல்கள், வெளிச்சக்கூடுகள், தானசாலைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
1: மாத்திரை தக்ஷண பிரபா அரசு விசாக் நிகழ்வுகள் நேற்றிரவும் இடம்பெற்றன. மாத்திரை திககுட மிதல்லவில புராண ரஜமகாதிகாரியில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. கொலண்டாவு விசாக் வலயம் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விசாக் வெடிச்சக்கூடுகள், தோரணங்கள், அலங்கார பந்தல்கள் உள்ளிட்ட பல அம்சங்கள் இந்த விசாக் வலயத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கொலண்டருவை அரளகாங்கில ஐக்கிய வர்த்தக சங்கம் ஏற்பாடு செய்த விசாக் வலயம் அரளகாங்கில மகாவலி விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகின்றது. இந்த விசாக் வலயம் நாளை மறுதினம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. காலி மாப்பிளகம சிறிசுமந்த வித்யாலயத்தின் பௌத்த சங்கம் ஏற்பாடு செய்த சுனந்த விசாக் வலயம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த விசாக் வலயம் நாளை வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்த விசாக் வலயம் வவுனியா போதி தட்சிணராம விகாரையில் நேற்று நடைபெற்றது.
0: தொடர்ந்து சிவனொளிபாத மலையில் வைக்கப்பட்டிருந்த புனித தாது பேழை, சமத்தெய்வத்தின் சிலை, பூசை பொருட்கள், வெல்மதுளை, கல்பத்துவ ரஜமக விகாரை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இந்த வாரத்துக்கான சிவனொளிபாத மலை யாத்திரை காலம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது.
2: மார்கழி பூரணி தினத்தன்று ஆரம்பமான 2025-2026 சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் நேற்று முன்தினம் நள்ளிரவுடன் நிறைவடைத்தது. சிவனொளி பாதமலை மலை உச்சியில் நேற்று காலை இடம்பெற்ற புத்த பூஜையை தொடர்ந்து புனித தாது பேடை, சமன் தெய்வத்தின் சிலை, பூஜை பொருட்களின் ஒரு பகுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. சிவனொளி பாதமலை மலை உச்சியிலிருந்து ரத்தினபுரி பலாபத்தல வீதியின் ரஜமாவத்தி ஊடாக குறித்த ஊர்வலம் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டு வீதிகளின் வழியாக பயணித்த ஊர்வலத்தை வழிபடுவதற்காக வீதியின் இரு மரங்களிலும் பெருவளமான மக்கள் திரண்டிருந்தனர். அடுத்த மார்கழி பூரணி தினத்தன்று சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் மீண்டும் ஆரம்பமாக உள்ளது.
0: தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதீகவியல் துறையின் தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தின் இணையேற்பாட்டில் வருடாந்தம் நடத்தப்படும் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரயோகங்களுக்கான மேம்பட்ட திரவியங்கள் சர்வதேச ஆய்வு மாநாடு இந்த முறை இந்தியாவின் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் எதிர்வரும் 3 தேதி முதல் 5 தேதி வரை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் இலங்கையிலிருந்து சிறப்பு உரையாளர்களாக 6 விஞ்ஞானிகளும் 20 மேற்பட்ட ஆய்வாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக இந்தியாவின் விஞ்ஞான மற்றும் தொழில்துறை ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி நல்லதம்பி கலைச்செல்வி தலைமையிலான உயர்மட்ட கலந்தாய்வு கலந்துரையாடலும் இடம்பெறுகிறது. இந்த கலந்துரையாடலில் இந்தியா மற்றும் நோர்வே நாடுகளின் புதுப்பிக்க சக்தி நிறுவனங்களின் முன்னணி தலைவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். இலங்கையிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு வந்த சக்தி அதிகார சபையின் தலைவர் கலாநிதி விஜயேந்திர பண்டாரா, தேசிய அடிப்படை கற்கைகளுக்கான நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் அசோககுமார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் திருநாவுக்கரசு வேல் நம்பி, வவுனியா பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் அர்லம்பலம் அற்புதராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரைகளை ஆற்ற இருக்கிறார்கள். இதுவரை காலமும் கடந்த 5 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை உள்ளடக்கிய இந்த மாநாடு உலகளவில் புதுப்பிக்க சக்தி வளங்கள் மற்றும் சுகாதார தொழில்நுட்பங்கள் தொடர்பான சர்வதேச மாநாடுகளில் குறிப்பிடத்தக்கது ஒன்றாக திகழ்கிறது. கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் கலாநிதி பால்ராஜ் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தணிகை செல்வன் ஆகியோர் இந்த மாநாட்டின் பிரதான ஒருங்கிணைப்பாளர்களாக செயற்படுகிறார்கள். மாநாட்டுக்கு முன்பான நிகழ்வுகளாக ஹைட்ரஜன் ஆற்றல் மற்றும் மேம்பட்ட கருவி நுட்பங்கள் தொடர்பான சர்வதேச பயிற்சி பட்டறைகள் இந்திய தொழில்நுட்ப கழகம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இவை நடைபெறுகின்றன. மேலும் 5வது தூய சக்தி மற்றும் சுகாதார பிரிவுகளுக்கான சர்வதேச ஆய்வு மாநாடு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதியவியல் துறையில் நடைபெற இருக்கிறது. தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையத்தினால் கடந்த 10 வருடங்களாக மேற்கு நோர்வே பிரயோக விஞ்ஞான பல்கலைக்கழகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மற்றும் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் தூய சக்தி மற்றும் சுகாதார பிரிவுகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள், மேம்படுத்தப்பட்ட மூலங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ஆய்வுகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் முன்னாள் பீடாதிபதி பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் மற்றும் மேற்கு நோர்வே பிரயோக விஞ்ஞான பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தியாளன் வேலாயுதப்பள்ளி ஆகியோரின் கூட்டு முயற்சியால் இந்த நவீன ஆய்வு மையமான தூய சக்தி வளங்களுக்கான ஆய்வு நிலையம் யாழ் பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமுர்த்தி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உமாலி பன்னிலா தெரிவித்திருக்கிறார். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் குறித்து அமைச்சர் உபாலி பன்னில கருத்துக்களை

0: தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று பல்வேறு தரப்பினரும் முன்வைத்துள்ள யோசனைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதை உறுதி செய்வதற்காக இலங்கை தமிழரசு கட்சி பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. கடந்த பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பதவி வைத்த எமது கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக 2017 இலக்க மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டத்தை திருத்துவதற்கான தனிநபர் பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். இவ்வாறாயினும் அப்போதிருந்த ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அதனை எடுத்துக் கொள்வதை பிற்போட்டதால் அந்த தனிநபர் பிரேரணை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான பின்னணியில் கடந்த ஆண்டு நான் சமர்ப்பித்த மாகாண சபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை குறித்து தற்போது விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்தது. அந்த வாக்குறுதியை ஜனாதிபதி நிறைவேற்ற வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மாகாண சபை தேர்தல் மிகவும் அவசியமானது. ஏனென்றால் இந்த இரண்டு மாகாணங்களையும் அடிப்படையாக கொண்டே மாகாண சபை முறைமை உருவாக்கப்பட்டதாக சாணக்கியன் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறைமைக்கு அமைய நடத்தலாம் என்று சகல தரப்பினரும் தற்போது வலியுறுத்துகிறார்கள். சட்டமாதிபர் திணைக்களமும் அவ்வாறானதொரு நிலைப்பாட்டில் தான் பாராளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு யோசனையை முன்வைத்திருக்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டு மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவோம் என்று சாணக்கியன் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி வேறு தேவைகளுக்காக மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து நாடாளுமன்ற அரச நிதி பற்றிய குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்தொடர்பாக நாடாளுமன்ற அரச நிதி பற்றிய குழுவின் தலைவர் கர்சடி சில்வாவுக்கு இன்று தேதியிட்டு மனோ கணேசன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் மாகாண சபை தேர்தல்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அரசாங்கத்தினால் அனர்த்த மறுசீரமைப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருந்த கருத்துக்களை மனோ கணேசன் தனது கடிதத்தில் ஆதாரமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனக்கு தெரிந்தவரை இத்தகைய நிதியை வேறு செலவின தலைப்புகளுக்கு மாற்றுவதற்கோ அல்லது மறு ஒதுக்கீடு செய்வதற்கோ நாடாளுமன்றம் எந்தொரு அனுமதியையும் வழங்கவில்லை என்றும் மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். டில்வின் சில்வாவால் கூறப்பட்ட இந்த அறிக்கை துல்லியமானதென்றால் அது நாடாளுமன்ற அனுமதியின்றி பொது நிதியை அங்கீகரிக்கப்படாத வகையில் பயன்படுத்தியமையை குறிக்கலாம் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எனவே தேர்தல் நிதியை மாற்றுவது, மறு ஒதுக்கீடு செய்வது அல்லது செலவிடுவது போன்ற நடவடிக்கைகள் நாடாளுமன்ற அங்கீகாரம் மற்றும் நிதி விதிமுறைகளை மீறி நடந்துள்ளதா என்பதை அரசு நிதி பற்றிய குழு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று மனோ கணேசன் வலியுறுத்தியிருப்பதோடு இந்த குழு தனது அதிகார வரம்புக்குள் இதற்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்பாராது நடத்தப்படும் எந்தொரு தேர்தலுக்கும் தமது கட்சி தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கிறார். மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டால் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளதா?
1: நிச்சயமாக நாம் மிகவும் பலமானதொரு அரசியல் சக்தியாக கட்டி எழுப்பப்பட்டுள்ளோம். நாம் எந்த ஒரு தேர்தலுக்கும் தயாராகவே உள்ளோம்.
0: அப்படியென்றால் நீங்கள் மொட்டு கட்சியாக தனியாக போட்டியிடுவீர்களா அல்லது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிடுவீர்களா?
1: நாம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லவா, தேர்தல் நெருங்கும் போது நாம் நமது அணியை தெரிவு செய்வோம். போட்டிக்கு முன்னதாக அனைவரும் பயிற்சி செய்வோம். எனவே ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், பொதுஜன பெரமுனவாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியில் உள்ள ஏனைய அனைத்து அரசியல் கட்சிகளாக இருக்கலாம். அனைவரும் கிராமங்களுக்கு சென்ற மக்களுடன் கலந்துரையாடி அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். இறுதியில் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் நாம் தீர்மானிப்போம். இப்பொழுதே அவசரப்படுவது நல்லதல்ல. எதிர்கட்சியின் அனைத்து சக்திகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஏற்பாட்டாளரும் ஊடக பேச்சாளருமான ஆனந்த பாலித்த தெரிவித்துள்ளார்.
0: எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டாக ஏதேனும் செய்ய வேண்டும் அல்லவா? கூட்டு எதிர்கட்சி என

0: ஒரு பகுதி உள்ளது. ஆனால் அங்கு ஒற்றுமை இல்லை. அதே போல் உங்கள் தலைவரும் எந்த ஒரு வேலையும் செய்வதாக தெரியவில்லையே.
1: அதற்கு நான் மௌனம் காப்பதே நல்லது. ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைய வேண்டும் என்றே நான் இங்கிருந்தபடி கூறுகின்றேன். தனிப்பயணம் மேற்கொண்டு வெற்றி பெற்ற நாடு எதுவும் இல்லை. அது மிகவும் தெளிவானது. தனிப்பயணம் சென்று தனி கட்சியால் வெற்றி பெற முடியாது. ஒன்றிணைய வேண்டும். அதுவே உண்மை.
0: தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தனது கணவரான சுரேசலை சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தியுள்ளார்கள். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனது கணவரின் உடல் மற்றும் உளவியல் நிலை வேகமாக மோசமடைந்து வருவது தெளிவாகிறது. அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டுள்ளது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார்வையிடும் சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய படைப்பாளர் சானி அபேசுகிராவே பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலையின் மனைவி ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்காவுக்கு எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறார். சுரேசலையை தடுப்பு காவலில் இருந்து விடுவிப்பதற்கு உடனடியாக தலையிடுமாறு அல்லது குறைந்தபட்சம் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அவரை விளக்கமறியல் காவலுக்கு மாற்றுமாறு உத்தரவிட வேண்டும். சித்திரவதை மற்றும் கொடுமைப்படுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீனமான மற்றும் நடுநிலையான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சட்டத்துக்கிணங்க அவரது அடிப்படை உரிமைகள் கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தி இருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேசலையின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி அவரது மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் தங்களால் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகமான மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேசலையின் மனைவி என்ற ரீதியில் ஆழ்ந்த கவலையுடனும் அவசரத்தன்மையுடனும் இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். எனது கணவர் அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசியல் அரசாங்கங்களின் கீழ் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அசைக்க முடியாத விசுவாசத்துடன் தொழில்சார் ஒழுக்கத்துடன் இந்த நாட்டுக்கு சேவையாற்றியுள்ளார். அவரது புகழ்பெற்ற சேவைக்காலம் முழுவதும் அவர் மீது எந்தொரு முறையற்ற அல்லது தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டதில்லை. இலங்கையின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் பேண அவர் தன் வாழ்நாளை அர்ப்பணித்ததே அவரது சேவை பதிவுகள் பிரதிபலிக்கின்றன. அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்றும் அத்தகைய தகவல்களை வேண்டுமென்றே வெளிப்படுத்த தவறியதன் மூலம் அந்த கொடூரமான குற்றங்களை செய்வதற்கு சதி செய்தார், உதவினார் மற்றும் தூண்டினார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதலுக்கு பின்னர் குற்றவாளிகளின் அடையாளங்களை அவர் தெரிந்தே மறைத்தார் என்றும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இருந்தாலும் இன்று எல்லவரப்படி இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை ஒரு நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கான எந்தொரு ஆதாரமும் வழக்காவணங்களில் இல்லை, நம்பகமான சான்றுகள் எதுவும் இல்லாத நிலையில் இந்த தடுப்பு காவல் உத்தரவு ஆரம்பத்தில் இருந்தே சட்டவிரோதமான அடிப்படையிலே அநீதியானதாக தோன்றுகிறது. குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் தற்போதைய பணிப்பாளர் சாணி அபயசேகர, கத்தோலிக்க திருச்சபையின் சிலரும் இணைந்து எனது கணவருக்கு எதிராக ஒரு தனிப்பட்ட பழிவாங்கலை தொடர்கின்றார்கள் என்பது மிகவும் தெளிவாவதாக அவரது சுரேசலையின் மனைவி எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றப்புணர்வு பிரிவின் தற்போதைய படிப்பாளர் சாணி அபயசுகர இந்த வழக்கில் புலனாய்வு அதிகாரியாக இருக்கும் தனது ஒருகால சிறைத்தோழரான சிஐடியின் உப போலீஸ் பரிசோதகர் மெண்டிஸை பயன்படுத்தி எனது கணவருக்கு எதிராக பொய்ச்சாட்சியங்களை உருவாக்குவதற்காக ஒருதலைப்பட்சமான விசாரணையை நடத்தி வருகிறார் என்பது தெளிவாகிறது. எனது கணவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் நடத்தப்பட்ட விதம் மேலும் கவலை அளிக்கிறது. தற்போது கிட்டத்தட்ட 80 நாட்களாக நீடித்து வரும் இந்த தடுப்பு காவல் காலத்தில் அவர் மிக குறைந்த சந்தர்ப்பங்களிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இது இத்தகைய அவமதிப்பான மனிதாயமானமற்ற மற்றும் கொடூரமான சூழ்நிலைகளின் கீழ் அவரை தொடர்ந்து தடுத்து வைப்பதன் அவசியம் மற்றும் நோக்கம் குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது. கடந்த ஒரு மாத காலத்தில் அவர் இரண்டு சந்தர்ப்பங்களில் மட்டுமே, அதுவும் மிக குறுகிய காலத்துக்கே விசாரணை செய்யப்பட்டுள்ளார் என்று எனக்கு தெரிய வந்துள்ளது. தற்போதைய பணிப்பாளர் எனது கணவரை துன்புறுத்துவதற்கும் அவரது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய மனிதாயமான மற்ற சூழ்நிலைகளை அவரை ஆளாக்குவதற்கு மட்டுமே உத்தேசித்துள்ளார் என்பதை இது தெளிவாக காட்டுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். குற்றப்புணர்வு திணைக்களத்தின் கைகளில் அவர் கொடூரமான மனிதாயமானமற்ற மற்றும் அவமதிப்பான நடத்தைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். எனக்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளது. அவர் தோராயமாக 6.5 அடிக்கு 4.5 அடி அளவுள்ள ஒரு சிறிய அறையில் அடைக்கப்பட்டுள்ளார். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அவர் கழிவறை வசதிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறார். சட்டத்தண்ணிகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் சந்திப்புகளுக்கு அல்லது விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது மட்டுமே அவர் தனது சிறை அறையிலிருந்து வெளியே வர அனுமதிக்கப்படுகிறார். அவர் எரிகள் நிறைந்த ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ளார். அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சில கைதிகளுக்கு எலி கடித்ததற்காக ஊசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிய வந்துள்ளது. எலி கடித்து விடுமா என்ற அச்சத்தினால் எனது கணவரால் இரவில் தூங்க முடிவதில்லை என்று கூறப்படுகிறது. இந்த வழியிலான தூக்கமின்மை என்பது உடல் மற்றும் உளவியல் ரீதியான சித்திரவதைக்கு சமமானதாகும். அவரது வழக்கு தொடர்பான வாசிப்பு பொருட்களை பயன்படுத்துவதற்கும் அவர் மறுக்கப்பட்டிருக்கிறார். மேலும் குறிப்புகள் எடுப்பதற்கும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிகவும் மனவேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், அவர் தடுத்து வைக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் அவரது அறைக்குள் நுழைந்து பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாயமானமற்ற மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த செயல்கள் 1994 22வது இலக்க சித்திரவதை மற்றும் ஏனைய கொடூரமான மனிதாயமானமற்ற அல்லது அவமதிப்பான நடத்தை அல்லது தண்டனைக்கு எதிரான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் கடுமையான மீறல்கள். இத்தொடர்பாக 2026 மார்ச் 7ஆம் தேதி பொலிஸ்மா அதிபரிடம் எழுத்துப்பூர்வமாக முறைப்பாடு செய்யப்பட்டது. மேலும் சிஐடிக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அசங்க கரவிட்டாவிடம் சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த சிசிடிவி காட்சிகள் இந்த தவறிழைப்புக்கான சுயாதீனமான ஆதாரமாக அமையும். ஆனாலும் பொலிஸ்மா அதிபரிடம் செய்யப்பட்ட முறைப்பாடு குறித்து இன்று வரை எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும், சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்பதும் ஆழமான வருத்தத்துக்குரியதென்று அவர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொலிஸ்மா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடு மற்றும் சிஐடி சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் அசங்க கரவிட்டாவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை ஆகியவற்றின் பிரதிகள் ஜனாதிபதியின் பரிசீலனைக்காக முறையே உங்களுக்கு நான் இணைத்திருக்கிறேன் என்று சுரேசலையின் மனைவி குறிப்பிட்டிருக்கிறார். பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடத்தொழிலுக்காக கடலுக்கு சென்று காணாமல் போன மீனவர்களின் உறவினர்களை டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார். அதன்போது தொழிலுக்கு சென்ற மீனவர்களை தேடும் முயற்சிகளில் பலர் ஈடுபட்டிருக்கின்ற போதிலும் இதுவரை திருப்திகரமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ள முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடலுக்கு போனவர்கள் உரிய நேரத்துக்கு கரை திரும்பவில்லை என்றதும் கடற்படையினரை அனுப்பி தேடுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய சுற்றாடல் வாரத்தை முன்னிட்டு 5 பகுதிகளை வன ஒதுக்கிடங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக சுற்றாடல் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவமின்மையையும் சேர்க்கை நுண்ணறிவு சவால்களையும் வெற்றி கொள்வதற்கு பாடத்திட்ட திருத்தங்களுக்கு அப்பால் சென்று ஆழமான கட்டமைப்பு ரீதியான கல்வி சீர்திருத்தங்கள் அவசியம் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கிறார். கொழும்பு பேராயர் துசந்த ரோட்ரிகோவின் அழைப்பின் பேரில் கடந்த சனிக்கிழமை கத்தட்ரல் ஆஃப் கிறிஸ்த லிவிங் செவியர் தேவாலயத்தில் நிகழ்த்திய பேராயர் சிறில் அபயநாயக்கா ஞாபகார்த்த விரிவுரையின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டின் இலங்கை மற்றும் அதற்கு அப்பாலான கல்வியின் எதிர்காலத்தை வடிவமைத்தல் என்ற தலைப்பில் ஆற்றிய விரிவுரையின் போது இலங்கையின் பல்மத ஒற்றுமை மற்றும் சமூக பன்முகத்தன்மையின் முக்கியத்துவத்தையும் பிரதமர் தனது உரையில் வலியுறுத்தினார். இலங்கையின் கல்விக் கொள்கையின் வரலாற்று பயணத்தை பற்றி கருத்து தெரிவித்த பிரதமர், 1971ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கைய மேற்கோள் காட்டி நாட்டிலவும் திறன்கள் மற்றும் தொழில் வாய்ப்புகளுக்கு இடையிலான பொருத்தமின்மை மற்றும் அரசு துறை வேலைவாய்ப்புகளை நோக்கிய வரிசையில் காத்திருக்க நிலையாகியன பொருளாதார சவால்களுக்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் சுட்டி சுட்டிக்காட்டினார். பல தசாப்தங்களாக ஸ்டீம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதன் மூலம் நாட்டின் கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அந்த சீர்திருத்தங்களால் இயலாது போயிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார். இலவச கல்வியின் உண்மையான நோக்கம் தொழிலாளர் படையை உருவாக்குவது மட்டுமல்ல, ஜனநாயக சமூகத்தை முன்னெடுத்து செல்லத்தக்க அரசியல் விழிப்புணர்வும் ஒழுக்கம் மிக்க நிலைப்பாடும் விமர்சன ரீதியான சிந்தனையும் கொண்ட நாட்டு மக்களை உருவாக்குவதாக அது அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்தோடு கல்வி கட்டமைப்பில் தீர்க்கப்பட வேண்டிய 5 முக்கிய நெருக்கடிகளை பிரதமர் சுட்டிக்காட்டினார். கல்வி நிறுவனங்களுக்கு இடையில் நிலவுகின்ற இடைவெளி, சமூக பொறுப்புணர்வு மிக்க குடிமக்களை உருவாக்குவதில் காணப்படும் இயலாமை, பெண்களின் கல்வி ரீதியான வெற்றிகள் மற்றும் தொழிலாளர் படையில் இணைந்து கொள்வதில் காணப்படும் இடைவெளி, சேர்க்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப மாற்றங்களை தழுவிக்கொள்ள வேண்டியதன் அவசியம் மற்றும் கல்வியை வெறுமனே சான்றிதழ்களை பெறுவதற்கான கருவியாக மாத்திரம் கருதும் நிலை, சேர்க்கை நுண்ணறிவை எதிர்கொள்ள வேண்டுமாயின் டிஜிட்டல் கல்வி அறிவையும் இணையவழி பாதுகாப்பையும் பலப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வி என்பது உலகை புரிந்து அதை மாற்றியமைக்கும் ஒரு செயற்பாடாகும் என்றும், ஆசிரியர் தொழிலை மீண்டும் சமூக மரியாதைக்குரிய ஒரு உயரிய தொழிலாக நிலைநிறுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். எரிபொருள் வழங்குவதற்காக தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறையானது எதிர்காலத்தில் இறுக்கமாக செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் அனுர கர்ணத்திலக தெரிவித்திருக்கிறார்.
1: ஏன் பல சந்தர்ப்பங்களில் எரிபொருள் விலையை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது என சமூகத்தில் ஒரு விதமான கருத்தாடல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த யுத்தம் பிப்ரவரி மாதம் ஆரம்பமான பின்னர் உலக சந்தையில் எரிபொருள் விலை தற்போதைய எரிபொருள் விலையுடன் ஒப்பிடுகையில் ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடும் போது 92 ரக பெட்ரோல் விலை 80 வீதத்தால் அதிகரித்துள்ளது. டீசலின் விலை 79.8 வீதத்தால் அதிகரித்துள்ளது. மசகு எண்ணெயின் மேபன் எண்ணெயின் விலை ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் 69.52 வீத உயர்வை காட்டுகின்றது. இந்த அதிகரிப்புக்கு இடையாக நாம் பல சந்தர்ப்பங்களில் விலை அதிகரிப்பை மேற்கொண்ட போதிலும் இன்னமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் ஏனைய எரிபொருள் விநியோகஸ்தர்களும் சந்தைக்கு உண்மையான செலவை விட குறைவான விலைக்கே விநியோகம் செய்கின்றனர். ஏப்ரல் மாத இறுதியில் டீசலுக்காக 150 ரூபாய் செலவு ஏற்பட்டிருந்தது. அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 100 ரூபாயுடன் டீசல் லீட்டர் ஒன்றுக்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 258 ரூபாவை ஏற்றுக்கொண்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவதை எம்மால் இன்னமும் காண முடியவில்லை. அப்படி என்றால் RM பாக் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் மே மாதத்தில் அவர்களின் நஷ்டம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 341 ரூபாவாகும். 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு 157 ரூபாவாகும். அதே போன்று சினோபெக் நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 186.51 ரூபாவையும் 92 ரக பெட்ரோலுக்கு 29 ரூபாவையும் நஷ்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. IOC நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலுக்கு 194 ரூபாவையும் பெட்ரோல் லீட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாவையும் நஷ்டமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறான எல்லையற்ற நஷ்டத்தை அந்தந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள நேரிட்டால் அவர்களின் செயற்பாடுகளை அவர்களால் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாமல் போகும். அதனூடாக சந்தையில் எரிபொருள் விநியோகம் வீழ்ச்சியடையும் அபாயத்தை எதிர்நோக்க நேரிடும். ஏதேனும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் இன்னமும் எம்மால் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும். இந்த விலை அதிகரிப்புகளை செய்யாமல் நாம் செயற்பட்டால் அந்த தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை மேலும் செய்ய முடியாமல் போய் எரிபொருள் சந்தை வீழ்ச்சியடையும் நிலை ஏற்படும். இதன் தாக்கம் எரிபொருள் சந்தைக்கு மாத்திரமல்ல, இறுதியில் அனைத்து பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும் அபாயத்தை ஏற்படுத்தும். ஆகவே விருப்பமின்றியேனும் நாம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருந்தது. உலகின் ஏனைய நாடுகளின் ஒப்பிடும் போது எம்மை போன்று இந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் பல நாடுகளை விட நாம் இன்னமும் குறைந்த வீதத்திலேயே எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளோம். திரை சேரி ஊடாக அதனை ஏற்றுக்கொள்வதே அதற்கான காரணமாகும். மே மாதமாகும் போது 524 மில்லியன் டாலர்களை எரிபொருளுக்காக நாம் வெளிநாட்டு நாணயமாக செலவிட்டுள்ளோம். எனவே இந்த நிலைமையை மேலும் தாங்கிக் கொண்டிருப்பது கடினம். அதனால் ஒரு நாடுகின்ற ரீதியில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயம் எமது எரிபொருள் நுகர்வில் ஏதேனும் குறைப்பை செய்து ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஏற்படும் தாக்கத்தை குறைக்க நாம் தற்போது நடைமுறைப்படுத்தி வரும் QR முறையை இதனை விடவும் சற்று கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கின்றோம்.
0: தொடர்ந்து மெட்ரோ பஸ்கள் தற்போது பயணிக்கும் இடம் மற்றும் அவை பஸ் நிறுத்தங்களுக்கு வருகை தரும் நேரங்களை பயணிகள் இனி LMT Go தொலைபேசி செயலியூடாக நேரலையில் கண்காணித்து அறிய முடியும் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். இந்த புதிய சேவை அறிமுகம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர், தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய இந்த சேவையின் மூலம் பஸ்கள் எப்போது தத்தமது நிறுத்தங்களுக்கு வரும் என்பதை பயணிகள் சரிபார்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சேவையில் ஈடுபட்டுள்ள பஸ்கள் அவற்றின் கட்டண விவரங்கள் மற்றும் அடுத்தடுத்த இலக்குகளை சென்றடைவதற்கு மதிப்பிடப்பட்டுள்ள பயண நேரங்கள் ஆகியவற்றையும் இந்த செயலியூடாக அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் கடந்த மார்ச் முதலாம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையான 3 மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் 5 தடவைகள் எரிபொருள் விலைகள் திருத்தி அமைக்கப்பட்டன. இதன் காரணமாக அனைத்து பிரதான எரிபொருட்களின் விலைகளும் லிட்டருக்கு 103 ரூபாய் முதல் 155 ரூபாய் வரை பாரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் அறிவிக்கப்பட்ட புதிய விலை திருத்தத்துடன் இந்த ஆண்டின் மிக உயர்ந்த எரிபொருள் விலை உச்சத்தை நாடு எட்டியுள்ளது. மார்ச் முதலாம் தேதிக்கு முன்னர் நிலவிய விலைகளுடன் ஒப்பிடுகையில் ஒக்டேன் 95 பெட்ரோல் லிட்டருக்கு 155 ரூபாயாலும், ஒக்டேன் 92 பெட்ரோல் 141 ரூபாயாலும், லங்கா ஓட்டோ டீசல் 126 ரூபாயாலும், லங்கா சூப்பர் டீசல் 149 ரூபாயாலும் மற்றும் மண்ணெண்ணெய் 103 ரூபாவினாலும் ஒட்டுமொத்தமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய கிழக்கில் வெடித்த மோதல் சூழலை தொடர்ந்து மார்ச் முதலாம் தேதி அன்று முதல் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒக்டேன் 92 பெட்ரோல் 1 ரூபாவால் 292 ரூபாவிலிருந்து 293 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஓட்டோ டீசல் 4 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் 6 ரூபாவினாலும் அதிகரித்தன. ஒக்டேன் 95 மற்றும் மண்ணெண்ணெய் விலைகளில் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இரண்டாவது திருத்தம் மார்ச் 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. ஒக்டேன் 95 பெட்ரோல் 25 ரூபாவால் உயர்ந்து 365 ரூபாவாகவும், ஒக்டேன் 92 பெட்ரோல் 24 ரூபாவால் உயர்ந்து 317 ரூபாவாகவும் மாறின. இதேவேளை ஓட்டோ டீசல் 303 ரூபாவாகவும் சூப்பர் டீசல் 353 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டன. மூன்றாவது திருத்தத்தில் பாரிய உயர்வு மார்ச் 22ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்டது. உலகளாவிய எரிபொருள் விநியோக தட்டுப்பாடு காரணமாக மார்ச் 22 அன்று வரலாற்றின் மிகப்பெரிய ஒற்ற விலை உயர்வு அறிவிக்கப்பட்டது. ஒக்டேன் 95 பெட்ரோல் ஒரே நாளில் 90 ரூபாய் அதிகரித்து 455 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. ஒக்டேன் 92 பெட்ரோல் 82 ரூபாய் அதிகரித்து 398 ரூபாவாகவும், ஓட்டோ டீசல் 79 ரூபாய் அதிகரித்து 382 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் 90 ரூபாய் அதிகரித்து 443 ரூபாவாகவும், மண்ணெண்ணெய் 60 ரூபாய் அதிகரித்து 255 ரூபாவாக அதிரடியாக உயர்த்தப்பட்டது. நான்காவது திருத்தம் மே 3ல் மேற்கொள்ளப்பட்டது. மே மாத தொடக்கத்தில் ஒக்டேன் 95 பெட்ரோல் 15 ரூபாவினாலும், ஒக்டேன் 92 பெட்ரோல் 12 ரூபாவினாலும், ஓட்டோ டீசல் 10 ரூபாவாலும் சூப்பர் டீசல் 15 ரூபாவினாலும் மண்ணெண்ணெய் 10 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் திருத்தம் மே 31ஆம் தேதி, அதாவது நேற்றிரவு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்த தற்போதைய திருத்தத்தின்படி ஒக்டேன் 95 பெட்ரோல் மேலும் 22 ரூபாய் அதிகரித்து 495 ரூபாவாகவும் 434 ரூபாவாக உயர்ந்துள்ளது. ஓட்டோ டீசல் 15 ரூபாய் அதிகரித்து 407 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் 20 ரூபாய் அதிகரித்து 478 ரூபாவாகவும், மண்ணெண்ணெய் 20 ரூபாய் அதிகரித்து 285 ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று நிலவிய விலைகளுடன் தற்போதைய விலைகளை ஒப்பிடுகையில் கடந்த 4 மாதங்களில் ஒக்டேன் 95 பெட்ரோல் 45.6%, ஒக்டேன் 92 பெட்ரோல் 48.6%, ஓட்டோ டீசல் 46.9%, சூப்பர் டீசல் 48% அதிகரிக்கப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் எளிய மக்கள் பயன்படுத்தும் மண்ணெண்ணெய் மிக அதிகபட்சமாக 56.6% விலை உயர்வை சந்தித்துள்ளது இங்கு குறிப்பிடத்தக்க தகவலாகும். நாட்டில் நிலவும் பொருளாதார நிலைமைகள் மற்றும் விலையேற்றம் காரணமாக பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள் தங்களுக்குரிய மாதவிடாய் கால சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவர்களின் மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் நிபுணத்துவ சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஆசிய பிராந்தியத்தில் மக்களின் வருமான மட்டத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கையிலே இத்தகைய தயாரிப்புகளின் விலை மிக அதிகமாக காணப்படுவதாக அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அந்த அமைப்பின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ, நாணய மதிப்பு இறக்கங்கள், வரிகள், உற்பத்தி மற்றும் இறக்குமதி செலவுகள் காரணமாக கடந்த சில ஆண்டுகளில் சுகாதார தயாரிப்புகளின் விலைகள் கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னர் 140 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு பேக்கெட் மாதவிடாய் கால சுகாதார துவாய் தற்போது 260 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதோடு சில இறக்குமதி செய்யப்பட்ட வர்த்தக முத்திரை தயாரிப்புகளின் விலைகள் இதைவிடவும் அதிகமாக உள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய சுமையாகும். இதன் காரணமாக மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தப்படும் சுகாதார துவாய்களை கொள்வனவு செய்ய முடியாத சில கிராமப்புற பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவிகள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் வேலைகளுக்கும் பாடசாலைகளுக்கும் செல்வதை தவிர்க்க நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது ஒரு நுகர்வோர் பிரச்சனை மட்டுமல்ல, பரந்த சமூகம் மற்றும் பொருளாதார பிரச்சனையாகும். எனவே மாதவிடாய் கால சுகாதார செலவுகள் மற்றும் இது தொடர்பான கொள்கை ரீதியான குறைபாடுகள் குறித்து தேசிய அளவில் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று மருத்துவர் சமல் சஞ்சீவ கோரிக்கை விடுத்திருக்கிறார். சுகாதார அமைச்சானது யூனிசெப் போன்ற அமைப்புடனும் கல்வித்துறையுடனும் இணைந்து மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு திட்டங்களை முன்னெடுத்துள்ள போதிலும் பெண்களின் ஆரோக்கியத்துக்கு அத்தியாவசியமான இந்த தயாரிப்புகள் மீதான வரிவிதிப்பு கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு போதிய முயற்சிகளை எடுக்கவில்லை என்று தகவலறிந்த சுகாதாரத்துறை தரப்புகள் தெரிவிக்கின்றன. எபோலா வைரஸ் பரவல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்தொரு அபாயகரமான சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஆரம்ப கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இலங்கை மேற்கொண்டு விட்டதாக பொது சுகாதார விசேட மருத்துவ நிபுணர் துசானி தபோரா தெரிவித்திருக்கிறார். எபோலா வைரஸ் தொடர்பான தற்போதைய நிலைமை குறித்து இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்துக்களை தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டல்களுக்கு இணங்க சுகாதார அமைச்சு இதற்கான தயார்நிலை திட்டங்களையும் பயிற்சிகளையும் ஏற்கனவே முன்னெடுத்து விட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். எபோலா வைரஸ் பரவல் பதிவாகியுள்ள கொங்கோ மற்றும் உகண்டா ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் நபர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நுவரெல்லியாவில் தேவாலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்டு 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 8 பேரும் முட்டை அடங்கிய சோறு பொதியினை உட்கொண்டதாகவும் இவர்களுக்கு வாந்தி, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரெல்லியா மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள். கொழும்பு மிகுட பகுதியில் தான சாலைக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது வாடகை கார் மோதியதில் 6 பேர் உயிரிழந்து போனார்கள்.
2: கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் மீங்குட வித்தேகிதரம் உள்ள சந்திக்கரையில் ரொட்டி தாடு சாலையொன்றின் வரிசையில் நின்றிருந்தவர்களே இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வரிசையில் நின்ற மக்கள் மீது கபரக வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய சாரதி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து விரைந்து செய்யப்பட்ட போலீசார் சந்தேக நபரை பின்தொடர்ந்து சென்று குடகம பகுதியில் கைது செய்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் சாரதி மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய கப்ரக வாகனம் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 15 வயது சிறுமியொருவரும் 2 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குகின்றனர். பிலியந்தலை வாவல பள்ளி வீதியைச் சேர்ந்த 56 வயதுடைய பி பி இந்திராணி, அவரது மகளான 35 வயதுடைய நவிஷா நிலக்ஷி மற்றும் அவரது கணவரான 38 வயதுடைய லசிக பிரியங்கர் ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். லசிக ஒரு ராணுவ அதிகாரி ஆவார். அவர்களது உறவினர் மகளான 15 வயதான மலேஷா சந்திரனையும் விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் பிலியந்தலை சமரப்போன் வித்யாலயத்தில் தரம் 10 கல்வி கற்று வந்தவர் ஆவார். உயிரிழந்த ஏனைய இருவரும் பாதுக்க துண்டான பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஹோமாகம ஆதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இன்று நடத்தப்படவுள்ளன. விபத்தில் காயமடைந்த ஏனைய 7 பேரும் தற்போது ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
0: இது நேரத்தில் ஆபத்தான முறையில் வாகனங்களை ஓட்டுபவர்கள், மதுபோதையில் வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைய விசாக் வாரம் நிறைவடையும் வரை ஒவ்வொரு பிரிவுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் வுட்லர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: நாம் இன்றைய தினத்திலிருந்து விசேடமாக ஒவ்வொரு பிரிவிலும் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்தி ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்கள் மோட்டார் வாகனங்களை செலுத்தும், அதே போன்று முச்சக்கர வண்டிகள் மதுபோதையில் உள்ள சாரதிகளுக்கு எதிராக இன்றைய தினத்திலிருந்து இந்த வாரம் நிறைவடையும் வரை சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம்.
0: தொடர்ந்து சமூக ஊடக தளங்களில் நேற்று அதிகாலை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய பிக்மி ஓட்டுநர் ஒருவர் மீதான வன்முறை கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் காவல்துறை கைது செய்துள்ளது. வெலிகடை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. வாகனத்துக்குள் வைத்து இளம் ஓட்டுநரை மூன்று நபர்கள் வழிமறித்து அவரை வன்முறையாக அச்சுறுத்தியதோடு அவரது கழுத்தை நெரித்து தாக்கியுள்ளார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் மிகவும் நிதானமாக செயல்பட்டு தனது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக தாக்குதல் நடத்தியவர்களுடன் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓட்டுநர் ஒத்துழைப்பு வழங்கிய போதிலும் சந்தேக நபர்கள் அவரது ஏடிஎம் கார்டை வலுக்கட்டாயமாக பறித்து அதை பயன்படுத்தி 38,000 ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பியோடியிருக்கிறார்கள். இணையத்தில் பரவிய வாகனத்தின் டேஷ்கோம் மற்றும் கமரா காட்சிகளால் எழுந்த கடுமையான பொதுமக்களின் எதிர்ப்பு மற்றும் கொந்தளிப்பை தொடர்ந்து காவல்துறை உடனடியாக விசாரணையை தொடங்கியது. இதையடுத்து வெலிக்கடை மற்றும் பொருளை காவல்துறையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி முக்கிய சந்தேக நபரையும் அவரது சகாக்களையும் சில மணி நேரங்களிலே கண்டுபிடித்து கைது செய்தார்கள். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையின்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீண்ட காலமாக போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்றும் தங்களது போதைப்பொருள் பழக்கத்துக்கு பணம் தேடுவதற்காக இதேபோன்ற பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர்கள் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. 14 வயதுடைய சிறுமியொருவரை தீவிர பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமை தொடர்பில் இறகாம போலீஸ் நிலையத்தினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த குற்றச்செயலுக்கு ஆதரவு அளித்து உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் இறக்கம்பம் பகுதியில் வைத்து சந்தேக நபர் ஒருவர் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் இறக்காமம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடையவர். அவர் 9/5/2026 அன்று அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து முதற்கட்டமாக 20/5/2026 வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டார். பின்னர் அவரது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு 3/6/2026 வரை அவர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளை இந்த குற்றச்சம்பவத்தின் முதன்மை சந்தேக நபர் அந்த பிரேசத்தை விட்டு தப்பியோடியிருந்த நிலையில் சட்டத்தனி ஒருவர் ஊடாக அம்பாறை நீதவான் நீதிமன்றில் 20/5/2026 அன்று சரணடைந்தார். அதன் பின்னர் அவரும் 3/6/2026 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீதிமன்றத்தில் சரணடைந்த முதன்மை சந்தேக நபர் இறக்காமம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மௌலவி மத போதகர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான வெலே சுதா என அறியப்படும் கம்புல விதனகே சமந்தகுமாராவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த விசேட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் கொழும்பு மேல்நீதிமன்றத்தினால் அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டி பகிரகந்த பகுதியில் 15 வயதுடைய சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தேரர் ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் பெண் ஒருவரும் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இதேவேளை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த மதகுரு துஷ்பிரயோகத்துக்குள்ளான சிறுமியின் தந்தையின் சகோதரர் என்பது தற்போது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. புலனர்வ மனம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகவுவ பகுதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த நபர் ஒருவர் மனம்பிட்டிய வைத்தியசாலையில் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த பத்தில் உயிரிழந்தவர் மகவுவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன். உயிரிழந்த நபரும் மேலும் சிலரும் இணைந்து மரம் ஒன்றை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே எதிர்பாராத விதமாக இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மரம் வெட்டப்பட்ட போது இளைஞனின் மீது அந்த மரம் முறிந்து விழுந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் 20 பகுதிகளில் இடம்பெற்ற பத்துக்களில் இளைஞர் ஒருவர் உட்பட 2 உயிரிழந்திருக்கிறார்கள். புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யட்டியாரா தொட்ட வீதியில் நேற்று 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி பத்துக்குள்ளானதில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார். பத்தில் உயிரிழந்தவர் உடாரவு அப்பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவர் கோணங்கங்கார போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த போலீஸ் சார்ஜன் என்று தெரியவந்துள்ளது. இதேவேளை எதிர் திசையில் வந்து மோதிய மத்திய மோட்டார் சைக்கிளின் சாரதி விபத்து ஏற்படும் போது கடுமையான மதுபோதையில் இருந்தது ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இதேவேளை கண்டி பேராதனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்ணொருவ கடுகத்தோட்ட வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வீதிபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதியொருவர் உயிரிழந்து போனார். பருவமழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா தொற்றுகள் அதிகரித்து வரும் நிலையில் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் பொதுமக்கள் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்று பொருத்தமான இரத்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விசேட மருத்துவர் மகேக விஜயவர்த்தன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையின் பல பகுதிகளில் இன்றும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு உரித்தான ஒரு எலியினத்தை பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் விஞ்ஞான பிரிவு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். பேராதனை பல்கலைக்கழக விலங்கியல் பீட பிரதானி பேராசிரியை சுயாமா புகடாவுடன் அவரது குழுவினருமே மத்திய மலைநாட்டில் உள்ள தும்புரை மலை பகுதியில் இத்தகைய எலியினங்கள் வாழ்வதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக பேராசிரியை புககுட தெரிவிக்கையில், 1930களில் பிலிப்ஸ் என்பவரது ஆய்வுகளுக்கு பின்னர் பாரியளவிலான எலிகள் பற்றிய ஆய்வுகள் எதுவும் நடக்கவில்லை. இருந்தாலும் 2001 மேற்கொள்ளப்பட்ட எலிகள் தொடர்பான ஆய்வுகளை நாம் மேலும் தொடர்ந்ததன் காரணமாக இந்த புதிய இனத்தை தும்புரை பிரதேசத்தில் கண்டுகொள்ள முடிந்திருக்கிறது. அதே நேரம் தும்புரை மலைச்சாரல்களில் தாவர விலங்கு சமநிலை தன்மை பொதுவாக காணப்படுகிறது. இதனை நாம் தொடர்ந்து பாதுகாப்பதன் மூலமே எமக்குறித்தான விலங்கு மற்றும் தாவர இனங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். சில மனித நடவடிக்கைகள் காரணமாக இந்த சமநிலை தன்மை மாற்றமடைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நல்கேசை மலைத்தொடருக்கு அண்மித்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலி இனத்துக்கு மொஸ்தும்புரை அல்லது தும்புரை சிறிய முள் எலி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இதுவரை 14 வகையான எலியினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. இதனுடன் சேர்த்து இப்போது மொத்தம் 15 இனங்கள் இலங்கையில் காணப்படுகின்றன. திருவண்ணாமலை துறைமுக வரலாற்றில் முதன்முறையாக கடந்த மே 29 அஷ்ரப் கப்பல் துறையில் ஒரே நேரத்தில் 3 சரக்கு கப்பல்கள் நங்கூரம் விட்டு தமது இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து திருவண்ணாமலை இலங்கை துறைமுக அதிகார சபையின் வதிவிட முகாமையாளர் சரத்குமார விடுத்துள்ள அறிக்கையின் முதலாம் கப்பல் துறையில் நங்கூரம் விடப்பட்டிருந்த AL பேங்காக் என்ற கப்பலானது மன்னர் காற்று மின் உற்பத்தி நிலையத்துக்காக கொண்டுவரப்பட்ட 5 பிரமாண்ட காற்று சுழலிகளை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு கப்பல் துறையில் நங்கூரம் விடப்பட்டிருந்த ஹைலோங் ஒன் என்ற கப்பல் துபாயிலிருந்து கொண்டுவரப்பட்டு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட உள்ள 17,000 டன் கட்டுமான இரும்பு கம்பிகளை கையாளும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவற்றுடன் ஜுனிவெல் என்ற மற்றொரு கப்பல் இந்தோனேஷியாவிலிருந்து இன்சி சீமென்ட் நிறுவனத்துக்காக இறக்குமதி செய்யப்பட்ட 55,000 டன் நிலக்கரியை அஸ்டெப் கப்பல் துறையில் தனியானதொரு பகுதியில் இறக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். காங்கேந்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையில் பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் சுபம் நிறுவனத்தின் சிவகங்கை கப்பலானது எதிர்வரும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் சேவையில் ஈடுபடும் என்று அந்த கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஜேசிலன் தெரிவித்திருக்கிறார். கடலில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அந்த கப்பலானது பழுதடைந்த நிலையில் போக்குவரத்து சேவை இடம்நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த கப்பல் போக்குவரத்தானது எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பமாகின்ற நிலையில் கப்பல் போக்குவரத்து வழமை போல் செவ்வாய் தவிர்ந்த ஏனைய 6 நாட்களும் இடம்பெறும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோக உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட சொற்பொழிவு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது.
1: ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரின் கிரியா யோக உபதேசங்களை அடிப்படையாக கொண்ட சொற்பொழிவு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் நூலக அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. கிரியா யோகம் மகிழ்ச்சி மற்றும் வெற்றிகரமான வாழ்விற்கான திருவுகோல் எனும் தலைப்பில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு இடம்பெற்றது. யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தகிரி இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார்.
3: எந்த மதங்களை சேர்ந்த மகான்களும் எல்லா மதங்களும் இறைவன்கிட்ட தான் வந்தது. அந்த எல்லா மகான்களும் அந்த கடைசி உள்ள போய் இறைவனை பிடிச்சிட்டு இருக்கு. அதாவது தனக்குள்ள இருக்கிற மையத்துல இருக்கிற இறைவன் அதை போய் அவங்கள வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே உண்மை பரமசிவன் தரிசனம், அது வந்து ஒரு பொதுவான ஒரு திட்டம், இறை திட்டம் உள்ளது. அப்ப இறைகளோட திட்டத்தோட நம்ம இணையும் போது, வாழ்க்கையை இணைக்கும் போது, இறை சித்தத்தோட நம்ம சித்தத்தை இணைக்கும் போது நமது வாழ்க்கை அதே மாதிரி தான். நம்ம எப்போதுமே தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னு வச்சு, எப்போதுமே சோர்வு மனப்பான்மை, எப்போதுமே தோல்வி மனப்பான்மை, பயம் கோபம், எப்போதும் நம்ம அந்த மாதிரியே நமக்குள்ள எண்ணங்கள் இருந்ததுன்னா வாழ்க்கை அதே மாதிரி தான். நமது உள்ளுக்குள்ள எப்போதும் உற்சாகம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சமாளிக்கக்கூடிய திறமை, தைரியம், அந்த மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள் இருந்ததுன்னா அதே மாதிரிதான் வாழ்க்கை அமையும். எண்ணம் போல் வாழ்க்கை.
4: யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் மூத்த சன்னியாசி சுவாமி சுத்தானந்தகிரியின் மற்றும் ஒரு சொற்பொழிவு. கொழும்பு பௌத்த கலாசார நிலையத்தில் ஜூன் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:30 நடைபெற உள்ளது. இதனிடையே எதிர்வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தியான நுட்பங்கள் தொடர்பிலான 2 நாள் பயிற்சி செயலமர்வு ஒன்றை இலங்கைக்கான இந்திய உயர்சாதிகர் ஆலயத்தின் சுவாமி விவேகானந்தா கலாசார நிலையத்தில் சுவாமி சுத்தானந்தகிரி நடாத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: சட்டியா தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் 1,357,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி வரும் மோகனா கோவையைச் சேர்ந்தவர். உச்சநீதிமன்ற வரலாற்றில் 12வது பெண் நீதிபதியானார் மோகனா. பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சில்நாக்கு, மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீ சந்திரசேகரும் உச்சநீதிமன்ற நீதிபதியானார்கள். இந்திய முப்படைகளின் தலைமை தளபதியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றார். முப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த ஜெனரல் அனில் சவுகான் நேற்று ஓய்வு பெற்றார். இதையடுத்து நாட்டின் புதிய தலைமை தளபதியாக ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நேற்று பதவியேற்றுக் கொண்டார். பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்திய சூழலில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பயங்கரமாக விவசாயிகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள்.
6: தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில தான் வெற்றி பெற்றால் விவசாயிகள் பெற்ற கூட்டுறவு கடன்ல 5 ஏக்கர் பரப்பு வரை உள்ள விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய முடியும், தள்ளுபடி செய்திருவோம் என்று அறிவித்தார். ஆனால் அதன்படி அறிவிக்காமல் மிக குறைந்த விலை ஒரு விவசாயிகளுக்கும் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் தான் கிடைக்குது இந்த தள்ளுபடி. இதனால எந்த பலனும் இல்லை, அதனால அறிவித்தபடி முழுமையா தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு இன்று இந்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அந்த சங்கத்தோட மாநில தலைவர் பழனியப்பன் தலைமையில விவசாயிகள் வந்து அங்க ஆர்ப்பாட்டம், அதாவது ஏற்கனவே அவங்கள்ட்ட போலீசார்கிட்ட முன் அனுமதி பெற்று நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கலைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு அவங்க முன் அனுமதி பெற்ற நிலையில் இன்று காலை வர்றாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண வர்றப்பயே போலீசார் தடுக்கிறாங்க, போலீசார் தடுக்கிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் கோஷம் போறப்ப அவங்க அவங்களுக்கு தடுக்கிறாங்க, அப்ப தள்ளுமுள்ளு ஏற்படுது. அப்ப ஆய்வாளர் செந்தில்குமார் என்பவர் தனது முட்டி கையால் வந்து அந்த விவசாய சங்க தலைவர் பழனியப்பனுடைய நெஞ்சில முட்டி குத்தி அவர் தாக்குறாரு. இது மாதிரி ஒரு நாலு ஐந்து விவசாயிகள் வந்து தாக்க போறாங்க. அனைவருடைய செல்போன்களும் பறிமுதல் செய்யறாங்க. அந்த பள்ளிகளுடைய வாட்சியும் காணா போயிடுச்சு. விவசாயிகள் அங்கேயே சாலையில உட்கார்ந்து முறையல் பண்றாங்க. நாங்க எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி தான் போராட்டம் பண்றோம். போலீஸா அராஜகம் பண்றாங்க, ஏன் எங்களை தாக்குறீங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒருவர் வந்து முதல்வர் விஜய் எங்களை காப்பாத்தணும், இந்த மாதிரி போலீசார் அராஜகம் பண்றது ஏற்படுதல்ல, முதல்வர் வந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு முழக்கம்ன்றாரு. அதாவது தொடர்ந்து வந்து அவங்கள நியாயமா ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அவங்களை கோஷம் போட அனுமதி இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சிருக்கும். நான் போலீஸார் அவங்க அப்படி ஊர்வலமா வர்றாங்க, வந்த உடனே அவங்களை தடுத்து போராட்டத்தை தடுத்து நிறுத்த முற்பட்டதால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. விவசாயிகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஒரே கோரிக்கை தான், தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்தபடி 5 ஏக்கர் வரை உள்ள அந்த கூட்டுறவு கடன் அனைத்தையும் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கைக்காக வந்து இப்ப நாங்க இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கோம். இல்ல போலீஸால அவமானப்படுத்தி இதனால உரிமையில பேசியிருக்காங்க. அந்த டிஎஸ்பி எல்லாம் உரிமையில விவசாயிகளை திட்டதா சொல்றாங்க. இதை இதை சக பத்திரிகையாளர்களே போய் அந்த டிஎஸ்பி கிட்ட போய் கேட்டாங்க, இது மாதிரி நீங்க விவசாயிகள் இது மாதிரி எல்லாம் உரிமையா உரிமையில திட்டாமா அப்படின்னு. இது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இல்லாத அளவுக்கு போலீசார் இன்னைக்கு நடந்துகிட்டாங்க.
0: இந்தியாவும் நேபாளமும் பரஸ்பரம் நிலப்பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாக நேபாள நாடாளுமன்றத்தில் அந்த நாட்டு பிரதமர் கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது.
7: நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு அரசு தடை விதித்ததை அடுத்து ஊழல் நிர்வாக சீர்கேடு உள்ளிட்டவற்றை கண்டித்து இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வன்முறை வெடித்ததைத் தொடர்ந்து பிரதமர் ஷர்மா ஒலி பதவி விலகினார். அதன்பின் 275 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு கடந்த மார்ச் 5ஆம் தேதி நடந்த தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி அபார வெற்றி பெற்றது. பெரும்பான்மைக்கு 132 இடங்கள் தேவை என்ற நிலையில் அக்கட்சிக்கு 182 இடங்கள் கிடைத்தது. 1999 பிறகு ஆட்சி அமைக்க கூட்டணி தேவையில்லை என்ற சூழலில் 35 வயது பாடகர் பாலேந்திர ஷா மார்ச் 27ஆம் தேதி பிரதமராக பதவியேற்றார். கடந்த மாதம் 11ஆம் தேதி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய பாலேந்திர ஷா, இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை குறித்து இந்திய அரசுக்கு தகவல் அனுப்பியதைத் தொடர்ந்து வரலாற்று ஆய்வாளர்கள், நில அளவையாளர்கள், நிபுணர்கள் உதவியுடன் இதற்கு தீர்வு காண இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். எல்லை பிரச்சினை குறித்து சீனா மற்றும் இங்கிலாந்தின் கவனத்துக்கு நேபாளம் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் பாலேந்திர ஷா கூறினார். இங்கிலாந்தின் காலனி ஆதிக்கத்தின் கீழ் இரு நாடுகளும் இருந்த போதே இந்த எல்லை பிரச்சனை இருந்ததால் இதை இங்கிலாந்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். லிம்பியாதுரா, லிபுலேக், காலாபாணி பகுதிகளை இந்தியா ஆக்கிரமித்துள்ளதா என்ற உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு, இந்தியாவின் நிலப்பகுதிகளை பல இடங்களில் நேபாளமும் ஆக்கிரமித்துள்ளது என்றும் தாம் பிரதமரான பிறகுதான் இதுபற்றி தமக்கு தெரிய வந்ததாகவும் பாலேந்திர ஷா பதிலளித்தார். இந்தியாவின் பகுதிகளை நேபாளம் ஆக்கிரமித்துள்ளது என்று பிரதமர் கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரது பேச்சை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அல்லது ஆக்கிரமிப்புக்கான ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்தியா, நேபாளம், திபெத் ஆகிய 3 நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள லிம்பியாதுரா, லிபுலேக், காலாபாணி ஆகிய பகுதிகள் உத்தராகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவை என்று இந்தியா கூறி வருகிறது. லிபுலேக் வழியாக மானசரோவர் யாத்திரையை பக்தர்கள் மேற்கொள்ள கடந்த மாதம் நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்ததை மத்திய அரசு நிராகரித்ததுடன் இந்த பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தது.
0: பிளஸ் டூ மாணவர்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட விடைத்தாள்கள் இணையத்தில் எளிதாக அனைவரும் அணுகக்கூடிய வகையில் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் ஒப்புக்கொண்டுள்ளது. மாம்பழங்களை பற்றி பேச நேரம் இருக்கும் பிரதமர் மோடிக்கு 18 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் பற்றி பேச நேரம் இல்லையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார்.
8: மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 12ஆம் வகுப்பு தேர்வில் இந்த ஆண்டு மின்னணு மதிப்பீட்டு முறையான திரைவழி மதிப்பீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறையில் எதிர்பார்த்ததை விட மதிப்பெண்கள் குறைவாக கிடைத்ததால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க விடைத்தாள் நகல்களை கேட்ட மாணவர்களுக்கு தெளிவற்றதாகவும் அல்லது வேறு மாணவரின் விடைத்தாள் நகல்களும் கிடைத்ததால் சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் தீவிரவாதி, பாகிஸ்தானி என்று விமர்சனம் செய்யப்பட்ட மாணவர்களை திரு ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விடைத்தாள் மதிப்பீட்டு ஒப்பந்தத்தை பெற்ற கோஎம்ட் நிறுவனம் மொபைல் போன்களை பயன்படுத்தி விடைத்தாள்களை ஸ்கேன் செய்தது அம்பலமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மங்களான நகல்கள், விடுபட்ட பக்கங்கள், ஸ்கேன் செய்யப்படாத புத்தகங்கள் ஆகியவை பிழைகள் அல்ல என்றும், ஒரு குறிப்பிட்ட விற்பனையாளருக்கு பொருந்தபடி எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் தவிர்க்க முடியாத விளைவுகளை என்றும் திரு ராகுல் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு மோசடி என்று வர்ணித்துள்ள அவர், தவறாக மதிப்பெண்கள் அளிக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவரும் பாதிக்கப்பட்டவரே என்று தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் மாம்பழங்களை பற்றி பேச நேரம் இருந்த பிரதமர் திரு மோடிக்கு 18.5 லட்சம் மாணவர்களின் விடைத்தாள்கள் மொபைல் போனில் ஸ்கேன் செய்யப்பட்டது பற்றி பேச நேரம் கிடைக்கவில்லையா என திரு ராகுல் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், இந்த விவகாரத்தில் திரு மோடியின் மௌனம் அலட்சியம் அல்ல, குற்றத்திற்கு துணை போகும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து காவி உடையில் வள்ளுவரை சித்தரித்ததற்கு தமிழக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் நேற்று முன்தினம் வைகாசி அனுசம் வள்ளுவர் திருநாள் என்ற பெயரில் திருவள்ளுவரை சிறப்பித்து விழா கொண்டாடப்பட்டது. இதற்காக நடைபெற்ற நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்த திருவள்ளுவர் படத்தில் அவர் காவி உடையில் இருந்தது சர்ச்சையாகியிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் தைப்பொங்கல் முடிந்த அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் அன்று திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் திருவள்ளுவருக்கு வைகாசியில் தனியே விழா கொண்டாடியதும் விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. சாதி குறித்து ஆட்சேபத்துக்குரிய வகையில் பேசியதற்காக பட்டியல் பிரிவு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக மத்திய தொடர்புத்துறை இணையமைச்சர் ரவிநீத் சிங் பிட்டு நேற்று தெரிவித்தார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுவதால் சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் விமான கட்டணமும் மும்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் பெரும் சிரமத்துடன் சென்னை திரும்ப வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கோடைக்கானல் பகுதிகளில் நிலவும் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு மக்களை கடும் சிரமத்தில் ஆழ்த்தியுள்ளது.
7: மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் இந்த சுற்றுலா தலம் கடல் மட்டத்திலிருந்து 2133 மீட்டர் உயரத்தில் பசுமையான மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இங்கு 30,000-க்கும் அதிகமானோர் வசித்து வரும் நிலையில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் இதமான சூழலை ரசிக்க வருகை தருகின்றனர். மனோரஞ்சித அணை உட்பட 2 நீர்த்தேக்கங்கள் கொடைக்கானலின் முக்கிய நீர் ஆதாரங்களாக உள்ளன. இது மட்டுமில்லாமல் கீழ்குண்டாறு பகுதியில் இருந்து ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து விநியோகிக்கப்படுகிறது. சில மாதங்களாக போதிய மழை இல்லாததால் நீர்நிலைகளில் தண்ணீர் இருப்பு கணிசமாக குறைந்ததால் தற்போது 5 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் தண்ணீர் கிடைக்காமல் பலர் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர்.
9: பெற்றாக்குறையா இருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சைடுமே தண்ணி அவ்வளவா வரது கிடையாது. 5 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி விடுறாங்க. காட்டேஜ் சைடுமே எங்களுக்கு தண்ணியே 5 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. நாங்க வேற வழி என்ன பண்ணலாம்னு பார்த்து நாங்க குடிநீர் வந்து நாங்க லாரியில அடிக்கிறது வந்து பார்த்தாலுமே 2,500-3,500 வரைக்கும் ஒரு லோடுக்கு வாங்குறாங்க. அவங்களாலையுமே சில டைம் வந்து லாரியில தண்ணி கொண்டு வர முடியல, ஏன்னா அவங்க சைடுமே தண்ணி இல்ல.
7: தனியார் கிணறுகளில் இருந்து எடுத்து லாரி மூலம் வழங்கப்படும் குடிநீரை வாங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறும் குடியிருப்பு வாசிகள், ஒரு லாரி குடிநீருக்கு 3,500 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக தெரிவித்தனர். வாடிக்கையாளர்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் தவித்து வருகின்றனர். நீர்நிலைகளில் தண்ணீர் முழுவதுமாக வற்ற தொடங்கிய நிலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க நகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.
0: தொடர்ந்து மணிப்பூரில் தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் நபர்கள் 5 குடிசை வீடுகளை தீ வைத்தெரித்தார்கள். நேற்று முன்தினம் காங்போக்கி மாவட்டத்தில் குக்கிசோ இன மக்கள் அதிகம் வசிக்கும் கரம் வைபே கிராமத்துக்குள் நுழைந்த ஆயுதம் ஏந்திய மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள். மேலும் அங்கிருந்த 5 குடிசை வீடுகளை தீ வைத்தெரித்தார்கள். ஆனால் இதில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை. இந்த சம்பவத்துக்கு குக்கி இன்பி மணிப்பூர் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்துகிறது. இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உயரத்தில் இருந்த ஊஞ்சலில் இருந்து ஒருவர் விழுந்தார். 25 வயது அமன்குமார், பின்னர் அவர் இறந்து போனார். சம்பவம் நடந்த போது அவர் உறவினர்களுடன் சேர்ந்து கேளிக்கை பூங்காவுக்கு சென்றிருந்தார். அங்கிருந்த சுனாமி ஊஞ்சலில் அமன் ஏறினார். ஊஞ்சலில் அவரின் இருக்கைவார் திடீரென்று கலன்று விட்டது. சுழன்று கொண்டே செல்லும் ஊஞ்சலில் இருந்து அவர் கீழே விழுவதை காட்டும் காணொளி இணையத்தில் பகிரப்படுகிறது. அவன் முதலில் உள்ளூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனாலும் அவரை பெரிய மருத்துவமனையில் சேர்க்கும்படி மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். பெரிய மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே அவர் இறந்து போனார். சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணையை தற்போது தொடங்கியுள்ளார்கள். கேளிக்கை பூங்காவின் சுனாமி ஊஞ்சல் தற்போதைக்கு மூடப்பட்டிருக்கிறது. உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிபானியின் பதிவு இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் மகள் டிபானி டிரம்ப் தனிப்பட்ட பயணமாக இந்தியாவுக்கு நேற்று முன்தினம் சென்றிருந்தார். அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு விமானத்தில் சென்ற அவர் அங்கிருந்து தனி விமானத்தில் ஆக்ரா சென்றடைந்தார். நேற்று காலை உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை தனது கணவர் மைக்கேல் பவுலோஸுடன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள சுற்றுலா நகரான ஜெய்சால்மருக்கு சென்றார். இதனிடையே தாஜ்மஹாலை பார்வையிட்டது குறித்து தனது எக்ஸ்தள பக்கத்தில் டிபானி பதிவிட்டிருக்கிறார். தாஜ்மஹாலை பார்வையிட்டது மிக அற்புதமான தருணம், என்னொரு கனவு நனவான தருணம் இது என்று நிகழ்ச்சியுடன் பதிவிட்டிருக்கிறார். மேலும் தனது கணவருடன் தாஜ்மஹால் முன்பு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். வியட்நாமை தொடர்ந்து இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவின் அதிநவீன பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஒலிய விட அதிவேகமாக செல்லும் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாக மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் மியன்மாரும் பொருளாதார உறவை வலுப்படுத்த முனைகின்றன. மியன்மார் அதிபர் மின் ஆங் லைனின் இந்தியாவுக்கு 5 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். முன்னைய ராணுவ தலைவரான அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது. மியன்மாரில் சீனாவின் செல்வாக்கை சமாளிக்கவும் அரிய கனிமங்களை பெறவும் இந்தியா முயல்வதாக கூறப்படுகிறது. இந்தியாவுக்கும் மியன்மாருக்கும் இடையே கடந்த ஓராண்டில் சுமார் $2 பில்லியன் வர்த்தகம் நடந்திருக்கிறது. இருநாட்டு மக்களுக்கிடையே உள்ள ஆன்மீக வரலாற்று பூர்வ உறவை பயணம் குறிப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. இந்திய தொழிலதிபரும் கோடீஸ்வரருமான கௌதம் அதானி வியட்நாம் அதிபர் டோலாமை மும்பையில் நேற்று சந்தித்தார். தெற்கு மும்பையில் உள்ள விடுதியில் நடைபெற்ற இந்த கூட்டம் சுமார் 15 நிமிடங்கள் வரை நீடித்தது. இந்த சந்திப்பில் இருதரப்பில் பேசப்பட்ட விவரங்கள் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்றாலும் இந்தியா வியட்நாம் வர்த்தக கூட்டம் நிறைவடைந்ததை அடுத்து இந்த சந்திப்பு நடந்துள்ளதால் முதலீடு குறித்து பேசப்பட்டிருக்கலாம் என்று தெரியவிருக்கிறது. சென்னை அருகே கொந்தாய் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தினால் 500 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் அங்கு சேதமடைந்துள்ளது. சென்னை அருகே கண்டாய் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீபத்தினால் 500 கோடி ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேதமடைந்துள்ளன.
7: இருங்காட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அந்த தொழிற்சாலையில் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அங்கு நேற்று திடீரென ஏற்பட்ட தீ மளமளவென பரவி கரும் புகை சூழ்ந்தது. இதில் ஆலை வளாகத்தில் செயல்பட்டு வந்த 3 அலகுகளில் ஆடியோ சிஸ்டம் மற்றும் ஏர்பேக் தயாரிக்கும் 2 அலகுகள் முற்றிலும் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் தொழிலாளர்கள் விரைந்து வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்தில் சுமார் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 92,010 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். 52,346 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் முடியலில் 3,76,00,000 ரூபாய் காணிக்கை செலுத்தினார்கள். ஒரே நாளில் 4,43,000 லட்டுக்கள் விற்பனையாகி இருக்கிறது. அன்றைய தினம் 2,85,000 பேர் அன்னதானம் சாப்பிட்டார்கள். அதே நாளில் 3,631 பேர் மருத்துவ சிகிச்சை பெற்றார்கள். இந்நிலையில் நேற்று வைகுண்ட காத்திருப்பு அறைகள் முழுவதும் நிரம்பியுள்ளது. பக்தர்கள் சிலாதோரணம் வரை காத்திருந்தார்கள். இவர்கள் 18 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 3 மணி நேரத்திலும் நேர ஒதுக்கீடு டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 5 மணி நேரத்திலும் தரிசனம் செய்தார்கள். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரமோற்சவத்தின் போது வழக்கம் போல மீண்டும் வடகலை தென்கலை பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பக்தர்கள் முகம் சுளித்தார்கள்.
8: வரதராஜ பெருமாள் கோவில் பிரமோற்சவத்தின் போது வடகலை தென்கலை பிரிவினர் இடையே மோதல்கள் ஏற்பட்டு வந்தன. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வீதி உலாவில் சுவாமி முன்பு தென்கலை பிரிவு ஐயங்கார்கள் திவ்ய பிரபந்தமும் வடகலை பிரிவு ஐயங்கார்கள் சுவாமிக்கு பின்னால் வேத பாராயணம் பாடி செல்லவும் வழிகாட்டி உத்தரவிட்டது. இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாளில் சந்திர பிரபை வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்தார். கங்கை கொண்டான் மண்டபத்திற்கு சுவாமி வந்தபோது தென்கலை பிரிவினரும் வடகலை பிரிவினரும் கூட்டமாக வருவது பாடுவது பூஜை செய்வது உள்ளிட்டவை தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தள்ளுமுள்ளு மட்டுமின்றி கைகலப்பும் ஏற்பட்டது.
0: Thank you.
8: இந்த மோதலால் பெரும் பரபரப்பு நிலவியது. பாதுகாப்புக்கு வந்திருந்த காவல்துறையினர் இரு பிரிவினரையும் அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தினர். பிரம்மோற்சவத்தின் போது வடக்கலை மற்றும் தென்கலை பிரிவினர் ஏதாவது பிரச்சினை முன்வைத்து தகராறு செய்வது வாடிக்கையாக உள்ளதால் நிம்மதியாக தரிசனம் செய்ய முடியாமல் சிரமப்படுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் வெண்டைக்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளார்கள்.
8: சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகளான ஒக்கிளிப்பட்டி, செட்டிப்பட்டி, தண்ணிதாசனூர் உள்ளிட்ட இடங்களில் வெண்டைக்காய் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சிறியது பெரியது என ரகம் வாரியாக விளைவிக்கப்படும் வெண்டைக்காய் உள்ளூர் சந்தைகளில் விற்கப்படுவதுடன் கேரள மாநிலத்திற்கும் அரபு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது வெண்டைக்காய் அமோக விளைச்சல் கண்டுள்ள நிலையில் கிலோ 5 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால்

0: வீழ்ச்சியால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதால் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: தொடர்ந்து சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 46 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை.
2: வணிக சிலிண்டர் விலை மீண்டும் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை நிர்ணயித்து வருகின்றன. அந்த வகையில் இன்று வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை சென்னையில் 45.50 ரூபாய் அதிகரித்து 3,283 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 11 காசுகள் உயர்ந்து 107.87 ரூபாய் உள்ளது. டீசல் விலை 10 காசுகள் உயர்ந்து லிட்டர் 99.65 ரூபாய் விற்பனையாகிறது.
1: தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சுற்றியுள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் 20 நாட்களாக பெட்ரோல் இல்லாததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள்.
0: ஈரான் போர் காரணமாக கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் ஆங்காங்கே எரிபொருள் நிலையங்கள் பெட்ரோல் டீசல் இல்லாமல் மூடப்படுவது வாடிக்கையாக உள்ளது. மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில், திருப்புவனத்தை சுற்றிலும் பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய நிறுவனங்களின் 8 பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் உள்ளன. இவை அனைத்திலும் கடந்த 20 நாட்களாக பெட்ரோல் இல்லாமல் டீசல் மட்டும் விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். கீழடி விலகலில் உள்ள விற்பனை நிலையத்தில் டீசல் மட்டுமே உள்ளதாக அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் தட்டுப்பாட்டால் கிராமப்புறங்களில் விவசாயிகளும் அன்றாடம் கூலி வேலைக்கு செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
3: இந்த திருப்பூர் பகுதியை சுத்தி இருக்க எல்லா கிராமத்திலையும் வந்து இருசக்கர வாகனம் வந்து வச்சிருக்காங்க. மக்கள் அன்றாடம் கூலி வேலைக்கு தான் போய் வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு 20 நாட்களாக பெட்ரோலே எந்த பல்களுமே இல்ல. இப்படி ஒரு அவல நிலை கொண்டாந்து பொதுமக்களை ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க. 4ஆம் தேதி வந்து பள்ளி திறக்கிறது. இப்ப பள்ளிக்கு போற பிள்ளைகள், கல்லூரிக்கு போற மாணவியர்கள் எல்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க பெட்ரோல் இல்லாம.
0: 4 வழிச்சாலை ஓரம் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களில் பெட்ரோல் இல்லாததால் ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் சுற்றுலா வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ஓரிரு நாட்களில் பெட்ரோல் விற்பனைக்கு வந்துவிடும் என பெட்ரோல் விற்பனை நிலைய உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இனி சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,16,000 ரூபாவாகவும், கிராமுக்கு 130 ரூபாய் குறைந்து 14,500 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி 290 ரூபாவுக்கு இன்றும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்டியான் பதவி விலகும் கடிதத்தை கொடுத்திருப்பதாக வரும் தகவலை ஈரான் மறுக்கிறது. நேற்று அவர் உச்சத்தலைவர் முஸ்தபா குமேனியிடம் கடிதம் கொடுத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் வந்த அந்த செய்தி பொய்ச் செய்தி என்று ஈரானிய அதிபர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. வெளிநாட்டு செய்தி நிறுவனங்கள் இந்த பொய்த் தகவலை பரப்புவதாக அது தெரிவித்தது. அதிபர் பெசஸ்டியான் மக்களை கைவிட மாட்டார் என்று அதிபர் அலுவலகத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். லண்டனில் இயங்கும் ஈரான் இன்டர்நேஷனல் என்ற செய்தித்தளம் பெசஸ்டியான் பதவி விலகல் கடிதம் கொடுத்து விட்டார் என்ற செய்தியை வெளியிட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்காது என்ற உத்தரவாதத்தை பெற்றிருப்பதாக தெரிவிக்கிறார். டிரம்ப் ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர நிபந்தனைகளை கடுமையாக்குவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் முன்னதாக கூறியிருந்தன. ஈரான் இனி அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது, கோர்முஸ் நீரணியை திறந்துவிட வேண்டும் என்பன போன்ற சில நிபந்தனைகளுக்கு தெஹ்ரான் உடன்பட வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் கூறியிருக்கிறார். இல்லையென்றால் அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டது. அமெரிக்கா அதிகமான நிபந்தனைகளை முன்வைப்பதாக ஈரான் குறை கூறுகிறது. அது அரச தந்திர துரோகம் என்று ஈரான் உச்சத்தலைவருக்கான ஆலோசகர் சாடினார். $12 பில்லியன் மதிப்பிலான முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்பது ஈரான் முன்வைக்கும் பரிந்துரைகளில் ஒன்று. இருதரப்புக்கிடையில் இப்படி இழுபறி நீடிக்கும் வேளையில் அமெரிக்க ராணுவம் காம்பியா கப்பல் ஒன்றை தாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளது. அந்த கப்பல் ஈரானிய துறைமுகத்துக்கு செல்வதை தடுப்பதற்கு தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்கா தெரிவித்தது. ஈரானிய கடல் எல்லைக்குள் வர்த்தக

0: கப்பல்கள் செல்வதை அமெரிக்கா தடுத்து வருகிறது. இந்நிலையில் ஈரானிய ஆகாயப்படை அமெரிக்க இஸ்ரேலிய ஆளில்லா வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக கூறுகிறது. ஈரானியர்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறும் எந்தொரு ஒப்பந்தத்தையும் ஏற்க மாட்டோம் என்று ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பாகர் கலிஃபா தெரிவித்திருக்கிறார்.
1: ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் இஸ்ரேலுடன் இணைந்து தாக்குதலை தொடங்கி அமெரிக்கா பின்னர் ஏப்ரல் மாதம் தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்தது. இருதரப்பும் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளில் இன்னும் சமரச தீர்வு ஏற்படவில்லை. கச்சா எண்ணெய் கப்பல் வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை மற்றும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீடித்து வருகிறது. இந்நிலையில் போர் நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது தொடர்பான ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளிக்கவில்லை. இதுகுறித்து ஈரான் நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய அவைத் தலைவரும் சமாதான பேச்சுவார்த்தை குழு தலைவருமான முகமது பக்கர் கலிபாஃப் அமெரிக்காவின் வார்த்தைகளை நம்ப முடியாது என்பதால் ஈரானின் உரிமைகள் உறுதி செய்யப்படும் வரை எந்த உடன்படிக்கைக்கும் இடம் கிடையாது என்றார். ஹார்முஸ் முற்றுகை விலக்கிக் கொள்ளப்படாது என்று அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் அந்த நீரிணையை பராமரிப்பது மற்றும் நிர்வகிப்பது தொடர்பான மசோதாவை ஈரான் நாடாளுமன்றம் விரைவில் நிறைவேற்ற உள்ளது. இதனை தெரிவித்த நாடாளுமன்ற தலைமை குழு உறுப்பினர் அலாவுதீன் செலிமி ஈரானுக்கும் ஓமனுக்கும் மட்டுமே ஹார்முஸ் நீரிணை மீது முழு உரிமை உள்ளது என்றார். நீரிணையின் மேலாண்மை தொடர்பாக ஓமனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் அதற்கான திட்டம் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க 900 ஆண்டுகள் பழமையான ஃபோஃபோர்ட் கோட்டையை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஈரானுக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தொடர்ந்து அங்கு தாக்குதலை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்ய எரிசக்தி மையங்கள் மீது நேற்று காலை வரை உக்ரைன் தாக்குதல்களை நடத்தியதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தார்கள். மேலும் கிரெம்ளின் பகுதியில் உள்ள ஒரு முக்கிய அணுமின் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில் அதனை உக்ரைன் மறுத்திருக்கிறது. ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள ரோஸ்டோப் பகுதியின் எரிபொருள் சேமிப்பு மையத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். சரடப் மாகாணத்தில் ட்ரோன் தாக்குதல்களின் மூலம் பொதுமக்களின் உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். சமீப காலமாக ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது உக்ரைன் அதிகளவில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ரஷ்யா உக்ரைன் மீது நடத்தி வரும் 4 ஆண்டு கால தாக்குதல்களுக்கு நிதியளிப்பதில் எரிசக்தி துறையே முக்கிய பங்காற்றி வருவதாக உக்ரைன் தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் ரஷ்யா ஆக்கிரமித்த ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான சபோரிசியா அணுமின் நிலையத்தை உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்கியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேபோல் ரஷ்யாவின் ரோசாட்டம் அணுமின் நிலையத்திலும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உக்ரைன் வெளியிட்ட அறிக்கையில் தாங்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை கடைபிடிப்பதாகவும் எந்த அணு உலை மற்றும் எரிசக்தி மையங்கள் மீது தாக்குதல் தங்களால் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. அப்படியான தாக்குதல்களின் விளைவுகளை பற்றி அறிந்திருப்பதாகவும் இது ரஷ்யாவின் தந்திரம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ரஷ்யாவின் முழுமையான ஆக்கிரமிப்புக்கு பிறகு சபோரிசியா அணுசக்தி மையம் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுவது அந்த பகுதியில் அச்சத்தை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு வெள்ள மாளிகையுடன் கொண்டுள்ள அரசியல் பின்னணியை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விலகியுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த இசை நிகழ்ச்சியை ரத்து செய்யுங்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அத்துடன் விலகிய கலைஞர்களை அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் என்றும் சலிப்பானவர்கள் என்றும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். முன்னதாக வாஷிங்டனில் உள்ள நேஷனல் ஹாலில் ஜூன் 25 முதல் ஜூலை 10 வரை நடைபெற இருந்த கிரேட் அமெரிக்கன் ஸ்டேட் பேர் கச்சேரி தொடருக்காக கடந்த புதன்கிழமை 9 கலைஞர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் நேற்றிய நிலவரப்படி மார்டினா மெக்பிரைட், த ஹோமர்ஸ் யங் எம்சி மற்றும் ஃபிரைட் மைக்கேல்ஸ் ஆகியோர் இந்த நிகழ்விலிருந்து விலகிக் கொண்டார்கள். அரசியல் சார்பற்ற நிகழ்வு என்று கூறியே தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அது தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக விலகிய கலைஞர்கள் இது தொடர்பான விளக்கத்தை வழங்கியுள்ளார்கள். தற்போதைய எல்லையில் வெனிலா ஐஸ், மில்லி வெனிலி மற்றும் புளோரிடா ஆகியோர் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளார்கள். இந்த நிலையில் இசை கச்சேரிகளுக்கு பதிலாக அதே இடத்தில் பிரம்மாண்டமான மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அல்லது அமெரிக்கா ஈஸ்பேக் என்ற பேரணியை நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாக டிரம்ப் தெரிவிக்கிறார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக வெள்ளை மாளிகையுடன் இணைந்து இந்த நிகழ்வை ஃப்ரீடம் 250 என்ற குழு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த குழு டிரம்ப் நிர்வாகத்தால் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு அதன் தலைமை நிர்வாக அதிகாரியும் டிரம்பால் நியமிக்கப்பட்ட போதிலும் இந்த நிகழ்வு முற்றிலும் அரசியல் சார்பற்றது என்று அந்த குழுவின் ஊடக பேச்சாளர் டேனியல் அல்வாரஸ் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஜூன் 24ஆம் தேதி நடைபெறும் ஆரம்ப விழாவில் ஜனாதிபதி டிரம்ப் முதன்மை உரையாற்றுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் காங்கிரசால் உருவாக்கப்பட்ட அமெரிக்கா 250 என்ற இருகட்சி அமைப்பும் நியூயார்க், பிலடெல்பியா மற்றும் கலிபோர்னியாவில் ஜூலை 4ஆம் தேதி கொண்டாட்டங்களை தனியாக ஏற்பாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா 250 என்ற அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருந்த பல முன்னணி கலைஞர்கள் இந்த நிகழ்வு தொடர்பாக பல்வேறுபட்ட காரணங்களை கூறி அதிலிருந்து விலகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் பத்துக்குள்ளான அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தோளில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கைகள் கூறுகின்றன. இதுகுறித்து NBC நியூஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா ஈரானிடையே போர் மூண்ட சூழலில் சீனா மறைமுகமாக ஈரானுக்கு ராணுவ உதவிகளை வழங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக ராடர்களில் சிக்காமல் பறக்கும் எஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் அதிதூர இலக்குகளை கண்காணிக்கும் ராடர் அமைப்புகளை ஈரானுக்கு சீனா வழங்கியதாக நம்பப்படுகிறது. இத்தகைய நவீன கருவிகள் மூலம் அமெரிக்காவின் F-15, ஸ்ட்ரைக் ஈகிள் போன்ற அதிநவீன போர் விமானங்களை ஈரானால் துல்லியமாக கண்காணிக்க முடிந்திருக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுவதாக குறிப்பிடப்படுகிறது. இதுகுறித்து முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுகையில், அமெரிக்க போர் விமானமானது தோளிலிருந்து ஏவப்படும் மென்பெட்ஸ் வகை ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த ஏவுகணை சீன தயாரிப்பு என்ற செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனிதர்கள் தங்கள் தோள்களில் சுமந்து சென்று தாழ்வாக பறக்கும் விமானங்களை தாக்க பயன்படுத்தும் இந்த சிறிய ரக ஏவுகணைகள் பொதுவாக 7 அடி நீளமும் 40 பவுண்ட் எடையும் கொண்டதாகும். குழந்தைகளுக்காக விற்பனை செய்யப்பட்ட மேலும் 2 மணல் கலை கருவிகள் பரிசோதனையில் ஆபத்தான அஸ்பெஸ்டோஸ் பொருள் அதில் இருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து சந்தையில் இருந்து அவை திரும்ப பெறப்பட்டுள்ளன. ஆய்வாளர்கள் மேற்கொண்ட சோதனைகளில் மொன்டிசோரி சவுண்ட் ஆர்ட்ரி என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்ட ஒரு தயாரிப்பில் அஸ்பெஸ்டோஸ் துகள்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த தயாரிப்பு அமேசன் மார்க்கெட் பிளஸ் மற்றும் டிக்டாக் ஷாப் ஆகிய இணையதளங்களில் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் டிக்டாக் ஷாப்பில் வாங்கப்பட்ட மற்றொரு மணல் கலை தட்டம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அதிலும் ஆபத்தான பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதே தயாரிப்பு அமேசன் மார்க்கெட் பிளேஸில் 3 தனிப்பட்ட விற்பனையாளர்களால் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அஸ்டா கடையில் வாங்கப்பட்ட ஜிஎல் ஸ்டைல் சான்பர்டில் ஆர்ட் ஹார்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் என்ற கலை தொகுப்பிலும் ரை மொலைட் வகை அஸ்பெட்டஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த தயாரிப்பு RMS இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பிராண்ட் பெயரில் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இதே தயாரிப்பை போன்ற மற்றொரு தொகுப்பு eBay இணையதளத்தில் 3 தனிப்பட்ட விற்பனையாளர்களால் விற்பனை செய்யப்பட்டு வந்ததாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அஸ்பெஸ்டோஸ் என்பது மனித உடல்நலத்துக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான கனிமப் பொருளாகும். இதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக வாங்கியுள்ள மணல் கலை கருவிகளை உடனடியாக பரிசோதித்து சந்தேகம் இருப்பின் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள் அறிவுறுத்தியுள்ளன. மியான்மரில் சுரங்கப் பணிகளுக்காக சேமித்து வைக்கப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் 45 மேற்பட்டோர் பலியானார்கள். மியான்மர் நம்காம் நகரில் உள்ள காங்டப் கிராமத்தில் நேற்று மதியம் பெரிய வெடிவத்து ஏற்பட்டுள்ளது. சுரங்கப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் அங்கிருந்த ஒரு கட்டிடத்தில் பெருமளவில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அது வெடித்ததில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 45 மேற்பட்டோர் பலியாகி 70 மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். மியான்மரில் அரசுக்கு எதிராக ஆயுத சண்டைகளில் ஈடுபட்டு வரும் இனக்குழுவான டாங் தேசிய விடுதலைப் படையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த இடம் சீன எல்லையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. வெடிவத்து ஏற்பட்ட இடத்தில் மீட்புப் படையினர் பலியானோரின் உடல்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். வெடிவத்து நடைபெற்ற இடத்துக்கு அருகில் உள்ள 100 வீடுகள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. சுரங்கப் பணிகள் மற்றும் பாறைகளை உடைக்கும் பணிகளில் பரவலாக பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் முறையற்று சேகரித்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்ற நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ரோலர் கோஸ்டர் சவாரியில் வண்டி மெதுவாக செங்குத்தான வளைவு பாதையில் ஏறும், பின்னர் அதிவேகத்தில் உச்சியில் இருந்து இறங்கும். அதுவே பயணிகளுக்கு கிடைக்கும் திகிலாக இருக்கும். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் 8 இந்த திகில் கிடைக்கவில்லை, ஆனால் அவர்களுக்கு சிரமம்தான் காத்திருந்தது. அயன் சக் ரோலர் கோஸ்டர் சவாரியில் உச்சியை நெருங்கும் தருவாயில் வண்டி திடீரென நின்றுவிட்டது. அவர்கள் சில மணி நேரம் அதே நிலையில் மாட்டிக்கொண்டது. அதிகாரிகள் சுமார் 4 அவர்களை காப்பாற்றினார்கள். சவாரியில் சிக்கியிருந்த ஒவ்வொருவரையும் அதிகாரிகள் யந்திரம் வழி கீழே இறக்கினார்கள். அனைவரும் நலமாக இருப்பதாக அதிகாரிகள் பின்னர் தெரிவித்தார்கள். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்காக பெண்ணுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அழைப்பாணை விடுக்கப்பட்ட சம்பவத்தின் காணொளி பரவலாக பயிரப்பட்டதை அடுத்து இவ்வாறு நடந்துள்ளது. பிப்ரவரி மாதத்தில் பெண் கைத்தொலைபேசியை பயன்படுத்தியவாறு காரை ஓட்டியதாக காவல்துறை அதிகாரி சந்தேகித்தார். அவர் ஓட்டுநரிடம் காரை நிறுத்தும்படி கூறுவது அதிகாரியின் சீருடையில் உள்ள கமரா பதிவில் தெரிகிறது. நீங்கள் உங்கள் வலது கையில் தொலைபேசியை பயன்படுத்தியவாறு காரை ஓட்டிச் சென்றீர்கள் என்று அதிகாரி தெரிவித்தார். இல்லை என்று சொன்ன ஓட்டுநர் கேட்லின் தோமஸ் வலது கையை உயர்த்துகிறார். ஆனால் அவருக்கு அங்கு கையே இல்லை, முழங்கை மட்டுமே இருக்கிறது. அவர் நேற்று முன்தினம் அழைப்பாணைக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டியிருந்தது. அதிகாரிகள் அதற்கு முன்னரே அழைப்பாணையை மீட்டுக் கொண்டார்கள். அமெரிக்காவின் மினியாபோலிஸ் நகருக்கு யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அது சென்றதோ விஸ்கான்சின் மாநிலத்தின் மெடிசன் நகருக்கு. அதற்கான காரணம் ஒரு பயணியாவார். சம்பவம் நேற்று முன்தினம் சிகாகோ நகரில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் நடந்தது. ஒருவர் பலமுறை விமானி அறைக்கு செல்ல முயற்சி செய்ததாக தெரிய வருகிறது. அவர் விமான சிப்பந்தியை பிடிக்க முயன்றதாகவும் சக பயணிகள் தெரிவித்தார்கள். விமானத்தில் இருந்த சிலர் அந்த பயணியை தடுத்து நிறுத்தினார்கள். விமானம் பின்னர் மெரிசன் நகருக்கு திருப்பி விடப்பட்டது. விமானியத்தில் உள்ளூர் அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்தார்கள். என்ன நடந்தது என்பதை அவர்கள் தற்போது விசாரித்து வருகிறார்கள். மலேசியா 16 குறைவான பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும் புதிய சட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவோரின் வயதை சோதிப்பது இன்றிலிருந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை போன்ற அரசாங்க ஆவணங்களை பயன்படுத்தி வயதை உறுதிப்படுத்தலாம். தற்போது சமூக ஊடக கணக்கு வைத்திருப்போரும் அவர்கள் 16 எட்டிவிட்டதை உறுதிப்படுத்த வேண்டும். சமூக ஊடக நிறுவனங்கள் வயதை உறுதிப்படுத்தாவிட்டால் 2.5 மில்லியன் டாலர் வரை அபராதம் விதிக்கலாம். டிசம்பர் மாதம் ஆஸ்திரேலியா 16 குறைவானவர்கள் சமூக ஊடகத்திலிருந்து தடை செய்தது. அடுத்து இந்தோனேஷியா, இப்போது மலேசியா. பிரான்ஸ், பிரிட்டன், துருக்கி, தாய்லாந்து உள்ளிட்ட மேலும் பல நாடுகள் தடை விதிக்க திட்டமிட்டுள்ளன. முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய மூளை அதிர்ச்சியை கண்டுபிடிக்க புதிய இரத்த பரிசோதனை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மொனாஷ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதனை கண்டுபிடித்துள்ளார்கள். 60 மேற்பட்டவர்களுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்படும் போது மூளையில் அதிர்ச்சி ஏற்படும் ஆபத்து அதிகம். ஆய்வில் மூளை அதிர்ச்சிக்கு ஆளான 60 முதல் 84 நோயாளிகளின் இரத்த பிளாஸ்மாவில் GFAP எனப்படும் புரதத்தின் அளவு அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக முதியவர்களுக்கு ஏற்படும் ஞாபக மறதி, சோர்வு, கவனக்குறைவு போன்ற முதுமைக்கால அறிகுறிகளால் மூளை அதிர்ச்சியை துல்லியமாக கண்டறிவதில் சிக்கல் நீடிக்கும். ஆனால் இந்த GFAP புரதம் ஒரு நம்பகமான துல்லியமான ஆதாரமாக விளங்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். விபத்துக்குள்ளான முதியவர்கள் சுயநினைவை இழப்பதாலோ மறதியினாலோ தங்களுக்கு நடந்தவற்றை வெறிக்க முடியாத சூழலில் இந்த புதிய இரத்த பரிசோதனை பேருதவியாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், மொரோக்கோ டைமண்ட் லீக் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இலங்கையின் ருமேஷ் தரங்க இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார். ருமேஷ் தரங்க எறிந்த தூரம் 85.97 மீட்டர் ஆகும். இலங்கை அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான 15 பேர் கொண்ட மேற்கிந்திய தீவுகள் குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சாய்ஹோப் தலைமையிலான இந்த குழாமில் அனுபவமிக்க வீரர்கள் மற்றும் இளம் திறமையாளர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டனஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது.
2: அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற 19வது IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான பெங்களூரு அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதின. முதலில் களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் வாஷிங்டன் சுந்தர் 37 பந்துகளில் அரை சதம் அடித்தார். அடுத்து களமிறங்கிய பெங்களூரு அணி வீரர்களின் அதிரடி ஆட்டத்தால் அந்த அணி 18 ஓவர்களிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக விராட் கோலி 75 ரன்கள் சேர்த்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு பிறகு தொடர்ந்து 2 முறை IPL கோப்பையை வென்ற அணி என்ற பெருமையை பெங்களூரு அணி பெற்றுள்ளது. நாடு முழுவதும் RCB அணியின் ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் சிவாஜி சிலை முன் கூடிய ரசிகர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பெலகாவி உள்ளிட்ட இடங்களிலும் திரண்டிருந்த ரசிகர்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வெற்றியை உற்சாகத்துடன் கொண்டாடினர். IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணிக்கு 20 கோடி ரூபாயும் தோல்வியடைந்த குஜராத் அணிக்கு 12.5 கோடி ரூபாயும் பரிசு தொகையாக கிடைக்கும்.
0: தொடர்ந்து, உலகின் தலைசிறந்த பயிற்சியாளர் என்றால் அது லூயிஸ் என்றிக் தான் என்று பாரிஸ் சென் ஜெர்மன் அணியின் தலைவர் நாசர் அல் கலைஃபி புகழாரம் சூட்டியுள்ளார். கங்கேரியில் நடைபெற்ற சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் 1-1 என்று சமநிலையில் முடிய பெனால்டி வாய்ப்பில் பாரிஸ் சென் ஜெர்மன் அணி 4-3 என்று வென்றது. தொடர்ச்சியாக 2வது முறையாக பாரிஸ் சென் ஜெர்மன் அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்தியாவின் கொல்கத்தா நகரில் திறக்கப்பட்ட அர்ஜென்டினாவின் கால்பந்து நட்சத்திரம் லயனல் மெஸ்ஸியின் சிலை அகற்றப்பட இருக்கிறது. மெஸ்ஸி உலகக்கோப்பையை ஏந்தியவாறு இருக்கும் அந்த 21 மீட்டர் உயரங்கொண்ட பிரம்மாண்ட தங்க நிற சிலை காற்றில் தற்போது ஆடுகிறது. பரபரப்பான சாலையில் நிற்கும் அது பாதுகாப்பற்றதாக இருப்பதாக அரசாங்க பொறியியலாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். கயிறுகளை கொண்டு அதை தற்காலிகமாக பாதுகாக்கும் பணி நடக்கிறது. கூடிய விரைவில் அது முழுமையாக அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அது எப்போது என்பது உறுதியாக தெரியவில்லை. அந்த சிலை வேறு இடத்தில் வைக்கப்படுமா என்ற தகவலும் இதுவரை வழங்கப்படவில்லை. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு உக்ரைன் வீராங்கனை சிவிடோலினா முன்னேறியிருக்கிறார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது. பெண்கள் ஒற்றையர் பிரிவு 4வது சுற்றில் உக்ரைனின் எலினா சுவிடோலினா சுவிட்சர்லாந்தின் பெலிண்டோ பென்சிக் மோதினார்கள். இதில் சுவிடோலினா 4-6, 6-4, 6-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்குள் நுழைந்திருக்கிறார். சாம்பியன் லீக் கால்பந்து இறுதிப் போட்டியில் பாரிஸ் சென் ஜெர்மன் அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் கால்பந்து ரசிகர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல்களில் 219 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கண்ணிமைக்கின் நொடியில் ஒரு கோல். 2002 தென்கொரியாவுக்கு எதிரான உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் அது சாத்தியமானது. கோலுக்கு சொந்தக்காரர் துருக்கி வீரர் கக்கான் கக்கூர். ஆட்டம் தொடங்கிய 11வது வினாடியில் அவர் அந்த கோலை புகுத்தி சாதனை படைத்தார். அந்த சாதனை இதுவரை நீடிக்கிறது. யாரும் அந்த சாதனையை இதுவரை முறியடிக்கவில்லை. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியில் 13 பேர் அதிவேக கோல்கள் போட்டுள்ளார்கள். அவர்களில் 2வது அதிவேக கோலுக்குரியவர் வாக்லாஃப் மசேக் என்பவர். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385 ரூபாய் 18 சதம், இந்திய பிரமதியில் 110 ரூபாய் 59 சதம். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330 ரூபாய் 54 சதம், இந்திய பிரமதியில் 94 ரூபாய் 90 சதம். 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 422 ரூபாய் 11 சதம், இந்திய பிரமதியில் 121 ரூபாய் 26 சதம். 1 அக்ராக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444 ரூபாய் 85%, இந்திய பிரமதியில் 127.78%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 239.37%, இந்திய பிரமதியில் 68.72%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி.

நிலைய கலிக நேரம் 10:48. நீங்கள் கெடுகொண்டு டிஆர்டி தமிழருகில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா. 4வது வாரமாக இந்த வாரமும் ஆரம்பமாக இருக்கின்றது பட்டிமன்றம். பட்டிமன்றம் ஆரம்பமாவதற்கிடையில்

கொள்கையினை முழங்கி வரும் நல்ல

make it.

இல்லனடா நேருக்கு நேரா எது வேண்டாம் நான் நேத்து வந்த உன்னை ஒழிப்பேண்டா வட தம்பி வா யாரையும் வெறுத்திட மாட்டேண்டா நான் பேரையும் கெடுத்துக்க மாட்டேண்டா யாரையும் வெறுத்திட மாட்டேண்டா நான் பேரையும் கெடுத்துக்க மாட்டேண்டா பம்பு சண்டைக்கும் போமாட்டேன் நான் வந்த சண்டையே விட மாட்டேன் பம்பு சண்டைக்கு போமாட்டேன் நான் வந்த சண்டையே

நான் ரவிச்சந்திரன்டா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

ஆபண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? 168வது பட்டிமன்றம் இன்று

0: ஆக்கி வைக்க
1: வருவாய் நீ கல்யாண பெண்ணாகி.
2: தாயகத்தில் திருவண்ணாமலை சாவச்சேரியைச் சேர்ந்த கனடா வன்கூவரில் வசிக்கும் குணன் ராஜி தம்பதிகள் இன்று தங்களது 35வது வருட திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்று 35வது வருட திருமண நாளை குணன் ராஜி அவர்கள் இனிதை கொண்டாடி கொண்டிருக்க அவர்களை வாழ்த்துவோர் அன்பு பிள்ளைகள் தினேஷ், டிலக்ஷன், டிவிஷன், அவர்ணா, டிலான், விசாகன் மற்றும் மைத்துனர்மார், மச்சால்மார், அண்ணமார், தம்பிமார், அக்காமார் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் திக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இன்றைய 35வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் குணம் ராஜி தம்பதிகளை பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பமும் வாழ்த்தி நாங்கள் மகிழ்கின்றோம். இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை எடுத்து வருகின்றார்கள் அவர்களது அன்பு செல்வங்கள், அன்பு பிள்ளைகள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு

0: 168வது பட்டிமன்றம் ஒவ்வொருவரது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? இன்று 4வது வாரமாக கடந்த வாரங்களில் திருமதி குணநாயகி பசுவதி
1: நான் வெற்றி பெறுவேன் என்று எண்ணிக்கொண்டு வெற்றிக்கு செல்லும் பொழுது அங்கே அவன் தோல்வி
0: ஜோகேஸ்வரி குணராஜா
1: சொன்னால் அந்த தோல்வி கூட அவனுக்கு ஒரு பாடமாக அமைகின்றது. அவன் அந்த தோல்வியை பாடமாக எடுத்துக்கொண்டு அவன் மீண்டும் முயற்சித்தான்.
2: விவசாயி இருக்குன்னா அவன் இந்த மலையை நம்பி
3: தனக்கு தன்னால் அதை செய்ய கொண்டு போக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு.
0: தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன்
3: இவ்வளவு இதோட இருக்கும் பொழுது பெரியவர்கள் மனிதராக இருக்கிற நாங்கள் எப்படியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும்? இந்த நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேறலாம்.
4: அந்த அடுத்த பக்கத்து உறவு வந்து
0: ஜெர்மனியிலிருந்து திருவாளர் தேவன்
4: வந்து அந்த இடத்துல வந்து பெருந்து ஓட்டுநர் இருக்கிறார். அப்ப எனக்கு சிங்கம் தெரியும் கேட்டேன்னா
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து திருவாளர் லண்டோ மனு
5: நாங்கள் இந்த நம்பிக்கையை அதாவது வந்து சில சில விடயங்கள் வந்து அது சரியா வந்தாலும் அந்த இவனுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கிறது தான் இவனும் முயற்சி பண்ண பார்ப்பான. எந்த துறையிலும் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க ஒரு பிசினஸ்
6: அதற்கு ஆதரவளி தரப்பு நான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற தரப்பின் கீழ்
0: விரும்புகிறேன். தொடர்ந்து சந்திரசேகரம் ஐயா, அவரை தொடர்ந்து திருமதி ராதா
7: மாதிரி வெற்றி பயணம் மாதிரி
0: இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன்
8: பொருளின் மீது, கல்வி மீது, சக்தியின் மீது, மக்கள் மீது, மனிதன் மீது, பண்பு மீது, மரியாதை மீது, எண்ணத்தின் மீது, இவைகளின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கிற நம்பிக்கை அவர்களிடம் உருவாக்கினால்தான் அவர்கள் செல்லுகின்ற பாதையில வெற்றி கொடி நாட்ட முடியும். வெற்றியை நாங்கள் நேரடியாக பெற்றுவிட முடியும். நடுபவர்களே, கணிப்புகள் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் எடுத்தவுடனே நான் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்று முடியாது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையில தன்னுடைய இந்த பயணத்தில எத்தனை தோல்விகளை முதலில்
4: சந்திக்கிறார்.
0: தொடர்ந்து பிரான்ஸ்ல இருந்து ஜீவன் எந்த அணிக்கா வெற்றிக்காக நம்பிக்கைக்கா
4: நம்பிக்கை
0: நீங்க எந்த அணிக்காக வந்திருக்கின்றீர்கள் முதலில் சொல்லுங்கள்.
4: நம்பிக்கைக்கு
0: எதிரான அப்ப வெற்றிக்கு சரியா இனி உங்களது வாதங்களை தாருங்கள். தொடர்ந்து பிரான்ஸ்ல இருந்து திருவாளர் பாலேந்திரா
9: தெரியும் அவன் வீடு வாசல் மட்டும் பாரான் முன்பின் தெரியாதவன் வருவான் என்றால் வீட்டு வாசலுக்கு வச்சு தாலி கொடியாரத்து போயிடுவான் தாக்கப்படுத்து போயிடுவான் எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்க கணிக்கணும். மக்களே கணிச்சா தான் நாங்கள் அதை வெட்டி அடியலாம். நாங்கள் சிச்சு இது நம்பிக்கை அவர் நல்லவரன்ட்டு நாங்கள் இருந்தா அவங்க வீட்டுக்கே வந்து பூந்துருவாங்க. ஒரு தமிழாக்கள வீட்டுல பின்னால வந்து வீட்டுக்கே வந்துட்டாரு.
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி
10: வருவான் எங்களுக்கு முடியும் ஒரு பிடிவாதமான ஒரு கணித்த நமக்கு நாமே ஊட்டியபடி பெரும்பாலான தமிழர்கள் நமக்கு நாமே ஊட்டியபடி இருப்பதால் தானே வாழ்வில ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு ஏற்படுகிறது. அப்ப நம்பிக்கை தான் எங்களோட கணிப்புகள் தான் நம்பிக்கையை தரும்.
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து சந்திரசேகரம்
11: அப்படி சொல்றப்ப அந்த ரீதியில வடக்கு வீதியில கமலவாணியின் நவரெண்ணம் அந்த வீதியில இருந்தவர் பின்னணிக்கு சுழிவரத்தோட போயிட்டார். சிறு வயதுல 10 வயது அப்படி இருக்கும்.
0: அபிவர்தன் நலமாக இருக்கின்றீர்களா? தொடர்ந்து பிரான்சிலிருந்து செல்வன் அபிவர்தன் சத்யராஜ்.
12: உங்களுக்கு ஏற்ற கக்க நெறிகளை தெரிவு செய்து அது நூடாக அம்மாணவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்கின்றனர். இது அவர்களுடைய கணிப்பின் ஊடாக உருவான நம்பிக்கையை கருதுகின்றது. மகாகவி பாரதியார் 1912 இந்த ஒரே வருடத்தில் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பகவத்கீதைக்கான தமிழ் உரை, இந்த நான்கு படைப்புகளையும் ஒரே ஆண்டில் எமக்கு தந்தார். பசி, வறுமை, பிரிட்டிஷ் உளவாளிகள் கொடுத்த தொல்லை, இந்த நெருக்கடியில்
13: கவியல் உலக பார்த்தார். அடுத்து எங்கட வாழ்க்கையை பார்த்தா நாங்கள் கூட ஒன்றை செய்வதாக இருந்தால்.
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஆண்டன்.
13: கணிப்பு வச்சிருக்கோம், அதாவது என்னால இது செய்ய முடியுமா என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள பிறக்க வேணும். அந்த நம்பிக்கை இல்லாட்டி அந்த நாங்கள் எடுத்த அந்த கணிப்பு நான் பிள்ளையாத்தான் போயிடும். அப்ப எங்களுக்கு சுய கணிப்பு இருந்து தான் அந்த நம்பிக்கை வரும்.
8: ஒருவனுடைய கணிப்பு என்னதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு
0: தொடர்ந்து இத்தாலியிலிருந்து ஜேசு தாசன்.
8: நம்பிக்கை வைத்து பின்பு தோல்வியை சந்தித்து அந்த தோல்வியினூடாக நம்பிக்கை ஊட்டி வைக்கிற அந்த கணிப்பு இருக்கல்லவா, இன்னொருவனை பார்த்து நான் முன்னேற வேண்டும் என்று அந்த படியிலே அவனுடைய கணிப்பு வைக்கின்ற பொழுதுதான் வெற்றியை எட்ட முடியும். அதற்காக நான் நீங்கள் தலையங்கம்
7: வெற்றி படையே அடைய வேண்டும் என்றால்.
0: தொடர்ந்து டென்மார்க்கில் இருந்து திருமதி ராதா.
7: ஒவ்வொரு கணிப்பு தானே கேக்குறீங்க?
0: ஓம், ஒவ்வொரு கணிப்புகள் வெற்றிக்கு விளையாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு விளையாட்டுமா?
7: நம்பிக்கையில நாங்கள் வெற்றிக்கு
0: விளையாட்டு
7: ஒவ்வொரு கணிப்பும் வெற்றிக்கு வழிகாட்டும். அதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி விடாமுயற்சி உன்னிப்பான கவனிப்பு. நாங்கள் வெற்றி படியை அடைய வேண்டும் என்றா திட நம்பிக்கை வேண்டும்.
9: அப்படி போனது இப்படி போனது விட்டு இன்றைக்கு மாதிரி ஏதாவது இதுபட்டு போகண்டு வந்தது.
0: தொடர்ந்து பிரான்சில் இருந்து திருவாளர் பாலேந்திரா.
9: நாங்கள் கணிக்கோணும் பிள்ளையாலே என்ன ஒரு மோத்துல பிடிக்கலாம் பிள்ளைகள் வேலையாலயோ ஸ்கூலாலயோ விட்ட விருது மோத்துல பிடிக்கலாம். என்ன என்ன பண்ணிட்டு ஒரு மோச்சு சோர்ந்து இருக்கிற என்னன்னு நாங்க எங்கிறது கணிப்புல பிடிச்சிருவோம் நாங்களே என்ன. அது அது அது உண்மையில கணிப்பு வந்து நீண்ட ஒரு வெற்றிக்கு வழிகாட்டுற விஷயம் நடைபெறவர்கள் என்ன. இப்ப பாருங்கள் சூடங்க போறோம் வெற்றிக்கு வெற்றி கிடைக்க ஒன்றுமன்றத்தை தான் இணைப்பமை ஒழிக்க ஒரு ஒரு நான் ஒரு நம்பிக்கை வைக்கனா எல்லாம் பிழைத்து போட்டேன்னு.
0: ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனு
9: தங்குவார்கள். அதாவது வந்து ஒரு உண்மையில கணிப்பு வந்து ஒரு கடவுளால உறுதி கணிக்க முடியாது. மனிதன் கணிப்பிடுகளோ ஓ இந்த புள்ளிய நான் டைட் அடிக்கிறேன் 10,000 ஒரு கணிப்பில பார்ப்போம் அந்த அவன் முகப்பாவை.
0: இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? பட்டிமன்றத்துடன் இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமாகவே இருக்கின்ற குணமன்னா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
14: தொடரும் நாங்களும் ஏதோ எங்கட மனசுல பட்டதுகளை
0: சொல்றதுதானே.
14: இப்ப நான் வந்து இப்ப ஒவ்வொருவரும் கணிப்போல் வெற்றிக்கு வழிகாட்டுமா இல்ல நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? நான் நம்பிக்கைக்கு
0: வழிகாட்டுமா.
14: எனக்கு தெரிஞ்ச மனசில் பட்டத ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்லுவோம். நம்பிக்கைண்டு இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில இருந்து நாங்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம் நிறைய பேர் வழியில வந்தோம். மிகவும் கஷ்டப்பட்டுதான் எல்லாம் எல்லார்டும் நிறைய பணம் இராது எல்லாம் வட்டிக்கு எடுத்து அப்படி இப்படி வந்து பல நண்பர்களை நான் தெரிஞ்ச நான் இருந்த புத்த ஸ்லோக பக்கத்துல இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வந்து அங்க தாங்கள் வேலை செய்த கடனை கொடுத்துட்டு அந்த உழைச்ச பணங்களை கொஞ்சம் சேர்த்து தங்களோட நண்பர்கள் சில பேர் அங்க வர வழி இல்லாமல் ஈடு வைக்க காணி இல்லாமல் அப்படி இப்படி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யறாங்க. இங்க உள்ள நண்பர்கள் அவர்கள் சேர்ந்து அந்த பணத்தை அனுப்பி ஒரு நம்பிக்கையோடு அவர் வருவார், அவர் வந்தவிட்ட குடும்பம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை வச்சுதான் ஒரு கணிப்பிட்டு தான் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா செய்து அப்படி பலரை கூப்பிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சிட்டி வந்து எங்களுக்கு பக்கத்து குத்தஸ்ல பக்கத்து பி லெவல் என்ற சிட்டியில அதை செய்த ஊர் ஆக்கள் வந்து பண்ட தரிப்பு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகள் எனக்கு தெரிஞ்சவர்கள் தங்கட ஊருக்கும் அது பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்தையும் அதுக்காக மற்ற ஊர்களை நான் குறை சொல்ல நான் நேரடியா கண்டதால சொல்றேன். அவர்கள் அந்த ஊருக்கு பெருமை சேர்த்த ஒரு நம்பிக்கையோட அவர்கள் செய்ததை நான் கண்கூடா பார்த்தேன். அப்படி ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கு உண்மையிலே அவர்கள் அவரோட குடும்பங்களையும் வாழ வச்சு அவர்களும் நல்லா இருந்து நல்ல நம்பிக்கையா இருந்தார்கள். பானபடியார் மற்ற ஆசிரியர்களோட பாருங்க அவர்களோட பாடசாலையில் மாணவர்கள் மீது கணிப்பிடுறார்கள். நன்றாக இந்த மாணவர்கள் எல்லாம் படித்து ஒரு நல்ல பெறுபேறுகளை பெற்று நல்லொரு முன்னேற்ற பாதைக்கு வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் அந்த பாடசாலையில் தங்கள் அர்ப்பணிப்புகளை செய்கிறார்கள். அவர்கள் கல்வி கற்று நல்லொரு பதவி வகித்து வெளியில் போகும் போது அந்த மாணவர்கள் போகும் போது அது ஒரு நல்ல நம்பிக்கையோட இவர்கள் செய்தது அவர்களோட இதுக்கும் அவர் கைமாற்ற மாணவர்கள் கூட ஆசிரியர்களுக்கு நம்பிக்கை எடுத்தும் அந்த பாடசாலைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய நம்பிக்கையா தான் இது செயல்பட்டதால என்று பல வடமாநிலத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற பாடசாலைகள் எத்தனையோ அறிவாளிகள் எல்லாம் உலகத்தில இப்ப இருக்கிறார்கள். எல்லா நாடுகள்ல இப்ப தனி ஒரு நாட்டை சொல்லாது அமெரிக்காவோ ஆஸ்திரேலியான்னு உலக நாடுகள் முழுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். இதுகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அடித்தளம் விட்டது வந்து ஆசிரியர்களோட அயராத உழைப்பு தான் முக்கிய காரணம். அவர்கள் வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்ப அந்த நீங்க சொல்றமே தோமஸ் எடிசன் என்று சொல்லி அவர் வந்து பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர். அவர் வந்து டிகிரி பெட்டிசா எடுக்காமல் வெளியேற்றப்பட்டால் இந்த உலகம் முழுக்க ஒரு நம்பிக்கையோட தான் அவர் பிடிவாதமா நின்று இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானிய இதாக வந்திருக்கிறார். பாடசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டவருங்க தரவில இருக்குது நீங்கள் பாக்கில் பாருங்க. அதே மாதிரி அப்புள் போன ஆப்பிள் போன் இப்போ இன்றைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ கோடிக்கணக்கான ஆப்பிள் போன்கள் என்று வெளியாக இருக்குது. பெரிய விற்பனையிலும் சாதன ரெக்கார்டு உடைச்சிருக்கண்டா. அந்த ஸ்டீஃபன் ஜோன் வந்து அவரும் எந்த வித பெறுபொரு அதாவது டிகிரி என்ற சாமானே எதுக்கும் பெருசா எடுக்கவில்லையாம் பாடுதால் அவரை விட எடுத்தவங்களாலே அது இவர் எடுத்து இன்றைக்கு உலகத்துல இத்தனையோ கண்டுபிடிப்பை செய்து இத்தனையோ முன்னேற்றம் இன்றைக்கு சிவன் சொன்னால் தெரிகிற அளவுக்கு அவர் அப்பிள் கம்பெனிக்கு வந்திருக்கிறார் என்றால் இது ஒரு நம்பிக்கை தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணங்கள். இவர்கள் எல்லாரும் இன்றைக்கு வந்து மற்ற இப்ப பாருங்கள் இந்த உதாரணத்துக்கு ஒரு நாடுகள்ல இப்ப நடக்க இருக்கிற அந்த விளையாட்டு ஃபீஃபா ஃபுட்பால் வந்து இது வந்து ஆரம்பித்த ஒரு ஒரு சாதாரணமா தான் ஓடிக்கொண்டிருந்து இன்றைக்கு நம்பர் ஒன்னா வந்திருக்கு. ஒலிம்பிக்க பீட் பண்ணி ஒரு நாட்டில உலகத்துல வாரளவுக்கு எல்லா 4 வருஷத்துக்கு ஒரு கால் எல்லா நாடுகள்லயும் நடக்குது. இதை உண்மையிலேயே உங்களோட தரத்துக்கு கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையிலான அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறார்கள். ஆனா இன்று முதல் தரமா வந்து இன்றைக்கு அந்த சிட்டி உதாரணத்துக்கு ஒரு நாட்டிலே ஒரு சிட்டியில அந்த ஃபீஃபா கம்பெனி இன்றைக்கு அறிவிக்கிறது இப்ப பெங்களூர் எடுப்போம். இப்ப பெங்களூருக்கு செலக்ட் பண்ணிட்டு என்றபடியால் பெங்களூருக்கு அது பெருமையா இருக்கு என்னன்னா அங்க இந்த சிட்டிக்கு இன்கம் பெறுது அந்த சிட்டியில நம்பிக்கை. அவங்க பாருங்க நாங்கள் நடக்க போறது இது இல்ல இங்க முழு பேருக்கும் பொட்டல் எல்லாம் எங்கேயுமே இல்லையோ 2000 ஒரு நாள் $2000 சொல்லி 2000 ஹோட்டல் ரூம்கள் ஒன்றும் இல்ல பக்கத்து சிட்டிகள் எல்லாம் தூர தூர இடங்களுக்கு எல்லாம் போய் இந்த ஏபிஎம்பி வீடுகள் எல்லாமே ஃபுல். அப்ப அதுவும் ஹோட்டல் மட்டும் இல்ல எல்லாம் பிசினஸ் பிளேஸ் எல்லாமே ஒரு அதாவது இந்த நம்பிக்கை அந்த நகரத்துக்கு நம்பிக்கை வந்திருக்குது. நாங்கள் இந்த அளவு தூரம் எப்படியும் இதுல ஒரு மணிமேக் பண்ணிடுவோம்ன்ற நம்பிக்கையெல்லாம் இவர்கள் இருக்கிறார்கள். எந்த சிட்டி இப்ப நியூயார்க்ல நடந்தா என்ன, டொரண்டோல நடக்க போறது என்ன, வான்கோல் நடந்தா என்ன, மெக்சிகோ வந்தா என்ன, எல்லாரும் ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கிறார்கள். அதுல அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். அதே மாதிரி எல்லாம் நம்பிக்கைதான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிறிய கருத்தை சொல்லி உங்களிடம் இருந்து அன்பாவோடு வெற்றி செல்கின்றேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும், பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தமைக்கும் நன்றி. நன்றி வணக்கம். ஒவ்வொருவரது கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக கனடா வன்குவரிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு 168வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
15: வணக்கம் நடுவர் கேதுவரவளே, பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா, இன்று 3வது வாரமாகவும் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
15: முதலில் வாழ்த்திக்கொண்டு நடுவர் அவர்களே, நான் இன்றைக்கும்
0: வெற்றி என்ற அறிக்கை,
15: வெற்றி வெற்றி அதாவது எங்கட கணிப்பு தான் வெற்றி. நம்பிக்கை வந்து மூட நம்பிக்கை தான், மன திருப்திக்கு நம்புறமே ஒழியா அது ஒரு மூட நம்பிக்கை தான், அது உண்மை இல்லையா? இன்றைக்கு பாருங்க நடுவர்கள், இன்றைக்கு பாருங்க ஒரு ஒரு விசா நாங்கள் ஒரு ஒரு நேஷனாலிட்டியா இருந்தாங்க, இப்ப என்ன இருந்தாலும் இப்ப வரங்க உடனே வந்தவங்களுக்கு எடுத்து தர மாட்டார்கள். உடனே அவர்கள் நாங்கள் ஒரு இந்தியாவுக்கு போயிருக்கல நடுவர் அவர்கள், அவர்கள் விசாரணை இல்லை. அவர்கள் போன உடனே எங்களை உடைய பாக்குறார்கள், எங்களை சப்பாத்துல இருந்து எங்களை தலைமுடியில இருந்து எல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு கணிப்பு போடுறார்கள். அதுல உள்ள அந்த எங்களை விளங்கும் பொழுது இப்ப உண்மையில நான் இப்ப நான் இப்ப எனக்கு வந்து பிரெஞ்சு நேஷனாலிட்டி, இப்ப நானும் என்னுடைய வைஃபும் பிஜியும் போயிருக்கல, அவர்கள் வந்து எங்களை வந்து உடனே இந்த உனக்கு விசாரிட்டு அதை நம்பிக்கை வச்சு தெரியல. அவர்கள் முதல் அந்த எங்களை விளங்கினவன் வந்து அவ கணிப்பு போடுறா, இவர்கள் எப்படியா நாட்கள், இவர் ஒழுங்கா நாட்களா, இவர கிளீன் சூட்டுகள், இவன் உடைகள், கதை பேச்சுகள் எல்லாம் கணிப்பு போட்டு அவ ஒரு லெட்டர் எழுதிட்டான் அங்க அனுப்புறான். நான் கேட்டான் இவ ஓகே பண்ணா எங்களுக்கு விசா, ஆனா உடனே போன உடனே நம்பிக்கை வச்சு எங்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் தெரியல என்ன எங்களுக்கு முன்பின் தெரியாது. அவர்கள் கதை பெற்று உடைகள் அவர் கிளீன் சூட்டுகள் என்ன மாதிரியான அவையில பார்த்து இவர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாது ஒரு கணிப்பு போட்டுத்தான் அவர்கள் அங்கே அனுப்புறது இவர்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டு நடுவர்கள்
0: கேக்குறீங்களா?
15: அதே மாதிரிதான், அதான் கணிப்பு இல்லாமல் சும்மா நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் எல்லாம் போமன்றி கொண்டு போனோம் அவர்கள் தர மாட்டார், ரெண்டா உனக்கு ஓகே பண்ணிக்கிறேன் பிரெஞ்சு நேஷனாலிட்டி எடுக்கலாம். அவர்கள் எல்லாம் எங்களை வடிவா பார்த்து ஒரு அவ கணிப்பு கணிப்பு போடுவார், அவருக்கு கொடுக்கலாம அவர் போட்டுதான் சொன்னோம் எங்களுக்கு நேரடியா என்ன, நான் ஓகே பண்ணத்தான் அங்க அங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி அதே மாதிரி இப்ப பாருங்க காதல் திருமணத்தை பாருங்க நடுவர் அவர்கள், இன்றைக்கு ஒரு ரெண்டு பேர் பிரான்ஸ் எல்லாம் வந்து காதலிக்கணும், ஒரு நாளைக்கு விசா இருக்கு ஒரு நாளைக்கு விசா இல்ல, ஆனா பெண்ணா ஆறா இருந்தாலும் மடுவரவர்கள் அவர்களை வந்து 3 வேடம் 5 வேடம் அவர்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணும் முதல், அவர்கள் அவர்கள் இதில் பார்த்துத்தான் அவர்கள் வெற்றி அடையலாம், என்ன கணிப்பு போட்டுத்தான் வெற்றி அடையலாம். உடனே எடுத்த வீட்டுக்கா நீ கல்யாணம் செய்ய போறியாவது நஷ்டிக்காரனே உனக்கு விசா இல்ல பேப்பர் இல்ல ஓகே உடனே தர மாட்டார்கள். நீங்க வந்து அவர்கள் 3 வருஷம் அவர்கள்ட்ட மேக்சிமம் வந்து 3 வருஷம் எல்லாத்தையும் 5 வருஷம் அவர்கள் வந்து இவர்கள் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா வந்து அவர்கள் கணிப்பு போட்டு இவர்கள் நல்லவர்களா இப்படி வாழக்கூடிய ஆக்கலாம் ஒற்றுமையா எல்லாம் பார்த்துதான் கொடுக்கிறார்கள், சும்மா எடுத்த உடனே கொடுக்கிறாது. இப்ப பாருங்க பிள்ளைகள் அப்படி பார்க்க போனா நடுவர்களே, இப்ப பாருங்க பிள்ளைகள் ரோட்டால போகுது, ஸ்கூலுக்கு போட்டு வருதுகள், வேலைக்கு போட்டு வருதுகள், வருதுகள். ரோட்டில் ஒரு ஒருத்தன் ஒரு தமிழராக தான் ஆறா இருந்தான், ஒருத்தன் வந்து என்ன விரும்பி கல்யாணம் செய்யற உடனே உடனே தயமாரி சொல்றான், இந்த கொஞ்சம் செய்யண்டு நம்பிக்கை செய்யண்டு. அப்ப நாங்கள் பிள்ளையால வந்து நாங்களுக்கு அப்ப நாங்கள் அவரை கணிக்க, அவர் நல்லவர் அகட்டவர் கூட நாங்க கணிப்பு போடணும். சும்மா எடுத்த உடனே அவர் ரோட்ல வந்து ஒரு கதை கட்ட உடனே ஓமட்டு சொல்றதா நாங்கள் நாங்கள் என்ன விஷயத்துலயும் நாங்கள் கணிப்பு போடணும். நாங்கள் போட்டா தான் நாங்க இன்றைக்கு பாருங்க, இப்ப நண்பர்களை பாருங்க, இன்றைக்கு 10, 20, 25 வேடம், 30 வேடம் இன்றைக்கு போராடுறாரு, இன்றைக்கு கோடு கச்சேரி நிலைப்படுகிறார்கள், நம்பிக்கை வச்சு பழகி இன்றைக்கே நிலைப்படுறார்கள். நம்பிக்கை பத்து அஞ்சு பதினஞ்சு இருபது வேடம் மட்டும் பழகி கடைசியா அவர்கள் எனக்கு ஆப்பு வைத்ததான் ஒழிய, அப்ப நாங்கள் அது உடனே நம்பி பழகிறோம். ஒரு நாள் நம்ப கூட நாங்கள் அவர்களை முதல் நம் கணிக்கணும். நல்லா சிரிக்கிறவன், நல்லா சிரிக்கிற பெண்களை பாருங்க, நம்பப்படாது என்ன, கடைசியிலே நம்பிக்கை வைக்க கூடாது. அவர்களை நாங்கள் கணிப்பு போடணும், இப்படியே நாட்கள் என்ன அவர்கள் எங்களுக்கு தலையை சுத்தி விட்டுருவார்கள் கடைசி நேரம் என்ன. அதே மாதிரிதான் என்னுடைய அந்த சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டு நடுவர் அவர்களே, என்னுடைய கருத்து கடைசி வரையும் நாங்கள் நம்பி யாருடையும் பழகவும் கூடாது, நம்பிக்கை வைக்கவும் கூடாது. நாங்கள் நம்பி நம்பி நம்பிக்கை வெட்டமா இருந்தா நாளைக்கு எங்களை கழுத்தி அறுத்து போட்டு போடுவார்கள். அதுதான் இப்பத்திய நிலைமை, அதுதான் இப்ப எந்த நாட்டில மாணவடினாலே நான் திரும்பவும் சொல்றேன், என்னுடைய வாதம் வந்து கணிப்புத்தான் எங்க என்றைக்கும் வெற்றி அடையும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து அன்பாக விடைபெறுகிறேன்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள் பாலேந்திரா, நன்றி, வணக்கம்,
15: நன்றி.
0: ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது உபாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு நூற்றி 168வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது ஒவ்வொருவரின் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா

168வது பட்டிமன்ற நியூரூபி ஆவணமாளிகை ஆதரவில் ஒவ்வொருவரது கணிப்புகளும் வெற்றிக்கு வழிகாட்டுமா அல்லது நம்பிக்கைக்கு வழிகாட்டுமா? கடந்த 3 வாரங்களாக இடம்பெற்று இன்று 4வது வாரமாக இடம்பெற்ற பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பு கூறும் நேரம் இப்பொழுது ஆரம்பமாகின்றது. முதலில் இருபக்க அணிக்காகவும் மிகவும் உற்சாகத்துடனும் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்த பட்டிமன்ற பேச்சாளர்களது கரங்களையும் உருகப்பட்டிக் கொண்டு

இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கை எடுத்து வந்த குணன்ராஜி தம்பதிகளின் செல்வங்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு குணன்ராஜ் அவர்களுக்கும் உமது திருமண வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார் திருமதி குலநாயப்ப சோதி. கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக தனது வாதங்களை வைத்திருந்தார். எல்லாவற்றிலும் ஒரு அளவீடு இருக்கின்றது, ஒரு கணிப்பு இருக்கின்றது. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை என்ற பாடலுடனே ஆரம்பித்திருந்தார். இதற்கும் ஒரு துணிவு வேண்டும், உழைப்பு வேண்டும். அந்த உழைப்பு தான் எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது, அந்த கணிப்பாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் வெற்றிக்கு நாம் நடை போடும்.

நடியாக இருக்கின்றது. ஆகவே முயற்சிதான், கணிப்புகள் வெற்றிக்குத்தான் வழிகாட்டுமே ஒழிய நம்பிக்கைக்கு வழிகாட்டாது. உறுதி வேண்டும், முடியும் என்ற கணிப்பு இருந்தாலே போதும். பல்வேறு துறைகளில் இருப்பவர்களை எல்லாம் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இவர்கள் எல்லாம் வெற்றிக்காகவே தங்களது கணிப்பை கணித்து அதற்காக முன்னேறி இருக்கின்றார்கள். எனவே கணிப்புகள் வெற்றிக்குத்தான் வழிகாட்டும் என்ற அணிக்காக தனது வாதங்களை ஆரம்பித்து வைத்த குணநாய பசூதியை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் தேவன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது வாதங்களின் பொழுது, நாங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததே வெற்றி பெறுவதற்காகத்தான், வெற்றி பாதையில் தான் நமது கணிப்புகள் எல்லாமே இருக்கின்றது. நாங்கள் எதை கணித்தாலும் அது வெற்றி தருவையாக இருக்கின்றது. கணிப்புகள் வெற்றிக்கு மட்டுமே வழிகாட்டும், நம்பிக்கைகள் எல்லோருக்கும் வரலாம், ஆனால் கணிப்புகள் வெற்றிக்கே வழிகாட்டும்.

காலங்காலமாக எங்களது வெற்றிக்காகவே நாங்கள் போராடி இருக்கின்றோம். உங்கள் கணிப்புகள் தற்சமயம் குறைவடைந்திருந்தாலும், அது நம்பிக்கை இழப்பது மாதிரி இருந்தாலும், ஆனால் அது வெற்றியை தருவையாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றோம், தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று திருவாளர் தேவன் அவர்களும் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனு அவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்ற அணிக்காக தனது வாதங்களை வைக்கும் பொழுது, வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் கணிக்கின்றோம், போட்டிகள் வைக்கின்றோம், ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுக்கின்றோம், காலையிலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் கண்விழிக்கின்றோம். அப்படி கண்விழித்து வெற்றியுடன் தானே நாங்கள் ஒவ்வொரு கணிப்புகளையும் செய்து கொண்டு வெற்றியுடன் தானே திரும்புகின்றோம். பேர்கள் மறு பேச்சு இல்லாமல் வெற்றியை நோக்கிய கணித்தார்கள், அந்த கணிப்புகள் தான் இன்று வெற்றியை தந்திருக்கின்றன. அப்படியான கணிப்புகள் எல்லாம் வெற்றியாகவே இருக்கின்றது. கணிப்புகள் சில நேரம் மாறலாம், ஆனால் அவை வெற்றிக்குத்தான் வழிகாட்டும். நம்பிக்கை வைக்கும் எல்லாவற்றிலும் நாங்கள் தொடர்ந்து சரியாக கணித்தோமாயிருந்தால் அவைகள் வெற்றிக்கே வழிகாட்டும்.

நேரத்திலேயே எங்களுக்கு ஒரு பழமொழி என்று சொல்லுவார்கள், நம்பி நட நம்ப நடவாதே என்று. நாங்கள் நம்பி நடப்பது கணிப்புகள் தானே, கணிப்புகள் போட்டுத்தானே இன்று இத்தனை மணிக்கு மழை வரும், இன்று இப்படி காற்று வீசும், அல்லது சாத்திரங்கள் இப்படி எல்லாம் வெற்றிக்குத்தானே அவர்கள் பல விதத்தில் அந்த காலத்தில் இருந்தே அறிஞர்கள் சித்தர்களில் இருந்து கணிப்புக்காகவே வெற்றிக்காகவே வழிகாட்டும் படி கணிப்புகளை கணித்திருக்கின்றார்கள். அண்மையில் இந்தியாவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றமாக இருக்கலாம், இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இருக்கலாம், யாராவது நம்பினார்களா இவர்களாக சொன்னார்களா, ஆனால் வெற்றிக்குத்தானே அவர்கள் கணித்து இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள், அதுவும் தனித்து நின்று இந்த வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் இந்த ஆட்சி மாற்றம் இப்படி வந்திருக்கின்றது என்றால் அது வெற்றிக்கான கணிப்பாகத்தானே இருந்திருக்கின்றது. வெற்றி பெறுவோம் என்று நம்பித்தானே நாங்கள் கணித்துத்தானே நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம். ஏதோ பலவித சூழ்ச்சிகளால் நம்பிக்கை துரோகங்களால் இவைகள் ஏற்பட்டதை ஒழிய, ஆனால் எமது கணிப்புகள் வெற்றியை நோக்கித்தானே வீரரடை போட்டது. உலக பரப்பெங்கும் எம்மவரது வீரத்தை பறைசாற்றியது இந்த வெற்றியை நாங்கள் எடுத்தது எமது கணிப்புகளால் மட்டும்தானே. எதற்காக தொடங்குகிறோம் என்பதில் நாங்கள் நம்பிக்கை வைத்து அந்த வெற்றியை நாங்கள் தொடர வேண்டும். அப்படி தொடரும் கணிப்புகள் தான் இன்றும் வெற்றியை தருகின்றது, பிழைத்து விட்டது என்று கூறுகிறார்கள். அப்படி கூறக்கூடாது, தொடர்ந்து நாங்கள் கணிப்புகள் வெற்றியை நோக்கியே இருக்க வேண்டும். நம்பிக்கை வைத்தோம் ஏமாற்றி விட்டார்கள் என்று நாங்கள் கூறுவதை விட நம்பிக்கை வைத்தோம் கணித்தோம் வெற்றி பெற்றோம் என்பதுதானே இன்று பல சாதனையாளர்களின் பேச்சாக இருக்கின்றது. பருவ வயதில் ஏற்படும் காதல் கூட வெற்றியை நோக்கித்தானே அவர்களது கணிப்பிருக்கின்றார்கள். தனக்கு இப்படியானோர் வர வேண்டும், இப்படியானவர்கள் அமைய வேண்டும், இப்படி இந்த லவ் கூட இந்த கணிப்பின் மூலம்தானே வெற்றி வருகின்றார்கள். அதில் நம்பிக்கை வைப்பதை விட வழிகாட்டுவதை விட வெற்றியை நோக்கித்தானே அவர்களது கணிப்புகள் இருக்கின்றது.

வக்கீல்களின் வாதாட்டங்கள் கூட ஒரு வெற்றிக்குத்தானே வழிகாட்டுகின்றது. நீதிபதி அது எப்படியான தீர்ப்பையும் கொடுக்கலாம், அதில் அதை நாங்கள் கூறவில்லை. ஆனால் வக்கீல்களை, வக்கீலை நாடி செல்பவர்கள் இவ்வளவுதான் சொன்னாலும் அவர்களது கணிப்பு வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. அதனால் தானே மற்றவரை நாடி செல்கின்றார்கள். வெற்றி வருவோம் என்ற துணிவுடன் தானே அது வழிகாட்டி, அவர்களது கணிப்புகள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. பாரதியாரின் மகாகவி, பாரதியாரின் கனவே, அவரது கணிப்பே இந்த உலகில் வெற்றிக்காகத்தானே இருந்தது. பெண்களின் விடுதலையாக இருக்கலாம், மற்றும் இன விடுதலையாக இருக்கலாம், இவைகளெல்லாம் வெற்றிக்காகத்தானே அவர் கணித்து இவைகளையெல்லாம் செய்தார். கணிப்புக்கள் திடமான நம்பிக்கை வைக்கக்கூடாது, ஆனால் வெற்றிக்குத்தான் வழிகாட்டும் என்று திருவாளர் லண்டு மனு அவர்களும். தொடர்ந்து இரா சந்திரசேகரம் அவர்கள், ஜெர்மனியில் இருந்து திருவாளர் இரா சந்திரசேகரம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, கணிப்புகள் எல்லாம் பலதரப்பட்டது. குடும்ப கணிப்புகள் இருக்கின்றது, வருமானம், பொருளாதாரம், திருமணம், இவைகள் அனைத்தும் கணிப்புகள் வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. சமூக கணிப்புகள், இவைகள் நல்லவரா கெட்டவரா, இவைகள் எல்லாம் ஒவ்வொருவரும் கணிப்பது வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. கழுவு மீனில் நழுவும் மீனாக பலர் இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை, போர்ச்சூழல், சேமிப்பு, இவைகள் எல்லாம் வெற்றியால் தானே, வெற்றி பெறுவோம் என்ற தானே தொடர்ந்தும் நாங்கள் அதை வழிகாட்டி கொண்டு இருக்கின்றது. எமது ஒவ்வொருவரது கணிப்புகளும் அந்த வெற்றிக்காகத்தானே வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அரசியல் கணிப்பில் கூட இன்று இந்தியாவில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தனது கணிப்பால் வெற்றி பெறுவேன் என்று தானே தனது கழகத்துக்கே தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைத்து அதன்படியே அவர் அந்த கணிப்புகளை கணித்தார். அதனூடாக அவர் இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார். கணிப்புகளால் தான் இத்தனை வயதில் இப்படி வந்தால் இப்படியான சிறுவர்களை நாங்கள் இன்று கவர்ந்தால் இத்தனை 2026 தனது தேர்தல் மூலம் தான் முதலமைச்சர் ஆகலாம் என்று அவர் அன்பே கணித்திருந்தார். அதனால் தான் இன்றும் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். கணிப்புகள் வெற்றிகளைத்தான் இருக்கின்றது. நட்பணி மன்றங்கள் இவைகளை ஊடாக பல செயல்களை எல்லாம் செய்திருக்கின்றார். அந்த கணிப்புகள் வெற்றிக்கே வழிகாட்டித்தானே இருக்கின்றது. பொது வாழ்க்கையில் தான் தனது ஆரம்பகால வாழ்க்கையை, பொது வாழ்க்கையில் தான் நாட்டம் இருந்தது. கோவிலில் சிரமதானம், இப்படியே உடுவில் மைதான திறப்பு உலா, இவைகளை எல்லாம் பலவற்றை செய்து அந்த வெற்றியை நோக்கிய கணிப்பு இருந்தபடியால் தான் அவைகளை எல்லாம் பெருமையாக்கி இருந்தது. கூட்டுறவு சங்கத்துக்கு கட்டிடம் கூட அமைத்து கொடுக்கும் அளவுக்கு வெற்றியாகி இருந்தது, அனுமதியை கொடுக்கும் அளவுக்கு. ஆனால் கணிப்பால் அதில் என்ன நடக்கும், அவைகளை இல்லாமல் செய்வதற்கு இப்படியெல்லாம் செய்தார்கள் என்பது கணிப்பால் செயல்பட்டு அவைகளெல்லாம் தவிர்க்கப்பட்டது. அதுவே வெற்றிக்கு வழிகாட்டியது என்று ஜெர்மனியில் இருந்து இரா சந்திரசேகரம் அவர்களும்

தொடர்ந்து டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது விவாதங்களை வைக்கும் பொழுது, நம்பிக்கை என்பது ஒரு பார்வை மாதிரி, வெற்றி வந்து பயணம் மாதிரி. நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் விடாமுயற்சி தேவை, தன்னம்பிக்கை தேவை, ஒரே நோக்கத்துக்காக இருக்க வேண்டும். நாட்டு பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் வெளியிட்டாலும் வெற்றி என்பதைத்தான் இலக்காக கொண்டு நாங்கள் கணித்தோம். அப்படியே இன்று வெற்றி பெற்றுத்தானே நாங்கள் இன்று இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி நாங்கள் பணத்தை சேர்க்கலாம், பணத்தை சேர்த்து அதை எப்படியான பிரயோசனமான முறையில் செயல்படுத்தலாம், அதனூடாக எப்படி நாங்கள் இருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு இருந்தால், அந்த சிந்தனை இருந்தால்தான் அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தி என்று வெற்றி பெறுகின்றோம். வெற்றி என்பது எமது முயற்சியை இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற முடியாது. எந்த வெற்றியை நோக்கியும் ஒரு கணிப்பிருந்தால் ஒரு கல்லையும் நாங்கள் சிலையாக்கிவிடும் வல்லமை கொண்டவர்களாக இருக்கின்றோம். வல்லமை கொண்டவர்களாக வெற்றியாளராக மாற்றுவதற்கு நமது கணிப்புகள் தான் முக்கியமாக இருக்கின்றது. எமது கணிப்புகள் நம்பிக்கையை தராமல் ஏமாற்றிவிட்டாலும் வெற்றியை நோக்கித்தானே இருக்கின்றது. அதைத்தானே நாங்களும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். வெற்றிக்கு அவைகள் வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது. வெற்றிப்படை அடைய இந்த கணிப்புகள் தானே முக்கியமாக இருக்கின்றது. ஒரு உன்னிப்பான கவனிப்பு, கடுமையான முயற்சி நாங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் கணிப்பாகல தானே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் தவறாமல் இவைகளெல்லாம் நாங்கள் கணித்து அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது அவைகள் வெற்றிக்கு தானே வழிகாட்டி கொண்டு இருக்கின்றன, வெற்றியை நிலைநாட்டி கொண்டு இருக்கின்றன. நாங்கள் பொறுமையெல்லாம் கையாள வேண்டும். தீப்பெட்டி மாதிரி, தீக்குச்சி மாதிரி சீராமல் தீவ ஒளியாக நாங்கள் விளங்க வேண்டும். விடாமுயற்சி எங்களுக்கு இதுக்கு நல்ல கணிப்புகள், ஒவ்வொருவர் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று டென்மார்க்கில் இருந்து திருமதி ராதா அவர்களும். தொடர்ந்து ஜீவன் அவர்கள், வெற்றிக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக நாங்கள் கனவு கண்டு கொண்டிருந்தால் எதுவுமே நடக்காது. முயற்சி செய்ய வேண்டும். மனிதன் மனிதனாக வேண்டும். முயற்சியால் தான் வெற்றி பெறலாம். அதுதான் கணிப்பு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படியாகத்தான் ஏற வேண்டும். ஒரே அடியாக நாங்கள் மேல் எழுத முடியாது. இவைகள் எமது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கின்றன. நம்பிக்கை கணிப்புகள், நம்பிக்கை கணிப்புகள் நம்பிக்கையை தரா வழிகாட்டாவிட்டாலும் எங்களது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுமே என்று பிரான்சிலிருந்து திருவாளர் ஜீவன் அவர்களும்.

வெற்றியே என்ற வெற்றிக்கு விளையாட்டுமே என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது முயல் பிடிக்கும் நாயை முகத்திலே பார்க்க தெரியும் என்று சொல்வார்கள். அப்படி முன்பின் தெரியாதவர்களை எப்படி என்று தெரியாமல் நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது? கணிப்புகள் என்றும் ஒரு நாளும் நம்பிக்கையை தரமாட்டாது. காதல் கூட 2-3 வருடங்கள். எத்தனையோ பேரை விசாரிக்கின்றோம், ஒரு திருமணம் செய்வதென்றால் எத்தனையோ இடங்களில் விசாரிக்கின்றோம். ஏன் அவரை கூட நாங்கள் அந்த சம்பந்தப்பட்டவரை கூட கண்காணிக்கின்றோம். கண்காணித்து அந்த எங்களது கணிப்புகளை சரியாக கணித்து தானே வெற்றி பெற வைக்கின்றோம், வெற்றி பெற்றிருக்கின்றோம். தெரியாமல் அலைந்த போது கூட எத்தனையோ கணிப்புகள் வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டலைக்கு தந்துதானே அந்த வெற்றியை பெற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு கணிப்புகளும் கடவுளை கூட நம்ப முடியாமல் இருக்கும் இந்த காலத்தில் நம்பிக்கையாக எத்தனை பேர் துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், எத்தனை பேர் துவண்டு போயிருக்கின்றார்கள். ஆனால் கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று நினைத்து செயல்பட்டவர்கள் இன்று வெற்றியாளர்களாக தானே இருக்கின்றார்கள். இன்று இங்கு பிரான்சில் கூட போலீசாரை கூட பாருங்கள், ஒருவரை பார்த்த உடனேயே அவரை கணித்து விடுகின்றார்கள். அவர் இப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் என்ன மாதிரி செய்வார், காரில் வரும்பொழுது வாகனத்தில் வரும்பொழுது எல்லோரையும் அவர்கள் மறைப்பதில்லை. சந்தேகத்துக்கிடமான அவர்களது கணிப்புகள் போய் அவர்களை டெஸ்ட் பண்ணால், அவர்களை சோதனை செய்யும் பொழுது அவர்களிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் பெற்று விடுகின்றார். இது ஒரு குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இப்படி அந்த போலீசார் கூட கணித்திருக்கின்றார்கள். கணிப்பு இல்லை என்றால் எல்லாமே இங்கு தோல்வியாகத்தான் இருக்கின்றது. நமது பிள்ளைகளை கூட நாங்கள் கணித்து தானே வெளியில் அனுப்புகின்றோம். நம்பிக்கை வைக்காமல் வெற்றிக்காகத்தானே நாங்கள் கணிக்கின்றோம். கணிப்பு ஒரு வெற்றிக்கையை வழிகாட்டும். எந்த ஒரு நாட்டுக்களும் நாம் பிரவேசிக்கும் போது கூட ஒரு கணிப்பில் தானே அவர்கள் எங்களை அனுமதிக்கின்றார்கள். பயங்கரவாதிகளினால் கூட பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் கூட ஒரு கணிப்பால் தானே இன்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். திருமணம் தொடக்கம் கடைகளில் வியாபார நிலையங்களில் பொருட்கள் வாங்குவது வரை கணிப்புகள் மூலம்தானே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். எல்லாமே ஒரு கணிப்பு போட்டால்தான் நாங்கள் வெற்றியடைய முடியும். எல்லாவற்றைக்கும் ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவார்கள். ஆனால் நமது கணிப்புகள் வெற்றியடைய ஓடி ஒரு வாகனம் வாங்கும் போது கூட அவர்கள் நம்பிக்கை வைக்காமல் அந்த வாகனத்தை நாங்கள் ஓடி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உள்ள பிழைகள், அது எப்படியான வாகனம், நல்லதா கூடதா என்ற கணிப்பு எங்களை வெற்றியடைய வைக்கும். அப்படியான வெற்றியடைய வைத்தும் பல வழிகளில் நான் கூட இன்று வரை பல வெற்றி பெற்றிருக்கின்றேன் என்று பாலேந்திரா. நம்பிக்கை மூட நம்பிக்கையாக இருக்கின்றது. எல்லா நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கையாக தண்ணுகின்றது. எதுவாக இருந்தாலும் உடனே கிடைக்காது. இம்மை நன்றாக கணித்துத்தானே எங்களை வெற்றி பெற வைக்கின்றால் மற்றோர் கணித்துத்தானே எங்களை வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். ஏன் விசா எடுப்பதிலிருந்து பலவித சோதனைகளை எங்களை கணித்துத்தான் அவர்கள் வெற்றியடைய வைத்திருக்கின்றார்கள். கணிப்பு போட்டுத்தான் வெற்றி அடைகின்றார்கள். கணிப்பு போட்டுத்தான் திருமணமே நடக்கின்றது. இப்படி தனது வாதங்களை வைத்திருந்தார் திருவாளர் பாலேந்திரா அவர்கள். இவர்களைத் தொடர்ந்து கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக முதலில் தனது வாதங்களை வைத்திருந்தார் திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள். அவர் தனது வாதங்களை வைக்கும் பொழுது முயற்சியுடையார் இகழ்ச்சியை அடைய மாட்டார்கள். நம்பிக்கை தான் கணிப்பீடு கொடுக்கும். ஒரு கணிப்பீடு ஒரு நம்பிக்கையாகத்தான் வருகின்றது. தோல்வி கூட பாடமாக அமைகின்றது. எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் நாங்கள் தொடர்ந்தால் அந்த நம்பிக்கை தான் வெற்றிக்கு வழிகாட்டும் என்று திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்களும். தொடர்ந்து சுவிஸிலிருந்து திருமதி மோகன் துருவி அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது கணிப்புகள் எல்லாம் நம்பிக்கைக்குத்தானே வழிகாட்டுகின்றது. காலை எழுந்தவுடன் வாகனத்தை அதாவது காரை செலுத்துவது கூட நம்பிக்கை தானே. முன்னேறுவதற்கு கல்வி கற்றல் ஒரு நான் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தானே, நம்பிக்கை கூடத்தான் முன்னேறக்கூடியதாக இருக்கின்றது.
விவசாயி கூட ஒரு இயற்கை மீது நம்பிக்கை வைத்துத்தானே தனது வாழ்வை ஆரம்பிக்கின்றார். ஒரு மலையை நம்பி, அப்ப நம்பிக்கை என்பது வெற்றிக்கு எவ்வளவு வழிகாட்டுகின்றது. மருத்துவர் ஒரு நோயாளியை காப்பாற்றுவது நம்பிக்கை வைத்துத்தானே, ஒரு நம்பிக்கை, நான் காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையில் தானே அந்த நோயாளியை அவர் பார்வையிடுகின்றார். இப்படி அறவை பயன்படுத்தி இப்படி எத்தனை எத்தனையோ விஜய் கூட இத்தனை ஆண்டுகள் அவச்சொற்கள் அவமானங்கள் இவைகளை எல்லாம் தாங்கி 5 வருடங்களாக ஒரு நம்பிக்கையுடன் தானே கணித்திருக்கின்றார். எல்லோர் மனங்களிலும் இடம் பிடித்திருக்கின்றார். நம்பிக்கைதான் கணிப்புகள் நம்பிக்கைக்குத்தான் வழிகாட்டும் என்று திருமதி மோகன் சுரபி அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், நம்பிக்கையுடன் தானே நாங்கள் எல்லாவற்றையும் கணிக்கின்றோம், அவைகள் தானே வெற்றி வருகின்றது. பார்வை பிரச்சனைகள் வந்தபோது கூட எனக்கு நான் சோர்ந்து போய்விடவில்லை. ஒரு எறும்பை பாருங்கள், எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் தான் நாங்கள் கணிக்க வேண்டும். கணிப்புகள் ஒரு கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுவதால் தான் நாங்கள் எவ்வளவோ விடயங்களை சாதித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மரம் வளர்வதில் கூட, ஒரு மரம் வளர்ப்பதில் கூட நம்பிக்கை வைக்க வேண்டும். வெற்றி வரும் போகும், ஆனால் நம்பிக்கை என்பது எங்களது கணிப்புகளில் வழிகாட்டி கொண்டே இருக்கின்றது என்று திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களும்

தொடர்ந்து இத்தாலியிலிருந்து எதிர்வாளர் ஜேசுதாசன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்ற பாடலுடன் தனது வாதங்களை ஆரம்பித்தார். பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்துத்தானே கல்வி மீது, சமூகத்தின் மீது, மக்கள் மீது, உலகில் எல்லா விடயங்களின் மீது நாங்கள் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். நம்பிக்கை வைத்துத்தானே அவைகள் வழிகாட்ட வேண்டும். வெற்றிக்காக போராடுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆனால் கணிப்புகள் மீது நம்பிக்கைக்கு வழிகாட்டுகின்றது இந்த கணிப்புகள் தானே. அதனால் தான் எமது போராட்டம் கூட இந்த தேசிய தலைவர் மீது நம்பிக்கை வைத்துத்தானே எல்லோரும் இப்படி இணைந்தார்கள். இந்த உலக வான்பரப்பென்றும் எமது வீரத்தையும் தீரத்தையும் எமது அளப்பெரிய அர்ப்பணிப்புகள் இவைகளை எல்லாம் ஒரு நம்பிக்கை ஊடாகத்தானே நாங்கள் இருந்தாங்க. இழப்புகள் எல்லாம் பலவிதமாக இருக்கலாம், ஆனால் இவைகள் மீது ஒரு தீராத காதலும் தீராத பற்றும் தீராத உறுதியும் வைத்தது அந்த நம்பிக்கைக்கு இந்த வெற்றி தானே வழிசமைத்து தந்திருக்கின்றது. இந்த நம்பிக்கை தானே வழிசமைத்து தந்திருக்கின்றது. ஒவ்வொருவரும் எமது கணிப்புகள் எல்லாம் இந்த நம்பிக்கைக்கு தானே வழிசமைத்திருக்கின்றது. ஒரு தளராத நம்பிக்கை வாழ்க்கை என்ற நம்பிக்கையில் தளராத ஒரு முயற்சியாக நாங்கள் வாழ வேண்டும் அப்படியான என்று கணித்தது நம்பிக்கைக்கு வழிகாட்டித்தானே இருக்கின்றது.

உலகிலேயே நேரடியாக யாரும் வெற்றிவர்கள் இல்ல. ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஏறி விழுந்து எழுந்து அவைகள் மூலம் பெற்ற அனுபவங்கள், அந்த நம்பிக்கைகள், இவைகள் தானே உண்மை ஒரு திலகாத்திர மனிதர்களாக ஆக்கியிருக்கின்றது. நம்பிக்கையுடன் தன்னை கணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழந்தை கூட விழுந்தவுடன் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை தானே அது எழ முயற்சிக்கின்றது. ஆகவே அந்த கணிப்பு வந்து அவருக்கு நம்பிக்கையை தானே தருகின்றது. ஒரு நம்பிக்கை ஊட்டப்பட்டவனை எப்படி கணிக்கின்றார்கள், அவனது வளர்ச்சி, சிந்தனை, செயல்பாடு, இவைகளையெல்லாம் நம்பித்தானே கணிக்கின்றோம். ஆனால் அதன் மீது நாங்கள் நம்பிக்கையும் வைக்கின்றோம். ஒவ்வொருவரது கணிப்புகளும் நம்பிக்கைக்குத்தானே வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அறுவை சிகிச்சை நேரத்தில் கூட ஒரு கணிப்பு அந்த வைத்தியர் மீது எனக்கு இருந்தது. அப்பொழுது கூட அந்த நம்பிக்கை எண்ணங்களில் ஊடாக புறர் மீது வைக்கப்படும் நம்பிக்கை வெற்றிக்கு நம்பிக்கை அதற்கு கணிப்புகள் நம்பிக்கைக்குத்தானே வழிகாட்டி இருக்கின்றது.

அன்பழகன்படி திருவாளர் இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது காலச்சருவல் இருந்த பாரதியோட கவிதையோடு தனது வாதங்களை வைத்திருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் நமக்கு நாமே நம்பிக்கையான கணிப்புகளால் தானே இன்று நாங்கள் இன்று நம்பிக்கைக்கு வழிகாட்டியிருக்கின்றது. உமது கணிப்புகள் இவ்வளவு வாழ்க்கைக்கு வழிகாட்டியிருக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்த நேரம் திகதி சாதகம் இவர்கள் எல்லாம் எழுதுகின்றார்கள். ஒரு நம்பிக்கையுடன் தானே ஏன் இந்த திருமணம் எங்களது வாழ்க்கை என்று படுக்கைக்கு நாங்கள் செல்லும் பொழுது நாளை காலை மது கணிப்புக்கள் காலை இத்தனை மணிக்கு எழும்போடும் என்று நினைத்துத்தானே நாங்கள் அலாரம் கூட வைக்கின்றோம். இவைகள் எல்லாம் அது நம்பிக்கை மூலம்தானே இருக்கின்றது. அந்த கணிப்புக்கள் நம்பிக்கை தானே விளையாடி கொண்டிருக்கின்றது. கணிப்புகள் என்றும் பொய்ப்பதில்லை. அதனால் தான் இன்றும் பேசப்படுகின்றது. அழகாக கணித்து நிதானமாக செயல்பட்டால் அவைகளெல்லாம் வெற்றிக்கு அவைகளெல்லாம் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே. அந்த கணிப்புகள் எல்லாம் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமான கணிப்புகளாகத்தான் இருக்கின்றன திருமதி பாரதி அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருவார் செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் மிக அளவாகவே தனது வாதங்களை வைத்திருந்தார். மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரின் கணிப்பு எவ்வளவு நம்பிக்கை தருகின்றது. ஒரு ஆசிரியரின் நம்பிக்கை அந்த கணிப்பு அந்த கணிப்பினூடாக அது நம்பிக்கைக்கு எவ்வளவு வழிகாட்டுகின்றது. ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் ஒரு தாய் தந்தையருக்கு தன் பிள்ளை மீது வைத்திருக்கும் கணிப்பு இவ்வளவு நம்பிக்கை ஊட்டிய இதுகளாக இருக்கின்றது. தன்னால் இயலாதது எதுவும் இல்லை என்று நல்லொழுக்கம் நட்பண்புகள் எதிர்மறையான எண்ணங்களை விரட்ட சுய கணிப்புகள் செய்வதால் தானே கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுகின்றது. பாரதியாரின் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாலி சவம் இவைகளெல்லாம் ஒரு நம்பிக்கைக்கு தானே அவர் கணித்து வழிகாட்டி இருக்கின்றார். இப்படி செல்வன் அபிவர்தன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பிலோம்னா ஆண்டன் அவர்கள் நல்ல அனுபவம் கிடைத்தால் மட்டுமே நாங்கள் பின்தொடரலாம். நம்பிக்கைக்கு உரியவராக ஏற்றுக்கொள்வது ஒரு கணிப்பின் மூலமாகத்தானே. அந்த கணிப்பு தானே நம்பிக்கையை ஊட்டுகின்றது. கணிப்புகள் அறிவியல் சார்ந்தது. அதுதான் நம்மளை பற்றி நாங்களே ஒரு சுய கணிப்பு நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த உலகில் மற்றவர்கள் மீதோ எம் மீதோ அல்லது மற்ற சமூகத்தின் மீதோ மற்ற எந்த செயல்கள் மீதும் ஒரு நம்பிக்கைக்கு ஆக நாங்கள் கணித்தாத்தானே அது வழிகாட்டும். ஆகவே நம்பிக்கை வந்து எமது கணிப்புகள் எல்லாம் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் என்று திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்களும். இறுதியாக கனடாவில் இருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது இலங்கையிலிருந்து இங்கு வந்தது ஒரு நம்பிக்கை தானே. மது கணிப்புகள் இப்படி நாங்கள் சென்று இப்படி எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று எத்தனையோ வெற்றி பெற்றவர்களை பார்த்துருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எல்லாம் வந்தது நம்பிக்கையில் தானே. இந்த மது கணிப்புகள் எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு இருக்க வேண்டும். எமது பெற்றோர்களை உறவுகளை எல்லோரையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை வைத்துத்தானே இங்கு நாங்கள் வந்தோம். இங்கு வந்து எமது கடன்களை அடைத்த பின்னர் எமது ஊரிலே அவர்கள் நண்பர்களாக சேர்ந்து அங்கு யார் கஷ்டத்தில் இருக்கின்ற அவர்களில் ஒருவரை இங்கு நாங்கள் நம்பிக்கை வைத்துத்தான் இங்கு கூப்பிட்டு விட்டோம். அவர்களும் வந்து நம்பிக்கை வைத்து இன்று நன்றாக இருக்கின்றார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கின்றது. ஒவ்வொரு கணிப்புகளும் நம்பிக்கைத்தானே வழிகாட்டி இருக்கின்றது. உலகிலேயே எமது வட மாகாணத்தில் இலங்கையில் என்னத்தில் நம்பிக்கை வைத்தார்கள்? எல்லோரும் வெற்றியில நம்பிக்கை வைத்தார்கள். எமது கல்வி என்ற கல்வியிலே எல்லோ பெற்றோர்களும் கல்வியிலே நம்பிக்கை வைத்தார்கள். கல்வியிலே நம்பிக்கை வைத்து எல்லோரும் கல்வியை அறிவை போற்றினார்கள். அதனால் இன்று எல்லோரும் ஒரு கணிப்புகளோட எங்கு சென்றாலும் வாழக்கூடிய ஒரு தகுதி பெற்றோர்களாக ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அன்று எமது பெற்றோர்கள் எம்மை கணித்து ஒரு நம்பிக்கையுடன் கணித்து
அந்த கல்வியை பூத்தியதால் தானே இன்று நாங்கள் இப்படி எல்லா இடத்திலும் நாங்கள் நம்பிக்கைக்கு வழிகாட்டும் அளவுக்கு அவர்களது கணிப்புகள் அமைந்திருக்கின்றது. இதை கண்டுபிடித்தவர் கூட எந்தவித பட்டமும் இல்லாமல் உலகிற்கு எல்லாவற்று கைகளிலும் இது தவள வேண்டும் என்று கணித்தார். அந்த அந்த நம்பிக்கை தானே இன்று அத்தனை பேர் கைகளிலும் ஐபோனாக மிளிந்து கொண்டிருக்கின்றது. ஏன் பீபா உதயவந்தாட்டம் கூட சிறிய ஒரு போட்டியாக துவங்கி இது உலக அளவில் பெரிய போட்டியாக வர வேண்டும், அதன் ஊடாக பலருக்கும் நன்மைகள் வர வேண்டும், பலருக்கும் அதனால் வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அன்றைய நம்பிக்கையுடன் கணித்தார்கள். இன்று அது அப்படியே நடந்திருக்கின்றது. இவைகளெல்லாம் கணிப்புகள் நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்று திருவாளர் குணம் அவர்களும் தனது விவாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்கள் அனைவரது வாதங்களையும் இருபக்க வாதங்களுக்காக அணிக்காக வாதிட்ட அனைவரது கரங்களையும் இறுக பற்றி கொண்டு அவர்களுக்கு எமது சிறந்தாத்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு ஒவ்வொருவரின் கணிப்புகள் வெற்றிக்குத்தானே வழிகாட்டுகின்றது. எத்தனை பேர் வெற்றியாளராக ஆகியிருக்கின்றார்கள். நாங்கள் பிறந்த அத்தனை பேருமே ஏதோ ஒரு விடயத்தில் நாங்கள் சாதித்திருக்கின்றோம் என்றால், சாதித்திருக்கின்றோம், எங்களது கணிப்புகள் நன்றாக வந்திருக்கின்றது என்று சொன்னால் அது வெற்றிக்காகத்தானே இருக்கின்றது. நம்பிக்கை என்பது யார் எல்லாவற்றிலும் சேர்ந்திருந்தவரே முதுகில் குத்திவிட்டு போகின்ற சூழ்நிலையில் நம்பிக்கைக்கு அது வழிகாட்டுமா? நம்பி யாரை கூட வழங்குவது என்று தெரியாது என்று ஒரு வேலையை நம்ப முடியுமா? இல்லை, காலநிலையைத்தான் நம்ப முடியுமா? கணிப்புகள் எல்லாம் வெற்றியை நோக்கி இருப்பதால் தானே வெற்றி பெற்றவர்களாக நாங்கள் இப்படியாக இருக்கின்றோம். இன்று வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரையும் பாருங்கள். சிறு வயது முதலே தங்களது கணிப்புகள் வெற்றியை நோக்கியே இருந்தபடியால் தான் இன்று அவர்கள் உலகில் பேசப்படுபவர்களாக இருக்கின்றார்கள்.

இப்படி வெற்றி என்ற அணிக்காக, கணிப்புகள் வெற்றி என்ற அணிக்காக வாதிட்டவர்கள் பக்கம் ஒரு உண்மை இருந்தாலும், ஒவ்வொருவரு கணிப்புகளும் நம்பிக்கைக்கு தானே வழிகாடுகின்றது. நாங்கள் எத்தில் நம்பிக்கை வைக்காமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும்? எல்லாவற்றிலும் நம்பிக்கை வைத்திருக்கலாம். ஏமாற்றலாம், ஏமாற்றாமல் போகலாம், தோற்கலாம், வெல்லலாம். ஆனால் நம்பிக்கை வைப்பதில் யார் இன்று தாழ்ந்திருக்கின்றார்கள்? அவர்கள் அத்தனை பேரது கணிப்புகளும் நம்பிக்கையுடன் தானே வைக்கின்றார்கள். ஒரு தண்ணீரை குடிக்கும் பொழுது கூட அது ஒரு நம்பிக்கையுடன் தானே அவரது கணிப்புகள். இது நன்றாக நல்ல தண்ணீர் சாப்பிடும் பொழுது கூட, இன்னொரு சிரிக்கும் போது கூட, பேசும் பொழுது கூட, நாங்கள் வெற்றிக்குத்தானே நாங்கள் நம்பிக்கைக்கு தானே இவைகள் எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. ஏன் இன்று நடக்கின்ற அமெரிக்கா அத்தனை இடங்களிலும் சென்ற இடமெல்லாம் வெற்றி வகை கூடியது அவர்களது கணிப்புகள். ஆனால் ஈரானில் மூக்கை நுழைத்து இன்று அவர்களது நம்பிக்கை, அவர்களது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டி இருக்கின்றதா? அவர்களது நம்பிக்கை அன்று எப்படி இருக்கின்றது? அவர்களது கணிப்புகள் வெற்றி இல்லாமல் இருக்கின்றது தானே. இதைவிட முக்கியமாக, நாங்கள் தமிழர்களை அழித்து விடலாம், தமிழர்களை ஒடுக்கி விடலாம் அப்படி என்று எண்ணிய சிங்கள காடையர்கள் இலங்கையில், எமது வடமாகாணத்தில், தமிழ் உலகத்திலேயே பொக்கிசமான நூலகத்தை எரித்து தமிழர்களை வெற்றி காண வைக்கலாம் என்று அவர்கள் கணித்தார்கள். ஆனால் அவர்களது அந்த கணிப்பு வெற்றி பெற வைத்ததா? எமது இந்த இன்றைய காலத்தில் 45 ஆண்டுகள் கடந்தும் அந்த நூலகத்தை எரித்தாலும் நாங்கள் கல்வியிலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவோம் என்று எமது பிள்ளைகளை நம்பிக்கையுடன் நாங்கள் வளர்த்தோம், நம்பிக்கைக்கு வழிகாட்டி இருந்தோம். இப்படி நம்பிக்கைக்கான அணியினர் தமது வாதங்களை

உலகில் பிறந்த ஒவ்வொருவரது வெற்றிக்கும் வழிகாட்டுவது கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுவது மிக சொற்பமாக வெற்றி பெற்றவர்களை மட்டுமே நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் உலகில் பிறந்த அத்தனை ஜீவராசிகளது கணிப்புகளும் நம்பிக்கைக்கு தானே வழிகாட்டி இருக்கின்றது. ஆகவே இந்த தீர்ப்பை ஒவ்வொருவரது நம்பிக்கை என்றுமே வழிகாட்டி கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு கணிப்புகள் நம்பிக்கைக்குத்தான் வழிகாட்டி கொண்டு இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொருவரது கணிப்புகளும் நம்பிக்கைக்குத்தான் வழிகாட்டும். ஒவ்வொருவரது நம்பிக்கை கணிப்புகள் வெற்றிக்கு வழிகாட்டுவதை விட ஒருபடி மேலாக சென்று அத்தனை பேரது கணிப்புகளும் நம்பிக்கைக்குத்தான் வழிகாட்டும், நம்பிக்கைக்கு வழிகாட்டுமே என்ற அணிக்காக எனது தீர்ப்பை வழங்கி இந்த தீர்ப்பினை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். பட்டிமன்றத்தில் இணைந்து சிறப்பித்த அத்தனை பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் பட்டிமன்றத்தோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் இன்றைய டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாலைக்கு எடுத்து வந்த ராஜி குணன் தம்பதி அவர்களது திருமண நாளையொட்டி அவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இந்த தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன்.

பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பின

இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை காலை பக்தி பாமலை ஆரம்பமாகும் வரை சிங்கப்பூரிலிருந்து ஒலிக்கும் ஒலி 96.8 இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம். இந்த இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் வளமான நலமான நாளாக அமைய எல்லாம் வெல்ல இயற்கை எண்ணெயை வேண்டிக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைவிட்டுச் செல்வது என்றும் உங்கள் சவாக்கி சிறு நன்றி வணக்கம்.

0: வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்.
1: ரவிஜி,
0: சஜினி,
1: அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. ராஜா கைய வச்சா,
0: இசைஞானி இளையராஜா அவருடைய பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. ஒரு சுவாரஸ்யமான தகவல்
1: என்னன்னா,
0: இன்று அவருடைய பிறந்த நாள் இல்ல அப்படின்றாங்க.
1: ஆமா ரவி, இவரே 1943 ஜூன் 3 அன்று பிறந்தார் என்று கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்ல, இவர் பிறந்த போது இவருக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் ஞான தேசிகன் அப்படின்னு சொல்லப்படுது.
0: குறிப்பா இவரே அவருடைய பிறந்த நாளை ஒரு நாள் முன்னால கொண்டு வந்தாரா, அதுக்கு காரணம் முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த அமரர் கருணாநிதி. அவருடைய பிறந்த நாள் ஜூன் 3 இருக்கிறதுனால அன்னைக்கு அவருக்கு முழுமையா கொண்டாட்டம் அமையணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய பிறந்த நாள 2 மாத்திக்கிட்டாரு இளையராஜா அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல்
1: என்னன்னா,
0: இளையராஜாவுக்கு இசைஞானி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததே கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: அவர் சின்ன வயசா இருக்கிறப்ப அவருடைய கிராமத்துல அவரை செல்லமா ராசையா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் இசை கருவிகளை வாசிப்பதற்காக தன்ராஜ் மாஸ்டர் அப்படிங்கிறவர் கிட்ட மாணவரா சேர்ந்துகிட்டாரா. அவருதான் ராசையா என்கிற பேரை ராஜான்னு மாத்தி வச்சானா.
0: 1976 வெளிவந்த படம் அன்னக்கிளி, அந்த படத்தை தயாரிச்ச பஞ்ச அருணாச்சலம் அவர்கள் தான் இளைய அப்படிங்கிற பேரை ராஜா பக்கத்துல வச்சாரு அப்படின்னு. அன்று முதல் இளையராஜா அப்படிங்கிற பேரோட இவர் வளம் வராரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: இன்னைக்கு இளையராஜாவின் பிறந்த நாளா இருக்கிறதுனால நம்ம நேயர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே அவங்களுடைய பாடல்களை விரும்பி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வரிசையில தொகுப்பின் முதல் பாடலாக அமைகிறது அன்னக்கிளி திரைப்படத்தில இருந்து எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல். இந்த பாடல மேரி விரும்பி கேட்டிருக்காங்க.
0: அதனை அடுத்து உங்களுக்காக வரப்போகுது கவிக்குயில் பட பாடல். எஸ் ஜானகி பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க துர்கா தேவி. அவங்களுக்கான பாடல் இடம்பெறும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
1: சிங்கை.

செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7,600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்திருங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: அது இடம்பெற்றது.
1: இன்று ஜூன் 2 ஓநிலை தேர்வுகளுக்கான தாய்மொழி தேர்வுகள் இன்று இடம்பெறுகின்றன.
0: இன்று மாணவர்களுக்கான தேர்வு 8 ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உங்க காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி தேர்வை நோக்கி போகும்போது எப்படி இருந்துச்சு உங்களுடைய மனநிலை? சரி,
1: கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும் ரவி. ஏன்னா என்ன இருந்தாலும் இது நம்முடைய தாய்மொழி, இதுல வந்து சிறந்து விளங்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு அந்த அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதனாலே கொஞ்சம் மனப்பதட்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கடைசி நிமிஷத்துல படிக்கிறதெல்லாம் வந்து நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல, அதாவது தேர்வுக்கு முன்பு, நம்ம இதை படிக்கணும் அதை படிக்கணும் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம இதற்கு முன்பு என்னெல்லாம் படிச்சோமோ அதெல்லாம் மறந்துடும்.
0: புரியுது புரியுது. கடைசி நேரத்துல ஆழ்த்திக்க மாட்டீங்க.
1: ஆமா,
0: நான் எப்படி தெரியுமா, தமிழ் தேர்வுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், இது விடுமுறைக்கு போற மாதிரி அப்படியே மகிழ்ச்சியா போவேன்.
1: அடேங்கப்பா,
0: எனக்கு வந்து எந்த காலகட்டத்திலயோ நான் வந்து தமிழ் தேர்வை பார்த்து பயந்ததே கிடையாது. அதுக்கு பெரிய காரணம் ஒவ்வொரு நாளும் வீட்டுல தமிழ் பேசுறது, தமிழ் வாசிக்கிறது, அது எல்லாமே எனக்கு இருந்ததுனால எனக்கு பயமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் தமிழ் வகுப்புகளுக்கும் தேர்வுகளுக்கும். ஏன்னா அப்பதான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்க்க முடியும்.
1: தாய்மொழி
0: தேர்வு வரும்போது என்னுடைய புலன்கள் அப்படி நம்ம வேலை செய்யும்.
1: எப்படி?
0: ஏதாவது 4-5 இங்கிலீஷ் படத்தை பாத்துருவேன். அதை பார்த்துட்டு அங்கிருந்து கொஞ்சம் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதையெல்லாம் உருவி இங்க கொண்டு வந்து வேறொரு கதையா மாத்தி ஒரு கதையை உண்டாக்குவேன். இந்த மாணவனுடைய வீட்டுல அன்னைக்கு அவங்க அப்பா அம்மாக்கு சண்டை, அந்த சண்டையை பார்த்ததுனால மாணவன் வந்து மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு போகாம இங்க வந்து பூங்கால
1: உட்கார்ந்துட்டான்.
0: பூங்கால உட்கார்ந்துட்டு இருக்க இந்த மாணவன் எதுக்க பாக்கும்போது ஒரு குடும்பம், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும்போது ஏன் என் குடும்பம் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதனாலேயே பிற்காலத்துல இப்படி பாத்தீங்களா
1: ரவி,
0: என்னுடைய ஆசிரியர்கள்லாம் இலவசமா என்கிட்ட இருந்து கதை கேட்டு இருந்திருக்காங்க. சாதாரணமா இருந்த அவங்களுடைய வாழ்க்கைய என்னுடைய கதைகள் வாயிலா நான் சுவாரஸ்யமா மாத்தி இருக்கேன். அதுக்கு ஆசிரியர்கள் அடுத்த முறை என்ன வெளியில பார்த்தாங்கன்னா மறக்காம வந்து எனக்கு தட்டி கொடுத்துட்டு போங்க.
1: உங்களுடைய ஆசிரியர்கள் மட்டுமா, நம்ம நேயர்களுக்கும் எனக்கும் தான் உங்க கதையை நாங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்கோமே.
0: என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது,
1: நல்ல கதை சொல்ற மாதிரி தெரியுது.
0: கதை சொல்லல, உண்மையை சொல்றேன்.
2: போக்குவரத்து நிலவரம்,
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: என்னோட பிறந்த நாளைக்கு உனக்கு மதுரை விருந்து, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்.
1: எங்க? மதுரைக்கா?
0: குமார் மேசுக்கு. மதுரை மனமும் ருசியும் மனசு சுண்டி இழுக்கும். கமகமன்னு சீரக சம்பா பிரியாணி, வறுத்த கோழி, மணமணக்கிற மீன் குழம்பு, கறி தோசை, பன் பரோட்டா, கோலா உருண்டை, மூணு வகை ஊத்தப்பம்.
1: சொல்லும் போதே சுவை மனசாளுது, பசி வயித்துக்கிழுது.
0: அதான் குமார் மேஸ். மதுரையோட வாசம் சிங்கப்பூர்ல பேசும்.
2: குமார் மேஸ் இப்போது சாலை 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: சங்கர் கணேஷோட இசையில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. இரண்டுமே எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய பாடல்கள். பணம் பகை பாசம் படத்திலிருந்தும் ராதா அப்படிங்கிற படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இடம்பெற்றன.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக அனிருத்தின் இசையில் இந்த இரண்டு விறுவிறுப்பான பாடல்கள் இடம்பெற வருகின்றன. வேட்டையன் திரைப்படத்திலிருந்தும்
0: லியோ படத்திலிருந்தும் பாடல் உங்களுக்காக இடம்பெறும்.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இன்றைய பொன்மொழிய நமக்காக வழங்கியிருக்காங்க ஹலீமா தின்.
1: அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உன் மொத்த உருவமாக இருக்கட்டும்.
0: பிரம்மாதமான இந்த கூற்ற ஹலீமா தீன் எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தாங்க. இது உங்க செவிகளுக்கு மீண்டும் ஒரு முறை.
1: அன்பு இதயத்தில் இருக்கட்டும், அறிவு செயலில் இருக்கட்டும், ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும், நம்பிக்கை மட்டும் உன் மொத்த உருவமாக இருக்கட்டும்.
0: இப்படிப்பட்ட அற்புதமான கூற்றுகளை, வாசகங்களை, கவிதைகளை நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப்
1: 9678 8968. தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் நின்றிருக்கீங்க. நேரம் இப்பொழுது 6:30 ஆகிவிட்டது.
1: ரவி, காற்றுக்கென்று வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
0: ஆமா சார், நீ கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது காற்று எவ்வளவு வேகத்துல வருதோ அந்த வேகத்துக்கு ஏற்றவாறு தமிழர்கள் வெவ்வேறு பெயர்களை வச்சிருக்காங்க அப்படின்னு தகவல் சொல்லுது இல்லையா?
1: ஆமா, நம்ம நேயர்களுக்கு இப்ப நாம சொல்லிருவோம். மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்துல வரும் காற்றுக்கு பெயர் மின் காற்று.
0: அதுவே 6-11 கிலோமீட்டர் வேகத்துல வர காற்றுக்கு இளந்தென்றல் அப்படிங்கிற பெயர் உண்டு.
1: அதுவே 12-19 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் காற்றுக்கு பெயர் தென்றல்.
0: 20-29 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு சொல்லும் போது அத புழுதி காற்று அப்படின்னு அழைக்கிறாங்க.
1: மணிக்கு 30-39 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் காற்றுக்கு பெயர் ஆடி காற்று.
0: இப்படி அடிக்கிட்டே போகலாம். அதான் தமிழுடைய ஆழமே. அத வர நாட்கள்ல நாங்க சொல்றோம். இப்ப வாங்க இன்றைய வானிலையை தெரிஞ்சுப்போம்.
1: இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் நீங்க காற்றை எதிர்பார்க்கலாம் என்றும் வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: சஜினி, நம்முடைய உணவு பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கணும்னா அது முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது நம்மளுடைய குளிர்பதன பெட்டியில அப்படின்றாங்க.
1: எப்படி?
0: ஏன்னா நம்ம குளிர்பதன பெட்டியில நம்ம என்னென்ன பொருட்களை வைக்கிறோமோ அங்கிருந்துதான் நம்மளுடைய உணவு பழக்கம் அத தொட்டு வருது. உதாரணத்திற்கு நம்ம பழமா அடுக்கி வச்சிருந்தோம்னா அதிக பழமா சாப்பிடுவோம். காய்கறிகளை வச்சிருந்தோம்னா அதிக காய்கறிகளை சாப்பிடுவோம். ஆனா அதுக்கு பதிலா இந்த கேன்ல வர சாப்பாடு, அது மட்டும் இல்ல தின்பண்டங்கள், அதுக்கப்புறம் இந்த விரைவு உணவு, இதெல்லாத்தையும் நம்ம அடுக்கி வச்சிருந்தோம்னா அப்ப அதானே சாப்பிட போறோம்.
1: சில பேருக்கு இந்த தின்பண்டங்கள், விரைவு உணவு இதெல்லாம் வந்து அவங்களுடைய குளிர்பதன பெட்டியில வைப்பதற்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா டக்குனு எடுத்து நம்ம மைக்ரோவேவ் ஓவன்ல வந்து சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுறலாம்.
0: நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதெல்லாம் சொல்றீங்க.
1: என்னோட ஃப்ரிட்ஜ நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலியா இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது.
0: ஓ, நீங்க வேற லெவல் மா.
1: அல்ல, நேத்து தான் வந்து என்னுடைய கூட்டாளி வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப வந்து ஃப்ரிட்ஜ திறந்து காமிச்சேன், குளிர்பதன பெட்டிய திறந்து இந்த கோக் ஒரு வாரமா இங்க இருக்கு, 1.5 வாரமா அதை வச்சு.
0: இதுவும் தப்புங்க.
1: இல்ல, குடிக்க கூடாது, குடிக்க முடியாத நிலைமையில இருக்கு. அதனால நான் இப்ப எடுத்து தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
0: ஆமா, ஆக இரண்டு முக்கியமான விஷயத்தை நீங்க செய்யணும். முதல்ல காலாவதியான பொருட்களை எடுத்து போட்டுருங்க. இரண்டாவது, ஆரோக்கியமான பொருட்களை உங்களுடைய குளிர்பதன பெட்டியில அடுக்கி வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையே மாறிடும் அப்படின்றாங்க நிபுணர்கள்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: இது வணக்கம் சிங்கை.

0: We gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும் பறக்குது பரமேல.

0: போக்குவரவு
1: அதிகமாக இருக்கின்றது. காரணம், சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. KPE TPE செல்லும் வழியில் பாட்லி சாலை ஈஸ்டுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில்
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜீனை செழிப்போட்டும் செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க, அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரேங்கன் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. மீண்டும் வந்துவிட்டது கோ டாக் டாங் எனேபிள் விருதுகள். மன உறுதியோடும் துணிச்சலோடும் செயல்பட்டு பிறருடைய சிந்தனைகளை மாற்றி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நபர்களை கொண்டாடும் நேரம் மீண்டும் வந்துவிட்டது. இதுவரை வெற்றி பெற்றவர்களில் இருவர் கூறுவதை கேளுங்கள்.
6: Don't let what people may think as a disability limit what you think you can do, because there's literally like so much more that you can do and there's so much more to life.
7: I would say that in life you just got to try, because if you never try you will never know.
5: மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துபவர்களை உங்களுக்கு தெரியுமா? அவர்களை இன்றே நியமனம் செய்யுங்கள். செல்லுங்கள் gct.enablefund.sg. இது கோ டாக் டாங் எனேபிள் நிதியின் முயற்சியாகும். இந்நிதியை நிர்வகிப்பது SG Enable அமைப்பு. ஆதரவு மீடியகார்ப்.
8: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
9: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
10: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. பாட்டாளி கட்சியின் தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங்கின் பொறுப்பு குறித்து கட்சியின் மேல்நிலை குழு இம்மாதம் 28 சிறப்பு கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. திரு பிரீத்தம் சிங் கட்சியின் தலைமைச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகவில்லை என்றால் அவர் அந்த பதவியில் நீடிப்பாரா என்பதை தீர்மானிக்க பாட்டாளி கட்சியின் மேல்நிலை குழு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தும். முன்னாள் கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருவாட்டி ரயீசா கான் விவகாரத்தில் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிடம் பொய் சொன்னதற்காக திரு பிரீத்தம் சிங்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதன் பிறகு கட்சியின் மத்திய செயற்குழு அவருக்கு ஒழுங்குமுறை குறித்து கடிதம் பிறப்பித்தது. அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டிருப்பதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலையும் ஹிஸ்புல்லாவையும் சண்டை நிறுத்துமாறு வற்புறுத்தியதைத் தொடர்ந்து அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. தென் லெபனானின் பெய்ரூட்டுக்கு ராணுவ படைகளை அனுப்புவதை நிறுத்துவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ கூறினார். ஹிஸ்புல்லாவும் தாக்குதல்களை நிறுத்துவதாக உறுதியளித்தது. லெபனான் அதிபர் ஜோசப் ஆனும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அதன் தொடர்பில் தொலைபேசியில் உரையாடினர். அதன் பிறகு லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் அது பற்றி அறிக்கை வெளியிட்டது. அமெரிக்க பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. அமெரிக்க ஈரான் அமைதி முயற்சிகளும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய புதிய கணினி நுண்செல்லும் அதற்கு வழிவகுத்தன. தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் 2.5 கூடின. அதனால் நெஸ்டெக் குறியீடு 0.42 உயர்ந்தது. S&P 500 குறியீடு 0.25 ஏற்றம் கண்டது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஆந்த்ரோபிக் அமெரிக்க பங்குச்சந்தையில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 965 பில்லியன் டாலர். பங்குச்சந்தையில் இடம்பெறுவதற்கான ஆவணங்களை அமெரிக்க பங்குச்சந்தை ஆணையத்திடம் சமர்ப்பித்திருப்பதாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் தெரிவித்தது. எத்தனை பங்குகள் வெளியிடப்படும், அதற்கான விலை போன்ற விவரங்கள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்று அந்நிறுவனம் கூறியது. துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹாகான் ஃபிடான் சிங்கப்பூருக்கு வருகை அளித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் விவேன் பாலகிருஷ்ணனின் அழைப்பை ஏற்று அவர் 2 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். வெளியுறவு அமைச்சராக திரு ஃபிடான் சிங்கப்பூருக்கு வருவது இது முதல் முறை. பிரதமர் லாரன்ஸ் வாங், உள்துறை அமைச்சர் கா சண்முகம், டாக்டர் பாலகிருஷ்ணனின் உள்ளிட்டோரை அவர் சந்திக்கவிருக்கிறார். சிங்கப்பூரும் துருக்கியவும் நீண்டகால உறவை கொண்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தது. 2014 அது உத்திபூர்வ பங்காளித்துவமாக அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டது. சிங்கப்பூரில் புதிய பட்டதாரிகள் உலகின் நிச்சயமற்ற நிலையால் சம்பள எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான துறைகளில் வேலையை தொடங்கிய பட்டதாரிகள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே சம்பளம் பெற்றதாக மனிதவள அமைச்சின் ஆய்வொன்றில் கூறியிருந்தனர். பல்கலைக்கழக பட்டதாரிகளில் 1/3 சம்பளம் குறைவாக கிடைக்கும் என்பதால் வேலை வாய்ப்பை மறுத்ததாக கூறினர். சம்பளத்தை மட்டுமின்றி ஒரு வேலையின் எதிர்கால வளர்ச்சியையும் பட்டதாரிகள் கருத்தில் கொள்வது நல்லது என்றார் மனிதவள நிர்வாகி கல்பனா ஜெய்.
11: முன்னாடி எல்லாம் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் வந்து ஒரு நல்ல இடத்துல போய் சேரணும் அப்படிங்கறதா ஒரு ஆங்கிளா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ், சோ மினிமம் இவ்வளவு இருக்கணும்ங்கிறது ஒரு ஒரு எய்ம்ல வராங்க. ஆன்லைன் டேட்டாஸ் டு ஹெல்ப் டெம், அதனால ரொம்ப ஒரு பிக்ஸ்ட் கண்ணோட்டத்துல வராங்க. ஆஃபர்ஸ் எடுக்க தயங்குறாங்க. நிறைய சேலரியில ஜாயின் பண்ணும்போது அவங்க ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும், ஆனா சேலரி ரொம்ப ஹையா இருக்கும். அவங்க வேற வேலை மாறணும் இல்ல வேற இண்டஸ்ட்ரீஸ் மாறணும் அந்த மாதிரி சமயத்துல அது ஹையரிங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கம்பெனில நம்மள கரியர் க்ரோத் எப்படி இருக்கு, 3 இயர்ஸ்ல கரியர் க்ரோத் எப்படி இருக்கும், AI இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெரி டிமாண்டிங். சோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கு பே நீங்க நினைக்கிற பே கிடைக்கலாம், மத்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஃபிளெக்சிபிளா அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணி அடுத்தடுத்து மாறலாங்கறதா யோசிக்கிறோம்.
10: நடைமுறைக்கு அப்பால் எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்போர் வேலைக்காக அதிக காலம் காத்திருக்க நேரிடலாம் என்று கவனிப்பாளர்கள் எச்சரிக்கின்றனர். ஜப்பானின் ஒகினாவா வட்டாரம் கடுமையான ஜாங்மி புயலை எதிர்கொள்ளவிருக்கிறது. அங்கு கனத்த மழையோடு பலத்த காற்று முன்னுரைக்கப்படுகிறது. அந்த வட்டாரம் முழுவதும் விமான சேவைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அல்லது ரத்து செய்யப்பட்டுள்ளன. இத்தாலியின் தெற்கு கரைக்கு அப்பால் 6.1 ரிக்டர் நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. சுமார் 250 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தகவல் அளிக்கப்பட்டது. உயிருடற் சேதம் பற்றி இதுவரை தகவல் ஏதும் இல்லை.
12: சொல்லும் பொருளும் டே ட்ரீம் பகற்கனவு. வெறும் பகற்கனவுகள் லட்சிய பாதையில் ஒருபோதும் வெற்றியை தேடித்தராது. டே ட்ரீம் பகற்கனவு.
10: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
13: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
14: வணக்கம் சிங்க, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
15: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
14: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
16: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
14: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
16: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
14: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
17: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அணியுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921 5363.
14: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
18: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
19: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: சிங்கை பாபா படத்திலிருந்து பாடல கேட்டீங்க. கார்த்திக் சுஜாதா மற்றும் குழுவினர் பாடிருந்தாங்க ஏ ஆர் ரஹ்மானோட இசையில. அந்த பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினே தேதி உலக கிண காற்பந்து போட்டிகள் உங்களுக்காக விமர்சையா தொடங்க போகுது. அதை நீங்க மீ வாட்ச் வாயிலாகவும் கண்டு மகிழலாம்.
1: சரி, கில்லர்மோ ஒச்சோவா, லயனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவர்கள் மூவருமே சாதனை படைக்க போறாங்க.
0: ஆமா, உலக கிண காற்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது சஜினி, யாருமே ஆறு முறை தொடர்ந்து உலக கிண காற்பந்து போட்டிகள்ல பங்கெடுத்ததா சரித்திரம் கிடையாது. ஆனா நீங்க சொன்ன இந்த மூணு ஆட்டக்காரர்களும் இந்த முறை நடக்க போற உலக கிண காற்பந்து போட்டிகள்ல கலந்துகிட்டு ஆறாவது முறையா தொடர்ந்து கலந்துகிட்டு சாதனை படைக்க காத்திருக்காங்க.
1: கில்லர்மோ ஒச்சோவா மெக்சிகோவை பிரதிநிதிக்கிறாரு, லயனல் மெஸ்ஸி அர்ஜென்டினாவை பிரதிநிதிக்கிறாரு, கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகலை பிரதிநிதிக்கிறாரு.
0: வர நாட்கள்ல உலக கிண காற்பந்து போட்டிகளை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவோம். ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. முதலாம், மூன்றாம், நான்காம் தடங்களை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம்.

0: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
1: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
0: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற ஆறு விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
1: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
0: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மேஸ்
1: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
2: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
3: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும் நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
4: பொன் மகள் வந்தாள், பொன் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
3: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கழிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: இது வணக்கம் சிங்கை.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் அம்பிகாபதி திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் சிங்கம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது.
1: இசை ஞானியின் இன்னிசையில நனைய நீங்க தயாரா?
2: இதயம் ஒரு கோயில்,
0: இதய கோவில் திரைப்படத்தில இருந்தும், பகலில் பௌர்ணமி திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடல்கள்
3: இடம்பெறவிருக்கின்றன.
0: முதல் தகவல் இன்று அதிர்ஷ்ட கார நேர்களுக்கு பரிசுகளை கொடுக்க போறோம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்ப நாங்க சொல்ல போற மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். முதல் தகவல், இன்று பிரான்சின் குடியரசு தினம். இரண்டாவது தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகளின் முதல் ஆட்டம் மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்காவை மோதுறாங்க. மூன்றாவது தகவல், பிரையாரிட்டி இதை நாம தமிழ்ல முன்னுரிமை சொல்லுவோம்.
1: இந்த மூணு தகவல்ல எது தவறான தகவல்? முதல்ல சொல்ற இரண்டு நேர்களுக்கு பரிசு காத்திருக்கு. இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க
0: 9 6 7 8 8 9 6 8.
1: வணக்கம்
0: சிங்கை.

0: அரங்கு 2026.
1: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி ஒன்பது 8 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து தீக்கிதாளி கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளிபடைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
2: பதிவு செய்யுங்க, சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரக்காப்பில். ஏர்லி பர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 தேதிக்குள் பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 தேதிக்கு பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33888 633-33888.
3: அதிசய உலகம்
4: ஒரு பாட்டு, காதல் போட்டது
3: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: தூண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: போட்டிகள் முதல் ஆட்டம் மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்காவை சந்திக்கிறது. பிரையாரிட்டி, இத நாம தமிழ்ல முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவோம்.
1: இந்த மூணுல தவறான தகவல் எதுவென்றால்,
0: முதல்
1: தகவல் இத்தாலியுடைய குடியரசு தினம் இன்று.
0: ஆமா, இதுதான் பொய்யான தகவல். இரண்டாவது தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல முதல் ஆட்டத்துல மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை சந்திக்கிறாங்க. மூன்றாவது தகவல், அதுவும் உண்மை, பிரையாரிட்டி, இதை நாம தமிழ்ல முன்னுரிமை அப்படின்னு சொல்லுவோம்.
1: சரி, மின்னர் வேகத்துல இந்த பதில சரியா சொன்ன முதல் இரண்டு நேர்கள் யாருன்னு இப்ப கேப்போம் வாங்க.
2: நீங்க சொன்ன இதுல முதல் தகவல் பிரெஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, குடியரசு தினமா, அது அதுதான் தவறுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பேர் கபிலன்.
0: வாழ்த்துகள் கபிலன், சரியான பதில சொல்லிருக்கீங்க. இதே சரியான பதில சொல்லிருக்காங்க நேயர் துளசிதாஸ்.
3: போக்குவரத்து
0: பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக ஜலன் கிளாங் பாராட்டை நோக்கி செல்லும் ஜலன் புக்கெட் மீரா அலெக்சாண்ட்ரா ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. பிஆர்இஐ நோக்கி செல்லும் கேஜி பிஆர்இ துவாசிற்கு முன்பும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ருசியாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: முதல்வன் படத்தில் இடம்பெற்ற இந்த மீன் குழம்பு காட்சிய மறக்க முடியுமா?
2: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயிற்று வலிக்கும், அதுக்கு தான் பயமா இருக்கு. நாலு மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா?
3: என்ன பிள்ளை பெரிய தொந்தரவா போச்சு, நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன் போதும் போதும். அப்படிதான், அதுக்கு மேல வேணும்
4: பரவாயில்ல. இன்னொரு மீன் போடு.
3: பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா
0: உங்க மீன் குழம்பு சாப்பிடுறவங்களோ இப்படி புகழணுமா? அப்படின்னா குழம்புல மீனை அப்படியே போடாம கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் தடவி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த மீனை பொரிச்சிருங்க. பொரிச்ச அந்த மீனை மீன் குழம்புல சேர்த்துருங்க. மீனு உடையாது, மீன் கறியும் ருசியா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: அழகு படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால தர்மபத்தினி படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. இசை ஞானியின் இன் இசையில வந்த பாடல்களை நாம கேட்டுக்கிட்டே வரோம். வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில
1: இசை ஞானி இளையராஜாவை பத்தி எனக்கு சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு ரவி.
0: சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம்.
1: ஒன்னா நான் எடுத்து சொல்றேன். சரி, அவரு ஆங்கில திரைப்படத்துல இசையமைச்சிருக்காரு.
0: அப்படியா?
1: ஆமா, லவ் அண்ட் லவ் ஒலி அப்படிங்கிற திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காரு. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்தியர் ஜூலியன் கரிகாலன் இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்காரு. இந்த திரைப்படத்திற்கு லவ் அண்ட் லவ் ஒலி அப்படிங்கிற திரைப்படத்திற்கு இசை ஞானி இசை வழங்கியிருக்காரு.
0: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், இப்படி எந்த மொழிக்கு போனாலும் இசை ஞானியுடைய பேரு கொடிகட்டி பறக்குது அப்படின்னு சொன்னா அது நிகையாகாது.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பகல் நிலவு திரைப்படத்தில இருந்து இசைஞானி இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
3: ஒலி 9:06 இந்தியில் போக்குவரத்து நிலவரம்
0: 7:57 ஆக இன்னும் சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை விபத்துகள் நேர்ந்துள்ளன. ஜாலான் புகேட் மீரா, ஜாலான் கிலாங் பாராட்டை நோக்கி செல்லும் வழியில் அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு 2 தடத்தில் விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. பாட்டாளி கட்சியின் தலைமைச் செயலாளர் பிரீத்தம் சிங்கின் பொறுப்பு குறித்து கட்சியின் மேல்நிலை குழு இம்மாதம் 28 சிறப்பு கூட்டத்தை நடத்தவிருக்கிறது. திரு பிரீத்தம் சிங் கட்சியின் தலைமைச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விலகவில்லை என்றால் அவர் அந்த பதவியில் நீடிப்பாரா என்பதை தீர்மானிக்க பாட்டாளி கட்சியின் மேல்நிலை குழு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தும். முன்னாள் கட்சி உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வாட்டி ரயீசா கான் விவகாரத்தில் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவிடம் பொய் சொன்னதற்காக திரு பிரீத்தம் சிங்கிற்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதன் பிறகு கட்சியின் மத்திய செயற்குழு அவருக்கு ஒழுங்குமுறை குறித்து கடிதம் பிறப்பித்தது. அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேலையும் ஹிஸ்புல்லாவையும் சண்டையை நிறுத்துமாறு வற்புறுத்தியதைத் தொடர்ந்து அந்த அறிவிப்பு வந்தது. ஹிஸ்புல்லா இஸ்ரேலை மீண்டும் தாக்கினால் லெபனானின் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எச்சரித்தார். ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நிறுத்த உறுதியளித்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானும் உட்பட்டிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி கூறினார். ஒரு தரப்பு அதை மீறினால் அது ஒப்பந்தத்தையே மீறுவதாகும் என்று அவர் எச்சரித்தார். அமெரிக்க பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. அமெரிக்க ஈரான் அமைதி முயற்சிகளும் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய புதிய என்விடியா AI கணினி நுண்செல்லுகளும் அதற்கு வழிவகுத்தன. தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு விலைகள் 2.5 விழுக்காடு கூடின. அதனால் நெஸ்டெக் குறியீடு 0.42 விழுக்காடு உயர்ந்தது. S&P 500 குறியீடு 0.25 விழுக்காடு ஏற்றம் கண்டது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான ஆந்த்ரோபிக் அமெரிக்க பங்குச்சந்தையில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு $965 பில்லியன். பங்குச்சந்தையில் இடம்பெறுவதற்கான ஆவணங்களை அமெரிக்க பங்குச்சந்தை ஆணையத்திடம் சமர்ப்பித்திருப்பதாக ஆந்த்ரோபிக் நிறுவனம் தெரிவித்தது. எத்தனை பங்குகள் வெளியிடப்படும், அதற்கான விலை போன்ற விவரங்கள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்று அந்நிறுவனம் கூறியது. ஜப்பானின் ஓகினாவா வட்டாரத்தில் ஜாங்மி புயல் கனத்த மழையையும் கடுங்காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று முன்னுரைக்கப்படுகிறது. சில இடங்களில் பேரலைகள் எழலாம், நிலச்சரிவுகள் ஏற்படலாம். வானிலை மாற்றத்தால் விமானப் பயணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 200க்கும் அதிகமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதிவேக ரயில் சேவைகளும் இடையூறை சந்திக்கலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இத்தாலியின் தெற்கு கரைக்கு அப்பால் 6.1 ரிக்டர் நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. சுமார் 250 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தகவல் அளிக்கப்பட்டது. உயிருடன் சேதம் பற்றி இதுவரை தகவல் இல்லை. லாவோஸ் குகைக்குள் சுமார் 2 வாரமாக சிக்கியிருக்கும் மேலும் 2 காப்பாற்றும் முயற்சி தொடர்கிறது. அவர்களை சென்றடைய மீட்பு பணியாளர்கள் வேறொரு பாதையை தேடுகின்றனர். குகையிலிருந்து தட்டும் சத்தம் கேட்பதாக மீட்பு பணியாளர்கள் கூறுகின்றனர். அது குகையில் சிக்கியிருப்போர் எழுப்பிய